நேர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948, ஜெய்ஷ்ட மாதம் 3ஆம் நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, வைகாசி திங்கள் 10ஆம் தேதி, 2026ஆம் ஆண்டு மேதம் மாதம் 24ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இது ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்றைய நமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன.

0: நேரம் காலை 6 மணி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்களை இனி கேட்கலாம்.
1: குரலோசை வெகுளாமை 31 அதிகாரம் 3வது குறட்பா.

0: இசை கேட்டீர்கள்.
1: நேர்கள் இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சி நிரல். நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து அரைந்திற்கு ஆங்கிலத்தில் செய்திகள், ஆரம்பத்திற்கு இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்ஸ் சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மலலை மொழி, இன்று நம்மோடு ஆர் ரக்ஷித். 7:00 காலை வணக்கம், இதில் தருமபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தருமபுரி அரசு பட்டுக்கூடங்காடியில் இன்றைய விலை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தையில் இன்றைய காய்கனி விலை நிலவரம், தருமபுரி ஸ்ரீ ரங்கா டயக்னாஸ்டிக்ஸ் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இணைதாக கேட்கலாம். 7:15 தமிழ் செய்திகள், 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே, 7:30 சந்தோஷ சாரல், 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று, 8:05 பொன்னியின் புதுப்பினல், 8:30 தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்ஸ் வழங்கும் சிந்தனை சரகுகள், 8:45 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல், 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கன்ஸ் வழங்கும் இனிய சொல்லுமது, 9:05 வானொலியில் வசந்தம் அழகு குட்டி செல்லமாக, 10:00 மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் நன்றி கேட்போம் இன்றை கேட்போம், பகல் 10:00 நீங்கள் கேட்டவை, 10:45 வானொலிக்கு 90, 11:00 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும், 11:05 பூவே பின்புவே என்று பாவையர் விருப்பமாக, பகல் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 மலரும் ஒட்டுக்கள், தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் ஒன்றியம் ஊட்டமலை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம், பகல் 12:40 தமிழில் செய்திகள், 12:50 திரைசை, தொடர்ந்து சுழல் கொப்பம் வெள்ளிசை ஆகியன கேட்கலாம். பிற்பகல் 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேர் விருப்பம், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, 2:00 விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் காய்கறி பயிர்களுக்கான மண் வள மேலாண்மை தொழில்நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை கீழ்நிலை வேளாண்மை அறிவியல் மைய திட்ட உதவியாளர் ப சௌத்ரி அவர்களின் உரை கேட்கலாம். 2:30 ஒரு பட பாடல், இன்று உதயகீதம் திரைப்படத்தின் பாடல்களை கேட்டு மகிழலாம். 3:00 கச்சவேல் கலக்கல் பாடல்கள், 4:00 பொன்னியின் காவலன் நாடகம் கேட்கலாம், எழுதியவர் கொற்றவன், 5:00 மாலை தென்றல், 6:00 தருமபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோயில், மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 பாட்டுதான், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 உள்ளூர் உலா, 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், தருமபுரி ஜெயன் மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 திரைசை, 7:10 விழுப்புரம் மாவட்ட செய்திகள் கேட்கலாம், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 வயல்வெளி, இன்றைய நிகழ்ச்சியில் நவீன தீவன மேலாண்மை உத்திகள் பற்றி கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலைய பேராசிரியர் டாக்டர் பி மகேஸ்வரன் அவர்களுடன் நேர்முகம், அதனைத் தொடர்ந்து உழவர் அறிவிப்புகளை கேட்டு உழவர் அறிவிப்புகள் வளம்பெறும். 8:00 விடுகதையோடு இளம் தென்றல் நிகழ்ச்சியினை கேட்கலாம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 இடைவிடாத இசைமலை.

0: had been converging in the last week, but warned that did not mean agreements would be reached on key issues. In IPL cricket, riding on an unbeaten 101 runs by skipper Shreyas Iyer, Punjab Kings defeated Lucknow Super Giants by 7 wickets at the Ekana Cricket Stadium in Lucknow last night. Chasing a target of 197 runs set by Lucknow Super Giants, Punjab Kings scored 200 for 3 in 18 overs. And that is the end of this news bulletin.
1: நேரம் காலை 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள்.
3: இன்று நாம் பேசப்போவது மனித வாழ்வின் மிக பழமையான தேடல் பற்றி. அந்த தேடல் என்ன? இன்பம், நிலையான இன்பம். உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் இன்பம் தேடுகின்றான். காலை எழுந்ததிலிருந்து இரவு தூங்கும் வரை உண்பதிலும் உறங்குவதிலும் பணம் தேடுவதிலும் பெயர் தேடுவதிலும் என எல்லாவற்றிலும் மனிதன் தேடுவது இன்பத்தையே. ஆனால் கிடைக்கிறதா? சிறிது நேரம் கிடைக்கிறது, ஆனால் நிலைக்கிறதா? இல்லை. இதையே நம் பாரதியார் தன் கட்டுரையில் எத்தனை அழகாக சொல்கின்றார். தூங்கையில் வாங்குகிற மூச்சு அது சுழிமாறி போனாலும் போச்சு, தூக்கத்தில் கூட வாங்குகிற மூச்சு நம் கட்டுப்பாட்டில் இல்லை. அப்படி இருக்க வெளி இன்பம் நிலைக்கும் என்று நம்புவது எப்படி சாத்தியம்? இதை நாம் அனுபவத்தில் உணர்கிறோம் அல்லவா. புதிய வீடு வாங்கும்போது மகிழ்ச்சி சில மாதங்களில் பழைய வீடாகி விடுகின்றது. புதிய பதவி கிடைக்கும்போது பெருமிதம் சில நாட்களில் சுமையாகி விடுகின்றது. ஏன் இப்படி நடக்கிறது? ஏனென்றால் நாம் தேடும் இடத்தில் நிலையான இன்பம் இல்லை என்பதே உண்மை. இங்கே பாரதியார் திருக்குறளை எடுத்து ஒரு முக்கியமான கேள்வி கேட்கின்றார். இன்சொல் இனிதீன்றல் ஈன்பான் எவன்கொளோ, வன்சொல் வழங்குவது ஏன்? இன்சொல் எவ்வளவு இன்பம் தருகின்றது? அப்படி இருக்க கடுஞ்சொல் பேசுவது ஏன்? யோசியுங்கள். காலையில் யாரோ ஒருவர் இனிமையாக பேசினால் நாள் முழுவதும் மனம் மலர்ந்திருக்கும். கோபமான வார்த்தை கேட்டால் நாள் முழுவதும் மனம் கனத்திருக்கும். ஒரு வார்த்தையின் சக்தி எவ்வளவு பெரியது? கோபம் எங்கிருந்து வருகிறது? இன்பம் தேடுகின்றோம், கிடைக்கவில்லை என்றால் கோபப்படுகின்றோம், கோபத்தில் கடுஞ்சொல் பேசுகின்றோம். உறவுகள் சிதைகின்றன, இன்பம் இன்னும் கிடைக்காமல் போகிறது. இது ஒரு தீய சுழற்சி. இதை உடைக்க ஒரே வழி இன்சொல். பாரதியார் தாயுமானவர் சொல்வதை கூறுகின்றார். உண்மையான இன்பம் வெளியே இல்லை, உள்ளே இருக்கிறது என்று. அந்த உள் இன்பத்தை அடைய ஒரே வழி காக்க நின்னருட் காட்டியல்லால் ஒரு போக்கில்லையே. இறைவனின் அருள் காட்டும் வழியில் போனால் மட்டுமே நிலையான இன்பம் கிட்டும். இங்கே அருள் என்பது வெறும் கோயில் செல்வது மட்டுமல்ல, அன்பு செலுத்துவது, பிறருக்கு உதவுவது, இன்சொல் பேசுவது, மனசாட்சிக்கேற்ப வாழ்வது, இவையெல்லாம் அருளின் வெளிப்பாடுகளே. இன்று நம் சமுதாயத்தில் என்ன நடக்கின்றது? மனிதர்கள் இன்பம் தேடி ஓடுகிறார்கள். செல்போன், சமூக வலைத்தளம், பணம், புகழ் எல்லாவற்றிலும் தேடுகிறார்கள். சற்று கிடைக்கிறது, ஆனால் பின்னர் வெறுமை மட்டுமே மிஞ்சுகிறது. ஏனென்றால் நாம் அமிர்தத்தை வேண்டாத இடத்தில் தேடுகின்றோம். பாரதியார் கூறுவது போல தாய்மானவர் காட்டும் வழி எளிமையானது. இறையருள் காட்டும் பாதையில் சென்று கடமையை பொறுப்புடன் செய்தால் நிலையான மகிழ்ச்சி கிடைக்கும். முதலில் உள்ளே திரும்புங்கள். ஒரு நிமிடம் அமைதியாக உட்காருங்கள். உங்கள் மூச்சை உணருங்கள். நிதானமாக உங்களுக்குள்ளே யோசியுங்கள். இரண்டாவது, இன்சொல் பேசுங்கள். குடும்பத்தினரிடம், நண்பர்களிடம், அயலாரிடம் ஒரு அன்பான வார்த்தை பேசுங்கள். பாரதியார் சொல்கின்றார், கோபம் பிறரை எரிக்காது, நம்மையே எரிக்கும். மூன்றாவது, எதிர்பாராமல் கொடுங்கள். ஒரு சிறு உதவி, ஒரு புன்னகை, ஒரு ஆறுதல், இவை நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்குள் இன்பம் வருகின்றது. அது நிலைக்கும் இன்பம். பாரதியார் மட்டுமல்ல, வள்ளுவரும் சொன்னார், இன்பம் விளையான் வினை விளைவான் தன்னேர்மை நன்பினும் வேண்டப்படும். தனக்கு மட்டும் சுகம் ஓய்வு மகிழ்ச்சி வேண்டுமென்று நினைக்காமல் செய்ய வேண்டிய கடமை மற்றும் பொறுப்பை முதலில் நினைத்து பிறரை நினைத்து செயல்படுபவன் உயர்ந்தவன். அத்தகைய மனிதன் நேர்மையும் உழைப்பும் கொண்டவனாக இருப்பதால் நண்பர்களாலும் சமூகத்தாலும் மதிக்கப்படுவான். அதுவே தாய்மானவர் காட்டும் நிலையான இன்பத்தின் வழி. அதுவே பாரதியார் காட்டும் இன்சொல்லின் வழி.

0: சொல்லும் பொறுப்புணர்ந்து கடமையை சரிவர செய்வதே நிலையான இன்பத்தை அனுபவிக்க வழிவகுக்கும். அமிர்தம் தேட வெளியே போக வேண்டாம், அது உங்கள் உள்ளேயே இருக்கின்றது.
1: என்னைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் கிருஷ்ணவேணி அவர்கள்.

மீண்டும் ஒருமுறை நேர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். நேர்கள் கேட்டு கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. காலை வேளை இன்றைய விடுமுறை நாளில் நாம் இறைவனை ஆராதிக்கும் நேரம் இது. பக்தி மாலையோடு பக்தி மாலை நிகழ்ச்சியில் முதல் பாடல் நித்யஸ்ரீ மகாதேவனின் குரலில்.

0: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக BE சேர்ந்திடும் வாய்ப்பு, MNC நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத் தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: அன்பை நமக்கு

வெள்ளி தரும் இறைவனை நாம் பாராட்டி பாடிக்கொண்டிருக்கும் நேரம் பாமாலை சூடிக்கொண்டிருக்கும் நேரம் 6:25. இது பக்தி மாலை. பக்தி மாலை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நாகூர் ஏ மணிஃபா கே ராணி ஆகியோர் குரலில்.

0: 35 வருடம் நம்பிக்கை கொண்ட மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை லேப்ரோஸ்கோபி முறையில் நவீன அறுவை சிகிச்சை, குழந்தை மருத்துவம், பொது மருத்துவம், மகளிர் மருத்துவம் என அனைத்திற்கும் சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படும். குமுதா மருத்துவமனை, சி கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்க்ஸ் எதிரில், தருமபுரி.
1: பக்தியுடன் பாமாலை பாடி இறைவனை ஆராதனை செய்து கொண்டிருக்கும் நேரம் 6:29. நிகழ்ச்சியில் நிறைவு பாடல் ஜாலி அப்ரஹாமின் குரலில்.

0: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
1: நேர்களை நேருக்கு வருகிறது இன்றைய பக்தி.

0: நேரம் காலை 6:35 நேர்கள் இனி கேட்கலாம்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் வழங்குகிறார் பி சின்னசாமி.
2: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, விவசாயிகள் அரசின் பல்வேறு திட்ட பலன்களை பெறுவதற்கு தங்களுடைய நில உடைமை விவரங்கள், பயிர் சாகுபடி அறிக்கை போன்ற தொடர்புடைய ஆவணங்களை ஒவ்வொரு முறையும் சமர்ப்பிக்க வேண்டியுள்ளது. இதில் ஏற்படும் காலதாமதத்தினை தவிர்க்கும் வகையில் அரசின் திட்டங்களில் விவசாயிகள் குறித்த நேரத்தில் பயன்பெறவும் பிஎம் கிசான் திட்டம், பயிர் காப்பீட்டு திட்டம் போன்ற மத்திய மாநில அரசின் திட்டங்களில் விவசாயிகள் எளிதில் பயன்பெற தேசிய அளவிலான தனித்துவ அடையாள எண் மிகவும் அவசியம். எனவே இதுவரை பதிவு செய்யாதவர்கள் தங்கள் பகுதியில் உள்ள வட்டார வேளாண்மை விரிவாக்க மையத்தை தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தருமபுரி மாவட்டத்தில் 197542 இலக்கிற்கு இதுவரை 152082 விவசாயிகள் தரவுகள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. மீதமுள்ள 45460 விவசாயிகளுடைய தரவு எண் பதிவு செய்யப்பட உள்ளது. எனவே விடுபட்ட விவசாயிகள் தங்கள் பகுதியில் உள்ள உதவி வேளாண்மை அலுவலர்கள், விதை சான்றுத்துறை அலுவலர்கள், வேளாண் பொறியியல் துறை அலுவலர்கள் இவர்களை தொடர்பு கொண்டு வரும் மே 31 சிட்டா ஆதார் எண்ணுடன் இணைந்த கைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு இத்திட்டத்தில் பதிவு செய்து பயன்பெறலாம். இவ்வாறு தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். அடுத்து சீரான வாழ்விற்கு சிறுதானியம். தமிழ்நாட்டில் சிறுதானியங்கள் ஆரோக்கியமான மற்றும் பாரம்பரிய உணவாக கருதப்படுகின்றன. வரகு, சாமை, திணை, குதிரைவாளி, பனிவரகு, கம்பு மற்றும் கேழ்வரகு போன்றவை முக்கிய சிறுதானிய வகையாகும். இவை நார்ச்சத்து, புரதம், இரும்பு சத்து நிறைந்தவை. நீரிழிவு மற்றும் உடல் பருமன் கட்டுப்பாட்டிற்கு இவை சிறந்த உணவாகும். சிறுதானியங்கள் பழந்தமிழர் உணவில் பெரும் பங்கு வகிக்கிறது. சங்க இலக்கியங்களில் வாயிலாக இதனை அறிய முடிகிறது. இவை குறைந்த இடுபொருள் செலவில் பயிரிடக்கூடியவை, வறட்சியை தாங்கக்கூடியவை, எனவே வறண்ட பகுதிகளில் பயிரிட ஏற்றவை. வரகு, கம்பு, சாமை, திணை இந்த பயிர்கள் வறட்சியை தாங்கும் வகையில் சிறப்பாக உள்ளன. இந்த சிறுதானியத்தில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குது? சிறுதானியங்களில் மாங்கனீசியம், கால்சியம், பாஸ்பரஸ், நார்ச்சத்து, வைட்டமின் பி போன்ற நுண்ணூட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன. இவற்றை பயன்படுத்துவதன் மூலம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கவும், கொழுப்பு சத்து குறையவும், உடல் பருமன் ஏற்படாமல் பாதுகாத்து கொள்ளவும் ஏதுவாகிறது. சுற்றுச்சூழலுக்கு எப்படி இது உகந்ததாக இருக்குது? சிறுதானியங்கள், நெல் போன்றவை தானியங்களை விட சுற்றுச்சூழலுக்கு நன்மையானவை. ஏனெனில் அவை குறைந்த நீரை பயன்படுத்துகின்றன, குறைந்த உரம் தேவைப்படுகிறது. புவி வெப்பமாதலால் ஏற்படும் இழப்புகள் சிறுதானியத்தில் மிகவும் குறைவு. சிறுதானிய பயிர்கள் அனைத்தும் 12:00 முதல் 4:30 மகரந்த சேர்க்கையை முடித்து கொள்வதால் வெப்பநிலை பிரச்சனைகள் இல்லாமல் முழுமையாக மகரந்த சேர்க்கை நடைபெற்று அதிக மகசூல் கிடைக்கும். அடுத்தது இந்த கோபுர கலசத்தில் தான் சிறுதானியம் ஆகட்டுறாங்க. ஒரு விதையினுடைய முளைப்புத்திறன், அதன் ஈரப்பதம், சுற்றுப்புற வெப்பநிலை மற்றும் சேமிக்க பயன்படுத்தப்படும் கலன்கள் ஆகியவற்றை பொறுத்து பாதிக்கப்படும் என்பதை நன்கு அறிந்த நமது முன்னோர்கள் விளைவித்த தானியத்தை தேவையான பக்குவத்தில் காய வைத்து இப்போ சொன்ன இந்த காரணிகளால் பாதிக்காத வகையில் தாமிரம், பித்தளை போன்ற உலோகங்களால் தயாரிக்கப்பட்ட கோயில் கோபுர கலசங்களில் சேமித்து வைத்துள்ளனர். இவ்வாறு சேமித்து வைக்கப்படும் விதைகளுடைய முளைப்புத்திறன் 12 வரைக்கும் நீடித்து இருக்கும். அதன் பிறகு அதன் முளைப்புத்திறன் பாதிக்கப்படும் என்பதால் 12 ஒரு முறை கோயில் கோபுர கலசத்தினுள் பழைய விதைகளை நீக்கிவிட்டு புத்தம் புது விதைகளை கொண்டு மீண்டும் நிரப்ப வேண்டி கும்பாபிஷேகம் என்ற நடைமுறையை கொண்டு வந்துள்ளனர் நம் முன்னோர்கள்.

0: இந்த குறைந்த பயிர் காலம் எவ்வளவு? பெரும்பாலான சிறுதானியங்கள் பயிரிடப்பட்டு மிக குறுகிய காலத்தில், அதாவது 60 முதல் 160 நாட்களுக்குள் அறுவடைக்கு வந்துவிடும். மிதமான தட்பவெட்ப நிலையிலும் மண் வளம் குறைந்த இடங்களிலும் சாகுபடி செய்யலாம். சிறுதானியங்களில் பூச்சி நோய் தாக்குதலும் குறைவாக காணப்படுகிறது. சிறு குறு விவசாயிகளுடைய பொருளாதார வளர்ச்சியில் சிறுதானியங்கள் சாகுபடி பெரும் பங்கு வகிக்கிறது. சிறுதானியமே வருங்கால உணவு. பாரம்பரிய உணவு வகைகளில் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்தின் சிறுதானியங்கள் அளிக்கின்றன. மேலும் இன்றைய காலச்சூழலால் குறைவான மழைப்பொழிவு, குன்றிய மண் வளம், தேவைக்கு அதிகமான உர பயன்பாடு மற்றும் அதனால் ஏற்படும் சுற்றுச்சூழல்கள், வேளாண்மை இடுபொருள் விலையாற்றம் போன்றவை சிறுதானியமே வருங்கால உணவு என கருத வழிவகுக்கிறது. விதை பரிசோதனை நிலையத்தில் ஒரு பனி விதை மாதிரிக்கு ₹80 பரிசோதனை கட்டணமாக செலுத்தி பயிர் மற்றும் ரக குவியல் எண் ஆகியவை குறித்த விவரச்சீட்டுகளுடன் அனுப்பி விதை பரிசோதனை செய்து பயன்பெறணும். சிறுதானியங்களில் குறைந்தபட்ச முளைப்பு திறன் 75% ஆகவும், அதிகபட்ச ஈரப்பதம் 12% குறைந்தபட்ச புற தூய்மை 97% இருத்தல் அவசியம். சிறுதானியங்களை விதைப்பதற்கு முன்பு தரமான விதைகளாக உள்ளனவா என்பதை அறிய விதை பரிசோதனை மேற்கொள்ளணும். பரிசோதனையின் போது தர நிர்ணய காரணிகளான முளைப்பு திறன், ஈரப்பதம் மற்றும் புற தூய்மை ஆகியவை ஆய்வு செய்யப்பட்டு பரிசோதனை முடிவுகள் அறிவிக்கப்படுகின்றன. அடுத்து, இந்த மண் வளத்தை பாதுகாக்கிறதுக்கு இந்த கோடை உழவு செய்யணும். கோடையில் பெய்யும் மழை நீர் மண்ணுக்குள் ஈரத்தன்மை அதிகரிக்கப்படுகிறது. விவசாயிகள் கோடை மழை நீரை மண்ணில் சேமிக்க நிலத்தை உழுது தயாராக வைத்திருக்கணும். கோடை உழவு செய்யாத நிலத்தில் மண்ணில் அடி ஆழத்தில் உள்ள நீர் வெயிலின் தாக்கத்தால் இழுக்கப்பட்டு மண்ணின் மேற்பரப்பை நோக்கி வந்து ஆவியாகி விடுகிறது. இதனால் பயிர் செய்யும் நிலத்தின் மேல் மண் வறண்டு உலர்ந்த கட்டியாக மாறிவிடுகிறது. ஆனால் கோடை உழவு செய்த வயலில் மண் சிதைக்கப்பட்டு அங்கு விசை இல்லாமல் போவதால் நீர் ஆவியாதல் தடுக்கப்படுகிறது. இதனால் அடிமண்ணில் ஈரம் நீண்ட நாட்கள் பாதுகாக்கப்பட்டு மண் வளமுடன் காணப்படுகிறது. கோடை உழவு செய்வதனால் பயிர் கழிவுகள் மண்ணில் மூடப்பட்டு மக்கிவிடுகிறது. இதனால் அடுத்த பயிரிடும் பயிர்களுக்கு பூச்சி நோய் பாதிப்பு குறைகிறது. எனவே மண் வளத்தை காக்கவும் நீரின் தேவையை குறைக்கவும் களைகளை கட்டுப்படுத்தவும் கோடை உழவு செய்யணும். அனைத்து விவசாயிகளும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கோடை உழவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.
1: நேயர்கள், இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். வழங்கினார் பி சின்னசாமி. நேயர்களே, உங்கள் நினைவிற்காக இன்று பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் காய்கறி பயிர்களுக்கான மண்வள மேலாண்மை தொழில்நுட்பங்கள் திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய திட்ட உதவியாளர் ப. சௌத்ரி அவர்களின் உரை கேட்கலாம். 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் நவீன தீவன மேலாண்மை உக்திகள் கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலைய பேராசிரியர் டாக்டர் பி. மகேஸ்வரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
2: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCLல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
3: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&Dல வர்க் பண்றேன்.
2: நீங்க எங்க படிச்சீங்க?
4: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
5: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், an autonomous institution. NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility னு எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ்ல 50% members PhD degree holders. ICT enabled smart classrooms ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், Green Main Road, Salem. Counseling code 2648. Call 9500-50984.
6: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: தோட்டக்கலை துணை இயக்குநர் அவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளும் வருங்காலங்களில் தொடர்ந்து மத்திய மாநில அரசுகளின் சலுகைகளை பெற்றிட நில உடைமை ஆவணங்களை பதிவு செய்து விவசாய அடையாள எண் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதுவரை தங்களது நில உடைமை விவரங்களை வேளாண் அடுக்ககம் வலைதளத்தில் பதிவு செய்யாத விவசாயிகள் வேளாண்மை, தோட்டக்கலை, வேளாண் விற்பனைத்துறை கள அலுவலர்களை தொடர்பு கொண்டு தங்களது நில உடைமை ஆவணங்களை வேளாண் அடுக்ககம் வலைதளத்தில் பதிவேற்றம் செய்து விவசாயிகளுக்கான அடையாள எண் பெற்றிட அறிவுறுத்தப்படுகிறார்கள். அடையாளம் இல்லாத விவசாயிகள் விவசாயிகளாக கருதப்பட மாட்டார்கள் என்றும், வருங்காலங்களில் மானிய திட்ட பயன்களை பெற இயலாது என்றும், பிரதம மந்திரி கௌரவ நிதி திட்டம், பயிர் காப்பீடு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களில் பயன்பெற இந்த அடையாள எண் அவசியம் எனவும், எனவே அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வட்டார தோட்ட

0: மலை உதவி இயக்குநர் அல்லது வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு விவசாயிகளுக்கான தனித்துவ அடையாள எண்ணினை பெற்று பயன்பெறுமாறு தோட்டக்கலை துணை இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
1: நேர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள் சென்னையிலிருந்து.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். நாடுகளுக்கு இடையேயான பிரச்சினைகளுக்கு அமைதி பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காண்பதற்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு சாதனங்கள் உற்பத்தியில் இந்தியா சுயசார்பு நாடாக உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வக்ஃபு வாரிய சொத்துக்களை கணக்கெடுக்கும் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஃபெடரேஷன் கோப்பை தடகள போட்டியில் பஞ்சாபின் குரிந்தர் வீர் சிங் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். நாடுகளுக்கு இடையேயான பிரச்சினைகளுக்கு அமைதி பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காண்பதற்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவுடனான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே பாதுகாப்பு, தொழில்நுட்பம், வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி, தகவல் தொடர்பு, கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறு குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் சூழல் உட்பட சர்வதேச மற்றும் மண்டல அளவிலான பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தியதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு சாதனங்கள் உற்பத்தியில் இந்தியா சுயசார்பு நாடாக உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் ஷீரடியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பாதுகாப்பு சாதனங்களின் ஏற்றுமதி படிப்படியாக அதிகரிக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். பாதுகாப்பு துறையில் தனியார் துறையின் பங்களிப்பு 50% அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அவர் கூறினார். 5000 மேற்பட்ட பாதுகாப்பு உபகரணங்களின் உற்பத்தி உள்நாட்டு தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகள், உற்பத்தி திறன் மற்றும் தொழில்துறை உட்கட்டமைப்பு வசதிகள் போன்றவை நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் என்று திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் முழுமையாக நிறைவேறுவதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இத்திட்டத்தின் ஒருங்கிணைப்பு குழு நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதி விவசாயிகளுடன் கலந்துரையாடியதாக தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு தேவையான திட்டங்களை விரைந்து நிறைவேற்றுவதற்கு அவர்களுடன் இணைந்து செயல்பட உள்ளதாக டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். சட்டவிரோத மது விற்பனை மற்றும் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டாஸ்மாக் செயல்பாடுகள் குறித்து கடந்த சில நாட்களாக ஆய்வு செய்து வருவதாக தெரிவித்துள்ளார். முறைகேடுகளில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். எம்மதமும் சம்மதம் என்ற அடிப்படையில் மாநில அரசு செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான குற்றச் செயல்களை தடுப்பதற்கான உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். மக்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு போதுமான பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். சென்னை வேளச்சேரி பணிமனையில் நேற்று ஆய்வு மேற்கொண்ட அவர், பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரிடம் கலந்துரையாடினார். அரசு பேருந்துகளை செம்மையாக பராமரித்து இயக்குவதற்கும் பயணத்தின் போது ஏற்படும் இடர்பாடுகளை களைவதற்கும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். பேருந்து போக்குவரத்து தொடர்பாக மக்களின் கருத்துக்களை கேட்டறிந்து உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்க

0: என்பதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: வக்ஃபு வாரிய சொத்துக்களை கணக்கெடுக்கும் பணி விரைவில் தொடங்கப்படும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் கூறியுள்ளார். கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வக்ஃபு வாரிய சொத்துக்கள் கணக்கெடுக்கும் பணிகளை செம்மைப்படுத்தும் வகையில் இந்த நடவடிக்கை அமையும் என்று கூறினார். சிறுபான்மையின மக்களின் நலன்கள் மற்றும் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டத்தை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று திரு ஷாஜஹான் கூறினார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி ஒன்றியத்துக்கு உட்பட்ட பணப்பாக்கம், துறவி உள்ளிட்ட கிராமங்களில் குண்டுமல்லி பயிரிடப்பட்டு வருகிறது. விவசாயிகளின் வாழ்வாதாரமாக இருந்த குண்டுமல்லி சாகுபடி, பூச்சிகளால் ஏற்படும் பாதிப்பு மற்றும் விலை குறைவு போன்ற காரணங்களால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி விவசாயி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவிக்கிறார்.

0: தாக்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று திரு ஷாஜஹான் கூறினார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி ஒன்றியத்துக்கு உட்பட்ட பணப்பாக்கம், துறவி உள்ளிட்ட கிராமங்களில் குண்டுமல்லி பயிரிடப்பட்டு வருகிறது. விவசாயிகளின் வாழ்வாதாரமாக இருந்த குண்டுமல்லி சாகுபடி, பூச்சிகளால் ஏற்படும் பாதிப்பு மற்றும் விலை குறைவு போன்ற காரணங்களால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி விவசாயி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவிக்கிறார்.
1: குண்டுமல்லி விவசாயம் செஞ்சிருக்கிறோம். இந்த குண்டுமல்லி வந்து மூணு நாளைக்கு ஒரு முறை மருந்து அடிப்போம். அடுத்தது வந்து களை மற்றது தீவிரம் எல்லாம் போட்டு நாங்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இப்போ வந்து மார்க்கெட்ல வந்து 200 ரூபாய் 250 ரூபாய் தான் விலை போயிட்டு இருக்குது. ஆனா இதே மார்க்கெட்ல அவங்க வீட்டு விற்பனை செய்யறவங்க வந்து 500 ரூபாய் 600 ரூபாய் அளவுக்கு விற்பனை பண்றாங்க. நாங்கள் விவசாயத்துக்கு வந்து எங்களுக்கு வந்து நஷ்டம் தான் ஏற்படுது. இப்போலாம் வந்து அரசே கொள்முதல் செஞ்சு விலையை நிர்ணயிச்சு விற்பனை செய்யற மாதிரி பண்ணா எங்களுக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்கும். நாங்கள் இப்போ வந்து ஒரு ஏக்கர் கணக்கில் பயிரிட்ட மல்லிகைப்பூ வந்து இப்போ வந்து சென்ட் கணக்கில் 10 சென்ட் 5 சென்ட் அதான் விவசாயம் பண்ணுறோம். இடைத்தரகர் தான் வந்து அதிகமாக லாபத்தை சம்பாதிக்கிறாங்க. விவசாயிகளுக்கு எங்களுக்கு கிடைக்கல. ஆனாலும் அரசே இதை கொள்முதல் செஞ்சு எங்களுக்கு விற்பனை செய்கிற மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும்.
0: தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், சேலம் உள்ளிட்ட 19 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு மற்றும் அதனையொட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக அடுத்த 4 நாட்களுக்கு பரவலாக மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் இப்பகுதிகளில் அடுத்த 4 நாட்களுக்கு மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இருவரி செய்திகள். இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் திரு இட்டமர் பென் பிரெஞ்சு எல்லைக்குள் நுழைவதற்கு பிரான்ஸ் தடை விதித்துள்ளது. பங்களாதேஷில் தட்டம்மை பாதிப்பு காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் 13 பேர் உயிரிழந்தனர். மகாராஷ்டிர மாநிலம் தானே மாவட்டத்தில் டோம்பிவேல் பகுதியில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த 7 பெண்கள் உட்பட நைஜீரியாவைச் சேர்ந்த 24 பேரை அம்மாநில காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ராணுவம் மற்றும் அது சார்ந்த தொழில்நுட்ப ஒத்துழைப்பு குறித்தும் இந்திய ரஷ்ய நாடுகளின் துணை பணிக்குழுவின் ஆலோசனைக் கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. நாட்டின் குளிர்ந்த நீரில் மேற்கொள்ளப்படும் மீன் உற்பத்தி 7000 டன்னாக அதிகரித்துள்ளது. உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் திருக்கோவிலில் அடிப்படை வசதிகளை தடையின்றி வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய சாய கழிவுகளை வெளியேற்றும் தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு வி கே ராஜீவ் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் அவ்வைநகர் பகுதியில் தேனீக்கள் கொட்டியதில் ஒருவர் உயிரிழந்தார். செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சாலையில் காவல்துறையினர் மேற்கொண்ட வாகன சோதனையின் போது தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற காமாட்சி அம்மன் கோவிலில் வைகாசி மாத வளர்ப்பிறை அஷ்டமி தினத்தையொட்டி 1008 தீபம் ஏற்றி பக்தர்கள் வழிபட்டனர். விளையாட்டுச் செய்திகள். ஃபெடரேஷன் கோப்பை சாம்பியன் போட்டியில் பஞ்சாபின் குரிந்தர் வீர் சிங் தங்கப்பதக்கம் வென்றார். ராஞ்சியில் நடைபெற்ற ஆடவர் 100 மீட்டர் ஓட்டத்தில் 10.9 வினாடிகளில் இலக்கை எட்டி புதிய தேசிய சாதனை படைத்துள்ளார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சூரஜ் வசிஷ்ட் மற்றும் சாகர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். வியட்நாமின் டான் நாங் நகரில் நடைபெற்ற போட்டியில் ஆடவர் 60 கிலோ இடைப்பிரிவில் சூரஜ் வசிஷ்டும் 67 கிலோ இடைப்பிரிவில் சாகர் சிங்கும் இப்பதக்கங்களை கைப்பற்றினர். IPL கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. லக்னோவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 196 ரன் எடுத்தது. 197 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பஞ்சாப் அணி 18 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 200 ரன் எடுத்தது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் மும்பை அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. இன்று நடைபெறும் மற்றொரு போட்டியில் கொல்கத்தா அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடுகளுக்கு இடையேயான பிரச்சினைகளுக்கு அமைதி பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காண்பதற்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு சாதனங்கள் உற்பத்தியில் இந்தியா சுயசார்பு நாடாக உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வக்ஃபு வாரிய சொத்துக்களை கணக்கெடுக்கும் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஃபெடரேஷன் கோப்பை தடகளப் போட்டியில் பஞ்சாபின் குரிந்தர்வீர் சிங் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: 5 நிமிடம். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்று பிறந்த நாள் மற்றும் மனநாள் காணும் அனைவரையும் மனதார வாழ்த்துகிறோம் நேர்களே. இனி கேட்கலாம்.
1: தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
2: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து ஊருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு,
1: சேலம் மணிப்பால் மருத்துவமனை, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி.
3: வணக்கம் நேயர்களே, சின்னஞ்சிறு குழந்தைகள் கொஞ்சி பேசிடுவோம். மலாலய இன்றைய மலாலய மலேசியல் நம்மோடு இருக்கிறார். ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி திப்பம்பட்டி பள்ளி குழந்தை ஆர் ரக்ஷித். வணக்கம் ரக்ஷித்.
4: வணக்கம் சார்.
3: ரக்ஷித் எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கு சார்.
3: சார் ரக்ஷித், உயர்ந்த மனிதனாக இருக்கீங்க. இவ்வளோ பெரிய ஐட்டாவது என்ன சாப்பிட்றீங்க?
4: கேரட், பீட்ரூட் அந்த மாதிரி சாப்பிடுவோம் சார்.
3: ஓ, காய்கறிலாம் சாப்பிட்டா உங்களை மாதிரி ஐட்டம் வளர்ந்துடலாமா
4: சார்?
3: பெரிய ஆனதுக்கப்புறம் எவ்வளோ ஹைட்டில் இருப்பீங்க?
4: 6 அடி இருப்போம் சார்.
3: 6 அடி இருப்பீங்களா? அடி, இப்போ 6 அடி வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க?
4: மரத்துலேருந்து தாங்கெல்லாம் கீழே இருந்து பறித்து தந்துடுவேன்.
3: ஓ, தென்னை மரமே ஏற தேவையில்ல. நின்றுட்டு ஏப்பா உனக்கு எள்ளி வேணுமா அந்த பிடிங்கி தர சாப்பிடு அப்படின்னு சொல்லி பிடிங்கி கொடுத்துருவீங்களா?
4: எஸ் சார்.
3: சரி, உயர்ந்த மனிதனுக்கு என்ன தெரியும்?
4: அந்நிய பிறவும்.
3: பாடுங்க சத்தமா.
4: அந்நிய பிதவும் முன்னடி தேவம், ஊக்கம் உடைமை அகத்துக்கு அழகு, என்னும் எழுத்தும் கண்ணடை தகம், கைப்பொருள் தண்ணி நெய்ப்பொருள் கல்வி, தீராய் போகும் போராய் முடியும், நலித்தக்கு அழக அல்லல் பருத்தும், நுண்ணிய கருமம் எண்ணிய துணி, பொலாங்கு என்பவை எல்லாம் தொழில், மருந்தே ஆயிரம் விருதலும், பொற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும்.
3: அழகா பாருங்க, அடுத்த பாட்டு.
4: யாரு யாரு யாரு கத்திரிக்காய்க்கு குடை பிரித்த கத்து குறுத்தது யாரு, கொத்தைக்கு முத்திட்டு போற மூடி வச்சது யாரு, படுத்து தெரிக்க பந்திம தாய திங்க குறுத்தது யாரு, அந்த காயிட பூக்கு வண்ண மடிச்சது யாரு, ஆன மரத்துக்கு அத்தனை ஊஞ்சல ஆட குடுத்தது யாரு, அந்த தொத்தாந்திரிங்க தொத்த யாரு, யாரு யாரு கூறு அந்த இயற்கை நீடத்தை பாரு.
3: இயற்கை என்ன தான் பாரு அப்படின்னு சொல்லிட்டீங்க. சரி, நிறைய ஊரை சுத்திக்கலாமே கேள்விப்பட்ட உண்மையா?
4: என்ன திருட்டு போயிடுறாங்க
3: மக்களை துன்புறுத்த கூடாது, வேலை செஞ்சு கஷ்டப்பட்டுதான் சாப்பிடணும், நேர்மையா இருக்கணும் அப்படின்னு புத்தி சொல்லுவீங்களா? சரிங்க ரக்ஷித், இன்னைக்கு படிச்சு ஒரு பெரிய பையனானதுக்கப்புறம் ஒரு சிறந்த காவல்துறை அதிகாரியாக மாற தருமபுரி பம்பளை 102.5 உங்களை மனமாற வாழ்த்துக்கிறது. நன்றி, வணக்கம்.
4: தேங்க்யூ.
3: இணையினைகளே, இன்றைய மலாலய மனிதர் சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி திப்பம்பட்டி பள்ளி குழந்தை ஆர் ரக்ஷித்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனை.
5: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலை சிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை,
6: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்டு, என்ன ரோட், சேலம்.
5: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலை சிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை,
6: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்டு, என்ன ரோட், சேலம்.
0: நேரம் காலைகள் மணி. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. விடுகின்ற ஒவ்வொரு பொழுதும் நம்மை உற்சாகப்படுத்தி நமது புதிய புதிய செயல்களை இன்னும் மெலிதாகவும் மெருகேற்றியும் செய்வதற்கான ஒரு அடிப்படை நாளாகவே அமைகிறது. நம்முடைய நிகழ்ச்சி காலை வணக்கம். காலை வணக்கத்தில் முதலாவதாக

0: தர்மபுரி கலெக்டர் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி கலெக்டர் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை.
1: ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், இபி ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
0: தர்மபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
2: இன்று மே 24.
3: வெப்பநிலையை அளக்க உதவும் அளவீட்டை உருவாக்கியவர்.
4: முதன்முறையாக பாதரசத்தை பயன்படுத்தி வெப்பமானிகளை உருவாக்கினார்.
3: 1917 பாதரச கண்ணாடி வெப்பமானியை இவர் கண்டுபிடித்தார்.
4: இந்த வெப்பமானிகள் அதிக துல்லிய அளவீட்டையும் மீண்டும் அதே அளவீட்டை அதே வெப்பநிலையில் காண்பிக்கும் தன்மையும் கொண்டிருந்ததால் பொதுவான பயன்பாட்டில் அதிக அளவிற்கு வந்தது.
3: பாரன்ஹீட் வெப்பநிலை அலகின் கண்டுபிடிப்பால் இவர் பெரிதும் அறியப்படுபவர்.
4: இவரின் பெயரை வைத்தே பாரன்ஹீட் வெப்பநிலை அலகு என பெயரிடப்பட்டுள்ளது.
3: போலந்தில் பிறந்த ஜெர்மானிய இயற்பியலாளர் டேனியல் ஃபாரன்ஹீட் பிறந்த தினம் இன்று.
4: ஆண்டு 1686.
3: சுதந்திர போராட்ட வீரர், படைப்பாளி, பத்திரிகையாளர், மொழிபெயர்ப்பாளர், பதிப்பாளர் என பன்முக பரிமாணம் கொண்டவர்.
4: தமிழ், ஆங்கிலம், இந்தியில் புலமை பெற்றவர்.
3: 1945 நேதாஜியின் இந்திய தேசிய ராணுவத்தில் அதிகாரியாக பணியாற்றியவர்.
4: தமிழ் இலக்கிய நூல், இந்தி இலக்கிய நூல், வெளிநாடு வாழ் தமிழ் படைப்பாளிகள், திறனாய்வாளர்கள், அறிஞர்களின் நூல்களையும் தமிழ் வாசகர்களுக்கு வழங்கியவர்.
3: நேதாஜி தலைமையில் சுதந்திரத்திற்காக போராடியவரும் தமிழ் பதிப்புலக முன்னோடியுமான கணமுத்தையா பிறந்த தினம் இன்று.
4: ஆண்டு 1913. எழுத்தாளர் மற்றும் முக்கிய நாவலாசிரியர்.
3: டான் நதி அமைதியாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்ற தன்னுடைய நாவலுக்காக 1965 இலக்கியத்திற்காக நோபல் பரிசு பெற்றார்.
4: இவருக்கு லெனின் பரிசை பெற்றுத்தந்த நாவலான கன்னிநிலம் தமிழிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது.
3: சோவியத் ரஷ்யாவின் முக்கிய நாவலாசிரியர்களுள் ஒருவரான மைக்கேல் ஷால்கோ பிறந்த தினம் இன்று.
4: ஆண்டு 1905.
3: பாடகர், பாடலாசிரியர், இசை கலைஞர், ஓவியர் மற்றும் கவிஞர்.
4: 5 தசாப்தங்களாக வெகுஜன இசையில் பிரபலமாக அவர் திகழ்ந்து வருகிறார்.
3: இவரது பல பாடல்கள் மனித உரிமைகள் மற்றும் போர் எதிர்ப்பு இயக்கங்களின் தேசிய கீதங்களாயின.
4: நாட்டுப்புற இசை துவங்கி தோத்திர இசை, ராக் அண்டு ரோல் பாப் இசை வரை கையாண்டிருக்கிறார்.
3: கிராமி, கோல்டன் குளோப் மற்றும் அகாடமி விருதுகள் உட்பட பல விருதுகளை பெற்றுள்ளார்.
4: 2016 இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்றுள்ளார்.
3: அமெரிக்காவின் பிரபல பாடகர் பாப் டைலன் பிறந்த தினம் இன்று.
4: ஆண்டு 1941.
3: ஐரோப்பிய மறுமலர்ச்சியில் பெரும் பங்கு வகித்த பல்துறை நிபுணர்,
4: கணிதவியலாளர், வானியலாளர், சட்ட நிபுணர், மருத்துவர், பழங்களை அறிஞர் என்று பன்முகம் கொண்டவர்.
3: சூரியனை மையமாக கொண்ட புரட்சிகரமான கொள்கையை வகுத்து தந்த வானியலில் புதிய வளர்ச்சிக்கு வித்திட்டவர்.
4: 15ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பாவில் நிலவியிருந்த பூமியை மையமாக கொண்ட பிற கோள்கள் இயங்குகின்றன என்ற கொள்கையை மாற்றி கதிரவனை மையமாக கொண்டே கோள்கள் இயங்குகின்றன என உலகிற்கு காட்டியவர்.
3: போலந்து நாட்டை சேர்ந்த வானியலாளர் நிக்கோலஸ் கோபர்நிகஸ் நினைவு தினம் இன்று.
4: ஆண்டு 1543.
0: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டர் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டர் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை.
1: ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், இபி ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
5: காலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தர்மபுரி அரசு பட்டுக்கூட அங்கடியில் நேற்றைய விலை நிலவரம். அதிகபட்ச விலை 779 ரூபாய், குறைந்தபட்ச விலை 356 ரூபாய், சராசரி விலை 599 ரூபாய்.
6: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
7: நம்ம தர்மபுரி குமுதா மருத்துவமனையில லேப்ரோஸ்கோபி முறையில அப்பெண்டிக்ஸ், பித்தப்பை, ஹெர்னியா, கர்ப்பப்பை அறுவை சிகிச்சைன்னு அனைத்தும் சிறந்த முறையில் செய்யப்படுகின்றன. 35 வருட பாரம்பரியம் மிக்க மக்கள் மருத்துவமனை, குமுதா மருத்துவமனை, சிகே சீனிவாச ராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தர்மபுரி.
8: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
9: நான் ஏன் மிஸ் பண்றேன், அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
10: செட்டிநாடு வித்யா மந்திர், சி

0: கரூர் 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: முடிஞ்சு. எது முடிஞ்சது?
4: ஸ்ரீனி சார், நீங்களா?
5: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை, தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: என்னடா ரொம்ப டல்லா இருக்க?
7: எல்லாம் இந்த பெட்ரோல் டீசல் டென்ஷன் தான்.
6: அப்போ உன் ப்ராப்ளம்க்கு ஒரே சொல்யூஷன் MGZSEV தான். இப்போ அப் டு 2.75 லாக்ஸ் வர ஆஃபர்ஸ் தராங்க. ஆல்சோ அடிஷனல் போனஸும் அப் டு 25,000 ரூபீஸ் வர கிடைக்கும்.
8: ஃபார் மோர் டீடைல்ஸ் விசிட் FPL MG ஷோரூம் ஆர் கால் 7397444079. TNC அப்ளை.
9: அடுத்ததாக ஒரு அறிவிப்பு. சர்வதேச ரோட்டரி அமைப்பு ஒசூர் சிப்காட் ரோட்டரி சங்கம் இணைந்து நடத்தும் செயற்கை கால் மற்றும் செயற்கை கை வழங்கும் முகாம் நடைபெற உள்ளது. இம்மாதத்தின் இறுதி வாரத்தில் சேலம் பகுதியில் இந்த முகாமானது நடைபெற உள்ளது. இந்த முகாமில் கலந்து கொள்ள முன்பதிவு செய்வது அவசியமாகும். கலந்து கொள்ள விரும்புபவர்கள் தங்களுடைய புகைப்படம், ஆதார் அட்டை புகைப்படம், தங்களுடைய அலைபேசி எண் ஆகியவற்றை 76-03-95-02-50 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வைக்கலாம். இந்த முகாம் குறித்த கூடுதல் விவரங்களை அறிய தற்பொழுது அறிவிக்கப்பட்ட அலைபேசி எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்து தேவைப்படும் தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
5: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தருமபுரி மெயின் ரோட்டில் பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லாப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தருமபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
10: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
11: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
12: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT யின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை
13: அம்மன் TRY TMT கம்பிகள்.
14: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
15: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறதை விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்கும். ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப்.
16: ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
17: பாம்புக்கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
18: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
19: தொடர்புக்கு 9500848820.
9: அடுத்ததாக தருமபுரி உழவர் சந்தையில் இன்றைய காய்கனி விலை நிலவரம். தக்காளி கிலோ ஒன்றிற்கு 38 ரூபாய், கத்திரிக்காய் 30 ரூபாய், வெண்டைக்காய் 16 ரூபாய், அவரைக்காய் 70 ரூபாய், கொத்தவரை 36 ரூபாய், முள்ளங்கி 20 ரூபாய், பச்சை மிளகாய் 35 ரூபாய், சுரைக்காய் 16 ரூபாய், வாழைக்காய் 10 ரூபாய், முருங்கைக்காய் 70 ரூபாய், புடலங்காய் 25 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், சர்க்கரை பூசணி 15 ரூபாய், சின்ன வெங்காயம் 42 ரூபாய், பெரிய வெங்காயம் 24 ரூபாய், கேரட் 58 ரூபாய், பீட்ரூட் 50 ரூபாய், பீன்ஸ் 108 ரூபாய், முட்டைக்கோஸ் 38 ரூபாய், உடைத்த பூண்டு 120 ரூபாய், பெரிய பூண்டு 180 ரூபாய், இஞ்சி 148 ரூபாய், மொச்சை 50 ரூபாய், பாகற்காய் 40 ரூபாய், உருளைக்கிழங்கு 28 ரூபாய், காலிஃப்ளவர் 30 ரூபாய், குடைமிளகாய் 60 ரூபாய், எலுமிச்சைப்பழம் 200 ரூபாய். அவையாவும் தருமபுரி உழவர் சந்தையில் இன்றைய காய்கனி விலை நிலவரம். ஒன்றிற்கான விலை நிலவரம் கேட்டீர்கள் நேர்களே. இனி கேட்கலாம்
5: தருமபுரி மற்றும் கலெக்டர்.

0: ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இனிது இனிது இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
1: தர்மபுரி புதிய பேருந்து நிலையத்தில் ஸ்ரீ ரங்கா மெடிக்கல் திறக்கப்பட்டுள்ளது. 20% சலுகை விலையில் அனைத்து விதமான மருந்துகளும் கால்நடைகளுக்கு தேவையான மருந்துகளும் கிடைக்கிறது. ஸ்ரீ ரங்கா மெடிக்கல்ஸ் தர்மபுரி.
0: தர்மபுரி மற்றும் கலெக்டரேட் ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் JS லீல வினோதன்.
2: அன்பிற்கினிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். இன்றைய உலகில் பேச்சு என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. நீ எந்த வேலைக்கு போனாலும் சரி, எந்த தொழில் செய்தாலும் சரி, பேச்சு அவசியமாக இருக்கிறது. இவ்வளவு முக்கியம் வாய்ந்த பேச்சு எப்படி இருக்க வேண்டும் என்று நம்முடைய இலக்கியங்கள் சொல்கிறதென்றால், நம்மை விரும்பாதவர்களும் நம்மை பகைவர்களாக கருதக்கூடியவர்களும் மயங்கி கேட்கும்படியாக பேச்சு இருப்பதே சிறந்தது என்று வள்ளுவர் சொல்கிறார். சுருங்கச் சொல்லல், விளங்க வைத்தல், நவின்றோருக்கினிமை, நல்ல சொற்களை உபயோகித்தல், ஓசை நயம், அளமான கருத்துக்கள், காரணகாரியம் முறைப்படி வைத்தல், உயர்ந்தோர் வழக்கத்தோடு ஒழுகுதல், சிறந்த பொருளை தருதல், விளங்கிய உதாரணம் தருதல் என நன்னூலில் பவணந்தி முனிவர் கூறிய 10 இலக்கணங்கள் நூல்களுக்கு மட்டுமல்ல நல்ல பேச்சுக்கும் பொருந்தும். குன்ற கூறல், மிகைப்பட கூறல், கூறியது கூறல், மாறுகுலக் கூறல், வலுவு சொற்புணர்தல், மயங்க வைத்தல், வெற்றன தொடுத்தல், மற்றொன்று விரிதல், சென்று தேய்ந்திருதல், நின்று பயனின்மை ஆகிய 10 குற்றங்களும் இல்லாமல் பேசுவதே சிறந்த பேச்சு. இந்த இலக்கணங்கள் தெரியாமலும் சிறப்பாக பேசுபவர்கள் உண்டு. தாங்கள் சிறப்பாக பேசுகின்றோம் என்கின்ற மமதை இல்லாமல் நயம்பட பேசுபவர்கள் அவர்கள். எதிரிலே இருப்பவர்கள் தலையாட்டுவதிலும் கண்களை வியப்பால் விரிப்பதிலும் மகிழ்ச்சியுடன் நோக்குவதிலும் ஆர்வத்துடன் கவனிப்பதிலும் இருந்தே நம் பேச்சு போய் சேர்கிறதா என்பது நமக்கு தெரிந்துவிடும். மேடையில் மட்டும்தான் இப்படி பேச வேண்டும் என்பதில்லை. சாதாரணமாக நம் நண்பர்களிடமோ உறவினர்களிடமோ பேசும்போது கூட தேவையில்லாதவற்றை தவிர்த்து சுருங்கச் சொல்லி எளிமையான இனிமையான சொற்களால் உரையாடலை அமைப்பது சிறந்தது. நண்பர்கள் தேடி வந்து நம்மோடு பேசுவார்கள். ஹிட்லர் தன்னுடைய எனது போராட்டம் நூலில் ஒரு பேச்சு எப்படி இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிற போது குறிப்பிடுகிறார், சிலர் பாமர மக்களுக்கு மட்டும் பேசுவார்கள், சிலர் பண்டிதர்களுக்கு மட்டுமே பேசுவார்கள், இருசாரரும் ஏற்றுக்கொள்ளும்படி அற்புதமாக பேசுபவர்கள் ஒரு சிலரே, அவர்களுடைய சொற்களே மந்திர சொற்களாக மக்கள் மனதில் எழுதப்படுகின்றன என்று ஹிட்லர் குறிப்பிடுகிறார். சர்ச்சில் ஒருமுறை குளியல் தொட்டியில் ஏதோ பேசும்போது என்ன வேண்டும் என்று அவருடைய பணியால் கேட்டார். நான் மக்கள் மன்றத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன், உன்னிடமல்ல என்றாராம் சர்ச்சில். 50 வருடங்களுக்கு பிறகும், ஒரு மூத்த தலைவரான பிறகும் வின்ஸ்டன் சர்ச்சில் ஒத்திகை பார்த்திருக்கிறார். இது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். ஏனென்றால் நாம் பேசும்போது அடுத்தவர்களுடைய நேரத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அவர்கள் கேட்டு கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு தரமான கருத்துக்களை தர வேண்டும் என்கின்ற சமூக பொறுப்பு பேசுபவர்களிடத்தில் இருக்க வேண்டும். எனவே கருத்தாளமிக்க நல்ல சொற்களை பேசுபவர்கள் எல்லா இடங்களிலும் வெற்றி அடைவார்கள் என்பதில் சந்தேகமில்லை. மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
0: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி மற்றும் கலெக்டரேட் ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கிய இனிது இனிது கேட்டீர்கள். வழங்கினார் JS லீல வினோதன்.
1: தர்மபுரி புதிய பேருந்து நிலையத்தில் ஸ்ரீ ரங்கா மெடிக்கல் திறக்கப்பட்டுள்ளது. 20% சலுகை விலையில் அனைத்து விதமான மருந்துகளும் கால்நடைகளுக்கு தேவையான மருந்துகளும் கிடைக்கிறது. ஸ்ரீ ரங்கா மெடிக்கல்ஸ் தர்மபுரி.
0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி மற்றும் கலெக்டரேட் ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் இரத்த பரிசோதனை நிலையம்.
3: நேர்களை நிறைவுக்கு காலை வணக்கம் நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சலாக.
4: வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசி

0: வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருடன் இன்று பேச்சு நடத்துகிறார். சுகாதாரத்துறையில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். கம்போடியாவில் நேரிட்ட இருவேறு சாலை விபத்துகளில் 14 பேர் உயிரிழந்தனர். வட மாநிலங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருடன் இன்று பேச்சு நடத்துகிறார். புதுதில்லியில் நடைபெறும் இந்த பேச்சுவார்த்தையில் அமைதி மற்றும் பாதுகாப்பு குறித்து விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 4 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள திரு மார்க்கோ ரூபியோ குவாட் வெளியுறவு அமைச்சர்களின் ஆலோசனைக் கூட்டத்திலும் பங்கேற்கிறார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அமெரிக்காவின் நட்பு நாடாக இந்தியா திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் மேற்காசியாவில் நிலவும் சூழல் உட்பட மண்டல மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து பரஸ்பரம் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதாக திரு மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறையில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற தேசிய மருத்துவ அறிவியல் தேர்வு வாரியத்தின் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், நாடு முழுவதும் சுகாதாரத்துறை கட்டமைப்புகளை வலுப்படுத்துவதற்கும் சுகாதார சேவையில் உள்ள சவால்களுக்கு தீர்வு காண்பதற்கும் இளம் மருத்துவர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். துறை சார்ந்த நிபுணத்துவம், புதுமை கண்டுபிடிப்புகள், உறுதியான செயல்பாடு ஆகியவற்றின் மூலம் சுகாதாரத்துறையின் முன்னேற்றத்திற்கு மருத்துவர்கள் பங்களிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். சுகாதார உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதுடன் மருத்துவர்களுக்கு உரிய பயிற்சி அளிக்க வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் சுகாதாரத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாகவும் இதனை கருத்தில் கொண்டு மருத்துவர்கள் செயலாற்ற வேண்டும் என்றும் திரு நட்டா கேட்டுக்கொண்டார். விமானங்கள் மற்றும் விண்வெளி உற்பத்தி துறையில் இந்தியா அமெரிக்கா இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், புதுதில்லியில் போயிங் விமான நிறுவனத்தின் துணை செயல் தலைவருடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்புகள் உள்ளிட்ட துறைகளில் உள்ள வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். உற்பத்தி மற்றும் பொறியியல் துறையில் உலகின் நம்பகமான நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு கடல்சார் வர்த்தகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய கால்நடை வளர்ப்பு மற்றும் மீன்வளத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மீனவர்களின் வாழ்வாதார மேம்பாடு, ஊட்டச்சத்து, சூழல், சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களில் கடல்சார் வர்த்தகம் முன்னேற்றம் கண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் குளிர்ந்த நீர் மீன் உற்பத்தி 1.8 மடங்கு அதிகரித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நடப்பு ஆண்டில் குளிர்ந்த நீர் மீன் உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 5638 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சீனாவில் ஷாங்ஷி மாகாணத்தில் உள்ள சுரங்கத்தில் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், அந்நாட்டு அதிபர் திரு ஜி ஜின்பிங் மற்றும் மக்களுக்கு இந்தியா சார்பில் இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் விரைவில் பூரண நலம் பெற வேண்டும் என்று பிரார்த்திப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கம்போடியாவில் நேரிட்ட இருவேறு சாலை விபத்துகளில் 14 பேர் உயிரிழந்தனர். 93 பேர் காயமடைந்துள்ளனர். கேம்பாங் ச்னாங் மாகாணத்தில் உள்ள ஆயத்த ஆடை உற்பத்தி நிறுவனத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களுடன் சென்று கொண்டிருந்த வாகனம் கனரக வாகனத்துடன் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டதாகவும்,

0: இதில் 9 பேர் உயிரிழந்ததாகவும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. ஸ்வேரேன் பகுதியில் நேரிட்ட மற்றொரு சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். கடந்த 2025 ஆண்டில் சாலை விபத்துகளில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1467 இருந்தது என்று அந்நாட்டு போக்குவரத்துத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பஞ்சாப், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கட், ஒடிசா, தெலங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆந்திராவின் கடலோர பகுதிகள், மேற்கு வங்கத்தில் உள்ள சமவெளி பகுதிகளில் இதே நிலை நீடிக்கும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே இமயமலையை ஒட்டிய பகுதிகள் சிக்கிம், அசாம், மேகாலயாவின் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் அதிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, அந்தமான் நிக்கோபர் தீவுகள், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கேரளம் மற்றும் லட்சத்தீவில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் மேற்குவங்க மாநிலத்திற்கு 527 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு விடுவித்துள்ளது. சுகாதார கட்டமைப்புகள் குறித்து அம்மாநில முதலமைச்சருடன் பேச்சு நடத்திய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா, உட்கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்துவதற்கான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று கூறினார். இதனிடையே மேற்குவங்கத்தில் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் ஜூலை மாதம் முதல் செயல்படுத்தப்பட உள்ளது. ஈரானுடனான போர் நிறுத்த ஒப்பந்தம் மற்றும் ஹார்மோஸ் நீரிணைப் பகுதியில் தடையற்ற போக்குவரத்தை உறுதி செய்வது குறித்த அம்சங்கள் விவாதிக்கப்பட்டு விரைவில் இறுதி செய்யப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இஸ்ரேல் மற்றும் இதர நட்பு நாடுகளுடன் இதுகுறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இதனையடுத்து ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு இஸ்மாயில் பக்காய் அந்நாட்டு ஊடகத்திற்கு அளித்துள்ள பேட்டியில், ஹார்மோஸ் நீரிணை உட்பட போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து அமெரிக்கா எந்தவொரு முடிவையும் மேற்கொள்ளவில்லை என்று கூறியுள்ளார். கடந்த மாதம் April 8 முதல் போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலில் உள்ளதாகவும், நீண்டகால அமைதி பேச்சுவார்த்தையில் இரு நாடுகளும் ஈடுபட்டு வருவதாகவும் திரு இஸ்மாயில் பக்காய் குறிப்பிட்டுள்ளார். வெனிசுலா அதிபர் தேர்தலில் போட்டியிட திட்டமிட்டுள்ளதாக திருமதி மரியா கொரினா மச்சோடா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அதிபர் தேர்தலில் போட்டியிடுவதற்காக இந்த ஆண்டு இறுதியில் வெனிசுலா திரும்ப முடிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அந்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர்களுடன் இதுகுறித்து தாம் விவாதித்ததாக திருமதி மச்சோடா குறிப்பிட்டுள்ளார். கடந்த டிசம்பர் மாதம் அவர் நாடு கடத்தப்பட்டிருந்த நிலையில் நார்வே சென்றிருந்த அவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. 23 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சூரஜ் வர்சஸ் மற்றும் சாகர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். வியட்நாமின் டான் நாங்கில் நடைபெற்ற போட்டியில் ஆடவர் 60 கிலோ இடைப்பிரிவில் சூரஜ் வசிஷ்டும், 67 கிலோ இடைப்பிரிவில் சாகர் சிங்கும் இப்பதக்கங்களை கைப்பற்றினர். ஃபெடரேஷன் கோப்பை தடகள போட்டியில் பஞ்சாபின் குரிந்தர் வீர் சிங் தங்கப்பதக்கம் வென்றார். ராஞ்சியில் நடைபெற்ற ஆடவர் 100 மீட்டர் ஓட்டத்தில் 10.9 வினாடிகளில் இலக்கை எட்டி புதிய தேசிய சாதனை படைத்துள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. லக்னோவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 196 ரன் எடுத்தது. 197 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பஞ்சாப் அணி 18 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 200 ரன் எடுத்தது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் மும்பை அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. மும்பையில் இப்போட்டி மாலை 3:30 தொடங்குகிறது. மற்றொரு போட்டியில் கொல்கத்தா அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருடன் இன்று பேச்சு நடத்துகிறார். சுகாதாரத்துறையில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு J.P. நட்டா தெரிவித்துள்ளார். கம்போடியாவில் நேரிட்ட 2 சாலை விபத்துகளில் 14 பேர் உயிரிழந்தனர். வடமாநிலங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நேரம் காலை 7:25 நேர்கள் கேட்டு கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
2: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். ஆனா

0: அப்பா, அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
1: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
2: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
3: கலைமகள் கலாலயா மெட்ரிக் அண்ட் சிபிஎஸ்இ பள்ளி மத்தூர். யோகா, கராத்தே, செஸ் ஃப்ளூட், வெஸ்டர்ன் டான்ஸ் என மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் பள்ளி. எல்கேஜி மாணவர்களுக்கு பேருந்து கட்டணம் இலவசம். அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
5: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
6: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
7: கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாம் தயக்கமே இல்லாம கான்பிடன்ஸ் அடைந்த மாதிரி மாதிரியான ஒரு காலேஜ்ல சேரணும்.
8: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேருங்க. ஏன்னா இங்கதான் 100+ இண்டஸ்ட்ரி நெட்வொர்க், L&T எஜுடேக், குவி HCL மாதிரியான கம்பெனிஸோட இன்டெகிரேட்டட் கரிக்குலம் இந்த அகாடமிக் இயர்ல இருந்து சேலம் சரௌண்டிங் குள்ள ஃப்ரீ டிரான்ஸ்போர்டேஷனும் இருக்கு. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500.
9: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறது விடுங்க. மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப்.
10: ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
11: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33999.
12: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர், கரூர். தொடர்புக்கு 9043533367.
13: நேர்கள் இனி கேட்கலாம்.
14: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
15: கோபி சிவகுமாரின் SS ஜுவல்லரி.
16: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
15: 30 ஆண்டு கால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம், வெள்ளி, வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
17: மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
18: எப்பாவது ஒரு காரணத்தினால மதருக்கு ஃபீட் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க, இந்த பம்ப்டு மில்கை நம்ம குழந்தைக்கு கொடுக்கலாம். ரெண்டாவது, அதிகமா பால் இருக்கு தாய்க்கு அப்படிங்கும் போது பம்ப் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இது எப்ப வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு விமென்க்குன்னா, அவங்க வந்து வேலைக்கு திரும்பும் போது. இப்போ சில பேருக்கு இப்போ 6 மெட்டர்னிட்டி லீவ்னு சொல்றோம், ஆனா சில பேர் வந்து 3-4 திரும்பி போக வேண்டியிருக்கு. ஏன்னா அவங்க அந்த லீவை முன்னாடியே எடுத்திருப்பாங்க வேற வேற காரணங்கள்னால. 3-3.5 அவங்க வேலைக்கு திரும்பி போறாங்கன்னா இந்த குழந்தைக்கு என்ன பால் கிடைக்கும் இல்லையா? அப்போ இந்த பிரஸ்ட் பம்ப்ல நம்ம மில்கை எக்ஸ்பிரஸ் பண்ணி ஸ்டெரைலா வச்சோம்னா, அந்த டைம்ல பவுடரை கலக்கிறதுக்கு பதிலா தாய் அங்க இல்லாட்டாலும் வேற யாராவது தாய்ப்பால பேபிக்கு கொடுக்க முடியும். அதுதான் பிரஸ்ட் மில்க் பம்பிங்கோட பிகெஸ்ட் அட்வான்டேஜ். இதுல வந்து கெடுதலா ஒண்ணும் கிடையாது. ஆனா அந்த பம்ப் கரெக்டா எப்படி யூஸ் பண்றதுன்னு அவங்க கத்துக்கணும். அந்த ப்ரெஷர் சரியா இருக்கா, அது மேனுவல் பம்ப்ஸ் இருக்கு, எலக்ட்ரிக் பம்ப் இருக்கு. ஸோ எது அவங்க யூஸ் பண்றது, இது வந்து ஒரு ஒரு குரூப் ஆஃப் விமன் பம்பிங் இஸ் வெரி யூஸ்ஃபுல். இன்னொரு குரூப் பம்பிங் யூஸ்ஃபுல் அப்படிங்கிறது வந்து, ஒருவேளை குழந்தைக்கு ஏதாவது ஒரு காரணத்தினால பிறக்கும் போது சிக்கா இருக்கு, என்ன ஒரு நியூனேட்டல் யூனிட்குள்ள அட்மிஷன் ஆறுது, பேபி ட்ரிப்பு தேவைப்படுறது, இல்லை சில பேபிஸ்க்கு மூச்சு தணறல்னால வென்டிலேட்டர்ல போடுவாங்க, அந்த மாதிரி இருக்கும் போது முதல் 4-5 இல்ல 1 வாரம் பேபிக்கு ஃபீடு இருக்காது. ஆனா அந்த டைம் கம்ப்ளீட்டா நம்ம

0: விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, மதருக்கு வந்து தாய்ப்பால் சுரக்கிறது டிலே ஆகும். அதனால பேபி என்ஐசியூல இருந்தது அப்படின்னா மதருக்கு நம்ம பிரெஸ்ட் பம்பை ஒரு நாளைக்கு 3 வேளை 4 வேளை போட ஆரம்பிப்போம். ஏன்னா அந்த பிரெஸ்ட் பம்ப் கொடுக்குற சக்ஷன் வந்து குழந்தை தாம் வாயை வச்சு சக்கில் பண்ணினா என்ன ப்ரெஷர் வருமோ பிரெஸ்டில், அதுதான் இந்த பிரெஸ்ட் பம்ப் வந்து மிமிக் பண்ணுறது. அப்போது இந்த பிரெஸ்ட் பம்ப் அப்ளை பண்ணுறதுனால மதரோட பிரெயினுக்கு ஓ பால் சுரக்கணும் அப்படிங்கிற மெசேஜ் போகும், அதனால பால் சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ பேபி நிக்கூல் அட்மிஷன் ஆகிற மதர்ஸுக்கு பம்பிங் இஸ் யூஸ்ஃபுல். ஏன்னா அப்போதான் எப்போ வந்து டாக்டர் தாய்ப்பால் வேணும் கொடுங்க பேபிக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம்னு சொல்லும்போது பால் இருக்கணும்ல, அதனால அந்த இதை வந்து அந்த டைமில் யூஸ் பண்ணும். நர்சிங் பிராங்கிறது வந்து ப்ரெக்னன்சியில் பிரெஸ்டோட சைஸ் வந்து சேஞ்ச் ஆகும், நிறைய மோஸ்ட்லி ஜாஸ்தி ஆகும், அட்லீஸ்ட் ஒரு சைஸ் ஜாஸ்தி ஆகும், கப் சைஸும் ஜாஸ்தி ஆகும். அதனால திருப்பி மெஷர் நீங்கள் யூஸ்வலாக போடுற பிராவோட ஒரு கப் சைஸ் அதிகமாகவும், நீங்கள் எவ்வளோ வெயிட் கெயின் பண்றீங்களோ, இப்போ பிரெக்னன்சியில 20 கிலோ கெயின் பண்ணினா அந்த வெயிட் கெயின்னால கூட பிரா சைஸ் மாறும். ரொம்ப டைட் ஃபிட்டா இல்லாம கம்ஃபர்டபிள் பிரா சைஸ் ரீமெஷர் பண்ணி அந்த டைம்ல வாங்கிக்கணும். ஃபுல்லா இப்போ நிறைய ஃபீடிங் பிராஸ் கிடைக்கிறது விச் ஆர் ஓபன், பட் அந்த அதுக்கு மே நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ்ஸும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். யூஸ்வலாக நல்ல ஃப்ரண்ட் ஓப்பன் நம்ம உட்காந்து ஃபீட் பண்ணுறது ஃபுல்லாக ஃப்ரண்ட் ஓப்பன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சில பேருங்க வந்து வாங்குற அந்த நைட்டி ஒரு ஃபீடிங் நைட்டி ட்ரெஸ் அவங்க போட்டுக்கிறது ஹாரிசான்டலாக இருக்கும் அந்த ஜிப்பு, ஆனால் பிரா வந்து வர்டிக்கலாக ஓப்பன் ஆகும். ஸோ ஒரு ஸ்கொயர் வழியாக நீங்கள் அந்த பேபி அந்த எப்படி அந்த குழந்தை போய் ஒரு ஸ்கொயர் வழியாக அந்த காம்பை பிடிச்சி பிடிக்கும், அது வந்து மதருக்கும் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் பேபிக்கும் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ஃபீடிங் பிரா மட்டும் இல்லை, லாக்டேஷன் போது தாய்ப்பால் கொடுக்கும்போது போட்டுக்கிற ட்ரெஸ்ஸும் கம்ஃபர்டபுளாக இருக்கும்.
1: இதுவரை மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே கேட்டீர்கள்.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
4: இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய பொது அறிவு கேள்வி: இந்தியா முழுவதும் உள்ள மூத்த குடிமக்களின் பாதுகாப்பு, நல்வாழ்வு மற்றும் சுகாதார அணுகலை மேம்படுத்துவதற்காக வடிவமைக்கப்பட்டு அண்மையில் அறிமுகப்படுத்தப்பட்ட செயலியின் பெயர் என்ன? இந்தியாவில் இருக்கக்கூடிய மூத்த குடிமக்கள் அனைவருக்கும் அவர்களுடைய பாதுகாப்பு, நல்வாழ்வு மற்றும் சுகாதார அணுகலை மேம்படுத்துவதற்காக அண்மையில் ஒரு செயலி வடிவமைக்கப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டது, அந்த செயலியின் பெயர் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைய பொதறிவு கேள்வி. அந்த கேள்விக்கான விடையை அறிந்து கொள்ளலாம் நிகழ்ச்சியின் இறுதியில். இன்னைக்கு சந்தோஷ சரண் நிகழ்ச்சியில் முதல் பாடல் தி ராஜேந்தர் எழுதி இசையமைத்து BS சசிரேகா KJ S தாஸ் இணைந்து பாடிய பாடல் உறவை காத்துக்கிளி திரைப்படத்தில் இருந்து.

0: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: என்னடா ரொம்ப டல்லா இருக்க?
2: எல்லாம் இந்த பெட்ரோல் டீசல் டென்ஷன் தான்.
1: அப்போ உன் ப்ராப்ளம்க்கு ஒரே சொல்யூஷன் MGZSEV தான். அப் டு 2.75 lakhs வர ஆஃபர்ஸ் தராங்க. அடிஷனல் போனஸும் அப் டு 25,000 rupees வர கிடைக்கும்.
3: FPL MG இன் மெகா எக்ஸ்சேஞ்ச் மேலா. ஃபார் மோர் டீடைல்ஸ் விசிட் FPL MG ஷோரூம் ஆர் கால் 7397444079. TNC அப்ளை.
4: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
6: தொடர்புக்கு 9500848820.
7: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
9: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
10: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
9: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
10: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
9: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர்

0: இந்தியாவின்
1: மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
3: தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்விற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. தேர்விற்கு விண்ணப்பிக்கும் அனைத்து விண்ணப்பதாரர்களும் தேர்வு ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான www.tnpsc.gov.in என்ற முகவரியின் மூலம் விண்ணப்பிக்கலாம். வருகின்ற 27ஆம் தேதி முதல் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க துவங்கலாம். இதற்கு விண்ணப்பிக்க வருகின்ற ஜூன் மாதம் 25ஆம் தேதி இறுதி நாளாகும். இதுகுறித்து கூடுதல் விவரங்கள் அறியவும் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கவும் www.tnpsc.gov.in என்ற இணையதள முகவரியை காணலாம்.
4: நேரம் 7:41 மனதை வசீகரிக்கும் கீதங்களோடு வளம் வந்து கொண்டிருக்கிறது சந்தோஷ சாரல். அறிமுக நேயர்களின் கவனத்திற்கு இன்று காலை 8:05 பொன்னியின் புதுப்புணல் நேயர்கள் உங்களுக்கு விருப்பமான புதிய பாடலை கேட்டு ரசிக்க 0 43 42 24 40 30 என்ற எண்ணிற்கும் 94 86 81 10 25 என்ற எண்ணிற்கும் அழைக்கலாம். மேலும் அறிமுக நேயர்கள் இன்று காலை 8:05 பொன்னியின் புதுப்புணல்ல உங்களுக்கு விருப்பமான புதிய பாடலை கேட்டு ரசிக்க 0 43 42 24 40 30 என்ற கற்றவியனிற்கு உங்களுக்கு விருப்பமான புதிய பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், உங்கள் ஊரினுடைய பெயரை எங்களுக்கு டைப் செய்து அனுப்பிக்கலாம். சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இளையராஜா இசையில் வாலியின் பாடல் வரிகளில் KJ S தாஸ் பாடிய பாடல் சொல்ல துடிக்குது மனசு என்ற திரைப்படத்திலிருந்து வளமர இருக்கிறது. அந்த பாடலுக்கு முன்பாக
5: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக BE சேர்ந்திடும் வாய்ப்பு, MNC நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
6: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்
7: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில் இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்பு சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
6: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி சேலம். தொடர்புக்கு 9524936156.
8: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. மூளை, நரம்பியல், பக்கவாதம், வலிப்பு நோய்க்கு சிகிச்சை அளிக்கப்படும். 24 மணி நேரமும் முதுநிலை மூளை மற்றும் முதுகு தண்டுவட நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் உள்ள ஒரே மருத்துவமனை JP மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.
9: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
10: ரத்தம் மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
11: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
12: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
11: இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் இங்க இருக்கா?
12: ஏன் இல்ல, ஆல் இண்டியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒண்ணா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ஸ், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டதற்கு உடனே ஜாயின் பண்ணு.
13: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.

அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ்

0: உயரத்தினால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: பரவச
3: உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
4: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 90254-00159.
6: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம்.

0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
1: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
3: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
5: தொடர்புக்கு 9500848820.
6: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
7: தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 1000 கனஅடியாக தண்ணீர் வரத்து குறைந்துள்ளது.
6: இனிமையான காரணங்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நேரம் 7:52. சந்தோஷ சரண் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் மசா எழுதி இசையமைத்து அருண்மொழி பாடிய பாடல் வசந்தவாசல் என்ற திரைப்படத்திலிருந்து வழங்கப்படுகிறது. அந்த பாடலுக்கு முன்பாக
8: முறையில் நவீன அறுவை சிகிச்சை, குழந்தை மருத்துவம், பொது மருத்துவம், மகளிர் மருத்துவம் என அனைத்திற்கும் சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படும் குமுதா மருத்துவமனை, சி கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்க்ஸ் எதிரில், தர்மபுரி.
9: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
10: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன.
11: அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
12: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
13: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்களா?
12: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர், பித்தளை, அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
13: பர்னிச்சருக்குன்னு ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
12: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.

0: என்னடா ரொம்ப டல்லா இருக்க?
1: எல்லாம் இந்த பெட்ரோல் டீசல் டென்ஷன் தான்.
0: அப்போ உன் ப்ராப்ளம்க்கு ஒரே சொல்யூஷன் MGZSEV தான். இப்போ அப் டு 2.75 லாக்ஸ் வர ஆஃபர்ஸ் தராங்க. ஆல்சோ அடிஷனல் போனஸும் அப் டு 25,000 ரூபீஸ் வர கிடைக்கும்.
2: ஃபார் மோர் டீடைல்ஸ் விசிட் FPL MG ஷோரூம் ஆர் கால் 7397444079. TNC அப்ளை.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
6: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி, பொம்மடி. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
8: தொடர்புக்கு 9500848820.
9: LN காலேஜ் ஆஃப் பார்மசி D-Pharm B-Pharmற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயண பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளில் இடை நிறுவனம் LN காலேஜ் ஆஃப் பார்மசி, தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
10: நெர்க்லை சந்தோஷ சரல் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியில் இருக்கோம். இன்னைக்கு கேட்கப்பட்ட பொது அறிவு கேள்வி: இந்தியா முழுவதும் உள்ள மூத்த குடிமக்களின் பாதுகாப்பு, நல்வாழ்வு மற்றும்

0: சுகாதார அணுகலை மேம்படுத்த அண்மையில் வடிவமைக்கப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்ட செயலியின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். இதற்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா, ஜீவன் அப்படிங்கிற செயலி தான் அண்மையில் இதற்காக வடிவமைக்கப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது ஜாயிண்ட் எல்டர்லி எம்பவர்மெண்ட் அண்ட் விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் நெட்ஒர்க் அப்படிங்கிற விரிவாகத்துடைய சுருக்கம் தான் ஜீவன் அப்படின்றது. ஜீவன் அப்படிங்கிற செயலி வந்து பார்த்திங்கன்னா, அண்மையில் மூத்த குடிமக்களினுடைய பாதுகாப்பு, நல்வாழ்வு மற்றும் சுகாதார அணுகலை மேம்படுத்த வடிவமைக்கப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த பொது அறிவு வினாவிடையோடு நிறைவுக்கு வருகிறது. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நேர்களே, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இனி கேட்கலாம்.
1: தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: தருமபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தருமபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
1: தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
3: இன்று மே 24 எனது புத்தக அலமாரியின் பகுதிகளில் மறைந்திருக்கக்கூடிய சிறிய புத்தகங்களை எடுத்து வரிசைப்படுத்திக் கொண்டிருக்கிற போது ஒரு சின்ன புத்தகம் நழுவி என் காலின் அருகில் வந்து விழுந்தது. குனிந்து எடுத்த போது அதன் தலைப்பு தெரிந்தது, அவன் விதி. அது எவன் விதி என்று நேயர்களுடைய நெஞ்சில் நிழலாடுகிற செய்திக்கு முன்னால் அந்த கதை படித்த அனுபவம் என் மனதுக்குள் வந்து கவிய தொடங்கியது. பள்ளிக்கூட பருவத்தில் பாடம் படிப்பதற்காக என் சக நண்பனின் இல்லத்திற்கு சென்றிருக்கிற போது ருஷ்யாவில் சென்று படிக்கப் போயிருந்த அந்த வீட்டின் மூத்த சகோதரன் வாங்கி சேர்த்திருந்த புத்தக குவியலை கண்டேன். ஏதோ ஒரு புதையல் நிரம்பி இருக்கக்கூடிய உலகத்திற்குள் போனது போன்ற அனுபவத்தை அந்த நிகழ்வு எனக்குள்ளே மலர்ந்தது. ஒரு புத்தகத்தை தான் எடுத்தேன், அதற்கு பின்னால் அந்த களஞ்சியத்தில் இருக்கிற அத்தனை புத்தகங்களையும் படித்து முடித்து விட்டேன் என்பது எனக்கே ஆச்சரியமான விஷயம். தலைப்பு, கதையின் பெயர், கதாபாத்திரத்தின் பெயர், அவர்கள் வாழ்கிற இடங்கள், இவையாவும் நமக்கு கொஞ்சமும் சம்பந்தமில்லாத அந்நிய பிரதேசத்தின் அடையாளங்களாக திகழ்ந்தாலும் கதையின் சுவாரஸ்யம் இழுத்து போகிற போது அந்த பாத்திரங்கள் நம்மோடு வாழ்ந்திருக்கக்கூடிய சக மனிதர்களாகவே மாறிவிடுகிற அனுபவத்தை நான் உள்வாங்கிக் கொள்ள முடிந்தது. பெயர்கள் தான் வேற்று மொழியின் வேற்று நாட்டின் அடையாளமாக இருக்கின்றனவே ஒழிய உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நம் சொந்த உறவாக இருக்கக்கூடிய அன்பை, வருத்தத்தை, சோகத்தை, காதலை, மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுகிற மனிதநேயமிக்க படைப்பாக அது மலர்ந்திருக்கக்கூடிய தன்மையை பார்த்தேன். எங்கோ இருந்து எழுதி மறைந்த அந்த மிகைல் ஷோலகோவ் என்கிற எழுத்தாளன் என் இதயத்திற்கு மிக நெருக்கமானவனாக மாறிப்போயிருக்கக்கூடிய அனுபவத்தை நான் உணர்ந்தேன். டோன் அமைதியாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்கிற நாவலும், கன்னி நிலம் என்கிற நாவலும், தாய்நாட்டிற்காக அவர்கள் போரிட்டார்கள் ஆகிய படைப்பினையும் தந்து அழியாம் புகழ் பெற்றிருக்கக்கூடிய மிகைல் ஷோலகோவ் சோவியத் நாட்டின் தலைசிறந்த நாவலாசிரியர்களில் ஒருவர். பாசிசத்தை எதிர்த்து சோவியத் மக்கள் நடத்திய வீரன் செறிந்த மாபெரும் தேசபக்த போருக்கு காணிக்கையாக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறுகதைதான் அவன் விதி. ருஷ்ய போர் வீரன் அந்திரே சகலோவ் என்கிற ஒரு கதாபாத்திரத்தின் அனுபவங்களாக விரிகிற இந்த கதையில் ஜெர்மானியர்களினால் சிறைப்பிடிக்கப்பட்ட அவன் வாழ்க்கையில் சொல்ல முடியாத துயரங்களுக்கு ஆளாகிய நினைவுகளை பகிர்ந்து கொள்கிற கதையாக இதை நகர்கிறது. சிறுகதை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அமைந்திருக்கக்கூடிய இந்த கதை குறுநாவல் என்பதற்கான பக்கங்களை கொண்டிருந்தாலும் கூட ஒரு போர்க்களத்தின் கொடுமையை, போரின் வெங்கொடுமையை உணர்த்தி காட்டுகிற உன்னத படைப்பாக அது திகழ்ந்திருப்பதை நான் பார்க்கிறேன். போருக்கு பின்னால் எழ வேண்டிய அமைதியை புறநானூற்றின் தாக்கத்தோடு புரிந்து கொள்வதற்கு இந்த நாவல் பெரிதும் உதவியது. மிகைல் ஷோலகோவ் நெஞ்சுக்கு இனிய நெருக்க மிகுந்த எழுத்தாளராக மாறிப்போனார். நோபல் பரிசு பெற்ற அவருடைய படைப்புகளை படிப்பதிலும் மீண்டும் ஒரு முறை அந்த புத்தகங்களை தேடி எடுத்து விரித்து அந்த உணர்வுகளை உள்வாங்கிக் கொள்வதற்காக படிக்க வேண்டும் என்கிற உந்துதலையும் இந்த அவன் விதி தந்தது. புரட்டிக்கொண்டே வருகிற போது நிகில் ஷோலகோவின் பிறந்த நாள் இன்று மே 24 என்கிற உணர்வும் எனக்குள்ளே வெளிப்பட ஒரு இனம் புரியாத மகிழ்வு எழுந்தது. பிறப்பும் இறப்பும் கடந்த நிலையில் கதாசிரியர்கள் வாழ்ந்து போனது மட்டும் சரித்திரம் இல்லை, அவர்களோடு தோன்றி வாழ்ந்த

0: மனிதர்களின் அடையாளங்களை பிரதிபலிக்கக்கூடிய கதைகளில் இடம்பெறுகிற கதாபாத்திரங்களுக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை, அவர்கள் என்றென்றும் நிரந்தரமாக நம்முள்ளே நிறைந்திருக்கிறார்கள் என்கிற உணர்வைத்தான் மிக்கேல் சோலக்கு எழுதியிருக்கக்கூடிய படைப்பின் பாத்திரங்கள் எனக்குள்ளே உணர்த்தி காட்டின. அது அவன் விதி என்பது சோவியத் ருஷியாவினுடைய வீரரின் விதி மட்டுமல்ல, போருக்கு ஆளாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு உலக மனிதனின் விதியாகவும் இருக்கிறது. அந்த விதிக்கு விதி செய்யக்கூடிய நுட்பத்தை இலக்கியம் படைக்கிறது என்கிற உணர்வை இந்த அவன் விதி என்கிற கதை எனக்கு உணர்த்தி காட்டியது. எனவே நண்பர்களே, எழுதப்படுகிற கதை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும், எடுத்து காட்டப்படுகிற பாத்திரம் எந்த மொழியை சார்ந்ததாக இருந்தாலும், அவர்களின் உணர்வு அன்புதான் பகைமை இல்லாத பாசம் நிறைந்த கனிந்த இரக்கமும் மிகுந்த பேரன்பும் கொண்டிருக்கக்கூடிய மனிதன்தான், அதுதான் புனிதம் என்பதை இலக்கியங்கள் எப்பொழுதும் உணர்த்தி காட்டுகின்றன என்பதற்கு அடையாளம் மிக்கேல் சோலக்கோவ் எழுதியிருக்கக்கூடிய அவன் விதி. எனவே நண்பர்களே, இன்று நன்று ஒன்று என்கிற முறையில் உலகின் எந்த மூலையில் தோன்றிய இலக்கியமும் நம் சொந்த இலக்கியமாக ஆக்கிக் கொள்வதற்கு அந்த அனுபவங்களே துணை நிற்கின்றன என்கிற உணர்வை உங்களோடு இன்று பகிர்ந்து கொள்கிறேன்.
1: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கிய இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.

நேர்கள் கற்று அரசு கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. ஆர்கேஜி நெய் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆர்கேஜி நெய், 90 ஆண்டுகளுக்கும் மேலாக பாரம்பரியத்தின் சுவை.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
8: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT இன் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
9: அம்மன் TRY TMT கம்பிகள்.

0: பொன்னியின் புதுப்பணில் அறிமுக நேயர்கள், உங்களுக்கு விருப்பமான புதிய பாடலை கேட்டு ரசிக்க 0 43 42 என்ற மண் இணைப்பினோடு 24 40 30 24 40 31 ஆகிய எங்களுக்கு அழைக்கலாம். கூடுதலாக அறிமுக நேயர்கள், உங்களுக்கு விருப்பமான புதிய பாடலை கட்சவி மூலமாக கேட்டு ரசிக்க 0 43 42 24 40 30 என்ற எண்ணிற்கு உங்களுக்கு விருப்பமான புதிய பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், உங்கள் ஊரினுடைய பெயரை எங்களுக்கு டைப் செய்து அனுப்பி வைக்கலாம் நேர்களே. இணைப்பில் காத்திருக்கக்கூடிய இன்றைய முதல் அறிமுக நேயர் வருக, வணக்கம்
1: சார். வணக்கம், என் பேர் ரஞ்சித் குமார்.
0: ரஞ்சித் குமார் ஐயா, எங்க பேசுறீங்க?
1: அரியலூர்.
0: அரியலூர்ல இருந்து ரஞ்சித் குமார், என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு வந்து காதர் பாஷாங்கிற முத்துராமங்கல்ல இருந்து கறிக்கோழம்பு வாசம் சாங்.
0: சரிங்கய்யா, நீங்க கேட்ட அந்த பாடல் கண்டிப்பா கொடுத்துடலாம். நன்றி இணைப்பில் வந்தமைக்கு.
1: ஆ ஓகே.

0: அந்த அறிமுக நேர்கேட்ட அந்த பாடலை கேட்டு ரசிப்பதற்கு முன்பாக,
1: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
2: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் BA தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், BCOM, BCOM CA, BCA, BBA, MCOM, MSc மைக்ரோபயாலஜி, BEd அண்ட் MEd நிறைய கோர்சஸ் இருக்கு.
3: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: For details, the Kaveri Educational Institutions, Mecheri, Salem. Contact 9524936156.

0: சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி. வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
2: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.

0: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள்

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய். ஆர்கேஜி நெய் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் ஆர்கேஜி நெய். பொன்னியின் புதுப்புனல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இணைப்பில் காத்திருக்கும் நேயர்வருக்கு வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் சார். ராஜேஷ் கண்ணா ஃப்ரம் சேலம் இன் நாட்டாமங்கலம் வில்லேஜ்.
0: நாட்டாமங்கலம்ல இருந்து ராஜேஷ் கண்ணா, என்ன பாடல் கேட்கலாம்
1: சார்? எனக்கு பாத்தீங்கன்னா ஆம்பளை படத்துல இருந்து வா வா வெண்ணிலாங்க சார்.
0: சரி, இதோ நீங்க கேட்ட அந்த பாடல்.

0: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன். இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
1: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
0: இந்த மாதிரி கோர்ஸ்லாம் இங்க இருக்கா?
1: ஏன் இல்ல, ஆல் இந்தியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒண்ணா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ஸ், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
2: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965233999.
3: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
4: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
5: என்னடா ரொம்ப டல்லா இருக்க?
6: எல்லாம் இந்த பெட்ரோல் டீசல் டென்ஷன் தான்.
5: அப்போ உன் ப்ராப்ளம்க்கு ஒரே சொல்யூஷன் MGZSEV தான். அப் டு 2.75 lakhs வர ஆஃபர்ஸ் தராங்க. அடிஷனல் போனஸும் அப் டு 25,000 rupees வர கிடைக்கும்.
7: FPL MG இன் மெகா எக்ஸ்சேஞ்ச் மேலா. ஃபார் மோர் டீடைல்ஸ் விசிட் FPL MG ஷோரூம் ஆர் கால் 7397444079. TNC அப்ளை.
8: பெனகரம் ரோடு, ஆட்டக்காரன்பட்டி, ஸ்ரீ லட்சுமி நாராயண் ஃபார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. பி ஃபார்ம், டி ஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், டிப்ளமோ நர்சிங், டிஎம்எல்டி, பிஎட் போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
9: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
10: ஆஹா, செம்ம வாசனை.
11: ஆர்கேஜி நெய், இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
12: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
13: தருமபுரி அரசு கலைக்கல்லூரி முதல்வர் அவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, 2026-27 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்பிற்கு விண்ணப்பிக்க ஏதுவாக கல்லூரியில் மாணவர் சேர்க்கை உதவி மையம் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் வருகின்ற 29ஆம் தேதி வரை இளநிலை சேர்க்கைக்கு இணைய வழியாக மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். சேர்க்கை சம்பந்தமான சந்தேகங்களையும் வழிகாட்டி நெறிமுறைகளையும் மாணவர்களும் பெற்றோர்களும் இந்த சேர்க்கை உதவி மையத்தை பயன்படுத்தி தெரிந்து கொள்ளலாம் என கல்லூரி முதல்வர் அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் இது குறித்து கூடுதல் விவரங்களை அறிய 0-43-42-23-00-08 என்ற தொலைபேசி எண்ணையோ 93-45-32-93-69 என்ற கைபேசி எண்ணையோ அழைக்கலாம். மேலும் www.gacdpi.ac.in என்ற இணையதள முகவரியையும் மாணவர்கள் காணலாம்.
14: நேரம் 8:24 நேர்கள் கிட்டரசித்துக் கொண்டிருப்பது பொன்னியின் புதுப்புனல். புதிய பாடல்கள் அறிமுக நேர்களுக்காக வளம் வந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி இது. அந்த வகையில் அடுத்த பாடல் வாரிசு அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து வளம்புறருக்கு இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் ஆசினி கரகூரிலிருந்து விரும்பி கேட்டிருக்காங்க. அந்த பாடலை நாம் கேட்டு ரசிப்பதற்கு முன்பாக,
15: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
16: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
17: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
18: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8

0: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வெண்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
1: தொடர்புக்கு 9500848420.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ,
4: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி, பொம்மடி. தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.

0: ஆர்கேஜி நெய் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஆர்கேஜி நெய், 90 ஆண்டுகளுக்கும் மேலாக பாரம்பரியத்தின் சுவை. நேரம் 8:30, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்,
2: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
3: என்றும் இனி என்றென்றும்
2: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
3: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
2: தருமபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
3: என்றும் இனி என்றென்றும்
2: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
3: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
2: தருமபுரி.
1: தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தம் அவர்கள்.
4: வணக்கம். அக்னி நட்சத்திரம் வந்த உடனேயே தமிழகம் முழுவதும் என்ன பண்றோம் அப்படின்னா, அப்பா தாங்க முடியாத வெயில், என்ன செய்யறது தெரியல, ரொம்ப கடுமையா இருக்கு அப்படின்னு இந்த வெயிலுக்கு தற்காத்து கொள்வதற்கு பல வேலைகளை பார்க்கறோம். தர சுடுது, தலை சுடுது, உடம்பெல்லாம் சூடேறுது, தாங்க முடியாத வெப்பமாக இருக்கு. இதுக்கு காரணம் என்ன? இதுக்கு காரணம் அக்னி நட்சத்திரம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றோம். அக்னி நட்சத்திரங்கிறது 27 நட்சத்திரங்கள்ல ஒரு நட்சத்திரமா, அதாவது அஸ்வினி தொடங்கி ரேவதி வரைக்கும் 27 நட்சத்திரங்கள் இருக்குது, 12 ராசிகள் இருக்குது. இந்த 27 நட்சத்திரங்களில் ஒரு நட்சத்திரம் அக்னி நட்சத்திரமா அப்படின்னு கேட்டா இல்லவே இல்லை. அப்புறம் எப்படி இதுக்கு பேர் வந்தது? சூரியனே ஒரு நட்சத்திரம் தான், இதுதான் அறிவியலாளர்களுடைய கணிப்பு. இந்த சூரியன் மற்ற கிரகங்களை சுத்தி வருதுன்னு பழைய காலத்துல அரிஸ்டாட்டில், பிளாட்டோலாம் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எழுதின பாடத்தை தான் படிச்சுட்டு இருந்தோம். ஆனா கலிலியோ போன்றவர்களும் அதே போல அவரை தொடர்ந்து வந்த விஞ்ஞானிகளும் என்ன செஞ்சாங்கன்னா, இல்ல சூரியன் என்கின்ற நட்சத்திரம் நிலையாக இருக்கிறது, ஏனைய கிரகங்கள் அதனை சுற்றி வருகின்றன அப்படிங்கறத நிரூபிச்சாங்க. வெறும் வார்த்தையா சொல்லல, நிரூபிச்சாங்க. கோபர்னிகஸ் போன்றவர்களும் கலிலியோ போன்றவர்களும் இதை நிரூபிச்ச பிறகுதான் சூரியன் நிலையாக, கான்ஸ்டன்ட், நிலையாக இருக்கிறதுங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அது சுடர் விட்டு கொண்டிருக்கின்ற நெருப்பு கோளம், அதான் உண்மை. சரி, அது சுடர் விடுகிற கோளம் தான், நெருப்பு தான், அதையே அப்புறம் திடீர்னு இவ்வளவு கூட வருது இந்த சித்திரை மாதத்துல அப்படின்னா, இந்த சித்திரை மாதத்தில் தான் அதனுடைய பயனை தான் நம்ம பார்க்கறோம். சூரியன் கிழக்கில் தோன்றி மேற்கில் மறைகிறது நம்ம சொல்றோம். ஆனா அந்த சூரியனே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தை மாதத்துல தன்னுடைய பயணத்தை தெற்குல இருந்து வடக்கு நோக்கி மெதுவா அப்படி நகழுமான். நம்ம வீட்டிலேயே நிழல் விழுகிறத வச்சு நீங்க பார்க்கலாம். என்ன வழக்கமா விழுகிறதுனால கொஞ்சம் தள்ளி விழுகிற மாதிரி நமக்கு தோணும். அப்ப அப்படி பயணப்படுற போது அது எது வரைக்கும் வரும் அப்படின்னா, ஒரு 6 மாதத்துக்கு அந்த பயணம் இருக்கும். அதுக்கு பேர் உத்தராயணம்னு பேரு, வடக்கு நோக்கி பயணப்படுதல், தெற்கில் இருந்து வடக்கு நோக்கி. எவ்வளவு காலம்? 6 மாதம்ங்கிறப்ப தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆணி, இது வரைக்கும் வரும். இப்ப இந்த மாதத்துக்கு நடுவுல சித்திரை வர்றதுனால இந்த பயணப்படுகின்ற சூரியனுடைய பாதையில பூமிக்கு மிக அருகில், நல்லா சொன்னா பூமி தான் கிட்ட போகுது அதனுடைய சுழற்சியில. அப்படி போற போது கதிர்கள் கிட்ட போனவுடனே, எப்படி நம்ம நெருப்பு கிட்ட போனவுடனே சுடுமோ, அது போல சுடுற காலம் இந்த காலமா. சரி, அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா, இது தட்சணாயணம்னு வர்ற போது திரும்பவும் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி போயிடும். இதெல்லாம் நம்ம ஜாதகத்துல, ஜோதிடத்துல பாக்கிறோம். இந்த மாதிரியான காலங்கள் கொஞ்சம் சூடான காலமா இருக்குது. சித்திரை வைகாசி இளவேனில் ஆணி ஆடி முதுவேணுங்கிறோம். இந்த முதுவேணில்னு வர்ற போது கொஞ்சம் கடுமையாத்தான் இருக்கும், ஆனா அந்த இளவேணில் இப்படி இருக்கு. ஆனாலும் இயற்கை நமக்கு இந்த காலங்கள்ல தாங்க அபூர்வமான அந்த விஷயங்களை அள்ளி கொடுக்குது. இளநீர், பதநீர், அதே போல நுங்கு, வெள்ளரிக்காய், தண்ணீர், பழம் எல்லாமே நமக்கு கிடைக்கிறது இந்த காலங்கள்ல தான். இதையெல்லாம் உண்டு நம்ம பாத்துக்கலாம், கையில விசிறி வச்சுட்டு உட்கார்ந்துருப்போம். சரி, இந்த இதனுடைய நாட்கள் எவ்வளவு அப்படின்னா, 24 நாட்கள் அப்படிங்கிறாங்க. 12 நாட்கள் முன்னாடி, 12 நாட்கள் பின்னாடி, இப்படி ஒரு கருத்து உண்டு. இது தவிர 21 நாட்கள்ங்கிற ஒரு கணக்கு இருக்கு, அதாவது 3 வேளா 21, முன்னேழு பின்னேழு

0: அப்படிம்பாங்க. ஆனால் ஒன்று, அக்னி நட்சத்திரத்தில் மழை பெய்யும்பாங்க. அது மழை பெய்யறதை நம்ம இப்போ நம்ம கண்கூடாக பார்க்குறோம். அப்போ 21 நாள் 24 நாள் அப்படிங்கிறப்ப, மே மாதம் 4ஆம் தேதி தொடங்கின இந்த அக்னி நட்சத்திரம் மே 28 வரைக்கும் இருக்குது. முன்னாடி 12 நாள், பின்னாடி 12 நாள் வெப்பம் கூடி வெப்பம் குறையும். மாடுகள் கன்றுகள் வளர்ப்பவர்கள்லாம் கூட அதுக்கேற்றபடியாக அந்த பசும்புள்ள விரித்து வைப்பாங்க, பறவைகளுக்கு தண்ணீர் வைப்பாங்க. இது போல இது இயல்பு தான், கால மாற்றம்தான், அதற்கேற்றபடி நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல வேண்டும். அக்னி நட்சத்திரனுடைய வரலாற்றை ஓரளவு சொல்லியிருக்கிறேன். கால மாற்றத்தால் அறிவியல் இன்னும் புதிய செய்திகளை சொல்லுமேயானால் அதனையும் நாம் படித்து பார்ப்போம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தம் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: பிடெக், ஏஐடிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்சி, ட்ரிபிள் இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
2: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
1: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
2: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
3: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி.
4: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில் நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500848420.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
9: மேச்சேரி த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்,
10: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமா இன் பார்மசி, டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
9: த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
11: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
12: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
3: இனிமையான புதிய பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கும் நேரம் 8:39. பொன்னியின் புதுப்புனல்ல அடுத்ததாக தனி உருவன் திரைப்படத்திலிருந்து பாடல் வளம்பெற இருக்கு. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் சதன்குமார் தருமபுரி பகுதியிலிருந்து விரும்பி கேட்டிருக்காங்க. இது அவர் விரும்பி கேட்டுள்ள பாடல்.

0: மற்றும் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு எளிதாக கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டதற்கு உடனே ஜாயின் பண்ணு.
1: For admission, contact 9965233.

0: Viking Bunions and Briefs. பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
1: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம் 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடல எண்ணெய்.
3: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
2: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
0: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
4: இந்திய அரசின் உள்துறை அமைச்சகத்திடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, 2026-27 ஆண்டிற்கான பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகள் வரவேற்கப்படுகின்றன. இந்தியாவின் உயரிய விருதுகளான பத்ம விபூஷன்,

0: பத்மபூஷன் மற்றும் பத்மஸ்ரீ விருதிற்கு கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக பணி, அறிவியல் மற்றும் பொறியியல், தொழில், வணிகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சிறப்பான சேவை மற்றும் சாதனை புரிந்தவர்களுக்கு விருதுகள் வழங்கப்படுகிறது. இதற்கு தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கு www.awards.gov.in என்ற இணையதள முகவரியில் வருகின்ற July 31 வரை விண்ணப்பிக்கலாம். சிறந்த சாதனை மற்றும் பொது சேவையில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு செய்தவர்களுக்கு இதற்கு முன்னுரிமை வழங்கப்படும். July 31 பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட மாட்டாது. ஆன்லைன் மூலம் பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனை செய்யப்படும். எனவே இப்பொழுது அறிவிக்கப்பட்ட துறையை சேர்ந்த விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் வருகின்ற July 31 இந்த விருதுகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
4: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தருமபுரி. தொடர்புக்கு 9500848820.
0: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
5: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
6: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
7: மற்றும் கலை அறிவியல் கல்லூரி,
8: கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட பாலிடெக்னிக் பாடப்பிரிவுகளுக்கும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
9: என்னமா குழந்தை அழுதுகிட்டே இருக்கு?
10: உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேங்கா. எந்த ஹாஸ்பிடல் போறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு.
9: இதுல என்ன குழப்பம்? குமுதா மருத்துவமனை இருக்குல்ல, குழந்தைகள் நலன், மகளிர் நலன், பொது அறுவை சிகிச்சைன்னு எல்லா மருத்துவமும் சிறப்பா கொடுக்கறாங்க.
10: சரிக்கா, அப்ப குழந்தைய குமுதா மருத்துவமனைக்கே கூட்டிட்டு போறேன்.
9: குமுதா மருத்துவமனை, CK சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தருமபுரி.
11: தருமபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
12: BE பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், ME ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 crore மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
11: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், கொமிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400.

0: Viking Bunions and Briefs. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீப்ஸ்.
1: நேர்கள் இனி கேட்கலாம்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால். சைபால்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: முகத்தில்
4: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
3: சைபால்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
5: சங்கீத வித்வான்களில் பல வகை உண்டு. சில குறிப்பிட்ட ராகங்களை பாடுறதுல அவங்களுக்கு பெருமை வர்றது உண்டு. ஆனால் ஒருத்தர் இருந்தார், அவரால் ஒரு ராகத்துக்கே பெருமை வந்தது. அந்த ராகத்தை அவர் வாசித்து கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ராகம்னா தோடி ராகம். சரி, அந்த வித்வான் யாருன்னா அவர் தான் திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளை. பேராசிரியர் கல்கி ஒரு சமயம் தம்முடைய பத்திரிகையில் எழுதினாராம். அதை அப்படியே படிக்கிறேன் கேளுங்களேன். ஆஹா, ஸ்ரீ ராஜரத்னம் பிள்ளையின் தோடி ஆலாபனையை முதன் முதலில் கேட்டபோது

அவருடைய கற்பனையை விட்டு தள்ளுங்கள். நம்முடைய மனதில் என்னென்ன இன்பமயமான கற்பனைகள் எல்லாம் உதித்தன. குழந்தை தாயிடம் கொஞ்சம் குரலை கேட்டோம், அன்னை குழந்தையிடம் கொஞ்சம் குரலை கேட்டோம், ரதியும் மன்மதனும் பேசிக்கொண்ட காதல் மொழிகளை கேட்டோம், முருகன் சிவபெருமான் செவிகுளர மொழிந்த உபதேசத்தை கேட்டோம், கலைமகள் கவிஞனுக்கு அருளிய ஆசி மொழிகளை கேட்டோம், நாரத முனிவருடைய தம்பூராசுருதியை கேட்டோம், இராவணன் தன் எலும்பை ஒடித்து வீணையாக செய்து வாசித்த கானத்தை கேட்டோம், கானப்பறவைகளின் கலகல ஒலியை கேட்டோம், கோலக்குயில்களின் குரல் இனி

0: சூராசுருதியை கேட்டோம். ராவணன் தன் எலும்பை ஒடித்து வீணையாக செய்து வாசித்த கானத்தை கேட்டோம். கானப்பறவைகளின் கலகல ஒலியை கேட்டோம். கோலக்குயில்களின் குரல் இனிமையை கேட்டோம். இப்படிலாம் வந்து பேராசிரியர் கல்கி விமர்சனம் எழுதியிருக்கிறார் திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளை அவர்களுடைய வாசிப்பை கேட்டுட்டும். டிஎன் ராஜரத்னம் பிள்ளை வந்து இறந்து போனார். அப்போது கவிஞர் கண்ணதாசன் எழுதினார், செவியினில் ஓடி எங்கள் சிந்தையில் ஓடி இந்த புவியெல்லாம் ஓடி நின்பார் பொங்கிய தோடி வேறிங்கு எவரிடம் போகும் ஐய இனியதை காப்பார் யாவர் அவிந்தனின் சடலத்தோடே அவிந்தது தோடிதானும் அப்படின்னு எழுதினாராம். அந்த அளவுக்கு அவருடைய தோடியை வந்து ரசித்தவர்கள் உண்டு. அதே மாதிரி தோடின்னா என்னன்னு தெரியாமலே அவரை ரசித்தவங்களும் அந்த காலத்தில் உண்டு. அதாவது ஒரு பெரிய சபையில் இவர் வாசிச்சுக்கிட்டு இருக்கிறார். பாதியில் ஒரு பெரிய மனுஷன் உள்ளே வந்தார். அவர் உடம்புல பட்டு வேஷ்டி ஜருகை அங்கவஸ்திரம் வாயில் வெத்தலை வாசனை புகையில காதில் வைரக்கடுக்கன் கழுத்தில் தங்க சங்கிலி கை விரல் பூரா மோதிரம் கையில் ஒரு வெள்ளி வெத்தலை புட்டி உதவிக்கு ரெண்டு பேர் பக்கத்தில் இவ்வளவு வந்தால் கூட வரார் கச்சேரி கேட்குறதுக்கு. இப்படி வந்தவர் முதல் வரிசையில் வந்து உட்கார்ந்தார். வித்வான் வாசித்து முடித்ததும் இவர் அவரை பார்த்து, ஐயா நீங்கள் தோடி வாசிக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரர்னு கேள்விப்பட்டிருக்கேன், அதை கேட்குறதுக்காக தான் மெனக்கிட்டு வந்திருக்கிறேன், அதை வாசிங்களேன் அப்படின்னாராம் இந்த பெரியவர். ராஜரத்னம் பிள்ளைக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா இதுவரைக்கும் அவர் வாசிச்சுக்கிட்டு இருந்ததே அந்த தோடி ராகத்தை தான். அதை வாசித்து முடித்ததும் அதை வாசிங்களேன்னு இவர் கேட்குறார். அப்படின்னா இவரோட ஞானம் எப்படிப்பட்டது, இவ்வளவும் கேட்டுட்டு இப்படி கேட்குறாரே அப்படின்னு அவர் யோசிச்சிருக்கிறார் ராஜரத்னம் பிள்ளை. உடனே என்ன பண்ணார் தெரியுமா, பக்கத்தில் ரொம்ப சாதுவாக சுருதி போட்டுக்கிட்டு இருந்த ஒரு முதுகில் ஓங்கி ஒரு குத்து விட்டாராம். அவருக்கு ஒன்றும் புரியல, எதுக்கு நம்மளை அடிக்கிறார் இவர், நம்மளை குத்துறாரு வித்வான்னு. அவர் அதிர்ச்சியால் இவர் நிமிந்து பார்த்துருக்கார். அப்போ ராஜரத்னம் பிள்ளை சொன்னாராம், ஏயா ஐயா பெரிய மனுஷன் என்னுடைய பரம ரசிகர், தோடி ராகம் கேட்கணுங்கிறதுக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கிறார், வந்து முத வரிசையில் உட்காந்துருக்கார். நீ இந்த சமயம் பார்த்து தோடி ராகம் வாசிக்கிற நாதஸ்வரத்தை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டியே, இப்போ ஐயாவுக்காக அந்த ராகத்தை நான் எப்படி வாசிக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் முதுகில் ஒரு அடி கொடுத்தாராம். அடி வாங்கினவருக்கே சிரிப்பு அடக்க முடியலையா.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால், சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்,
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒலிபரப்பு செய்யப்பட்டது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
3: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
4: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
3: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
5: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
6: நேரம் 8:55. பொன்னியின் புதுப்பனல்ல நிறைவு பாடல் விருமன் அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து விளம்பரம் இருக்கு. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் மகி பென்னாகரம் பகுதியிலிருந்து விரும்பி கேட்டிருக்காங்க இது அந்த பாடல்.

0: Viking Bunions and Briefs.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூர் வள்ளி, தர்மபுரி.
5: தொடர்புக்கு 9500 84820.

0: Viking Bunions and Briefs.
1: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி.
2: நேரம் காலை 9 மணி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம்.
3: தருமபுரி சங்கர் ஸ்கேன்சி இனிய சொல்லமது. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்

0: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
1: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புது பொலிவுடன் அதியமான் ஆண்கள் மேல்நிலை பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், எஃப்என்ஏ மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தருமபுரி.
0: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் தொடர்புக்கு 7598216149. தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இனிய சொல்லமது வழங்குகிறார் தவ திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
2: சேக்கிழார் அருமையாக பெரிய புராணத்தில் அடையாளம் கட்டுவார். மூத்த திருநாவுக்கரசி என்ற குழந்தை, அது அப்பூதி அடிகளின் முதல் குழந்தை. மூத்த திருநாவுக்கரசி என்று திருநாவுக்கரசர் மேல் கொண்ட பற்றால் வைத்த பெயர் அப்பூதி அடிகள் மூத்த திருநாவுக்கரசி என்று தன் குழந்தைக்கு. திருநாவுக்கரசர் வீட்டுக்கு வந்துவிட்டார். அவருக்கு உணவு அருந்துவதற்காக தன் குழந்தை மூத்த திருநாவுக்கரசிடம் அவரது தாய் தந்தையர் ஆணையிடுகிறார்கள். அப்பூதி அடிகளும் அவரது துணைவியாரும், தோட்டத்தில் வாழைகளை பறித்து வா, வாழைகளை அறிந்து வா. மூத்த திருநாவுக்கரசு துள்ளி குதித்து மகிழ்ந்து ஓடுகிறது. எப்படி? நல்ல தாய் தந்தை ஏவ நான் இது செய்யப்பெற்றேன். மூத்த திருநாவுக்கரசின் வாக்கு மூலம் நல்ல தாய் தந்தை ஏவ நான் இது செய்யப்பெற்றேன். நல்ல அப்பா நல்ல அம்மா சொல்ல நான் ஓடிப்போறேன். இன்னைக்கெல்லாம் குழந்தைகள்கிட்ட சொன்னா அந்த கடமையை செய்வார்களா? சொன்ன பணியை செய்வார்களா? கேள்விக்குரியது, சிந்தனைக்குரியது. இந்த தொலைக்காட்சியும் செல்பேசிகளும் தொலைபேசிகளும் அவர்களது நேரத்தை ஆளுமை செய்கிறது. ஆனால் அன்றைக்கு மூத்த திருநாவுக்கரசி என்ற குழந்தை தொன்னவுடன் நல்ல அப்பாவும் அம்மாவும் சொல்ல நான் இந்த பணியை செய்கிறேன். யார் நல்ல அப்பா அம்மா? அதற்கு ஏதும் தேர்வு எழுத வேண்டுமா? அதற்கேதும் தனித்தேர்வு இருக்கிறதா? கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் நல்ல அப்பா நல்ல அம்மா என்ற பட்டத்தை தருமா? அல்ல அல்ல. நல்ல தாய் தந்தை நல்ல அப்பா அம்மா என்ற பட்டத்தை கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் தராது, பள்ளிகள் தராது. அவர்களின் பெற்ற குழந்தைகள் தான் அவர்களுக்கு அந்த பட்டத்தை பெற்றுத்தரும். மூத்த திருநாவுக்கரசு வாழைகளை பறித்து வரப்போகிறான். விஷப்பாம்பு தீண்டுகிறது, உடலில் விஷம் ஏறுகிறது. உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற அந்த குழந்தை தன் உயிரை பற்றி கவலைப்படாமல், வீட்டுக்கு வந்த பெரியவர் உணவுண்பதில் தாமதம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்று வாழையிலையை பறித்து கொண்டு வந்து வீடு வந்து சேர்ந்து மயங்கி விடுகிறது. மயங்கி விழுந்த குழந்தையின் நிலையை பார்த்து சேக்கிழார் சொல்வார், உடம்பில் விஷம் ஏறுகிறது, விஷம் ஏறிக்கொண்டிருக்கிற நிலையில் அந்த குழந்தை தன் உயிரை பற்றியே கவலைப்படாமல் வீட்டுக்கு வந்தவர் சாப்பிட வேண்டும், அதற்கு வாழையிலை சென்று சேர்க்க வேண்டும் என்று வாழையிலையை கொண்டு சேர்த்து விட்டுத்தான் மயங்கி விடுகிறது. அந்த செய்கையை சேக்கிழார் சொல்வார், பண்டு பழுத்த முழுமை தவம் இந்த சிறிய உடலில் புகுந்ததோ, பண்டு பழுத்த முழுமை தவம் இந்த சிறிய உடலில் புகுந்ததோ, ஒரு மாபெரும் தவம் ஒரு சின்னஞ்சிறு குழந்தையின் உருவத்திற்குள் அடைந்து கிடக்கிறது என்று சொல்வார். எண்ணி பார்க்கிறோம், அப்படி குழந்தைகளை இன்றைக்கு எங்கே தேடுகிறோம்?
0: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது கேட்டீர்கள். வழங்கினார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி சங்கர்.

0: நேரம் காலை 9:05. இருளை சமாளிக்கும் திறன் உங்களுக்கு இருந்தால் நீங்களே பலருக்கு ஒளியாக மாறுவீர்கள். இருளை சமாளிக்கும் திறன் உங்களுக்கு இருந்தால் நீங்களே பலருக்கு ஒளியாக மாறுவீர்கள். இனிய காலை வணக்கம் நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்கவிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் ஜில்லுனு ஒரு ஏசி மேலா.
1: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
0: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
2: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளங்குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT யின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் TRY TMT கம்பிகள்.
5: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
6: சண்டே வந்தாலே செம்ம ஹாப்பியா இருப்போம், ஏன்னா இது குட்டீஸ்களுக்கான நேரம். அரும்பு பார்வை, குறும்பு புன்னகை, சிங்கார குதுகளிப்பு, அழகான பேச்சு, மகிழ்ச்சியான மணலுகள் குரலோடு வளம் வர கேட்டு ரசிக்க இருக்கிறோம் அழகு குட்டி செல்லம். நிகழ்ச்சியில உங்க வீட்டு செல்ல குழந்தைகளை பங்கு பெற வைக்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 043-42 என்ற முன்னெடுப்போடு 24-40-30 என்ற எண்ணிலோ அல்லது 94-86-81-10-25 என்ற எண்ணிலோ அழைக்கலாம். அல்லது 043-42 என்ற முன்னெடுப்போடு 24-40-31 அல்லது 94-86-65-20-25 இந்த எண்கள் அழைத்து உங்க வீட்டு செல்ல குழந்தைங்களை பங்கு பெற வைக்கலாம். என்ன குட்டீஸ், ரெடியா இருக்கீங்களா? குட்டீஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இனிப்பில் இணையக்கூடிய முதல் குட்டி யார், எங்க இருந்து கேட்போம். வணக்கம். வணக்கம், இனிப்புல இருந்து விடுபட்டுட்டாங்க. வணக்கம், வணக்கம், இனிப்புல இருக்கீங்க? பேசுடா, யார் பேசுறது? வணக்கம்.
7: ஹலோ மேம், பேச மாட்டாங்க.
6: கூப்பிட்டுங்களா? ஏய் குட்டி, வாங்க இங்க, யார் பேசுறீங்க? பேச மாட்டீங்களா? பேசினாதான் உங்களுக்கு சாக்லேட் வந்து தருவேன். சரி, அவங்க ரொம்ப பயப்படுறாங்களாட்டிருக்கு. அடுத்த குழந்தை பேசும்போது அவங்க பேசுவாங்க. இனிப்பில் இணையக்கூடிய அடுத்த குட்டி குழந்தைய வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம்,
8: வணக்கம்.
6: யார், எங்க இருந்து பேசுறீங்க?
8: நந்திப்பட்டில இருந்து நவிதா பேசுறேன்.
6: நவிதா, சண்டே இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் வீட்ல?
8: கத்திரிக்காய்
6: கூட்டா. கத்திரிக்காய் தான் இன்னைக்கு பண்ணாங்களா அம்மா? ஏன் நான்வெஜ் எதுவும் எடுக்கலையா? சிக்கன், மட்டன், ஃபிஷ் எதுவும் எடுக்கலையா? சரி நவிதா, என்ன பண்றீங்க, என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? ஸ்கூல்லாம் லீவ்
8: விட்டேன்.
6: 4th ஸ்டாண்டர்ட் போக போறீங்களா? சரி, சம்மர் ஹாலிடேஸ்ல எல்லாம் என்ன பண்ணீங்க, எங்கெல்லாம் போனீங்க? பெரியம்மா வீட்டானதா போனீங்களா? வேற எங்கேயும் கூட்டிட்டு போலையா அப்பா அம்மா? கூட்டு போனாங்களா? சரி, என்னென்னலாம் பாத்தீங்க? எல்லாம் மறந்துருச்சா? சரி சரி, மறந்துருச்சுன்னா பரவாயில்ல. நவிதா, உங்க வீட்டுல எதுனா செல்ல பிராணிகள்லாம் வளர்க்குறீங்களா? நாய்க்குட்டி, பொண்ணுக்குட்டி? அதெல்லாம் எதுவும் இல்லையா? சரி, உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், பாக்குறதுக்கு எது ரொம்ப பிடிக்கும் விலங்குகள்ல? மயில் ரொம்ப பிடிக்குமா? அது தோகை விரிச்சு ஆடுறதெல்லாம் பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கீங்களா? சரி, நீங்களும் மயில் மாதிரி அழகா ஆடுவீங்களா? அப்படியா? என்ன பாட்டுக்கு ஆடுவீங்க? எந்த பாட்டு போட்டா ரொம்ப ஆடுவீங்க டான்ஸ்?
8: ம்?

0: அந்த பாட்டு போட்டா ஆடிடுவீங்களா நவிதா? சரிங்க, ரொம்ப அழகா பேசுனீங்க, நன்றிமா இனிப்பில் வந்தமைக்கு. இனிப்பில் இணையக்கூடிய அடுத்த அழகு குட்டி வருக. வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? பேர் சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க.
1: தனிஷ்கா.
0: தனிஷ்கா, என்ன பண்றீங்க தனிஷ்கா? கூட யார் இருக்கா உங்க கூட? சரி, சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? சோறு, கறி. என்ன கறி? கோழிக்கறியா, ஆட்டுக்கறியா? கோழிக்கறியா, கோழிக்கறியா? நீங்களே உங்க வீட்லயே கோழி வளர்க்குறீங்களா? ஆமாவா? இல்லையா? போய் கடையில போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு அப்பா. நீங்களும் அப்பா கூட போனீங்களா? அப்பா ஹெல்மெட் எல்லாம் போடுறாரா வண்டியில போகும்போது? போடுறாரா? போடுறது இல்லையா? அப்பா ஹெல்மெட் போடணும்னு சொல்லுங்க, சரியா? இனிமே அப்பா கூட வண்டியில போனீங்கன்னா அப்பா ஹெல்மெட் எல்லாம் போடணும்னு சொல்லணும், சரியா? சரிங்க, ரொம்ப அழகா பேசுங்க, நன்றி இனிப்பில் வந்தமைக்கு. மகிழ்ச்சியான மலலைகள் குரலோடு வளம் வந்து கொண்டிருக்கிறது அழகு குட்டி செல்லம் நிகழ்ச்சியில. அடுத்த அழகு குட்டி செல்லமை தந்திக்கும் முன்,
2: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&T ல வர்க் பண்றேன். நீங்க எங்க படிச்சீங்க?
3: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
4: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், an autonomous institution. NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility னு எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ்ல 50% members PhD degree holders. ICT enabled smart classrooms ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், Sangagiri Main Road, Salem. Counseling code 2648. Call 9500-509984.
5: வீட்டையும்
6: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர், 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
7: வலி உங்க வாழ்க்கைய பாதிக்குதா? தலைவலி, முதுகு, கழுத்து, நரம்பு சம்பந்தப்பட்ட வலிகளுக்கு அறுவை சிகிச்சை இல்லாம உலகத்தரம் வாய்ந்த ரேடியோ பிரீக்வன்சி மற்றும் ரீஜெனரேட்டிவ் மருத்துவம் அளிக்கப்படும் JP நியூரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.
8: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33999.
9: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் ஜில்லின் ஒரு ஏசி மேலா.
10: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
11: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
12: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க. ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப். ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details, visit
13: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தருமபுரி மெயின் ரோட்டில் பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லாப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தருமபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
14: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக BE சேர்ந்திடும் வாய்ப்பு. MNC நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி, நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோவுக்கு வாங்க.

0: ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன்கோ.
1: இனிய குரல்களோடு செல்ல சிரிப்போடு கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் அழகு குட்டி செல்லம். அழகு குட்டி செல்லம் நிகழ்ச்சியில உங்க வீட்டு செல்ல குழந்தைங்களை பங்கு பெற வைக்க 0-43-42 என்ற முன்னெடுப்போடு 24-40-30 என்ற எண்ணிலோ அல்லது 0-43-42-24-40-31 இந்த எண்ணில் அழைத்து உங்க வீட்டு செல்ல குழந்தைங்களை பங்கு பெற வைக்கலாம். இணைப்பில் இணையக்கூடிய அழகு குட்டி செல்லம் யார், எங்கிருந்து? வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க? எனக்கு கேட்கலையே. வணக்கம், வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: ஹலோ,
1: சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க. என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? சரி, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? நல்லா சத்தமா பேசலாம்ல. சாப்பிட்டீங்க தானே? அப்போ சத்தம் வரலையே. கம்மியா சாப்பிட்டீங்களா? கம்மியா சாப்பிட்டீங்களா? சத்தமே வரலையே நீங்க பேசுறது. சத்தமாக சொல்லட்டாவா? சரிங்க. நேரில் இப்போ பார்த்தீங்கன்னா இனிப்பு சரியாக கிடைக்கிற இடத்துல இருந்து நீங்கள் அழைச்சி உங்களோட செல்ல குட்டிங்களை நிகழ்ச்சியில் பங்கு பெற வைக்கலாம். இனிப்பில் இணையக்கூடிய அடுத்த அழகு குட்டி வருக. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: என்ன
1: பண்றீங்க? பேசுறீங்களா? இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? விளையாடி என்ன விளையாட்டு விளையாடுனீங்க? பம்பரம் வெட்டிங்களா? உங்களுக்கு நூல் சுத்தி நல்லா விட தெரியுமா? பாருடா, நீங்க அவ்வளவு பெரிய ஆளா. இப்ப எந்த வகுப்பு போறீங்க? மூணாவது வகுப்பு போறீங்களா? இரண்டாவதுல இருந்து மூன்றாவது போறீங்களா? லீவ்ல எல்லாம் எங்கெல்லாம் போனீங்க? லீவ் எங்க போனீங்க? ஆயா வீட்டுக்கு போனீங்களா? ஆயா வீட்டுல இருந்து வேற எங்கேயும் கூட்டிட்டு போலையா? அவங்கள கூட்டிட்டு போலையா? சரி, நீங்க என்னென்ன காய்கள்லாம் சாப்பிடுவீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். எந்த காயும் சாப்பிட மாட்டீங்களா? சாப்பிடுவீங்க. அப்ப காய் பேர்லாம் தெரியணும் இல்ல? காய் பேர் தெரியும் தானே? வெண்டைக்காய் சாப்பிடுவீங்களா? உண்மையாவா? அம்மா சொல்லி கொடுக்குறாங்களே. வெண்டைக்காய் மட்டும்தான் சாப்பிடுவீங்களா? சரிங்க, எல்லா காயும் சாப்பிடணும் சரியா? அப்பதான் வந்து ஸ்ட்ரென்த் வரும், அப்பதான் இன்னும் பலம் அதிகமாக வரும் சரியா? நன்றிமா இனிப்பில் வந்த மிக்க. இனிப்பில் இணையக்கூடிய அடுத்த அளவு குட்டி வருக. வணக்கம். வணக்கம், இனிப்பில் இருந்து விடுபட்டாங்க. நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டு அழகு குட்டி செல்லங்களை பங்கு பெற வைக்க 0-43-42 என்ற முன்னெடுப்போடு 24-40-30 என்ற எண்ணிலோ அல்லது 0-43-42 என்ற முன்னெடுப்போடு 24-40-31 இந்த எண்களில் அழைக்கலாம். இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த அழகு குட்டி யார், எங்கிருந்து? வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க?
3: என்னென்னலாம்
1: பாத்தீங்க?
3: எங்க இருக்கு?
1: சரிங்க, இவ்வளவும் பாத்துட்டீங்களே, எப்படி இருந்தது பாக்க?

0: இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா இல்லை இதுக்கு முன்னாடி போய் பார்த்துருக்கீங்களா?
1: ஃபர்ஸ்ட் டைம் தான்.
0: இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்ல. உங்களுக்கு பிடிச்ச அனிமல்னா எது?
1: டைகர்.
0: டைகர் தான் ரொம்ப பிடிக்கும். பார்த்துட்டீங்க, ஃபோட்டோலாம் பிடிச்சிட்டீங்க. இனிமே கலக்க போறீங்க. சரி, ஸ்கூல் ஓபன் பண்ண போறாங்க. எப்போ ஓபன் பண்ண போறாங்க ஸ்கூலு?
1: ஜூன் 1.
0: ரெடியா இருக்கீங்களா? அட்டையெல்லாம் போட்டாச்சா? பர்ச்சேஸ்லாம் பண்ணியாச்சா? சரிங்க, சூப்பரா பேசுறீங்க. நன்றிமா இனிப்புலாதமிக்கு.
1: நன்றி.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் அழகு குட்டி செல்லம் நிகழ்ச்சியில். அடுத்த அழகு குட்டியை சந்திக்கும் முன்,
2: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் பிஏ தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிகாம், பிகாம் சிஏ, பிசிஏ, பிபிஏ, எம்காம், எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎட் அண்ட் எம்எட் நிறைய கோர்சஸ் இருக்கு.
1: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி சேலம், கான்டாக்ட் 9524936156.
2: உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
3: வித்ய விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஊத்தங்கரை, ரோபோட்டிக்ஸ் ஆக்டிவிட்டி, கேஜி பிளேயிங், ஸ்மார்ட் கிளாஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் கேரிங் டீச்சர்ஸ், ப்ரீ கேஜி 2+2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: 24 மணி நேரமும் விபத்து மற்றும் அவசர சிகிச்சைக்கு ஐசி வசதியுடன் 50 படுக்கை கொண்ட உலகத்தரம் வாய்ந்த அதிநவீன கருவிகள் உள்ள மருத்துவமனை, எலும்பு முறிவு, மூட்டு மாற்று மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் இஸ்மாயில் மாலிக் அவர்களின் லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, கிருஷ்ணகிரி சேலம் பைபாஸ் ரோடு ஜங்ஷனில் புதிய பொலிவுடன் வருகின்ற 24 உதயமாகிறது.
5: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் No.1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
7: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
8: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
7: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
9: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
10: ஏசியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்து செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
11: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
12: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
13: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மகிழ்ச்சியாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் அழகு குட்டி செல்லம். இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த அழகு குட்டி, வணக்கம். வணக்கம், வணக்கம். குட்டீஸ் நீங்களா தயாரா இருப்பீங்க? இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து ஸ்கூல்லாம் ஆரம்பிக்க போகுது. அதனால முன்கூட்டியே என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. ஹாலிடேலாம் முடிஞ்சது, இனிமே ஸ்டடி டே ஸ்டார்ட் ஆக போகுது. என்னென்ன வேணுமோ அப்பா அம்மா கிட்ட இப்பயே கேட்டு வாங்கிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ல வாங்காதீங்க, ரொம்ப கூட்ட நெரிசலா இருக்கும். இணைப்பில் இணையக்கூடிய அழகு குட்டி, வருக, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? உங்க பேர் என்ன? என்ன பண்றீங்க? என்ன வகுப்பு போறீங்க? இப்போ சரிங்க சரிங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போக போறீங்களா? எப்படி இருக்கு? ஸ்கூல் போறதுக்கு ஆசையா இருக்கா இல்ல போர் அடிக்குதா? ஆசையா இருக்கா. உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் நேம்லாம் சொல்லுங்களேன்னா.

0: நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அவ்வளோ. சரி, சாப்பிட்டீங்களா? மொத்தம் மூணு பேரா நாலு பேரா உங்க ஃப்ரெண்ட்ஸு? நாலு பேருங்களா? சரி, உங்களுக்கு ஃப்ரூட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்குமா? பழங்கள்லாம் ரொம்ப பிடிக்குமா? என்ன பழம்லாம் ரொம்ப பிடிக்கும்? ஆப்பிள், பனானா. ஆப்பிள் என்ன கலரு? ரெட் கலரா? பனானா எல்லோ கலர். உங்களுக்கு எந்த கலர் ரொம்ப பிடிக்கும்? எல்லோ கலர் தான் ரொம்ப பிடிக்குமா? ரெட் கலர்லாம் பிடிக்காதா? அப்போ பிடிக்கும். சரி, நீங்க எந்த ஃப்ரூட் ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க? அம்மா கிட்ட இது வாங்கி கொடுன்னு எதுக்கு அடம் பிடிப்பீங்க? ஆப்பிள் தான் வேணும்னு அடம் பிடிப்பீங்களா? டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிட்றீங்க அப்போ? ஆமாம் தானே? அப்பப்போ சாப்பிடுவீங்க. பாட்டு தெரியுமா? பாட போகிறீங்களா? சரி, பாடுங்க. ஸ்கூல் லீவ் விட்டாச்சு இல்லை, ஜாலியாக இருக்கலாம்ல, ஏன் பாட்டுலாம்? சரி சொல்லுங்கள் சொல்லுங்கள், உங்கள் பாட்டு நாங்கள் கேட்குறோம்.
1: பாட்டு
0: எப்படி லீவ்ல எல்லாம் மறக்கலையா உங்களுக்கு? அப்படியே மைண்ட்லயே வச்சிருக்கீங்களா? சரி சூப்பர். டெய்லி படிக்கிறீங்களா அப்போ? குட் கேர்ள் நீங்க. சரிங்க, நன்றி இனிப்பில் வந்தமைக்கு. இனிப்பில் இணையக்கூடிய அடுத்த அழகு குட்டி வருக. வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க? கொஞ்சம் உங்களோட இணைப்பெல்லாம் சரி செஞ்சுக்கிட்டு பேசுறீங்களா? உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க. அமிர்தா. அழகான பெயர் அமிர்தா. என்ன பக்கத்துல எல்லாம் கோழி எல்லாம் கத்துது, அதுக்கெல்லாம் சாப்பாடு போட்டீங்களா? கொக்கரக்கோ கொக்கரக்கோ அப்படின்னு போட்டீங்களா? என்ன போட்டீங்க சாப்பாடு? அரிசி போட்டீங்களா? எத்தனை சேவல் இருக்கு, எத்தனை கோழி இருக்கு வீட்டில்? சேவல் இல்லையா, கோழி மட்டும் இருக்கா? எத்தனை கோழி இருக்கு? எனக்கு ஒன்று தரீங்களா? சரி, நான் வந்தா தருவீங்க. சமத்து குட்டி தான். சரி, நீங்க கீரைலாம் நல்லா சாப்பிடுவீங்களா? என்ன கீரை சாப்பிடுவீங்க? கீரை பேர் சொல்லுங்க பார்க்கலாம். அடடடா, முருங்கைக்கீரைலாம் சாப்பிடுவீங்களா? நீங்க நல்ல குட்டியா இருக்கீங்களே. சரி, அம்மா எங்க உங்களை வந்து இந்த லீவ்ல எல்லாம் எங்க கூப்பிட்டு போயிருந்தாங்க? புளிசாதம் நல்லா இருந்ததா? சரிங்க, ரொம்ப அழகா பேசுனீங்க. நன்றிமா இனிப்பில் வந்தமைக்கு. நேரம் காலை 9:35. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் இதுவரை கேட்டது வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுனு ஒரு ஏசி மேலா.
2: The Kaveri Engineering College, Autonomous.
3: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, BTech, Artificial Intelligence and Data Science, Information Technology.

0: கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
2: தீராத தலைவலி, கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: ரிசல்ட் வந்தவுடன் ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ், தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு, வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000 பிளஸ் புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராகும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
1: முடிஞ்சு. எது முடிஞ்சது?
2: ஸ்ரீனி சார், நீங்களா?
1: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
3: ஆபரேஷன் ஆச்சுல சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க?
1: என் ட்ரீட்மெண்ட் சண்முக ஹாஸ்பிட்டலமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரெக்கவரி டைம்.
4: சேலம் சண்முக ஹாஸ்பிட்டல்,
5: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
6: மற்றும் கலை அறிவியல் கல்லூரி, தொடர்புக்கு 7558137222.
7: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
8: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி, தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
9: என்னடா ரொம்ப டல்லா இருக்க?
10: எல்லாம் இந்த பெட்ரோல் டீசல் டென்ஷன் தான்.
9: அப்போ உன் ப்ராப்ளம்க்கு ஒரே சொல்யூஷன் MGZSEV தான். அப் டு 2.75 lakhs வர ஆஃபர்ஸ் தராங்க. அடிஷனல் போனஸும் அப் டு 25,000 ரூபீஸ் வர கிடைக்கும்.
11: FPL MG இன் மெகா எக்ஸ்சேஞ்ச் மேலா. ஃபார் மோர் டீடைல்ஸ் விசிட் FPL MG ஷோரூம் ஆர் கால் 7397444079.
12: நமது தர்மபுரி பண்பலை 102.5.
13: வணக்கம். தர்மபுரி மாவட்டம்,
14: திருப்பத்தூர் மாவட்டம்,
15: சேலம் மாவட்டம்,
16: திருப்பத்தூர் மாவட்டம்,
17: கிருஷ்ணகிரி மாவட்டம்,
18: ராசிபுரத்துல இருந்து
16: எனக்கு பிடித்த பாடல்
19: படையப்பா படத்துல இருந்து
20: எம் பேரு படையப்பா, இளப்பட்ட நடையப்பா, என்னோட உள்ளதெல்லாம் இளஞ்சிங்க படையப்பா,
21: ஐயன் திரைப்படத்துல இருந்து
22: பசும்பொருள் இருந்து
23: தாமர பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை.
12: உங்க மனசுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க நம்ம FM-ல கேக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். 0433 42 24 40 30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் பெயர், உங்கள் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை உங்க குரல்ல எங்களுக்கு குரல் பதிவா அனுப்பி வைங்க. தினமும் காலை 10:05 நீங்கள் கேட்டவை.
24: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
25: கவலை இல்லாத மனம் குழந்தையின் குணம், பொய்யறியாத பண்பு குழந்தையின் அன்பு, இறைவனின் அற்புத படைப்பு குழந்தையின் கள்ளம் கபடமற்ற சிரிப்பு, ஏட்டில் எழுதப்படாத மொழி குழந்தையின் மலையாள மொழி. மகிழ்ச்சியாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் அழகு குட்டி செல்லம். இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த அழகு குட்டி வருக. வணக்கம்.
26: வணக்கம் மேம்.
25: யார், எங்கிருந்து பேசுறீங்க?
26: என்ன
25: வகுப்பு போறீங்க இப்போ? அவங்களும் காத்துட்டு இருக்காங்களா? சரி, அண்ணன் தங்கச்சி எப்படி இருப்பீங்க வீட்டில்? சும்மா அடி அடின்னு அடிப்பீங்களா, இல்ல அண்ணன் வந்து தங்கச்சிக்காக விட்டு கொடுத்துருவீங்களா?
26: ரெண்டுமே
25: நடக்கும். விட்டுலாம் கொடுக்க மாட்டேன், ஆனா போட்டு அடி அடின்னு அடிப்பேன். அடிப்பீங்களா? அடிப்பீங்க. சரி, அப்பாவா யாரு உங்க பக்கம் சப்போர்ட்டு? அப்பாவா அம்மாவா?

0: ரெண்டு பேருமே. சரி, இப்போ என்ன சாப்பிட்டீங்க காலையில்?
1: சோறு சாம்பார்.
0: சோறு சாம்பாரா? சரி, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டா?
1: எஸ் மேம்.
0: கேட்கலாமா? ரெடியா இருக்கீங்களா?
1: எஸ் மேம்.
0: எட்டாம் வகுப்பு போறீங்கல்ல, ரெண்டு எழுத்துல இருக்கிற சொற்கள்லாம் சொல்லுங்க பார்க்கலாம்.
1: கல்,
0: பல்,
1: மண், கண், காது.
0: அஞ்சுக்கும் அதிகமாகவே சொல்லிட்டீங்களே, சூப்பராக படிப்பீங்களா? எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்? சயின்ஸும் மேக்ஸ்னால் ரொம்ப பிடிக்குமா? தமிழும் பிடிக்குமா? டீச்சர் நேம்லாம் சொல்லலாமே. சொல்லுங்க.
1: ஆர்த்திகா மேம். அருணா டீச்சர். ஸ்ரீனிவாசன் சார். கணேசன் சார்.
0: இவங்களெல்லாம் ரொம்ப பிடிக்குமா? சரிங்க, வாழ்த்துக்கள். அடுத்து உங்க தங்கச்சிக்கிட்ட கொடுங்க.
2: வணக்கம் மேம்.
0: வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன?
2: நிருப்பங்கோட்டை இருந்து தவஸ்ரீ மேம்.
0: தவஸ்ரீ, சொல்லுங்க, நீங்க எந்த வகுப்பு போறீங்க? செவன்த் போறீங்களா? ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன, அதே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கண்டினியூவா இல்லை வேற ஸ்கூல் போட்டாங்களா?
2: மேம் அதே ஃப்ரெண்ட்ஸ் தான்.
0: அதே ஃப்ரெண்ட்ஸ் தான், போர் அடிக்குது அதே ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிட்டு? இல்லை. சரி, ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேர் சொல்லலாமே.
2: ஜோசி. கயல்.
0: கனிதா. லிஸ்ட் ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கேன், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு.
2: சரி,
0: நல்லது தான். சரி, இந்த லீவ்லலாம் எங்கெல்லாம் போனீங்க, என்னெல்லாம் பார்த்தீங்க?
2: சேலம் போனோம், எங்கள் பாட்டி வீட்டுக்கு போனோம்.
0: பாட்டி வீட்டுக்கு தான் போனீங்க, வேற எங்கேயும் போலியா?
2: சென்னைக்கு போனோம்.
0: சென்னைக்கு போனீங்க? சென்னைக்கு போயிட்டு நிறைய இடம் இருக்கு அங்கெல்லாம் சுற்றி பார்க்க. சுற்றி பார்த்தீங்களா? பார்க்குக்கு மட்டும் தான் கூட்டிட்டு போனாங்களா? சரி, அடுத்த முறை வந்து சென்னையில எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கணும், சரியா? சரிங்க. சாப்பிட்டீங்களா காலையில? யார் நீங்க செஞ்சீங்களா? அண்ணன் செஞ்சதா? அம்மா செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க? சரிங்க, சாம்பாரா? அம்மாவை சண்டேலாம் சாம்பார் வைக்க கூடாதுன்னு சொல்லுங்க, சரியா? எதுனா டிஃப்ரெண்ட்டாக பண்ணித்தாமான்னு கேட்கணும் நீங்களாம், சரியா? சரிங்க, ரொம்ப அழகாக அண்ணனும் நீங்களும் பேசுனீங்க. நன்றிமா இணைப்பில் வந்தமைக்கு. இணைப்பில் இணைய கூடிய அடுத்த அழகுக்குட்டி வருக. வணக்கம்.
3: வணக்கம்.
0: யார், எங்கேருந்து பேசுறீங்க? வைஷ்ணவி, சொல்லுங்க. வைஷ்ணவி, என்ன பண்ணுறீங்க? சும்மா தான் இருக்கீங்களா? எதுவும் வேலையெல்லாம் செய்யலையா காலையில இருந்து? அப்போ என்ன வேலை செஞ்சீங்க? வீடு கூட்டினீங்களா? தொடப்பு வச்சு நல்லா பெருக்கு தெரியுமா உங்களுக்கு? பரவாயில்லையே. குப்பெல்லாம் அள்ளிடுவீங்களா நீங்களே? குப்பையெல்லாம் எங்க அள்ளி போடுவீங்க? அப்போ வெளியிலலாம் நீங்க சாக்லேட்டு இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா பஸ்ல போகும்போது என்ன பண்ணுவீங்க? அப்படியே கீழே போட்டுருவீங்களா இல்ல உங்க கையிலயே வச்சு குப்பை தொட்டியில போடுவீங்களா? நல்ல பழக்கம். யார் சொல்லி கொடுத்தா? அம்மா சூப்பரா சொல்லி கொடுத்துருக்காங்க. அம்மா என்ன பண்றாங்க? அம்மா வேலை செய்யறாங்களா? சரி, நீங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்றீங்க. சரி, உங்க குரல் ரொம்ப நல்லா இருக்கு, ஒரு பாட்டு பாடுறீங்களா? பாடுங்களேன். எந்த பாட்டு வேணாலும் பாடுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு பாடுங்க. எந்த பாட்டுக்கு நீங்க டான்ஸ் ஆடுவீங்க வீட்டில்? எந்த பாட்டு போட்டாலும் ஆடுவீங்களா? சரிங்க, எந்த பாட்டுனா எதுனா ஒரு பாட்டு சொல்லுங்க. இந்த பாட்டு போட்டா நான் தை தக்கா ஆடுவேன்னு சொல்லுங்க. மறந்துருச்சா? சரிங்க, ரொம்ப அழகா பேசுனீங்க. நன்றிமா இணைப்பில் வந்தமைக்கு. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் அழகு குட்டி செல்லம் நிகழ்ச்சியில். அடுத்த அழகு குட்டி செல்லத்தை சந்திக்கும் முன்,
4: தருமபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன்.

0: டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
1: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: நாகப்பாம்பு போன்ற விஷக்கடிகள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்து விஷ முறிவுகளுக்கும் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும்.
4: TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், வாருங்கள் எங்களிடம்.

0: அவன பாம்பு கடிச்சிருச்சு.
1: என்ன பாம்புன்னு பாத்தீங்களா? என்ன பாம்புடா?
0: கட்டுவிரி. என்ன
1: தூக்கு தூக்கு தூக்கு தூக்கு.
2: கொடிய விஷக்கடியையும் குணமடைய செய்யும் கிருஷ்ணகிரி டிசிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இப்பொழுது சென்னை பைபாஸ் ரோட்டில். கண்ணாடி விரியன், கட்டு விரியன், சுருட்டு விரியன், நாகப்பாம்பு போன்ற விஷக்கடிகள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்து விஷ முறிவுகளுக்கும் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும்
3: டிசிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். வாருங்கள் எங்களிடம் டிசிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
7: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
8: தொடர்புக்கு 9500848420.
9: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
10: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
11: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை. தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
12: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
11: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
13: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் அழகுக்குட்டி செல்லம். இணைப்பில் இணையக்கூடிய அழகுக்குட்டி செல்லம் வருக. வணக்கம். வணக்கம் வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க? யார், எங்கிருந்து பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க. அக்ஷயா தர்ஷினியா? அக்ஷயா தர்ஷினி, சாப்பிட்டீங்களா காலையில? நல்லா சாப்பிடுவீங்களா? நிறைய சாப்பிடுவீங்களா இல்ல கொஞ்சமா சாப்பிடுவீங்களா? நிறைய சாப்பிடுவீங்க. என்ன சாப்பாடு கொடுத்தா நிறைய சாப்பிடுவீங்க? பிரியாணி. சரியான ஆளுதான் நீங்க. பிரியாணி ரொம்ப பிடிக்குமா? அம்மா பண்ணா பிடிக்குமா இல்ல கடையில வாங்கினா பிடிக்குமா? அம்மா செஞ்சாதான் பிடிக்கும். சரி, அப்பா என்ன பண்றாரு?
14: அப்பா வேலைக்கு போயிட்டாரு.
13: சண்டே லீவ் இல்லையா அப்பாவுக்கு? சரி, நீங்க என்ன சண்டே பிளான் பண்ணிருக்கீங்க? எங்கன்னா வெளியே போலான்னு பிளான் பண்ணிருக்கீங்களா?
14: பார்க்
13: போலான்னு பிளான் பண்ணிருக்கீங்க. இப்போ எந்த வகுப்பு போக போறீங்க? என்ன சிரிக்கிறாரு அப்பா? செவன்த் போக போறீங்களா? சரிங்க, ரொம்ப அழகா பேசுனீங்க. நன்றிமா இனிப்பில் வந்தமைக்கு. இனிப்பில் இனியக்கூடிய அழுத்த அழகு குட்டி வருக. வணக்கம். வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க? மௌனிஷ். எந்த ஊர் நீங்க மௌனிஷ்? சோழக்கோட்டையா? வரட்டா உங்க வீட்டுக்கு? எப்படி வர்றது? பஸ்ல வர்றதா, நடந்து வர்றதா, வண்டியில வர்றதா? எந்த நம்பர் பஸ்ல வர்றது? எல்லா பஸ்லயும் ஏறி உட்கார முடியாதே.
15: 9A
13: பஸ் ஏறினா அவங்க வீட்டுக்கு வந்துடலாமா? நீங்க பஸ்ல எல்லாம் போயிருக்கீங்களா? வேற எதுல எல்லாம் போயிருக்கீங்க? வண்டி, அப்புறம்
15: பஸ், ஆட்டோ.
13: சரி, இப்போ இந்த லீவ்ல எல்லாம் எங்கெல்லாம் போன?

0: ஆயா வீட்டுக்கு? ஆ, எல்லாரும் ஆயா வீட்டுக்கு, பெரியம்மா வீட்டுக்கே போறீங்களே, வேற எங்கேயும் போலியா? ஒகேனக்கல் போனீங்களா? தண்ணிலாம் நிறைய இருக்கா? மீன்லாம் பார்த்தீங்களா? ஆ, எத்தனை மீன் பார்த்தீங்க? நிறைய மீன் பார்த்தீங்களா? பக்கெட் நிறைய பார்த்தீங்களா? கையிலலாம் பிடிச்சி பார்த்தீங்களா? பிடிச்சிலாம் பார்க்கலையா? அப்படியே விட்டுட்டீங்களா? பிடிக்கிறது தானே, வலை வச்சு பிடிக்கிறது
1: தானே
0: கடிக்குதா? சரி, மீன்லாம் சாப்பிட்டீங்களா? எத்தனை மீன் சாப்பிட்டீங்க? ரெண்டு மீன் சாப்பிட்டீங்களா? அவ்வளோ பசிச்சதா உங்களுக்கு? எனக்கு வேணும், வாங்கிட்டு வந்து தரீங்களா? செய்யலாமா? நீயும் நானும் சேர்ந்து செய்யலாமா? சரி, எனக்காக ஒரு பாட்டு பாடுறது. என்ன பாட்டு? என்ன பாட்டு? கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும். சரி, ரொம்ப அழகா உங்க குரல்ல கேக்குறதுக்கு இன்னும் இனிமையா இருந்துச்சு. ரொம்ப அழகா பாண்டிங்க. நன்றி.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இதுவரை கேட்டு ரசித்தோம் அழகு குட்டி செல்லம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அழகு குட்டி செல்லங்களுக்கும் பங்கு பெற முயற்சித்த அழகு குட்டி செல்லங்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நேரம் காலை 10 மணி. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
2: ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை எரப்பட்டி பஸ் ஸ்டாண்ட் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகில் தருமபுரி. 24 மணி நேரமும் பிரசவ சேவை, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், எக்ஸ்ரே, இசிஜி, கர்ப்பப்பை வாய் பரிசோதனை, கர்ப்பப்பை கட்டிகள் மற்றும் அனைத்து மகளிர் சிறப்பு சேவைகளும் தரமாக குறைந்த கட்டணத்தில் வழங்கப்படுகிறது. உங்கள் நலமே எங்கள் மகிழ்ச்சி. ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை,
1: மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவடியப்பன் அவர்கள்.
3: முதலில் நான் சொல்லுவதை எழுது, பிறகு விளக்கங்கள் கேள் என்றார் ஆசிரியர். சொல்லுங்கள் ஐயா என்றான் மாணவன் பணிவுடன். ஆசிரியர் சொல்லத் தொடங்கினார். வாழ்க்கை என்றால் பல தடைகள் உண்டு, பல பிரச்சனைகள் உண்டு, துன்பங்கள் உண்டு, உறவுகள் உண்டு, பிரிவுகள் உண்டு. எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டால்தான் அது வாழ்க்கை. அதையும் அதனதன் போக்கிலேயே ஏற்றுக்கொள்வதுதான் முன்னேற வழி. எழுதிவிட்டாயா? ஆசிரியர் கேட்டார். எழுதிவிட்டேன் என்று தலையாட்டிய மாணவன் எழுதிய தாளை ஆசிரியரிடம் தந்தான். தாளை பார்த்த ஆசிரியர் திடுக்கிட்டு போனார். என்னப்பா இது, இப்படி எழுதியிருக்கிறாய்? கார்புள்ளி, அரைப்புள்ளி, முற்றுப்புள்ளி எதுவுமில்லை. சொற்களுக்கு இடையே இடவெளி, கேப் எதுவுமே இல்லை. இதை இப்படியே படித்தால் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? இதைத்தானே ஐயா எழுதுவதற்கு முன்பேயே கேட்டேன். நாம் எழுதும் எழுத்துக்களில் கார்

0: புள்ளி, அரைப்புள்ளி, முற்றுப்புள்ளி, கேள்விக்குறி, ஆச்சரியக்குறி இவற்றையெல்லாம் எதற்காக இட வேண்டும்? இவை இல்லாமலேயே தகவல் விளங்கிவிடாதா? சொற்றொடர் அமையாதா? மாணவன் எதிர்கேள்வி கேட்டான். ஆசிரியர் பொறுமையாக விளக்கத் தொடங்கினார். தம்பி, உனது கேள்வி அருமையான கேள்வி, அடிப்படையான கேள்வியும் கூட. நமது வாழ்க்கையே சொற்றொடர் போலத்தான். அங்கங்கே கார்புள்ளி வரும், அரைப்புள்ளி வரும், முற்றுப்புள்ளியும் வரும். கேள்விக்குறிகள் இடையிடையே தோன்றும். வியப்புக்குறிகளும் ஆங்காங்கே தோன்றி நம்மை வியப்புகளில் ஆழ்த்தும். சொற்களுக்கு இடையே வரும் இடவெளிகள் போல பிரிவுகளும் வரும். இக்கு இச்சு இப்பு இத்து என்பன போன்ற ஒற்றெழுத்துக்கள் வந்து உறவை பலப்படுத்துவது போல உறவுகளும் வரும். ஆசிரியர் சொற்றொடர் அமைப்பை விளக்குகிறாரா, இல்லை வாழ்க்கை தத்துவம் போதிக்கிறாரா? மாணவன் திகைத்தான். தம்பி, நான் சொல்ல சொல்ல நீ எழுதினாய், அல்லது நீயே சிந்திக்க சிந்திக்க எழுதவும் செய்வாய். நாம் சிந்திப்பதையெல்லாம் இடவெளி இல்லாமல் எழுத்துக்களை தொடர்ந்து ஒன்றின் மேல் ஒன்று எழுதினால் அது புரியுமா? இடையிலே கார்புள்ளி, அரைப்புள்ளி, முற்றுப்புள்ளி வைக்காமல் எழுதினால் சொற்றொடர் அமைப்பே வேறு மாதிரி பொருளையும் தந்துவிடும் அல்லவா? ஆசிரியர் பேச்சு லேசாக விளங்குவது போல் இருந்தது அவனுக்கு. தம்பி, வாழ்க்கை என்றால் பல தடைகள் உண்டு. அவை கார்புள்ளி, அரைப்புள்ளி, முற்றுப்புள்ளி போல வேலைகளை செய்யலாம். வாழ்க்கையே கேள்விகளால் தேடுதலை நிகழ்த்துவது, அதுவே கேள்விக்குறி. தேடுதலில் பல விடைகளை ஆச்சரியமாக பெறலாம், அதுவே வியப்புக்குறி. உறவு ஒற்றெழுத்து, பிரிவு இடவெளி. எல்லா தடைகளையும் துன்பங்களையும் ஏற்றுக்கொண்டு தொடர்வது வாழ்க்கை. சொற்றொடர் போல இது நிகழ்வது என்றால் வாழ்க்கையும் புரியும், வாக்கியமும் பொருள்படும். ஆசிரியர் தமிழை போதித்தாரா, வாழ்க்கையை போதித்தாரா? நம்புவோம் நாளையும் நமதே.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
2: மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி சாதாரண மாணவர்களையும் சாதனையாளர்களாக்கும் பள்ளி. ஒழுக்கம் மற்றும் பாதுகாப்புடன் கூடிய கல்வி முறை, சிறந்த ஆசிரியர்கள், தரமான ஆய்வக வசதிகள், விளையாட்டு சாதனங்களுடன் கூடிய பள்ளி. கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, மத்தூர், கிருஷ்ணகிரி. அட்மிஷன் நடைபெறுகிறது.

0: நேரம் காலை 10:05 அது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது சேலம் மற்றும் திருச்சி மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சி வழங்குவோம். சேலம் மற்றும் திருச்சி மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வெண்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500 8488 20.
4: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
5: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
4: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
6: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
7: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
8: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
7: ஜொலி ஜொலி

0: வைர நகைகளை கைராசியுடன் வாங்க. மங்களன் மங்களுக்கு வாங்க.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: ரத்த மற்றும் ரத்த புற்று நோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் FK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
5: நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் நேயர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். அதோட உங்களுடைய குரலையும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நேயர்களே, உங்களுடைய குரலையும் உங்களுக்கு விரும்பமான பாடலையும் நீங்கள் கேட்டு ரசிக்க என்ன பண்ணணும்? 0-43-42-24-40-30 அப்படிங்கிற கச்சவியனிற்கு உங்களுக்கு விருப்பமான பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பேர், உங்கள் ஊரினுடைய பேரை உங்களுடைய குரலில் நீங்கள் பதிவு செய்து அனுப்பி வைக்கணும். அப்படி அனுப்பி வைக்கிற உங்களுடைய குரலோடு உங்களுக்கு விருப்பமான பாடலையும் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நேர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில் முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து குரல் பதிவு செய்து அனுப்பியிருக்கக்கூடிய நேயர் யார், எங்கிருந்து அப்படிங்கிறத அவருடைய குரலில் கேட்டலாம்.
6: ராயகோட்டிலிருந்து சத்தி பேசுகிறேன். படம் பாறை ஒன்றே போதுமே பாடல், நீங்கள் அசைந்தாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும் காதலா என்ற பாடல் போடவும். நன்றி, வணக்கம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
5: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
4: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
5: பர்னிச்சருக்குன்னு
6: புதுப்பித்தல், வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை, கூடுதல் பதிவு, முகவரி மாற்றம் உள்ளிட்ட அனைத்து பணிகளுக்கும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் இணையதளத்தில் தருமபுரி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தினால் எந்தவித கட்டணமும் இன்றி வழங்கப்படுகிறது. மேலும் இப்பொழுது அறிவிக்கப்பட்ட அனைத்து சேவைகளையும் www.tnvelaivaippu.gov.in என்ற இணையதளம் வாயிலாகவும் மனுதாரர்கள் அளவில் செய்து கொள்ள வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் எவரும் போலி விளம்பரங்களையோ அல்லது இடைத்தரகர்களையோ நம்பி தனிப்பட்ட விவரங்களையோ அல்லது பணத்தையோ கொடுத்து ஏமாற வேண்டாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
7: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
8: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
10: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
11: தொடர்புக்கு 9500848820.
12: பெண்ணகரம் ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. பி ஃபார்ம், டி ஃபார்ம், BSc நர்சிங், டிப்ளமோ நர்சிங், DMLT, BEd போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.

0: சங்கத்தின் இணை நிறுவனம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள். நீங்கள் கிட்டவே நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து குரல் பதிவு செய்து அனுப்பியிருக்கக்கூடிய நேயர் யார் எங்கிறது அப்படிங்கறத அவருடைய குரல் ஏற்றுறோம்.
2: வணக்கம், நான் எரப்பட்டியிலிருந்து சின்ன தம்பி பேசுறேன். எனக்கு சூரியவம்ச படத்திலிருந்து ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ பாடல் வேண்டும். நன்றி.

0: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500 84820.
3: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி, டி ஃபார்ம், பி ஃபார்ம்.

0: பட்டத்திற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
1: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹே, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
4: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
7: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வேளாண் இளங்கலை அறிவியல் மற்றும் வேளாண் தொழில்நுட்ப படிப்புகளுக்கு மாணவர்கள் சேர்க்கை நடைபெறுவதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. www.tnau.youcanapply.com என்ற இணையதளம் மூலம் வருகின்ற June 8 வரை மாணவ மாணவிகள் விண்ணப்பிக்கலாம். பொது பிரிவினர், பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு விண்ணப்ப கட்டணம் 600 ரூபாய். ஆதி திராவிடர், அருந்ததியர் மற்றும் பழங்குடியினர்களுக்கு விண்ணப்ப கட்டணம் 300 ரூபாய் ஆகும். மேலும் விவரங்களுக்கு 94-88-63-50-77 என்ற எண்ணையோ 94-86-42-50-76 என்ற அலைபேசி எண்ணையோ தொடர்பு கொள்ளலாம். UG admissions@tnau.in என்ற மின்னஞ்சல் முகவரிக்கும் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் பெறலாம். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இளம் அறிவியல், வேளாண்மை, வேளாண்மை சுயசார்பு மற்றும் தோட்டக்கலை பிரிவில் உள்ள இடங்களுக்கான விவரங்களை அறிந்து கொள்ள 98-65-70-35-37 என்ற எண்ணையோ 94-42-02-99-19 என்ற அலைபேசி எண்ணையோ தொடர்பு கொள்ளலாம். அல்லது agridin2015@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு தொடர்பு கொள்ளலாம்.
0: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்,
9: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
8: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
10: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப்.
11: ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
12: என்னடா ரொம்ப டல்லா இருக்க,
13: எல்லாம் இந்த பெட்ரோல் டீசல் டென்ஷன் தான்.
12: அப்போ உன் ப்ராப்ளம்க்கு ஒரே சொல்யூஷன் MGZSEV தான். இப்போ அப் டு 2.75 லாக்ஸ் வர ஆஃபர்ஸ் தராங்க. ஆல்சோ அடிஷனல் போனஸும் அப் டு 25,000 ரூபீஸ் வர கிடைக்கும்.
14: ஃபார் மோர் டீடைல்ஸ் விசிட் FPL MG ஷோரூம் ஆர் கால் 7397444079. TNC அப்ளை.
7: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
15: நீங்கள் கிட்ட நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து குரல் பதிவு செய்து அனுப்பியுள்ள நேயர்,
16: என் பேர் ஷாலினி, காவேரிப்பட்டினம், கிருஷ்ணகிரி மாவட்டம். எனக்கு பிடித்த படம் நேருக்கு நேர் படத்திலிருந்து எங்கெங்கே சாங் போடுங்க.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இங்கும் எப்போதும் உங்களோடு இணைந்து பயணிக்கும்

0: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: நீங்கள் கிட்டவே நிகழ்ச்சி கேட்டு கொண்டு இருக்கும் நேரம் 10:33. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து குரல் பதிவு செய்து அனுப்பியுள்ள நேயர்,
2: வணக்கம். நான் உழவர் சந்தையிலிருந்து தேன்செல்வி பேசுகிறேன். எனக்கு ராவணன் படத்திலிருந்து ஏதேனும் ஒரு பாடல்.

0: மற்றும் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு எளிதாக கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டதற்கு உடனே ஜாயின் பண்ணு.
1: For admission, contact 9965523999.
2: நம்ம வீட்டில் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
3: வில கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
2: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
3: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
2: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
3: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
2: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
4: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
5: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
6: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
7: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
8: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
7: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
6: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
9: தருமபுரி மாவட்ட

0: ஆட்சித் தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த முப்படைகளில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் படைவீரர்களின் சிறார்கள் பிளஸ் டூ பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்று அரசு கல்லூரிகள் மற்றும் அரசின் சுயநிதி கல்லூரிகளில் பயில இடஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த கல்லூரிகளில் பயில்வதற்கான முன்னாள் படைவீரரின் மகன் அல்லது மகள் என டிபெண்டன்ஸ் சர்டிபிகேட் சான்று வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த சான்றினை பெறுவதற்கு கல்லூரிகளில் சேர்வதற்கான விண்ணப்ப படிவம், பிளஸ் டூ மதிப்பெண் சான்றிதழ், பத்தாம் வகுப்பு மாற்று சான்றிதழ், படை விலகல் சான்று, அடையாள அட்டை, குடும்ப ஓய்வூதிய ஆணை, ஆதார் கார்டு, பார்ட் டூ ஆர்டர், தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர்தான் என்பதற்குரிய ஆதார ஆவணங்கள் ஆகியவற்றுடன் தருமபுரி பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூடுதல் கட்டிட தரைத்தளத்தில் இயங்கி வரும் முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தினை அணுகி விண்ணப்பித்து சிறப்பு இடஒதுக்கீட்டின் கீழ் கல்லூரியில் சேர்ந்து பயன்பெறுமாறு தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
4: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
3: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
4: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
3: அளவு
5: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
7: பாம்பு கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
8: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தருமபுரி.
9: தொடர்புக்கு 9500848820.
10: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
11: நான் ஏன் மிஸ் பண்றேன், அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
12: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர் 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
13: என் பையனை பெஸ்ட் எஜுகேஷன் படிச்சு முடிச்ச உடனே நல்ல கம்பெனில வேலை கிடைக்கிற மாதிரி அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விட்டேன்.
14: சரியான சாய்ஸ், ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்லயே எம்ப்ளாயபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் ட்ரைனிங், கம்யூனிகேஷன், பிஹேவியரல் ஆப்டிடியூட் அண்ட் டெக்னிக்கல் ட்ரைனிங்கோட ஃபைனல் இயர்ல கம்பெனி ஸ்பெசிபிக் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனும் தராங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509.
0: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் நீங்கள் கெட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் நேர்கள் இனி கேட்கலாம்.
15: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 நிகழ்ச்சி தொடரில் இன்று வானொலியின் நீண்ட நாள் நேயர் மற்றும் தனியார் நிறுவன மனிதவள மேம்பாட்டு அதிகாரி கவிதாசன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். வணக்கம் சார், வானொலி முதன் முதலாக உங்களுக்கு எப்போது அறிமுகமானது?
16: கோவை வானொலியோடு ஏறக்குறைய 40 ஆண்டுகளுக்கு மேலாக எனக்கு தொடர்பு இருக்கிறது. நான் பள்ளியில் படிக்கின்ற காலத்திலேயே வானொலியோடு நான் அறிமுகமானவன். இன்னும் சொல்லப்போனால் கோவை அரசு கலைக்கல்லூரியில் என்னுடைய பட்டப்படிப்பு படித்து கொண்டிருந்தேன். எங்கள் கிராமம் கோவைக்கு அருகே இருக்கக்கூடிய கந்தேகொண்டன் சாவடியிலிருந்து தினசரி நகரப்பேருந்தில் தான் கோவையை நோக்கி வருவோம். அப்பொழுது இப்போ இருக்கக்கூடிய மாதிரி எஃப்எம் எல்லாம் கிடையாது, ஆனால் அந்த நகரப்பேருந்து என்றாலும் நாங்கள் வந்து சின்ன ரேடியோவை வைத்து கொண்டு நிகழ்ச்சிகளை கேட்டு வருவோம். அப்படி கோவை வானொலியோடு அறிமுகமானவன் நான். அப்பொழுது நான் கல்லூரி மாணவனாக இருந்தேன். கோவை வானொலி முதல் இந்த ராமநாதபுரம் ஸ்டேஷனுக்கு வர்றதுக்கு முன்னால டாடா பாட்டில் அந்த நிகழ்ச்சி இருந்தது. அப்போ எனக்கு அறிமுகமாகிற போது கோ செல்வம் அவர்கள் தான் நிலை இயக்குநராக இருந்தாங்க. இந்த நிகழ்வில் வந்து மாலை நேரத்தில் வரக்கூடிய நிகழ்ச்சிகளை எல்லாம் நாங்கள் ரொம்ப விரும்பி கேட்போம். அதுவும் ஏறும் ஊறும் நிகழ்ச்சியை, நான் ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வந்ததுனால எங்களுடைய தந்தையாரோடு அந்த ஏறுமூறும் நிகழ்ச்சியை கேட்டு சிறப்பாக இருக்கும். அப்புறம் மாவட்ட செய்திகள் வரும், ஒவ்வொரு மாவட்டத்தை பற்றியும்

0: செய்திகள் வரும்போது அந்த மாவட்டத்தில் என்ன நடக்கிறது என்பதை தெளிவாக கேட்டுக்கொள்வதற்கு வாய்ப்பாக இருந்தது. அப்பொழுது 18 மாவட்டங்கள் தான் இருந்தது. ஆக ஏறுமூறும் நிகழ்ச்சியும் இந்த மாதிரி விவசாய நிகழ்ச்சிகளும் அப்புறம் திரை இசையும் விரும்பி நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்போ ஆல் இண்டியா ரேடியோவுக்கு 1982 பாரதி நூற்றாண்டு, பாரதி நூற்றாண்டை ஒட்டி நிறைய நிகழ்வுகள் நடைபெற்றது. குறிப்பாக இளைய பாரதம் அப்பொழுதெல்லாம் ஒன்றுதான் வரும். இளைய பாரதம் வந்து 2 நாள் கொண்டு வருவதற்கான நிகழ்ச்சி இருந்தது. இளைய பாரதத்தில் பலமுறை நானும் வந்து பேசியிருக்கிறேன், இளைய பாரதத்தை கேட்டிருக்கிறேன். இளைஞர்களை தட்டி எழுப்பக்கூடிய மகாகவி பாரதியினுடைய நூற்றாண்டு 1982, அதையொட்டி கோவை வானொலி கல்லூரிகள் தோறும் பள்ளிகள் தோறும் மாணவர்கள் பங்கேற்கக்கூடிய பேச்சு போட்டி, கவிதை போட்டி, விவாத அரங்குகளை எல்லாம் ஏற்பாடு செய்தார்கள். அதிலிருந்து நான் வானொலியோடு இணைந்து பயணப்படுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது.
1: முதன் முதலாக வானொலியில் பேசிய அனுபவம் குறித்து.
0: வானொலியில கவியருவி என்ற ஒரு நிகழ்வு இருந்தது. அப்பொழுது நிகழ்ச்சி அமைப்பாளராக பின்னாளில் இயக்குநரான ஜே கமலநாதன் அவர்கள் இருந்தார்கள். அவர்தான் என்னை அழைத்து வந்து கவியருவியில் கவிதை வாசிக்கிற வாய்ப்பை கொடுத்தார்கள். அந்த கவியருவி எனக்கு முதல் முதலில் ஒரு கன்னி முயற்சியாக இருந்தாலும் பல நிகழ்ச்சிகள் அதை எடுத்து போறது. அந்த நிகழ்ச்சியில் நான் வாசித்த கவிதை எப்பொழுதும் என் மனதிலே இருக்கக்கூடிய கவிதை. அது என்ன என்று கேட்டால், சுதந்திரத்தை பற்றி அப்பொழுதெல்லாம் பேசுவார்கள். இரவிலே வாங்கினோம், இன்னும் விடியவே இல்லை சுதந்திரம். இது வந்து 1982 முன்னால் எழுதப்பட்ட கவிதை. கோவையிலிருந்து வந்த வானம்பாடி என்ற இதழில் அரங்கநாதர் என்பவர் எழுதிய கவிதையாக நான் பின்னாளில் அறிவேன். அந்த கவிதை எங்களுடைய தமிழாசிரியர் சொன்னார். ஆனால் அந்த கவிதைக்கு மறுப்பாக நான் ஒரு கவிதை எழுதி அதை ஆல் இண்டியா ரேடியோவில் என் கவிதையோடு சேர்த்து அதை கொடுத்தேன். அது என்ன கவிதை என்று கேட்டால், இரவிலே வாங்கினோம், இன்னும் விடியவே இல்லை என்பதை மறுத்து. என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேரம் வெடியும். சிலருக்கு 8 மணிக்கு வெடியும், சிலருக்கு 7 மணிக்கு வெடியும், சிலருக்கு 5 மணிக்கு வெடியும். அதற்கு மறுப்பாக ஒரு கவிதையை கொடுத்தேன். என்ன என்று கேட்டால், இரவிலே வாங்கினோம், இன்னும் விடியவே இல்லை என்பதெல்லாம் பொய். வெடிந்து வெகுநேரமாகியும் நீதான் சுதந்திரமாக தூங்கிக் கொண்டிருக்கிறாய். விழித்தால் தானே வெளிச்சம் தெரியும். எழுக இளைஞனே, விடியல் என்பது வெளியில் இல்லை, உன் விழியில் உள்ளதடா என்ற அந்த கவிதை பிரபலமாக போனது. அதுல வந்து நேயர் கடிதங்கள் வந்து நிறைய அந்த கவிதைகளை பாராட்டி வந்தது இன்னும் என்னுடைய நெஞ்சில் பசுமையாகவே இருக்கிறது.
1: ரொம்ப மகிழ்ச்சி சார். ஆல் இண்டியா ரேடியோ கோயம்புத்தூர்ல வெற்றி மாலை என்ற நிகழ்ச்சி பல நேயர்களால் பாராட்டப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில 50% மேலாக உங்களுடைய பங்களிப்பு இருந்தது. அந்த நிகழ்வு எப்படி நடந்தது?
0: அந்த வெற்றி மாலை நிகழ்ச்சி வந்து அப்பொழுது இயக்குநராக இருந்த கமல்நாதன் சார் தான் இளைஞர்களுக்கு தன்னம்பிக்கை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நாங்க ஒரு 2-3 டைம் உட்கார்ந்து கலந்தாய்வு செஞ்சதுல, திங்கட்கிழமை காலையில் இந்த வாரத்தினுடைய முதல் நாள் அவர்கள் உற்சாகமாக வேலைக்கு செல்ல வேண்டும், வாசிக்க செல்ல வேண்டும், படிக்க செல்ல வேண்டும். ஏன்னா ஒரு நாளினுடைய துவக்கத்தில் உற்சாகமாக இருந்தால் அந்த வாரம் முழுக்கும் இருப்பாங்கிறதுக்காக இந்த வெற்றி மாலை நிகழ்ச்சி நடந்தது. வெற்றி மாலை நிகழ்ச்சி 100 வாரம் போனவரை கூட கோவையில் வந்து பல இடங்களில் பாராட்டு நடத்தினோம். வெற்றி மாலையோட இணையாத நேயர்களே இல்லை என்று சொல்வதற்கு அந்த வெற்றி மாலை நிகழ்ச்சி எல்லாருக்கும் சென்றது. அதில் பல நாள் நானே நிகழ்ச்சி வடிவமைப்பு தொகுத்து வழங்குற வாய்ப்பை கொடுத்தார்கள். இளைஞர்கள்கிட்ட அளவறியாத ஆற்றல் இருக்கிறது. தீக்குச்சியின் தலையில் நெருப்பு இருக்கிறது, அதை தலைக்கு வைத்து படுத்தாலும் தீப்பிடிச்சு எரியாது. லேசர் தட்டினா அது தீப்பிடிச்சு எறிவதைப் போல இந்த நிகழ்ச்சி எத்தனையோ இளைஞர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை வெளிக்கொண்டு வருவதற்கு வெற்றி மாலை காரணமாக இருந்தது என்பதை உறுதியாக சொல்ல முடியும்.
1: நிச்சயமா இந்த நிகழ்ச்சி தவிர வானொலியில் நீங்கள் ரசித்த வேறு நிகழ்ச்சிகள்?
0: வானொலியில இன்னொரு நிகழ்ச்சி முக்கியமா நான் சொல்ல வேண்டும். வானொலியில ஆகாசவாணி ஆண்டுதோறும் சர்வபாஷா கவி சம்மாளனம் என்பதை நடத்தும். அது நேரு பிரைம் மினிஸ்டரா இருக்கும்போது அது உருவாகினாங்க. ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளிலும் வரக்கூடிய சிறந்த கவிதைகளை தேர்வு செய்து அந்த கவிஞர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஆண்டுதோறும் சர்வபாஷா கவி சம்மேளனம் என்பது நடக்கும். அப்பொழுது நான் எழுதிய ஒரு கவிதை 2002 சர்வபாஷா கவி சம்மேளனத்திற்கு தேர்வானது. அந்த கவிதையினுடைய பயணமே பெரிய பயணம். கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கேஜி மருத்துவமனை புரொடெக்ட் அன்பான் சைல்டு என்ற ஒரு புரோகிராம் நடத்தினது. அதில் அதனுடைய தலைவர் பக்தவச்சலம் வந்து என்னை கலந்து கொள்ள சொன்னார். கருவிலேயே பெண் குழந்தைகள் சிதைக்கப்படுவதாகவும் பிறந்த பிறகு அவர்கள் அழிக்கப்படுவதாகவும் வந்தது. அதனால் அவங்க எடுத்தாங்க. அதில் வந்து கோயம்புத்தூரில் தான் அந்த நிகழ்வு நடந்தது. அதில் வந்து நான் ஒரு கவிதை வாசிக்கிற வாய்ப்பு எனக்கு கொடுத்தாங்க. அப்பொழுது நில இயக்குநர்கள்லாம் வந்திருந்தாங்க. அங்கே அந்த கவிதையை ரெக்கார்ட் பண்ணாங்க. கருவிலேயே சிதைக்கப்படுகிற பெண் சிசுவுக்காக நான் வாங்கிய வக்காலத்து அந்த கவிதை. அந்த கவிதை எப்படி செல்கிறது என்று கேட்டால், இதயம் உள்ளோருக்கு

ஒரு இதயத்தின் கேள்வி. உணர்வுகளை பின்னி பின்னி உடல் தெரியில் ஒரு உயிராடை நெய்தாய். அது பாலாடை போல பக்குவப்படும் முன் கருவறையை கல்லறையாக்க துணிந்தாயி. உன் பட்டு இதயம் பட்டு போய்விட்டதா என்று அந்த கவிதை நீளமாக செல்லக்கூடிய கவிதை. அந்த கவிதையை இந்த சர்வபாஷா கவி சம்மேளம் தேர்வுக்கு அனுப்புனாங்க. உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 16 கேப்டிவ் ஸ்டேஷன்லேருந்து சிறந்த 3 கவிதைகளை தேர்ந்தெடுத்து சென்னையில் இருக்கு, அதில் எல்லாம் ரெஸ்பெக்டிவ் ஃபைனலுக்கு போய் 3 கவிதைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த 3 கவிதைகளும் இந்தி, இங்கிலீஷ் அண்ட் சான்ஸ்கிரிட்டில் போய் மொழியாக்கம் செய்யப்பட்டு அந்த ரெஸ்பெக்டிவ் ஃபைனல் போய்

0: சென்னையில் இருக்கு. அதுல எல்லாம் ரெஸ்பெக்டிவ் பேனலுக்கு போய் மூன்று கவிதைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த மூன்று கவிதைகளும் இந்தி, இங்கிலீஷ் அண்ட் சான்ஸ்கிரிட்ல போய் மொழியாக்கம் செய்யப்பட்டு அந்த ரெஸ்பெக்டிவ் பேனல் போய் செலக்ட் பண்ணி இவ்வளவு பேரை தாண்டி வந்த கவிதை தான் கருவறை ஓலங்கள். அப்பொழுது வந்து மத்திய பிரதேசத்துடைய போபாலில் தான் இந்த சர்வ பாஷா கவி சேமேளம் நடந்தது. அங்கே தமிழ் கவிதையின் சார்பாக நான் சென்றிருந்தேன். அங்கே இந்த கருவறை ஓலங்கள் என்ற கவிதை முதல்ல தமிழ் மொழியில் படிக்கணும், மூல் கவி. அப்புறம் வந்து டிரான்ஸ்லேட்டட் கவிதை படிப்பாங்க. நான் படித்ததையுமே ஒருத்தர் இந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணி படித்த பிறகு அரங்கு முழுக்க கைதட்டல் கைதட்டல் கைதட்டல். அடுத்த நாள் எல்லா பத்திரிகையிலேயும் கருவறை ஓலங்களை பற்றி தான் பேசப்பட்டிருந்தது. ஆகவே அந்த வகையில் ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்த ஒரு கவிஞனை அல்லது ஒரு மாணவனை இந்தியாவினுடைய தேசிய கவிதையாக மாற்றியது நம்முடைய வானொலி தான். என்னை மட்டுமல்ல, என்னோடு படித்த எத்தனையோ நண்பர்கள் தோழர்களையும் வானொலி அவர்களை படைப்பாளிகளாக, எழுத்தாளர்களாக, சிந்தனையாளர்களாக மாற்றியது நம்முடைய வானொலி என்பதை யாரும் மறுக்க முடியாது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்திய முழுக்க அந்தந்த மொழிகளிலிருந்து வந்த கவிஞர்கள் எல்லாம் சந்திக்கிற பொழுது வானொலியோடு அவர்கள் எப்படி இணைந்து வளர்ந்தார்கள் என்பதை நினைத்து நாங்கள் எல்லாம் பெருமை அடைந்தோம்.
1: வானொலியை பற்றி எப்பொழுது கேட்டாலும் நான் வானொலி வளர்த்த குழந்தை என்று நீங்கள் சொல்வதுண்டு. ஏன் இந்த உணர்வு?
0: ஏன்னா நான் வந்து ஒரு அறியாத பாலகனாக இருக்கிற பொழுது படிப்படியாக என்னுடைய சிந்தனையை பட்டதீட்டி நான் கவியரங்கங்களை கலந்து கொள்வது, நிறைய வானொலியில் பட்டிமன்றங்கள், கவியரங்கங்கள், விவாத அரங்கங்கள்லாம் வானொலி மூலமாக செய்தேன். அப்புறம் கருவறை ஓலங்கள் என்ற கவிதை மூலமாக வெளியில் வந்தேன். அப்புறம் வந்து ஒரு நாள் பொங்கலுக்கெல்லாம் வந்து கவிதை களம் என்ற நிகழ்ச்சியெல்லாம் நடத்தினோம். அது வந்து ஆல் இண்டியா ரேடியோ ரெக்கார்ட் பண்ணி அது தூர்தர்ஷனிலையும் ஒளிபரப்பாச்சு. அதனால ஒவ்வொரு நாளும் வளர்ந்ததுனால என்னை செம்மைப்படுத்தி இலக்கியத்தின் சிகரம் நோக்கி நான் செல்வதற்கு வானொலி வாய்ப்பாக இருந்ததுனால நான் வானொலி வளர்த்த பிள்ளை என்று சொல்வதில் நான் எப்பொழுதும் பெருமையாகத்தான் இருப்பேன்.
1: மிக்க மகிழ்ச்சி. வானொலிக்கு 90 வயது என்பது குறித்து உங்களுடைய கருத்து.
0: வானொலி 90 என்று இந்த நிகழ்வு இந்திய முழுக்கவும் கொண்டாடி வருகிறது. வானொலி ஆரம்பித்து 90 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் நான் உங்களோடு சந்திக்கிறேன். வானொலி என்பது எல்லாருடைய இதயங்களையும் தொட்டு அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக இளைஞருடைய மனதை, வாழ்க்கையை எப்படி செம்மைப்படுத்தியது என்பதை சிந்திக்கும் பொழுது, நானே ஒரு இளைஞனாக இருக்கிற பொழுது கல்லூரி மாணவனாக இருந்த 1982 இதுவரை வானொலியோடு இணைந்து வளர்ந்து முன்னேறி நான் பயணப்பட்டு வருகிறேன். ஒவ்வொரு மனிதனுக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலை, குறிப்பாக படைப்பாற்றலை வெளியே கொண்டு வருவதில் வானொலி சிறந்து விளங்குகிறது. மனிதனுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதில் அவனுடைய சிந்தனைகள் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஏனென்று கேட்டால், உங்களுடைய சிந்தனையை கவனியுங்கள், ஏனென்றால் அது செயலாக மாறுகிறது. உங்களுடைய செயலை கவனியுங்கள், ஏனென்றால் அது பழக்கமாக மாறுகிறது. உங்களுடைய பழக்கத்தை கவனியுங்கள், ஏனென்றால் அது வழக்கமாக மாறுகிறது. உங்களுடைய வழக்கம் வாழ்க்கையாக வேண்டுமென்றால் சிந்தனை செம்மையடைய வேண்டும். சிந்தனை செம்மையடைய வேண்டும் என்றால் சிந்தனையை செம்மைப்படுத்தக்கூடிய கருத்துக்கள் நம்முடைய மனதிலே செல்ல வேண்டும். ஆக வானொலியை பொறுத்தவரையில், அந்த அகில இந்திய வானொலி விருப்பு வெறுப்பற்ற நிலையில், எந்த பாரபட்சமும் பாகுபாடும் இல்லாமல் நல்ல கருத்துக்களை இளைய பாரதம் மூலமாகவும் கோடிக்கணக்கான மாணவர்கள், இளைஞர்கள் மனதில் அந்த கருத்து விதைகள் தூவப்பட்டதின் விளைவாக தெளிவடைந்தது. வாழ்க்கையை தெளிவாக நடத்துவதற்கு ஒரு வாழும் கலையை நல்ல முறையில் மாணவருடைய மனதிலே வானொலி செலுத்தி வருகிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. எத்தனையோ கிராமப்புறங்கள், என்ன ஒரு டெலிவிஷன் பார்க்கணும்னா நம்ம நேரத்தை வந்து வீணடிச்சுட்டு அது முன்னால் உட்காரணும். வானொலி கேட்பது என்பது நீங்கள் வாகனத்தில் போயிட்டு அதை கேட்கலாம், விவசாய வேலை செஞ்சுட்டு கேட்கலாம், இன்னும் வந்து நம்முடைய எஃப்எம் இருக்கு, வானொலி எஃப்எம். அப்போ வந்து எங்கெங்கேயோ இருக்கக்கூடியவங்கெல்லாம் வானொலி கேட்டலாம். வானொலி என்பது எல்லாருடைய இதயமும் வானொலியினுடைய இசையாகத்தான் போகிறது. மாலை நேர நிகழ்ச்சி ஆகட்டும், விவசாயிகளுக்கான நிகழ்ச்சி, குழந்தைகளுக்கான நிகழ்ச்சி, குறிப்பாக தொழிலாளர்களுக்கான நிகழ்ச்சி என்று சமுதாயத்தில் இருக்கக்கூடிய 360 டிகிரியும் கவர் பண்ணக்கூடியதுதான் நம்முடைய ஆகாசவாணி. ஆகவே எல்லா இல்லங்களிலும் இதயங்களிலும் நுழைந்திருக்கக்கூடிய ஆகாசவாணி 90 ஆண்டை கடந்து 100 ஆண்டை நோக்கி 1000 ஆண்டுகள் இந்த ஒளிபரப்பு சேவையை செய்து வர வேண்டும் என்று இந்தியாவில் உள்ள அனைத்து இதயங்கள் சார்பாக நான் என்னுடைய வேண்டுதலை வைக்கிறேன்.
1: வானொலியே என் சுவாசம் என்பது போல உங்கள் பேச்சு அமைந்திருக்கிறது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்கள் நீண்ட நாள் அனுபவங்களை எங்களோடு

0: தெரிந்து கொண்டதற்கு நிலையத்தின் சார்பாக நன்றி, வணக்கம்.
1: வணக்கம். எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கும், என்னை போல நிறைய இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவருடைய படைப்பாற்றலை வெளிக்கொண்டு வருகிற வானொலிக்கு என் தலையான வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: வானொலிக்கு 90 நிகழ்ச்சி தொடரில் இதுவரை வானொலியின் நீண்ட நாள் நேயர் மற்றும் தனியார் நிறுவன மனிதவள மேம்பாட்டு அதிகாரி கவிதாசன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
3: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
4: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: கேளுங்க கேளுங்க கேளுங்க கிராம மக்களே, KYC அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா KYC அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ATM அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது BC இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின் அஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. KYC அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
6: RBI சொல்கிறது,
7: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
8: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
9: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
8: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
10: ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
11: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மத்தூர். நீட் JEE தேர்வுக்கான சிறப்பு வகுப்புகள், அனைத்து வழித்தடங்களுக்கும் பேருந்து வசதி, இருபாலருக்கும் நவீன வசதியுடன் விடுதிகள். அட்மிஷன் நடைபெறுகிறது.
12: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
13: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
12: இந்த மாதிரி கோர்ஸ்லாம் இங்க இருக்கா?
13: ஏன் இல்ல, ஆல் இந்தியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒண்ணா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ஸ், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
8: அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
14: முடிஞ்சு. எது முடிஞ்சது?
15: ஸ்ரீனி சார், நீங்களா?
14: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
15: ஆபரேஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க.
14: என் ட்ரீட்மெண்ட் சண்முக ஹாஸ்பிட்டலமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரத்த வரிட்டேன்.
16: சேலம் சண்முக ஹாஸ்பிட்டல்,
17: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
18: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
19: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை இதுவரை வாங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: நேரம் முற்பகல் 11 மணி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.
2: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில ஒரு புதுவிதமான ரெசிபி தான் நம்ம செய்ய போறோம். என்ன புதுவிதமானது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ரொம்ப யோசிக்காதீங்க, நானே சொல்றேன். சக்கரவள்ளி கிழங்கு, அதை வச்சுதான் அல்வா செய்ய போறோம்.

0: சக்கரவள்ளி கிழங்கு நார்மலாவே டேஸ்டா தான் இருக்கும். அதை நம்ம அல்வாவா செய்யும் போது இன்னும் செம்ம டேஸ்டா இருக்கும். வேண்டாம் அப்படின்னு சொல்ற குழந்தைகள் கூட கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. சரி, இப்போ சக்கரவள்ளி கிழங்குல அல்வா எப்படி செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. அதற்கு தேவையான பொருட்களை முதல்ல தெரிஞ்சுக்கலாம். முதல்ல 4 சக்கரவள்ளி கிழங்கு, அப்புறமா வெல்லம் வந்து 3/4 டம்ளர் அளவு எடுத்துக்கோங்க. அப்புறம் அதுல கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்க்கணும். முந்திரி, திராட்சை அதெல்லாம் நம்ம இஷ்டமா சேர்த்துக்கலாம். அது போக நெய் 1 கப் தேவை. இவ்வளவுதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். பொருட்கள் ரொம்ப கம்மி, செய்யற நேரமும் கம்மி, ஆனா டேஸ்ட் மட்டும் அல்டிமேட்டா இருக்கும். சரி, எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல சக்கரவள்ளி கிழங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை ஒரு இட்லி பாத்திரத்துல வச்சு வேக வச்சிடுங்க. ஆவில நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அது ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா கட்டி இல்லாம நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்துல வெள்ளத்தை துருவி போட்டோ நசுக்கி போட்டோ கொஞ்சோண்டு தண்ணி ஊத்தி கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு அடுப்புல எடுத்து வச்சு கொதிக்க வைங்க. வெள்ளம் கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்க இந்த சக்கரவள்ளி கிழங்கு விழுதுகளை அதுல சேர்த்து நல்லா கைவிடாம கிளறிக்கிட்டே இருக்கணும். நடுவுல கொஞ்சம் கொஞ்சமா நெய் சேர்த்து கிளறி விட்டுட்டே வாங்க. ஒரு குறிப்பிட்ட டைம் வந்ததும் உங்களுக்கே தெரியும் அந்த சக்கரவள்ளி கிழங்கு வெள்ளம் நெய் இந்த கலவை பாத்தீங்கன்னா திரண்டு வரும். அந்த டைம்ல அதுல நம்ம எடுத்து வச்சிருக்க சுக்கு ஏலக்காவை போட்டுக்கோங்க. பக்கம் சைட்ல ஒரு கடையில கொஞ்சோண்டு நெய் விட்டு அதுல முந்திரி, திராட்சை, பாதாம், உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் எல்லாத்தையுமே போட்டு வறுத்து நம்ம கிளறி வச்சிருக்க அல்வா கூட இதையும் போட்டு நல்லா கிளறிட்டு அடுப்பை விட்டு இறக்கி வச்சிருங்க. அவ்வளவுதாங்க நமக்கு தேவையான ஹெல்தியான டேஸ்டியான எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய சக்கரவள்ளி கிழங்கு அல்வா ரெடி. இத ஒரு டைம் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க, கண்டிப்பா டக்கு டக்குன்னு காலி ஆயிடும். திரும்ப திரும்ப செஞ்சு கொடுக்க சொல்லி வீட்டுல இருக்க எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு டிஷ் தாங்க இது. இன்னைக்கு சக்கரவள்ளி கிழங்கு அல்வா எப்படி செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு நல்ல டிஷ்ஷோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.
1: பிரிந்திடவும் இல்லை மௌனத்தின் மயக்கமிது.
2: தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் காலை 11:05.
1: தருமபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
2: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
3: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பைசுவள்ளி தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500848420.
6: தருமபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: BE பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், ME ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும்

0: MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
1: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
2: என்னடா ரொம்ப டல்லா இருக்க?
3: எல்லாம் இந்த பெட்ரோல் டீசல் டென்ஷன் தான்.
2: அப்போ உன் ப்ராப்ளம்க்கு ஒரே சொல்யூஷன் MGZSEV தான். இப்போ அப் டு 2.75 lakhs வர ஆஃபர்ஸ் தராங்க. ஆல்சோ அடிஷனல் போனஸும் அப் டு 25,000 rupees வர கிடைக்கும்.
4: ஃபார் மோர் டீடைல்ஸ் விசிட் FPL MG ஷோரூம் ஆர் கால் 7397444079. TNC அப்ளை.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
8: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பூவே பெண் பூவே. இன்றைய பூவே பெண் பூவே நிகழ்ச்சி பாவையர் விருப்பமாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் பெண்கள் மட்டும் பங்கேற்கலாம். நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு மகிழ நீங்கள் செய்ய வேண்டியது, புதிய நேயர்கள் 0 43 42 24 40 30 மற்றும் 94 86 81 10 25 ஆகிய எண்களில் அழைத்து பேசலாம். நிகழ்ச்சி நினையும் முதல் அன்பு அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கங்கள்.
9: ஹலோ,
8: வணக்கம். யார் இங்க பேசுறீங்க?
9: கடகத்தூர்ல
8: யார் பேசுறீங்க?
9: சத்யா.
8: கடகத்தூர் சத்யா பேசுறீங்க. சத்யா, உங்களுக்கு என்ன திரைப்படத்துல பாட வழங்கலாம்?
9: விஸ்வாசம் படத்துல ஏதோ ஒரு பாட்டு.
8: விஸ்வாசம் படத்துலேருந்து பாடல் கேட்டிருக்கீங்க, நிச்சயமாக வந்து பாடல் வழங்கிடலாம். சத்யா, உங்களுக்கு இந்த பூவெல்லாம் வைப்பீங்களா நீங்கள்? ம், பூ தான். ஒரு 10 பூ பேர் சொல்லுங்க பார்க்கலாம். திக்காம
9: மல்லிகை பூ, தாமரப்பூ,
8: கனகாமரம்,
9: பூசி மல்லி, குண்டு மல்லி, சாமந்தி பூ,
8: அப்புறம் பரவாயில்ல, நல்லா முயற்சி பண்ணீங்க சத்யா. நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. தொடர் நிகழ்ச்சிக்கலங்க. உங்களுக்கான பாடல் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு வருவோம், சரிங்களா?
9: சரி,
8: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி சத்யா.

0: மேச்சேரி, த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்,
1: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமா இன் பார்மசி, டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
0: த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.
3: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
4: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
5: அம்மன் TRY TMT கம்பிகள் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: பெற்றிருக்கு.

ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸோட லேர்னிங் என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.

0: வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சிகளை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். ஆனா
2: அப்பா,
1: அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிடல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுவுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
3: சேலம் சண்முகா ஹாஸ்பிடல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
4: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
5: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
0: 11:18 இணைந்திருக்கீங்க நேயர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பூவே பெண் பூவே, இன்றைய பூவே பெண் பூவே நிகழ்ச்சி பாவையர் விருப்பமாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி நடிகம் அடுத்த அன்பாலை பலரை வரவேற்போம். அன்பு வணக்கங்கள். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
6: என்ன
0: பாடல் வழங்கலாம் உங்களுக்கு? நிச்சயமா நீங்க கேட்ட மாதிரி அந்த பிரியமான தோழி படத்திலிருந்து பாடல் வழங்கலாம். நிகழ்ச்சி மிக்க மிக்க நன்றி. ஆனா உங்களுக்கான பாடல் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு ஒலிக்கும் அப்படின்றத வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். பொட்டியம்மாள்.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
8: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
9: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
10: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
9: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
11: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
12: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் 24 மணி நேரமும் இயங்கும் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. எங்களிடம் முதுகுத்தண்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகள், டி மூளையில் இரத்த கசிவுகள் ஆகியவற்றிற்கு மைக்ரோஸ்கோபிக் மற்றும் எண்டோஸ்கோபிக் மூலம் சிகிச்சை அளிக்கப்படும். JP மருத்துவமனை, கிருஷ்ணகிரி.
13: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
14: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
15: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டு கால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33999.
16: என்னம்மா குழந்தை அழுதுகிட்டே இருக்கு?
17: உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன்க்கா. எந்த ஹாஸ்பிடல் போறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு.
16: இதுல என்ன குழப்பம்? குமுதா மருத்துவமனை இருக்குல்ல, குழந்தைகள் நலன், மகளிர் நலன், பொது அறுவை சிகிச்சைன்னு எல்லா மருத்துவமும் சிறப்பா கொடுக்கறாங்க.
17: சரிக்கா, அப்ப குழந்தைய குமுதா மருத்துவமனைக்கே கூட்டிட்டு போறேன்.
16: குமுதா மருத்துவமனை, CK சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தருமபுரி.
2: 37 வருட அனுபவம்.

0: பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருப்பாளருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன.
0: அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
2: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT இன் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் TRY TMT கம்பிகள்.
3: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
5: தொடர்புக்கு 9500848820.
6: கலைமகள் கலாலயா மெட்ரிக் அண்ட் CBSE பள்ளி, மத்தூர். யோகா, கராத்தே, செஸ், ஃப்ளூட், வெஸ்டர்ன் டான்ஸ் என மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் பள்ளி. LKG மாணவர்களுக்கு பேருந்து கட்டணம் இலவசம். அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறதை விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்கும். ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப்.
1: ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
2: தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தர்மபுரி மெயின் ரோட்டில் பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லேப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தர்மபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
3: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: தர்மபுரி வைசு அள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி வைசு அள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
6: பண்பலை பாடும் நேரம் காலை 11:30. நேர்கள் மனம் விரும்பி ரசித்து கேட்டுக் கொண்டிருப்பது பூவே பெண் பூவே.
5: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி.
6: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பூவே பெண் பூவே கேட்டு மகிழ்ந்திருக்கீங்க நேர்களே. நிகழ்ச்சியும் அடுத்த அழைப்பாளரிடம் பேசலாம். அன்பு வணக்கங்கள்.
7: வணக்கங்க.
6: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
7: மேச்சேர்ல இருந்து நிஷா பேசுறேங்க.
6: மேச்சேர்ல இருந்து நிஷா பேசுறீங்க. நிஷா, உங்களுக்கு எந்த திரைப்படத்துல இருந்து பாடல் வழங்கலாம்?
7: பூ பூத்த நந்தவனங்க படம். கண்ணே உனக்கு என்ன குற சொல்லிவிடு, அந்த பாடல் வேணுங்க. ரொம்ப நன்றிங்க.
6: நிச்சயமாமா, உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கலாமா? பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே நிறைய வீடுகளில் வந்து அசைவ உணவுகள் இருக்கும் இல்லையா? அது மாதிரி உங்க வீட்டுல அசைவ உணவு அப்படின்னு நினைச்சு நான் வந்துட்டேன். ஆனா அசைவம் இல்ல. திடீர்னு நீங்க என்ன மாதிரியான உணவு வந்து தயார் பண்ணி கொடுப்பீங்க?
7: மட்டன் பிரியாணி.
6: செஞ்சு கொடுத்துருவீங்களா?
7: வாங்க சாப்பிட்டு போலாம்.
6: நிச்சயமா நல்லது. அதுக்கு கேள்வி என்ன அப்படின்னா, நான் நம்ம தயாரிப்பு இல்லாம இருக்கும் போது வீட்டுக்கு உறவினர்களோ இல்ல விருந்தினரோ யாரோ வந்துட்டாங்கன்னா இன்ஸ்டண்டா நீங்க என்ன செய்வீங்க அப்படின்றத பத்தி தான் உங்ககிட்ட கேட்கலான் இருந்தேன். நல்ல பதில் சொன்னதுக்கு நன்றி நிஷாமா. நீங்க கேட்ட மாதிரி உங்கள் மனம் விரும்பிய பாடல்களை எல்லாரும் கேட்ட மாதிரி இது உங்களுக்கான பாடல்.

0: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டிஃபார்ம் பிஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: வித்ய விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஊத்தங்கரை. ரோபோட்டிக்ஸ் ஆக்டிவிட்டி, கேஜி பிளேயிங், ஸ்மார்ட் கிளாஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் கேரிங் டீச்சர்ஸ். ப்ரீ கேஜி 2 பிளஸ் 2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, பூவே பின்புவே கேட்டு இணைஞ்சிருக்கீங்க நேர்களே. இன்றைய பூவே பின்புவே பாவையர் விருப்பமாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியிலையும் அடுத்த அன்பு அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கங்கள்.
5: ஹலோ,
4: வணக்கம்மா. உங்களுடைய வானொலி சத்தத்தை குறைச்சிக்கோங்க. சொல்லுங்கம்மா, யாரு, எங்கிருந்து பேசுறீங்க? சாந்தி, உங்களுக்கு எந்த திரைப்படத்துல பாடல் வழங்கலா?
5: கரகாட்டக்காரன் பாடம்,
4: பாட்டு வேணுங்க. நன்றிமா, ரொம்ப நல்லா பேசுனீங்க. சொன்ன மாதிரியா வானொலி

இதை குறைச்சிட்டிங்க. நேர்களை நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு தொடர்பு கொள்ள 043-42-24-40-30 மற்றும் 94-86-81-10-25 ஆகிய எண்களில் அழைத்து பேசலாம். உங்களுடைய வானொலி அளவை குறைச்சிட்டு இது வந்து பெண்கள் மட்டும் பங்கேற்கும் நிகழ்ச்சி அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இப்போ சாந்தி கேட்ட பாடல் ஒழிக்க உள்ளது.

0: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.
5: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கிற நேர்களே, பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில் இன்றைய பூவே பெண் பூவே நிகழ்ச்சி பாவையர் விருப்பமாக பலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியையும் அடுத்த அன்பாலை பலரை வரவேற்போம். அன்பு வணக்கங்கள்.
7: வணக்கம் ஐயா.
6: காலை வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
7: என்ஜிஓ
6: காலனிலிருந்து ராணி பேசுறீங்க. சொல்லுங்க ராணி, உங்களுக்கு எந்த திரைப்படத்துல இருந்து பாடல் வழங்கலாம்?
7: படம் இந்தியன்.
6: இந்தியன்.
7: பாடல் வந்து பச்சை கிளிகள் தோளோடு.
6: பச்சை கிளிகள் தோளோடு பாடல் கேட்டிருக்கீங்க. நிச்சயமா கேட்ட பாடல் வழங்கலாம் ராணி. தொடர்ந்து இணைப்பில் இருங்க. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு நீங்க கேட்ட பாடல் வானொலியில் வளம்பெறும்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
8: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.
10: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
11: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
12: செட்டிநாடு வித்யா மந்திர், CBSE கரூர். 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
13: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.

0: இலவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: ரிசல்ட் வந்தவுடன் ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடி இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ் தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000 பிளஸ் புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
2: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரெஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
3: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
5: முடிஞ்சு. எது முடிஞ்சது?
6: ஸ்ரீனி சார், நீங்களா?
5: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
7: ஆபரேஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க.
5: என் ட்ரீட்மெண்ட் சண்முக ஹாஸ்பிட்டலமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரெக்கவரி டைம்.
8: சேலம் சண்முக ஹாஸ்பிட்டல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
9: மனமயங்கும் பாடல்களை கேட்டு ரசிச்சிருக்கீங்க நேர்களே. தர்மபுரி பண்பலை 102.8

0: 5 ஏற்காடு பண்பலை 103 புள்ளிகளில் பூவே பெண்புவே நிகழ்ச்சியில் இன்றைய பூவே பெண்புவே நிகழ்ச்சி பாவையர் விருப்பமாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியையும் அடுத்த அன்பு அழைப்பாளர், அன்பு வணக்கங்கள்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்கம்மா? புரியலீங்க. சரி, உங்களுக்கு என்ன திரைப்படத்தில் பாடல் வழங்கலாம்? சரிங்கம்மா, அடுத்த முறை நீங்கள் வந்து நம்ம நிலையத்துக்கு தொடர்பு கொள்ளும் போது கொஞ்சம் வந்து உங்களுக்கு அந்த நெட்ஒர்க் இருக்கிற இடத்துல வந்து பேசுங்க, ஏன்னா நீங்கள் பேசும்போது விட்டு விட்டு கேட்குது. நீங்கள் கேட்ட மாதிரியே ஆட்டுக்கார் அலமேலு திரைப்படத்திலிருந்து பாடல் வழங்கிடலாம். இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி.

0: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
1: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
0: இந்த மாதிரி கோர்ஸ்லாம் இங்க இருக்கா?
1: ஏன் இல்ல, ஆல் இந்தியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒண்ணா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ஸ், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
2: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9655233999.
3: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வெண்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பூவே பெண் பூவே இன்று பாவையர் விருப்பமாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியையும் அடுத்த அன்பு அழைப்பாளர், அன்பு வணக்கங்கள்.
6: ஐயா வணக்கம். ஐயா
5: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஈஸ்வரி. உங்களுக்கு எந்த திரைப்படத்தில் பாடல் வழங்கலாம்? நிச்சயமா நீங்க கேட்ட பாடல் வானொலியில் வளமர் உள்ளது, கேட்ட மங்கிலங்கள், நன்றி.

குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கிற நேரிலே நேரம் நண்பகல் 12:01. நேர்களே, இன்று நமது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வளமுள்ள நிகழ்ச்சிகள் குறித்து கேட்கலாம். இன்று பிற்பகல் 12:10 உங்கள் களம் மலரும் மொட்டுக்கள். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் ஒன்றியம் ஊட்டமலை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவ மாணவியர்கள் வழங்கும் பல்ஸ்வை நிகழ்ச்சியினை கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 திரையிசை மற்றும் அதனைத் தொடர்ந்து சுழல் காப்போம் மற்றும் மெல்லிசை. பகல் 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை. பிற்பகல் 2:00 விவசாய அரங்கம். இன்றைய விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் காய்கறி பயிர்களுக்கான

0: வள மேலாண்மை தொழில்நுட்பங்கள் குறித்த திருவண்ணாமலை கீழ்நிலை வேளாண்மை அறிவியல் மைய திட்ட உதவியாளர் ப. சௌத்ரி அவர்களின் உரையினை கேட்கலாம். பிற்பகல் 2:30 ஒரு பட பாடல் நிகழ்ச்சி, அதனைத் தொடர்ந்து 3 மணிக்கு கட்சவியில் கலக்கல் பாடல்கள். நேர்களே, கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் நீங்கள் உங்கள் மனம் விரும்பிய பாடல்களை, பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம் மற்றும் பாடல், உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊர் ஆகியவற்றை குறிப்பிட்டு நிலையத்தின் கட்சவி என்னான 0-43-42-24-40-30 என்ற எனக்கு நீங்கள் அனுப்பி வைத்தால் உங்களுடைய விருப்ப பாடல் வானொலியில் வளம்பெறும். அதனைத் தொடர்ந்து இன்று பிற்பகல் மாலை 4 மணிக்கு நாடகம், பொன்னியின் செல்வன் நாடகம் வழங்கப்படும். பொன்னியின் காவலன் நாடகம், நாடகத்தை எழுதியவர் குற்றவன் அவர்கள். 5 மணிக்கு திரை இசை, 5:00-5:30 மாலை தென்றல், 6 மணிக்கு தருமபுரி ராதிகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில், மாலை 6:00-5:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 பாட்டுதான் நிகழ்ச்சி. அதனைத் தொடர்ந்து 6:31 மாநில செய்திகள், 6:41 வானிலை காத்திருக்கு, 6:50 உள்ளூர் உலா, 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் மற்றும் தருமபுரி ஜேஎன் மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 திரையிசை மற்றும் நிகழ்ச்சி குறிப்புகள். 7:10 மாவட்ட செய்தி மலர். 7:15 தமிழில் செய்திகள். இன்று 7:25 வயல்வெளி. இன்றைய வயல்வெளி நிகழ்ச்சியில் நவீன தீவன மேலாண்மை யுக்திகள், கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலைய பேராசிரியர் டாக்டர் பி. மகேஸ்வரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 8:00 இளம் தென்றல். இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி விடுகதையாக விளம்பர உள்ளது. நேரில் தொடர்ந்து பண்பலையோடு இணைந்திருங்கள். தொடர்வது செய்திகள்.
1: This is Akashvani. The news read by Abhishek Mukhopadhyay. External Affairs Minister Dr. S. Jayashankar today said that India-US have a comprehensive global strategic partnership that is deep and broad-based cooperation. The External Affairs Minister said this in his opening remarks during a meeting with U.S. Secretary of State Marco Rubio in New Delhi. He said both nations' relationships impact and influence the world and other regions as well. He said India and U.S. have converging interests in many issues and in many parts of the world. Dr. Jayashankar added that he is looking forward to the talks amid complicated times. He also expressed confidence in having open and productive discussion.
2: We have a very deep, very broad-based cooperation and a relationship that impacts and influences other regions and the world. And that is because we have converging interests on many issues and in many parts of the world. So I look forward to our conversation today. These are complicated times, but strong partners, I'm very confident, will have very open and productive discussions.
1: Bharatiya Janata Party candidate Devanshu Panda has secured a massive lead in the 8th round of counting for the Falta Assembly by-election. Counting is underway at Diamond Harbour Women's University. Devanshu Panda of the BJP was leading by 31,065 votes when reports last came in. Shambhunath Kurmi of the Communist Party of India Marxist was running in second position. Abdul Razak Molla of the Indian National Congress in third, and Jangir Khan of All India Trinamool Congress was in fourth position. The counting has been conducted across 14 tables and will span a total of 21 rounds for the Falta constituency. Senior BJP leader and Union Minister Piyush Goyal today accused Congress leader Rahul Gandhi of creating a serious plot to spread anarchy in the nation. In a social media post, he said that Mr. Gandhi's statement against Prime Minister Narendra Modi points towards a major conspiracy by the Congress Party, along with all opposition parties. Mr. Goyal alleged that Congress Party's true intentions are to defame the country, insult constitutional institutions, and going abroad to appeal to foreign powers to interfere in India's internal affairs. The Union Minister stated that the citizens of the country are wise and have a clear understanding of Rahul Gandhi and the opposition parties that are acting against the nation's interest. The government has advised all Indian citizens to avoid non-essential travel to the Democratic Republic of the Congo, Uganda and South Sudan until further notice in view of the evolving Ebola outbreak situation. It also directed Indian citizens currently residing in or travelling to these countries to strictly follow public health guidance issued by local authorities and maintain heightened precautions. Ministry of Health and Family Welfare informed

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேர்களே. நேரம் நண்பர்கள் 12:10.
1: தருமபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாம் தயக்கமே இல்லாம கான்பிடன்ஸ் அடைந்த மாதிரியான ஒரு காலேஜ்ல சேரணும், அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேருங்க. ஏன்னா இங்கதான் 100+ இண்டஸ்ட்ரி நெட்வொர்க், L&T எஜுடெக், குவி HCL மாதிரியான கம்பெனிஸோட இன்டெகிரேட்டட் கரிக்குலம் இந்த அகாடமிக் இயர்ல இருந்து சேலம் சரௌண்டிங் குள்ள ஃப்ரீ டிரான்ஸ்போர்டேஷனும் இருக்கு. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
5: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை, தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
8: மலரும் மொட்டுக்கள், பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல் சுவை நிகழ்ச்சி. இன்றைய மலரும் மொட்டுக்கள் நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் ஒன்றியம் ஊட்டமலை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல் சுவை நிகழ்ச்சியினை கேட்கலாம். நிகழ்ச்சியில் முதலாவதாக அண்மையில் பிறந்தநாள் கொண்டாடிய கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் பற்றிய வரலாறை சொல்ல வருகிறார் 5வது மாணவி கே காயத்ரி.
9: காமராசர் அவர்கள் 1903 ஜூலை மாதம் 14 பிறந்தார். இவர் தமிழ்நாட்டில் உள்ள விருதுநகர் மாவட்டத்தில் பிறந்தார். இவருடைய தந்தையின் பெயர் குமரசாமி, தாயாரின் பெயர் சிவகாமி அம்மையால் ஆவா. இவருடைய இயற்பெயர் காமாட்சி. இவருடைய தாயார் செல்லமாக ராஜா என்று அழைப்பார். பின்னர் அதுவே காமராஜர் என்று மருவி வந்தது. காமராஜர்

0: அவர்கள் 16 வயதில் காங்கிரஸ் கட்சி இணைத்து கொண்டார். காங்கிரஸ் கட்சி தலைவரான சத்யமூர்த்தி அவர்களை அரசியல் குருவாக ஏற்றார். 1954 முதல் முதல்வராக பொறுப்பேற்றார் காமராசர். 1963 9 ஆண்டுகளுக்கு ஆட்சி செய்தார். இவரது ஆட்சியில் மூடியிருந்த 6000 பள்ளிகளும் மேலும் 17000 பள்ளிகளும் தமிழகம் முழுவதும் திறந்து வைத்தார். காமராசர் இலவச கல்வி திட்டம், மத்திய உணவு திட்டம் என பல திட்டங்களை தொடங்கி வைத்தார். 1975 அக்டோபர் 2 தனது 72 காலமானார்.
1: நிகழ்ச்சியில் அடுத்தாக 1000 ஆண்டுகள் பழமையான பனைமரத்தின் சிறப்புகளை பற்றி சொல்ல வருகிறார்கள் கே நிசாந்த், எம் ஜீவித், டி மயூரி.
2: தாத்தா, இது என்ன பழம்?
3: இதுவா? இதுதான் பனம்பழம்.
4: தாத்தா, இந்த பழம் தின்னலாமா?
3: தின்னலாம், மிக சுவையாக இருக்கும். சுட்டு அல்லது வேக வைத்து தின்ன வேண்டும்.
4: இந்த பனைமரத்தால் நமக்கு வேர் என்ன பயன்? எனக்கு நுங்கு மட்டும்தான் தெரியும்.
3: நுங்கும் பனைங்கிழங்கும் உணவாக பயன்படுகின்றன. பனை ஓலையால் கூடைகள் முடையலாம், கைவினை பொருட்கள் செய்யலாம், கூரை வேயலாம், பனஞ்சாறு, பதநீராகவும் கற்கண்டாகவும் கருப்பட்டியாகவும் பயன்படுகின்றன.
2: அப்படியா தாத்தா?
3: ஆமா மலகா, அது மட்டுமல்ல, பண்டைய இலக்கியங்கள் கூந்தல் பனை என்னும் பனை ஓலைகளில்தான் எழுதப்பட்டன. அவற்றை ஓலை சுவடிகள் என்கிறோம். பனை மரம் வலுவான காற்றை தாங்கும் வலிமை பெற்றது. மேலும் அதன் வேர் நீரை உறிஞ்சு வைத்து கொள்ளும். மேலும் பனை மரத்தின் நிலத்தடி நீர் மட்ட உயர காரணமாக அமைகிறது.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததாக மை ஸ்கூல், அதை பற்றி சொல்ல வருகிறார் 4வகுப்பு மாணவன் எஸ் பூவரசு.
5: மை ஸ்கூல் நேம் இஸ் பியூபிஎஸ் ஸ்கூல். இட் இஸ் அண்ட் தமிழ் மீடியம் ஸ்கூல். மை ஸ்கூல் இஸ் நியர் மை ஹவுஸ். மை ஸ்கூல் இஸ் த பெஸ்ட் ஸ்கூல் ஆஃப் மை வில்லேஜ். மை ஸ்கூல் பில்டிங் இஸ் வெரி பிக் அண்ட் பியூட்டிஃபுல். ஆல் டீச்சர்ஸ் ஆஃப் மை ஸ்கூல் அண்ட் எவ்வரி kind and helpful. I learn new things every day in my school. I love my school very much.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒற்றுமையே இவர்களது பலமா. எங்கு சென்றாலும் ஒற்றுமையாக செல்வார்களாம். ஆனால் பாடல் பாடினால் கூட நாங்கள் குழு பாடலாகத்தான் பாடுவோம் ஒற்றுமையாக என்று சேர்ந்து பாட வருகிறார்கள் 4வகுப்பு மாணவ கண்மணிகள். இதோ அந்த பாடல்.

0: நிகழ்ச்சி நடத்தாக எத்தனையோ கவிதைகள் இருந்தாலும் கல்வி பற்றிய கவிதை சொல்வதுதான் எனக்கு சிறப்பு. அந்த சிறப்பான கவிதையை நீங்களும் கேளுங்க அப்படின்னு கவிதையை சொல்ல வரார் ஐந்தாவது மாணவன் கே நிசாந்த்.
1: கல்வி என்பது வெறும் மூன்றெழுத்துதான், ஆனால் மனிதர்களின் தலையெழுத்தை மாற்றும் எழுத்து கல்வி என்பது. கற்கண்டு உன் வாழ்வை கற்பக விருட்சம் போல் வளரச் செய்யும். சிறப்பாக நீ படித்தால் பல சிந்தனைகளை நிறைந்திருந்தும் உன் வாழ்க்கை.
0: நிகழ்ச்சியில் அடுத்தாக அன்னை தமிழே என்ற தமிழ் பாடலை அழகாக பாட வருகிறார்கள் எஸ் பூவரசு, எம் ஜீவித், நான்காவது மாணவர்கள்.
2: அன்னை

0: உனது புகழ் சொல்ல முடியலையே நான் காமராசன்.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததாக, எத்தனையோ காலங்கள் இருந்தாலும் நாம் வரலாற்றில் படித்திருப்போம், இவர்கள் புதிய கற்கால வாழ்க்கை முறையை குழு பாடலாக பாட வருகிறார்கள். 5வது வகுப்பு மாணவ கண்மணிகள்.

0: நிகழ்ச்சியை அடுத்ததாக நகைச்சுவை. இன்று எல்லோருக்கும் தேவைப்படுகிறது ஒரு நகைச்சுவை. அந்த நகைச்சுவையை கடி ஜோக்காக சொல்ல வருகிறார் மூன்றாவது மாணவி ஆர் தன்யா.
1: உலகத்திலே பெரிய கிட் என கிட் கோல் கேட் ஒருத்தன் பாட்டு போடுவான், அவன் யார் நிப்பாட்டு வட்டாறு வழியா இல்ல சதுர அறி வழியா? சதுரம் தான் அறிவாளி, அவனுக்கு நாலு மூலிங்க இருக்கு, ஆனா சருவம் தான் அறிவாளி. அப்போ ஒருத்தன் பாட்டு போடுவான், அவன் யார்? அவன் கோமாளி ஸ்டேஜ். கடல் தண்ணியா உப்பா இருக்கு, ஆனா அது வந்து இனிக்குது, அதனால தான் ஈ மேய்க்குது. மரமே இல்லாத காடு சிம் காடு, வத்தலை சேராத பாக்கு மைசூர் பாக்கு.
0: நிகழ்ச்சியில் அடுத்தாக காட்டுக்கு தலைவன் சிங்கம், அவரை பற்றி ஒரு கதையை சொல்ல வருகிறார் மூன்றாவது மாணவிகள் ஆர் தன்யா ஏ அர்ச்சனா.
2: ஒரு ஊர்ல ஒரு சிங்கம் இருந்துச்சா, அந்த சிங்கம் படுத்து நின்றுச்சா, அப்ப எலி வந்து முருகு மேல சறுக்கி சறுக்கி விளையாடுச்சா, அப்ப சிங்கம் திடீர்னு எந்திரிச்சுச்சா, அப்ப வந்து நீ எதுக்கு தூக்கத்தை எந்திரிச்சு விட்ட, அப்பனால தூக்கத்தையே கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுச்சா. அதுக்கப்புறம் அந்த எலி வந்து சொல்லுச்சா, நான் எப்பயாச்சும் உங்களுக்கு உதவி பண்றேன் அப்படி சொல்லுச்சா. அந்த சிங்கம் சிரிச்சுக்கிட்டே சொல்லுச்சா, நீ போய் நீ எனக்கு பண்றியா அப்படின்னு சொல்லுச்சா. அப்படியே ஒரு நாள் அப்ப சிங்கத்தையே கொடுக்கும்.

0: ஒரு சிங்கம் கடிச்சா அப்ப சவுண்ட பாத்துட்டு வந்துச்சா அப்ப கல்லுல வச்சு கடிச்சு கடிச்சு விட்டுச்சா இதுல அதுக்கப்புறம் நீ யாரு என்னை கழிச்சு எடுத்து விட்டுது நான் தான் ராஜா உங்க மேல நான் முதுகு மேல சறுக்கி சறுக்கி விளையாண்ட அப்படியா தேங்க்யூ உதவி செஞ்சதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிச்சா
1: நிகழ்ச்சியில் அடுத்ததாக இனிமையான பாடலை கேட்பதுதான் அனைவருக்கும் பிடிக்கும் அந்த இனிமையான பாடலை தமிழின் இனிமை பாடலாக பாட வருகிறார் ஐந்தாவது மாணவ கண்மணிகள்
2: தமிழின் இனிமை கனிட ஏ எஸ் ஆர் யூ

0: நிகழ்ச்சியில் எடுத்தக முண்டாசு கவிஞர் மகாகவி பாரதியார் பற்றியும் உலாவரும் செயற்கைக்கோள் என்ற பாடலையும் பாட வருகிறார் ஐந்தாவது மாணவன் எம் சிரஞ்சீவி.
1: மகாகவி பாரதியார் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் ஆவார். பாரதியார் டிசம்பர் 11 ஆண்டு 1882 ஆண்டு பிறந்தார். பாரதியார் ஒரு தமிழ் கவிஞர். பாரதியார் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள எட்டயம்புரத்தில் பிறந்தார். இவர்கள் தந்தை பேர் சின்னசாமி ஐயர் ஆவார். இவர்கள் தாயார் பேர் ஈ லட்சுமி அம்மாள் ஆவார். பாரதியார் பல கவிதைகளை எழுதியுள்ளார். கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு போன்ற காவியங்களை எழுதியுள்ளார். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே என் அனல் பறக்கும் கவிதைகளால் விடுதலைக்கு விட்டித்தவர். கவிஞராய் வீரராய் பன்முகம் தோற்றம் கொண்டரான மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் ஆடுவோமே பல்லும் பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று சுதந்திரம் பாரதியின் சுதந்திர காணலாய் மக்களை வீர கொள்ள செய்தது. மகாகவி மறைந்தாலும் இவரது தேசை பத்தி ஊட்டி கொண்டு இருக்கின்றன என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உலாவரும் செயற்கைக்கோள் பட்டு குழந்தைகள் வாருங்கள், பறவை கப்பல் பாருங்கள், விட்டு சிறகை வியத்தபடி விண்ணில் பறக்குது பாருங்கள், உலகை சுற்றி வந்திடுமே உயர உயர பறந்திடுமே, எல்லா எல்லா நட்பயனை எவருக்கு தந்து விளங்கிடுமே, விண்ணில் ஆய்வு செய்திருவே விண்ணில் சீறி பாய்ந்திடுமே, தகவல் தொடர்பில் உதவிடுமே தன்னச்சையாக இயங்கிடுமே, தட்ப வெப்ப நிலையாகவும் தக்க நேரத்தில் சொல்லிடுமே, அருகில் சுற்றும் கோள்களையும் மலவாய் நிலப்படம் எடுத்திடுமே, உருவில் சிறிய இடங்களையும் ஒவ்வொன்றாக காட்டிடுமே, கனிமே பலமும் கடலாகும் கணக்காய் குறித்து காட்டிடுமே, இதுவரை சொன்னது எது என்று இன்னும் கூட தெரியலையா, அதுதான் உலாவரும் செயற்கைக்கோள் அறிந்தேன் மகிழ்ச்சி கொள்வோமே.
0: நிகழ்ச்சியில் அடுத்தாக இவர்களுக்கு குழு பாடல் என்ற ரொம்ப பிடிக்கும் போலோ, இதோ குழு பாடல் வரிசையில் அடுத்த பாடலாக பாட வருகிறார்கள். கொண்டாட்டமா பாடல் நான்காவது மாணவ கண்மணிகள்.
2: கொண்டாட்டமா கொண்டாட்டம் கொண்டாட்டமா கொண்டாட்டம் காட்டுக்குள்ளே கொண்டாட்டம் காட்டுக்குள்ளே கொண்டாட்டம் பிடரி கொண்ட சிங்கத்திற்கு பிடரி கொண்ட சிங்கத்திற்கு பிறந்த நாள் கொண்டாட்டம் பிறந்த நாள் கொண்டாட்டம் காட்டில் வாழும் விலங்குகள் எல்லாம் காட்டில் வாழும் விலங்குகள் எல்லாம் வாழ்த்து சொல்ல வந்துச்சாம் வாழ்த்து சொல்ல வந்துச்சாம் பச்சை கிளி முதலில் வந்து பச்சை கிளி முதலில் வந்து பந்து ஒன்றை தந்துச்சாம் பந்து ஒன்றை தந்துச்சாம் தாவும் குரங்கும் தொப்பி ஒன்று தாவும் குரங்கு தொப்பி ஒன்று தலையிலே மாட்டிச்சாம் தலையிலே மாட்டிச்சாம் புள்ளி மாலும் மேலம் ஒன்றை புள்ளி

0: நிகழ்ச்சியில் நிறைவாக குட்டி குட்டி முயலே ஒரு எலி பாடல் என்ற நான் கற்றுக்கொண்ட பாடலெல்லாம் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். என் பாடல் எப்படி இருக்குதுன்னு கேளுங்க என்று சொல்ல வருகிறார் மூன்றாவது மாணவி ஆர். தன்யா.
1: குட்டி குட்டி முயலே குதித்து ஓடும் முயலே, சின்ன சரிய முயலே சிறந்து வாழ முயலே, பட்டு பட்டு

0: ஊஞ்சல் விட்டு மழையலாம், ஊஞ்சல் கட்டி ஆடலாம், ஊரை சுற்றி பார்க்கலாம், பொம்பரை விட்டு பார்க்கலாம், பட்டை விட்டு பறக்கலாம். அடுத்து பாடல், ஒரு எலி ஓடிவன், ஒரு எலி ஓடி வந்து ஊரெல்லாம் சுத்திச்சான், ரெண்டு எலி ஓடி வந்து ரட்டை கொம்பு ஊதிச்சான், மூணு எலி ஓடி வந்து முக்காடி போட்டுச்சான், நாலு எலி ஓடி வந்து நாகசர ஊதிச்சான், அஞ்சு எலி ஓடி வந்து மஞ்சள் ஆடிச்சான், ஆறு எலி ஓடி வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுச்சான், ஏழு எலி ஓடி வந்து ஏனி மலை ஏறிச்சான், எட்டு எலி ஓடி வந்து எட்டி எட்டி பார்த்துச்சான், ஒம்பது எலி ஓடி வந்து உயரமாக நின்றுச்சான், பத்து எலி ஓடி வந்து பனங்காரம் தின்னுச்சான்.
1: நேயர்களே, நிறைவுக்கு வருகிறது பள்ளி மாணவ மாணவியர் வழங்கிய பல் சுவை நிகழ்ச்சி. இன்றைய மலரும் முட்டுக்கள் நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் ஒன்றியம் ஓட்டமலை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவ மாணவியர் வழங்கிய பல் சுவை நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். இணைப்புரை இ பிரபாகரன், நிகழ்ச்சி அமைப்பு எஸ் கோபாலகிருஷ்ணன்.

0: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். ஆனா
1: அப்பா,
0: அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
2: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல்,
3: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
4: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.

0: நேர்களை ஒழித்த இந்த பாடலுடன் நிறைவுக்கு வருகிறது இன்றைய மலரும் மொட்டுக்கள். நேர்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள். தொடர்வது தமிழில் செய்திகள் இன்னும் ஒரு சில வினாடிகளில்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையேயான நட்புறவு உலக அளவில் மிகவும் முக்கியமானது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். எபோலா வைரஸ் தொற்று பரவி வருவதால் காங்கோ, உகாண்டா, தெற்கு சூடான் ஆகிய நாடுகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. நோய்கள் பரவுவதை தடுக்க உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் டெட்ரோஸ் அதனோம் வலியுறுத்தியுள்ளார். பாகிஸ்தான் நாட்டின் பலோச்சிஸ்தான் மாகாணத்தில் ரயில் தண்டவாளத்திற்கு அருகே நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பில் 30 பேர் உயிரிழந்தனர். லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டாலி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையேயான நட்புறவு உலக அளவில் மிகவும் முக்கியமானது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவுடன் நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இரு நாடுகளும் பல்வேறு உலகளாவிய பிரச்சினைகளை ஒன்றிணைந்து எதிர்கொண்டு வருவதாக தெரிவித்தார். சர்வதேச பிரச்சினைகளில் இந்தியா மற்றும் அமெரிக்காவின் ஒருமித்த கருத்துக்கள் முக்கியமானது என்று அவர் கூறினார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் மேம்படும் என்று டாக்டர் ஜெய்சங்கர் நம்பிக்கை தெரிவித்தார். முன்னதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ 4 நாள் அரசுமுறை பயணமாக நேற்று இந்தியா வந்தடைந்தார். நாளை மறுநாள் நடைபெறவுள்ள குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ, ஆஸ்திரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் பென்னி வாங், ஜப்பான் வெளியுறவுத்துறை அமைச்சர் டோஷிமிட்சு உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். இந்தோ பசிபிக் பகுதியில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது. சிக்கிம் மாநிலத்தை பாதுகாக்கும் பொக்கிஷமாக கஞ்சன்ஜங்கா விளங்குவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா எழுதியுள்ள கட்டுரையை பிரதமர் திரு நரேந்திரமோடி பகிர்ந்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், சிக்கிம் மாநிலத்திற்கு பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று சுற்றுலா பயணிகளை கேட்டுக் கொண்டுள்ளார். சிக்கிம் மக்களின் கலாச்சாரம், ஆன்மீகம், வரலாற்று முக்கியத்துவம் குறித்து அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். சிக்கிம் மாநிலத்தின் வளர்ச்சிப் பாதை குறித்தும் எதிர்கால திட்டங்கள் குறித்தும் இந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எபோலா வைரஸ் தொற்று பரவி வருவதால் காங்கோ, உகாண்டா, தெற்கு சூடான் ஆகிய நாடுகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இந்நாடுகளில் தற்போது பயணம் மேற்கொண்டிருக்கும் இந்தியர்கள் அந்நாட்டு சுகாதாரத்துறையின் அறிவுறுத்தலின்படி செயல்பட வேண்டும் என்று கூறியுள்ளது. இந்தியாவில் தற்போது எபோலா வைரஸ் தொற்று குறித்த அறிகுறிகள் இல்லை என்று மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதனிடையே காங்கோ நாட்டில் எபோலா வைரஸ் தொற்றால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 204 அதிகரித்துள்ளது. அந்நாட்டு சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 867 பேருக்கு இத்தொற்றின் அறிகுறிகள் கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.

0: எபோலா வைரஸ் தொற்று பரவுவதை அடுத்து அந்நாடுகளில் பொது சுகாதார அவசரகால நிலையை உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது. காங்கோ உள்ளிட்ட நாடுகளுக்கு செல்லும் பயணிகளை சோதனை செய்ய சுகாதார குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மேற்குவங்க மாநிலம் ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதியில் நடைபெற்ற மறுதேர்தலில் பிஜேபியின் தெவாங்ஷு பாண்டா வெற்றி பெறும் நிலையில் உள்ளார். டைமண்ட் ஹார்பர் மகளிர் பல்கலைக்கழக வாக்கு எண்ணும் மையத்தில் வாக்கு எண்ணிக்கை தற்போது நடைபெற்று வருகிறது. 10வது சுற்று முடிவில் திரு பாண்டா 63,238 வாக்குகள் பெற்று முதலிடத்தில் உள்ளார். தற்போது அவர் 38,940 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த சம்புநாத் 2வது இடத்திலும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அப்துல் ரசாக் 3வது இடத்திலும் உள்ளனர். நோய்கள் பரவுவதை தடுக்க உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் டெட்ரோஸ் அதனோம் வலியுறுத்தியுள்ளார். ஜெனீவாவில் நடைபெற்ற 79வது உலக சுகாதார அமைப்பின் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், காசநோய் போன்ற நோய்களை தடுப்பது அவசரகால சிகிச்சை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். உலக சுகாதார கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த உறுப்பு நாடுகள் இணைந்து செயல்பட இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அணு ஆயுத பரவல் தடுப்பு ஒப்பந்தம் தொடர்பான மாநாட்டு அறிக்கையில் ஒருமித்த கருத்து எட்டப்படவில்லை என்று அதன் தலைவர் டோ ஹியூங் வியட் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஐநா தலைமையகத்தில் நடைபெற்ற மாநாட்டுக்கு பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், உறுப்பு நாடுகள் ஆக்கப்பூர்வமாக விவாதித்ததாக தெரிவித்தார். ஈரானின் அணு ஆயுத திட்டங்களுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் இந்த மாநாடு முக்கியத்துவம் பெற்றுள்ளது. அணு ஆயுத பரவலை தடுப்பதற்காக ஐநா சார்பில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் ஒருமித்த கருத்து எட்டப்படாததற்கு ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் அதிருப்தி தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பாகிஸ்தான் நாட்டின் பலோச்சிஸ்தான் மாகாணத்தில் ரயில் தண்டவாளத்திற்கு அருகே நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பில் 30 பேர் உயிரிழந்துள்ளனர். அம்மாகாணத்தில் உள்ள சமான் பதக் ரயில் நிலையம் அருகே இந்த குண்டுவெடிப்பு நேரிட்டது. இந்த குண்டுவெடிப்பில் ரயில் சேதமடைந்ததாகவும் அப்பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 10 வாகனங்கள் முற்றிலும் சேதமடைந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதனையடுத்து குவெட்டா நகரில் உள்ள மருத்துவமனைகளில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டு மருத்துவர்களும் சுகாதார அலுவலர்களும் விரைந்து செல்ல உத்தரவிடப்பட்டுள்ளது. கலிபோர்னியாவில் உள்ள கார்டன் குரூவ் பகுதியில் ஆபத்தான ரசாயன கசிவு காரணமாக அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கலிபோர்னியா ஆளுநர் கவான் நியூசோம் ஆரஞ்ச் கவுண்டியில் அவசர நிலையை பிறப்பித்துள்ளார். இதனையடுத்து லாஸ் ஏஞ்சலஸின் கார்டன் குரூவ் புறநகர் பகுதிகளில் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்த பேரிடர் மீட்புக் குழுக்கள் தயார் நிலையில் உள்ளது. அப்பகுதியில் உள்ள பிளாஸ்டிக் உற்பத்தி நிலையத்தில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த ரசாயனம் அதிக வெப்பம் காரணமாக கசிந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு தீயணைப்புத்துறை தெரிவித்துள்ளது. 50,000 பேரை பாதுகாப்பாக தங்க வைப்பதற்காக முகாம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்க வெள்ளை மாளிகை நுழைவாயிலில் தாக்குதல் நடத்திய ஒருவரை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். அமெரிக்க உளவுப்பிரை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பென்சில்வேனியா சாலை வழியாக வந்த ஒருவர் திடீரென்று துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து அங்கிருந்த பாதுகாப்பு படையினர் அவரை சுட்டுக் கொன்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தின் போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஒரு மாதத்தில் 3வது முறையாக இத்தகைய துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் நடைபெற்றதாக கூறப்பட்டுள்ளது. மீனவர்கள் கடல் எல்லையை தாண்டினால் எச்சரிக்கை விடுக்கும் ஏர்ஷிப் தொழில்நுட்ப மாதிரி சோதனை தமிழகத்தின் நாகப்பட்டினம் கடல் பகுதியில் இன்று நடைபெற்றது. இந்த திட்டத்திற்கு மத்திய மாநில அரசுகள் நிதி உதவி அளித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கடலில் மீனவர்கள் எல்லை குறித்து அறிந்து கொள்ளும் வகையில் மீனவர்களின் தொடர்பு சாதனங்கள் மூலம் கடல் எல்லை குறித்து துல்லியமாக தெரிந்து கொள்ளும் வகையில் பொறியியல் பயின்ற மாணவர்கள் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்கியுள்ளனர். பொறியியல் மாணவர்கள் ஸ்டார்ட் அப்

0: இந்தியா மூலம் இதற்கான மாதிரி பரிசோதனை நாகை கடலில் வெற்றிகரமாக மேற்கொண்டனர். தமிழக எல்லையினை அறிந்து கொள்வது அவசர காலங்களில் கடலில் இருந்து கரைக்கு தொடர்பு கொள்வது சவாலாக உள்ளது. அதுபோல இந்திய கடல் எல்லையில் ஊடுருவலை தடுப்பதும் சவாலாக உள்ளது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் புதிய கண்டுபிடிப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி அலுமினியம் மற்றும் நெகிழி போன்ற பொருட்களால் விமானம் போன்று உருவாக்கப்பட்ட ஏர்ஷிப் அமைப்பு உருவாக்கப்பட்டு அதில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்டு கடலில் உள்ள வான்வெளியில் 20 கிலோமீட்டர் தொலைவில் நிலைநிறுத்தப்படும். இந்த அமைப்பு சூரிய சக்தியால் 24 மணி நேரமும் இயங்கும். இந்த ஏர்ஷிப் அமைப்பு 24 மணி நேரமும் 200 கிலோமீட்டர் சுற்றளவில் கண்காணிப்பினை மேற்கொள்ளும் உயர் சக்தி மிக்க கேமராக்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்திய கடல் எல்லைக்குள் சிறிய அசைவோ ஊடுருவோ இருந்தால் உடனடியாக படங்களை செயற்கைக்கோள் மற்றும் தரையில் அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறைக்கும் உடனடியாக அனுப்பிவிடும். நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ்.
1: லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டாலே இணை சாம்பியன் பட்டம் வென்றது. நைஜீரியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-8, 14-12, 11-8 என்ற செட் கணக்கில் பிரான்சின் சாமிலி லிவ் லியோடே நாட்ரெஸ்ட் இணையை வென்றது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டி இன்று தொடங்குகிறது. பாரிஸ் நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் யோகி பாம்ப்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் லீனஸ் இணையும் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்சிலோ டொமிலினர் இணையும் கலந்து கொள்கின்றன. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் மும்பை அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. மும்பையில் இப்போட்டி மாலை 3:30 மணிக்கு தொடங்குகிறது. மற்றொரு போட்டியில் கொல்கத்தா அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையேயான நட்புறவு உலக அளவில் மிகவும் முக்கியமானது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். எபோலா வைரஸ் தொற்று பரவி வருவதால் காங்கோ, உகாண்டா, தெற்கு சூடான் ஆகிய நாடுகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. நோய்கள் பரவுவதை தடுக்க உலக நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் டெட்ரோஸ் அதானம் வலியுறுத்தியுள்ளார். பாகிஸ்தான் நாட்டின் பலோசிஸ்தான் மாகாணத்தில் ரயில் தண்டவாளத்திற்கு அருகே நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பில் 30 பேர் உயிரிழந்துள்ளனர். லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டாலே இணை சாம்பியன் பட்டம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் நண்பகல் 12:50.
3: தருமபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: அம்மன் TRY TMT கம்பிகள் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: பண்பலையில் நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம் திரையிசை நிகழ்ச்சியில் வரக்கூடிய பாடல். அவதாரம் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் ஒலிக்க உள்ளது.

0: இலவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் சூழல் காப்போம்.
2: நேயர்கள் இனி கேட்கலாம் சூழல் காப்போம்.
3: நிறைய வேலை கிடக்குது, இந்த பையன் வேற காலேஜ் கூப்பிட்டு இருக்கான். இந்த மாட்டை கண்ணெல்லாம் யாரு பாக்குறதுனே ஒண்ணும் புரியல.
4: என்னென்ன காலையிலே ஒரே புலம்பலா புலம்பிக்கிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்?
3: ஆமாமா, இந்த காலேஜ்ல ஏதோ ஃபங்க்ஷனா, இந்த பையன் வேற கூப்பிடுறான், அதான் போயிட்டு வரலாம்னு கிளம்பிக்கிட்டு இருக்கிறேன்.
4: அப்படியா, சரிண்ணே சரிண்ணே. அண்ணி எங்க போனாங்க? ஆளையே காணோம், கொள்ளையில எதுவும் வேலை பாக்குறாங்களா என்ன?
3: இல்லம்மா, எங்கேயோ மார்க்கெட்டு வர போயிட்டு வரேன்னு சொன்னான்.
4: சரிண்ணே சரிண்ணே, நான் கூட மார்க்கெட்டுக்கு தான் போகணும், நீங்களும் காலேஜ் போகணும்னு சொன்னீங்களே, வாங்க அப்படியே நாமளும் பஸ்ல ஏறி போயிடுவோம்.
3: சரிம்மா, பாத்து வா, வண்டிங்கள மேலேயே விட்டுருவாங்க போல இருக்குது பஸ் ஸ்டாப் போறதுக்குள்ள.
4: என்னென்ன காது பிஞ்சிடும் போல இருக்கு, இப்படி ஹாரன் அடிக்கிறாங்க, பா கேட்கவே ஒரே கடுப்பா இருக்குனே.
3: ஆமாம் தங்கச்சி, எதையுமே ஒரு அளவு தானே, சாப்பாட்டுல எப்படி உப்பு ஒரு அளவு மாதிரி நம்ம காதுக்கும் ஓரளவுக்கு கேக்குற திறன் தான் இருக்குது. எப்படினாலும் ஹாரன் அடிச்சா நம்ம காது செவி பிஞ்சிராதா?
4: என்னென்ன சொல்ல வர, இந்த மாதிரி எல்லாம்

0: விஷயம் இருக்கு.
1: ஆமா தங்கச்சி, ஒலியும் டெசிபிள்ங்கிற அளவுல அளக்குறாங்களாம். நம்ம காது 20 டெசிபிள்ல இருந்து 70 டெசிபிள் வரைதான் காது கேக்குமா. அதுக்கு மேல போனா நம்ம காது பாதிப்படைஞ்சிருமா. நம்ம காது கேட்கக்கூடிய நரம்புகள்லாம் பாதிப்பாயி முழுசா காதே கேட்காதுன்னு சொல்றாங்கம்மா.
0: என்னென்ன சொல்ற, இவ்ளோ விஷயம் இருக்கா? சரின்னா இந்த ஒலி பாதிப்பு எங்க இருந்து வருது?
1: சரியா கேட்ட. இந்த ஒலி பாதிப்பு வாகனங்க, ஒலிபெருக்கிங்க, தொழிற்சாலையில இருந்து வர சத்தம், ரயில் நிலையங்கள்ல இருந்து வர சத்தங்க, கல்குவாரிகள் போன்ற இடத்துல இருக்கக்கூடிய சத்தங்களால இந்த மாதிரி ஒலி மாசுபாடு ஏற்படுதுமா?
0: அப்படியா, சரின்ன சரின்ன. இந்த ஒலி மாசுபாடுனால என்ன தீமை எல்லாம் நமக்கு ஏற்படுதுன்னு கொஞ்சம் விவரமா சொல்ல.
1: இந்த ஒலி மாசுபாட்டால நம்மளுடைய குறிப்பா நம்ம மனநிலை வந்து பாதிக்கப்படுது. இதனால நமக்கு உயர் ரத்த அழுத்தம் ஏற்படுது. உயர் ரத்த அழுத்தம் ஏற்படும் போது இதயங்கள்லாம் பாதிக்கப்படுது. இதயம் பாதிப்படையும் போது மாரடைப்பு கூட வர செய்யுதுமா? இதனால அதுவும் இல்லாம கற்பிணிகள் வந்து இந்த மாதிரி ஒலி அளவை கேட்ட உடனே கற்பிணிகளும் பாதிக்கப்படுறாங்க.
0: என்னென்ன சொல்றீங்க, இந்த அளவுக்கு பாதிப்பை உருவாக்குதா? சரிண்ணா, இந்த மாதிரி ஒலி மாசுபாடுகள்லாம் எப்படி தடுக்கிறதுன்னு அது கொஞ்சம் சொல்றீங்களா?
1: இந்த மாதிரி ஒலி மாசுபாடுகளை நாம தடுக்கிறதுக்கு முதல்ல வாகனங்கள்ல வந்து காற்று ஒலிப்பான்களை பயன்படுத்தணும். ஏர் ஆர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, காற்று ஒலிப்பான்களை பயன்படுத்தணும். மனித குடியிருப்புகளை வந்து இந்த ரயில் நிலையம், தொழிற்சாலை அதுக்கு அருகாமையில, அதாவது ரொம்ப தூரத்துல நம்ம கட்டிக்கணும். அப்புறமா நெடுஞ்சாலை வாகனங்களை வந்து புறவழிச்சாலைகள் வழியாக திருப்பி விட்டோம்னா அதிக ஒலி மாசுபாடு ஏற்படாம இருக்கும். அதிக சத்தத்தை உருவாக்கக்கூடிய இயந்திரங்களுக்கு ஒலி தடுப்பு அறைகள் வந்து அமைக்கணும். கல்வி நிறுவனங்க, மருத்துவமனைய மற்றும் முக்கியமான அலுவலகங்களுக்கு அமைதி மண்டலத்தை உருவாக்கணும். தொழிற்சாலையில வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு வந்து காது மாப்ஸ், பருத்தி விளக்குகள் வந்து கொடுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை வந்து செஞ்சோம்னா நம்ம ஒலி மாசுபாட்டுல இருந்து விலகி நமக்கு பாதிப்பு ஏற்படாம இருக்கலாம் தங்கச்சி.
0: அண்ணே, ரொம்ப அருமையா சொன்னீங்கண்ணே. ஒலி எப்படி மாசுபடுது, அதுல இருந்து எப்படி விடுபடலாம் அப்படிங்கறத ரொம்பவே தெளிவா சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றின்ன.
1: நான் சொல்றது இருக்கட்டுமா, நீயும் உங்க சுற்றுப்புறத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி விழிப்புணர்வை நீங்க சொல்லணும். இந்த மாதிரி செய்யக்கூடாது, இந்த மாதிரி இடத்துங்கள்ல நாம அமைதியை கடைபிடிக்கணும் அப்படிங்கிற விழிப்புணர்வை நீ ஏற்படுத்தணுமா? அத முதல்ல ஒவ்வொருத்தரும் நாம எடுத்துக்கிட்டோமா இந்த சமுதாயமே நல்லா இருக்கும். உன்னை நீ சரி செய்துகொள், உலகம் தானாக சரியாகிவிடும் அப்படிங்கிற பன்மொழிக்கு ஏற்ப நாம ஃபாலோ பண்ணி நடந்துக்கணுமா?
0: கண்டிப்பா. நானும் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லார்கிட்டயும் இத சொல்ல போறேன், நானும் ஃபாலோ பண்ண போறேன். சரிண்ண, ஸ்டாப்பிங் வந்துருச்சு, போயிட்டு வரேன்.
1: நானும் போய் இந்த காலேஜ்ல இந்த பையன் என்ன ப்ரோக்ராம் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு நானும் வீட்டுக்கு வரமா. இந்த மாடுக்கணுங்களா நானும் பாக்கணும்.
0: சரிண்ண சரிண்ண.
2: சுற்றி இருப்பவர்களை காப்போம், இது சூழல் காப்போம்.

0: marked in the area were also damaged. Following the incident, an emergency was declared in government hospitals across Quetta. Chinese Ambassador to India Xu Feihong today expressed gratitude to Prime Minister Narendra Modi for sending a condolence message following the mining incident in Shanxi province of China. The incident has so far claimed 82 lives, while 9 people are still missing. The Department of Consumer Affairs has expanded the role of government-approved test centers, or GATCs, to strengthen the system for checking weights and measures in the country. For this, the government has amended the Legal Metrology Rules 2013. The 6th-day 79 World Health Assembly concluded in Geneva yesterday, during which member states adopted multiple resolutions to advance multilateral cooperation in safeguarding human health. The Assembly adopted more than 20 decisions and 13 resolutions on issues including stroke, tuberculosis, antimicrobial resistance, emergency care, hemophilia, precision medicine and radiation. In IPL cricket, the Super Sunday doubleheader will feature crucial matches for playoff qualification today. In the first match of the day, Mumbai Indians will take on Rajasthan Royals in Mumbai at 3:30 p.m. And that is the end of this news bulletin.
1: அன்பிற்கினிய நேயர்களுக்கு இனிய நண்பகல் வணக்கம். இந்த நண்பகல் நேரத்தில் நாம் அடுத்து கேட்க இருப்பது நேயர் விருப்பம். நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 1:10. நண்பகல் நேரத்தில் நமக்கு பிடிச்சமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நேயர்களே, நேயர்கள் இதற்கு செய்ய வேண்டியது உங்களுக்கு பிடித்த படம், பாடல், உங்களுடைய முகவரியை ஒரு அஞ்சல் அட்டையில் எழுதி நிலைய இயக்குனர் அதியமான்கோட்டை அஞ்சல் நல்லம்பள்ளி 63687 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்புங்கள். நேயர்களே, இந்த இனிமையான நேரத்தில் உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசியுங்கள். நேயர்களே, நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் முதல் பாடலை கேட்டிருக்காங்க கடத்தூர் பழனி டைலர் அவர்கள். சவாலே சமாளி என்ற திரைப்படத்தில் இருந்து கேட்டு மகிழுங்கள்.

தங்கம் எடுத்த கை அது தங்கம் பார்த்ததா, தர்மம் காத்த கை சமதர்மம் கண்டதா, ஆலயம் செய்வோம் அங்கே அனுமதி.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
2: கண்ணு,
1: ஞாபகம் இருக்கா? போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே.
2: 2 வருஷமா கணக்குல கொடுத்தல் வாங்கல இல்ல, ஒருவேளை இன்ஆபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
3: அதனால இப்போ பேங்க்க்கு போங்க, அல்லது வீடியோ கேவைசி மூலம் கேவைசி அப்டேட் பண்ணுங்க, கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும். போலாமா?
1: எங்க?
3: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
1: ஆர்பிஐ சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
7: தருமபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
8: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.

நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்திரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இந்த நண்பகல் நேரத்தில் கேட்டு இருக்கிறோம் நேயர்களே, நேயர் விருப்பம். இந்த நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்டிருக்காங்க பி ரங்கசாமி அவர்கள், மேட்டூர் காளையனூர் பகுதியில் இருந்து, காவல்காரன் திரைப்படத்தில் இருந்து. கேட்டு மகிழுங்கள் நேயர்களே.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
0: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
2: पता है, न्याय विभाग भारत सरकार ने गरीब और जरूरतमंदों को न्याय दिलाने की प्रक्रिया को किया और भी आसान।
3: हाँ बिल्कुल, टेलीलॉ और न्याय बंधु सेवाओं का हो गया है एकीकरण।
2: अब चाहे टेलीलॉ के माध्यम से मुफ्त कानूनी सलाह लेनी हो
3: या न्याय बंधु में पंजीकृत वकीलों से कोर्ट में निःशुल्क कानूनी सहायता के लिए जुड़ना हो,
2: अब दोनों एक ही ऐप पर उपलब्ध। डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी सीएससी सेंटर से संपर्क करें। न्याय विभाग भारत सरकार द्वारा जनहित में जारी।
4: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது.

0: மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் TRY TMT கம்பிகள். பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
3: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
4: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
3: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
4: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
3: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
4: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
1: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
5: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
6: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
7: தொடர்புக்கு 9500848820.
8: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. அம்மன் TRY TMT கம்பிகளின் நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் TRY TMT கம்பிகள். நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்த பாடலை கேட்டிருக்காங்க தர்மபுரி மாவட்டம் தாசனம்பட்டி எஸ் கனிமொழி அவர்கள். ராமன் எத்தனை ராமனடி என்ற திரைப்படத்தில் இருந்து கேட்டு மகிழுங்கள் நேயர்களே.

0: 2493615.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: அன்பகல் நேரம் 1:29 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே, நேயர் விருப்பம். இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்டிருக்காங்க. ஈரோடு பகுதியிலிருந்து, விஜயமங்கலம் என்ற ஊரிலிருந்து குணசீலன் அவர்கள், கரும்புவில் திரைப்படத்தில் இருந்து. இளையராஜா இசையில் எம்ஜி வாலிபம், முத்துலிங்கம், கங்கை அமரன் குரல் வண்ணத்தில், கே ஜே யேசுதாசினுடைய குரல் வண்ணத்தில் கேட்டு ரசியுங்கள் நேயர்களே.

0: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
0: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு. இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: தருமபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: சரி சரி
4: அண்ணா, 12th படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
5: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
4: இந்த மாதிரி கோர்ஸ்லாம் இங்க இருக்கா?
5: ஏன் இல்ல, ஆல் இந்தியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒண்ணா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
6: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965233999.
7: நண்பகல் நேரத்தில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர் விருப்பம். நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் நேயர்கள் தமக்கு பிடித்தமான படம் பாடலை எழுதி அஞ்சல் அட்டையில் நிலைய இயக்குனர், அகில இந்திய வானொலி நிலையம், அதியமான்கோட்டை, அஞ்சல் நல்லம்பள்ளி, 6368 என்ற முகவரிக்கு அனுப்பினால் தங்களுக்கு பிடித்த பாடல்களை இந்த இனிமையான நேரத்தில் கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே. நேயர் விருப்ப நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்டிருக்காங்க. தருமபுரி மாளகப்பாடியிலிருந்து குமரேசன் ஜெய வசந்தி அவர்கள், ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திலிருந்து MSV டி கே ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் வரிகளில், TM சவுந்தரராஜன், PC சுசிலா குரல் வண்ணத்தில். கேட்டு மகிழுங்கள் நேயர்களே.

நண்பகல் நேரத்தில் கேட்டு ரசித்து கொண்டு இருக்கிறோம் நேயர்களே, நேயர் விருப்பம். இந்த நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக உழைக்க வருகிறது மனிதன் திரைப்படத்திலிருந்து எஸ்பிபி குரலில் சைலஜா குரல் வனத்தில். கேட்டு ரசியுங்கள் நேயர்களே.

ஒலித்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். இனி தொடர்வது மாநில செய்திகள். இன்னும் சில நொடிகளில்

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள், வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையிலான எரிசக்தி வர்த்தக விரிவாக்கத்தை வரவேற்பதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு பாரதிய நியாய சன்ஹிதா சட்டப்பிரிவின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். போதையில்லா தமிழகத்தை உருவாக்க மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு எஸ் பி கே தென்னரசு கூறியுள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திருச்சி, பெரம்பலூர், கரூர் உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டிகள் பாரிஸில் இன்று தொடங்குகின்றன. இனி விரிவான செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையிலான எரிசக்தி வர்த்தக விரிவாக்கத்தை வரவேற்பதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவை இன்று சந்தித்து பேசிய அவர், இரு நாடுகளுக்கு இடையிலான நட்புறவு உலக அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் வெளிப்படையான ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல்கள் அவசியம் என்றும் குறிப்பிட்டார். புதுதில்லியில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் அமெரிக்காவின் மார்க்கோ ரூபியோ, ஆஸ்திரேலியாவின் பெனிவோங், ஜப்பானின் தோஷிமுட்சு உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். இம்மாநாட்டில் இந்தோ பசிபிக் மண்டல நிலவரங்கள், குவாட் ஒத்துழைப்பு உள்ளிட்டவைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது. ஜனநாயக குடியரசு காங்கோ, உகாண்டா மற்றும் தெற்கு சூடான் ஆகிய நாடுகளுக்கு அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்க்குமாறு நாட்டு மக்களை மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. தற்போது இந்நாடுகளில் வசிக்கும் இந்தியர்கள் பொது சுகாதார வழிகாட்டுதல்களை பின்பற்றுமாறும் கூடுதல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அரசு அறிவுறுத்தியுள்ளது. இருப்பினும் இந்தியாவில் எபோலா நோய் பாதிப்பு இதுவரை பதிவாகவில்லை என்று மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகம் தெரிவித்துள்ளது. எபோலா நோய் பரவலை பொது சுகாதார அவசர நிலையாக உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கஞ்சன்ஜங்கா மலை சிகரங்கள் சிக்கிம் மாநிலத்தின் கலாச்சார ஆன்மீக வரலாற்று முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மத்திய வடகிழக்கு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா எழுதியுள்ள கஞ்சன்ஜங்காவின் 5 விழுமியங்கள் என்ற கட்டுரையை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர், வரும் 2047 ஆண்டிற்குள் அம்மாநிலத்தின் வளர்ச்சிப் பயணத்தை இக்கட்டுரை வலியுறுத்துவதாக கூறினார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு மத்திய அரசின் பாரதிய நியாய சன்ஹிதா சட்டப்பிரிவுகளின் கீழ் மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்திய தண்டனை சட்டங்களில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடும் தண்டனைகள் கிடைக்கப்பெறும் வகையில் சட்டப்பிரிவுகளும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார்.
1: ஐபிசியில நம்ம மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம். கடுமையான சட்டம் கொண்டு வந்திருக்கிறது தமிழ்நாடு அரசாங்கம். நம்மளுடைய அமித்ஷாஜி அவர்கள் கொண்டு வந்த அந்த பிஎன்எஸ் சட்டத்தின் கீழ வந்து பாலியல் குற்றங்களுக்கு அல்லது பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடுமையான தண்டனையை முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை வந்து முறையாக இவர்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் உள்ள வேண்டுகோள்.
0: வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உத்தரவாத இயக்கத்தின் வரைவு விதிகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. இதுகுறித்த பரிந்துரைகள் மற்றும் ஆட்சேபனைகளை பொதுமக்கள், நிறுவனங்கள் அடுத்த மாதம் 21 தேதிக்குள் சமர்ப்பிக்கலாம் என்று மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் தூய்மையான எரிபொருள் பயன்பாடு

0: மற்றும் செயல்திறனை மேம்படுத்தும் வகையில் மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சகம் சார்பில் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சோதனை மையங்கள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் வெளிப்படையான வர்த்தக நடைமுறைகள், தொழில்நுட்பம், உலகளாவிய தரத்திலான சுயசார்பு பாரதத்தை கட்டமைக்க முடியும் என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது. பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு, ஹைட்ரஜன் விநியோகம் உள்ளிட்டவைகளின் அளவுகளை இம்மையங்களின் மூலம் நுகர்வோர் சரிபார்த்துக் கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தியறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: போதையில்லா தமிழகத்தை உருவாக்க மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு SPK தென்னரசு கூறியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வருவாய் மற்றும் காவல் உயரதிகாரிகள் பங்கேற்ற ஆய்வுக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவை சூலூர் சிறுமி கொலை வழக்கு சம்பவத்தில் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார்.
2: திருப்பெருந்தூர் மக்களுக்கு அங்க இருக்கிற தொழிற்சாலைகள்ல பணி வாங்கி கொடுக்கறது கடமை, அடிப்படை வசதி அத்தனை நாங்க செஞ்சு தருவோம். மக்களுக்கு தேவை செய்யணுன்றது அடிப்படையில் தான் காஞ்சிபுரத்தை மிகப்பெரிய வளர்ச்சி மாவட்டமா உருவாக்க.
0: மாவட்டத்தில் உள்ளூர் மக்களுக்கான வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்படும் என்று மாநில வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். இக்கூட்டத்தில் ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா, காவல் கண்காணிப்பாளர் திரு அரவிந்த் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழகம் முழுவதும் உள்ள திருக்கோவில்களில் விற்பனை செய்யப்படும் பிரசாதங்களில் தயாரிப்பு மற்றும் காலாவதி தேதி குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் உத்தரவிட்டுள்ளார். திருவானைக்காவல் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வரர் திருக்கோவிலில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். தமிழகம் முழுவதும் உள்ள திருக்கோவில்களில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு உரிய தீர்வு காணப்படும் என்றார். மத்திய பணியாளர் தேர்வாணையத்தின் முதல்நிலை தேர்வுகள் இன்று நடைபெறுகிறது. 933 காலி பணியிடங்களுக்கான இத்தேர்வு நாடு முழுவதும் 819,000 மேற்பட்டோர் எழுதுகின்றனர். திருச்சி மாவட்டத்தில் 11 தேர்வு மையங்களில் 4,097 பேர் எழுதுகின்றனர். தமிழக மீனவர்கள் கடலில் எல்லை தாண்டினால் எச்சரிக்கை விடுக்கும் ஏர்ஷிப் தொழில்நுட்ப மாதிரி சோதனை இரண்டாவது முறையாக நாகை கடலில் இன்று நடைபெற்றது. இதனையடுத்து நாகையில் தரை கட்டுப்பாட்டு அறை அமைப்பதற்கான அடுத்த கட்ட தொழில்நுட்ப வேலைகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. தமிழ்நாடு கால்நடை மருத்துவம் மற்றும் பராமரிப்பு உள்ளிட்ட இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான மாணாக்கர் சேர்க்கைக்கு நாளை முதல் அடுத்த மாதம் 17 வரை இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் தோழப்பன் பண்ணை உள்ளிட்ட நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்வதற்கு தாமதமாகும் நெல் மூட்டைகள் மழையால் சேதமடைவதால் அவற்றை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்டத்தில் நீர்வளத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஏரி குளங்களிலிருந்து வண்டல் மண் எடுக்க விரும்புவோர் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியில் யானைகள் நடமாட்டம் காணப்படுவதையடுத்து அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போர்ச்சம்பள்ளி ஆட்டுச்சந்தையில் பக்ரீத் பண்டிகையொட்டி இன்று 2 கோடி ரூபாய் அளவிற்கு ஆடு மாடுகள் விற்பனை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: கிருஷ்ணகிரி மாவட்டம் போர்ச்சம்பள்ளி வாரசந்தையில் இந்த வாரம் பக்ரீத் பண்டிகை வரவுள்ள நிலையில் ஒரு ஆட்டின் விலை 20,000 ரூபாய் முதல் 80,000 ரூபாய் வரை விலை போனது. இதன் காரணமாக ஒரே நாளில் 2 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக ஆடுகள் விற்பனையாகி உள்ளது. கொண்டு வரப்பட அனைத்து ஆடுகளும் உடனடியாக விலை போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் வைகாசி விசாக திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: பழனி முருகன் கோவிலில் வைகாசி விசாக திருவிழா இன்று காலை பெரியநாயகி அம்மன் கோவிலில் கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் மற்றும் வெள்ளி தேரோட்டம் வரும் May 29 நடைபெற உள்ளது. விழாவின் சிகர நிகழ்ச்சியான வைகாசி விசாக தேரோட்டம் May 30 மாலை நடைபெற உள்ளது. June 2 கொடி இறக்கத்துடன் விழாவானது நிறைவடைகிறது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: நெல்லை அருள்மிகு கைலாசநாதர் சுவாமி திருக்கோவில் வைகாசி திருவிழாவையொட்டி இன்று தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்தனர். வளிமண்டல சுழற்சி காரணமாக நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திருச்சி, பெரம்பலூர், கரூர், நாமக்கல், மதுரை உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று கனமழை

மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் மும்பையில் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு மும்பை இண்டியன்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸுடன் மோதுகிறது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன. அடுத்த மாதம் 7 வரை நடைபெறும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் ஸ்பெயினின் கார்லஸ் அல்கராஸ், இத்தாலியின் ஜானிக் சின்னா, ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஜவ்ரவ், இந்தியாவின் யூகி பாம்பரி, ஸ்ரீராம் பாலாஜி உள்ளிட்டோரும், மகளிர் பிரிவில் போலந்தின் இக்காஸ் வியாடெக், பெலாரஸின் அரினா சபலென்கா, அமெரிக்காவின் கோகோ காஃப் உள்ளிட்டோரும் பங்கேற்க உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையிலான எரிசக்தி வர்த்தக விரிவாக்கத்தை வரவேற்பதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு பாரதிய நியாய சன்ஹிதா சட்டப்பிரிவின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். போதையில்லா தமிழகத்தை உருவாக்க மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு எஸ் பி கே தென்னரசு கூறியுள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திருச்சி, பெரம்பலூர், கரூர், நாமக்கல், மதுரை உள்ளிட்ட

0: பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு பாரதிய நியாய சன்ஹிதா சட்டப்பிரிவின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். போதையில்லா தமிழகத்தை உருவாக்க மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு எஸ் பி கே தென்னரசு கூறியுள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திருச்சி, பெரம்பலூர், கரூர், நாமக்கல், மதுரை உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டிகள் பாரிஸில் இன்று தொடங்குகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 1:55. நேயர்களினை தொடர்ந்து கேட்கலாம் வானிலை அறிக்கை.
2: நேயர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான வானிலை அறிவிப்பு. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான மழையின் அளவு திருநெல்வேலி, நாலுமுக்கு, திருவண்ணாமலை, போளூர், திருநெல்வேலி ஊத்து ஆகிய பகுதிகளில் தலா 4 சென்டிமீட்டரும், திருநெல்வேலி, காக்காச்சி, கள்ளக்குறிச்சி, விருகாவூர், திருப்பத்தூர் ஆகிய பகுதிகளில் தலா 3 சென்டிமீட்டரும், கள்ளக்குறிச்சி, தியாகதுர்கம், திருநெல்வேலி, மாஞ்சோலை ஆகிய பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டரும், கடலூர், மீமாத்தூர், கள்ளக்குறிச்சி, களையநல்லூர், சிற்றாறு, சிவலோகம் ஆகிய பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டரும் மழை அளவு பதிவாகியுள்ளது. அடுத்ததாக வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2-3 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்தும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பிலிருந்து 2-3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டி இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக ஈரோட்டில் 41.4 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளி பகுதிகளான கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 23.8 டிகிரி செல்சியஸும், மலைப்பகுதிகளான உதகமண்டலத்தில் 13.2 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை அளவு பதிவாகியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், கரூர், திண்டுக்கல், தேனி மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அடுத்து சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக 39-40 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக 29-30 டிகிரி செல்சியஸும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை அறிவிப்பு. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அடுத்து வங்கக்கடல் பகுதிகள். தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45-55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், தெற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகளில், தென் ஆந்திர பிரதேச கடலோரம் மற்றும் அதனை ஒட்டிய வட ஆந்திர பிரதேச கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அடுத்து அரபிக்கடல் பகுதிகள். கேரளம், கர்நாடகா கடலோர பகுதிகள், லட்சத்தீவு அதனை ஒட்டிய மாலத்தீவு பகுதிகள், தென்கிழக்கு, தென்மேற்கு அரபிக்கடலின் அநேக பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நேயர்கள் இதுவரை வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
3: விவசாயி வேளாண் பெருமக்களே, உள்ளூர் விவசாயம் முதல் உலகளாவிய விவசாயம் வரை மேட்டுக்காட்டு

0: பண்ணையம் முதல் தோட்டத்தில் விளையும் பயிர்கள் வரை அத்தனை செய்திகளையும் அரை மணி நேரத்தில் அள்ளி தருகிறது விவசாய அரங்கம் நிகழ்ச்சி. தினமும் மதியம் 2 மணிக்கு தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்க மறவாதீர் விவசாய அரங்கம் நிகழ்ச்சியினை.
1: கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாய

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் விவசாய அரங்கம்.
1: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: விவசாய அரங்கம்.
1: அத்தை, நான் தோட்டத்து வேலைக்கு புறப்படுறேன். மச்சான் களைகளை எடுக்க ஆட்களை வர சொல்லிருக்காரு. இந்நேரம் எல்லாரும் வந்திருப்பாங்க. அதுவும் இல்லாம ஒரு வேலையா மாடசாமி அண்ணனை பாத்துட்டு வரேன்னு சொல்லிருக்காரு. நான் நேரத்துக்கு போய் அங்க இருக்கிற வேலைகளை பாக்குறாத்த.
2: மருதாணி, மருதாணி, நில்லு புள்ள.
1: என்னங்கத்த?
2: வேலைக்கு போற அவசரத்துல சாப்பிடாம போனா எப்படி? நேரத்துக்கு சாப்பிடலன்னா எந்த வேலையிலயும் ஈடுபட முடியாது.
1: ஆமாத்த, நீங்க சொல்றதும் சரிதான். பசி வந்தா பத்தும் பறந்து போகும்னு சும்மாவா சொன்னாங்க? கொடுங்கத்த, சாப்பாட்டு தூக்க நான் கொண்டு போய் பொறுமையா சாப்பிடுறேன்.
2: சரி மருதாணி, உனக்கு பிடிச்ச காய்கறிகளை போட்டு கார குழம்பு செஞ்சிருக்கேன்.
1: அத்த, உங்க சமையலை பார்த்த பிறகுதான் காய்கறிகள் மேல எனக்கு தனி பிரியம் வந்தது. இப்பெல்லாம் தினமும் ஒரு காய்கறி இல்லாம சாப்பாடு இறங்க மாட்டேங்குது. சரி அத்த, நான் கிளம்புறேன். சீக்கிரமா வேலைகளை முடிச்சிட்டு வந்துடுறேன்.
2: சரிம்மா, பாத்துப்போ. அப்படியே வீட்டுக்கு வரும்போது மாயாண்டி அண்ணன் தோட்டத்துல இருந்து கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு வாமா.
1: சரிங்க அத்த, நான் காய்கறிகளை வாங்கிட்டு வந்துடுறேன். அத்த, உங்களுக்கு சிரமம் இல்லனா எனக்கு ஒரு ஒத்தாச பண்ண முடியுமா?
2: என்னன்னு சொல்லு மருதாணி.
1: கொல்லப்புறத்துல பிள்ளைகளோட துணிகளை காய போட்டு வச்சிருக்கேன், அத கொஞ்சம் எடுத்து வச்சிடுறீங்களா?
2: அதுக்கு என்னமா, நான் அந்த வேலைய பாத்துக்கறேன், நீ போயிட்டு வா.
1: சரிங்க அத்த.
2: அட, இது என்ன போன் அடிக்குது வீட்டுக்குள்ள? இப்பதான் துணிகளை எடுக்க வந்தேன். சரி, யாருன்னு போய் பாக்குறேன். அடடா, இந்த புள்ள சாப்பிடதான் மறந்துருச்சுன்னு நினைச்சேன், இப்ப போனையே விட்டுட்டு போயிருச்சு. சரி சரி, யாருன்னு போய் கேப்போம். ஹலோ, சொல்லுங்க, யாரு பேசுறீங்க?
3: அம்மா, நான் சிட்டு பேசுறேன். மருதாணி இல்லையா?
2: சிட்டு, மருதாணி தோட்டத்துல வேலைக்கு போயிருக்காமா? போனை மறந்து வச்சுட்டு போயிட்டா?
3: அடடா, அப்படியாம்மா. ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லலாம்னு நினைச்சேன்.
2: என்னன்னு சொல்லுமா, மருதாணி வந்ததும் சொல்லிடுறேன்.
3: அம்மா, இன்னைக்கு நம்ம ரேடியோல வர நிகழ்ச்சியில காய்கறி பயிர்களுக்கு தேவையான தகவல்களை சொல்ல போறாங்கன்னு எங்க பக்கத்து வீட்டு பட்டக்கா சொன்னாங்க. எனக்கு உடனே மருதாணி ஞாபகம்தான் வந்தது. இந்த புள்ள காய்கறி தோட்டம் அமைக்கிறதுல ஆர்வமா இருக்குமே, இந்த தகவல்கள் ஒருவேளை தெரிஞ்சா நல்லா இருக்குமேன்னு நினைச்சேன், அதான் கால் பண்ணேம்மா.
2: சிட்டு, நல்ல நேரத்துல இந்த விஷயத்த சொன்னமா. மருதாணி ரொம்ப நாளா என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தது. அதே சமயம் அதுக்கான விவரங்க தெரியாம எப்படி வேலையை ஆரம்பிக்கிறதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா. இப்ப அதுக்கும் ஓ மூலமா வழி கரைச்சிருச்சு.
3: ஆமாம்மா, இது நம்மள போல உள்ள பல விவசாயிகளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா அமையும்மா.
2: சரி சிட்டு, இன்னும் செத்த நேரத்துல மருதாணி வந்துருவா. வந்ததும் முதல்ல நிகழ்ச்சிய கேட்க வைக்கிறேன்.
3: சரிங்கம்மா, நானும் நிகழ்ச்சிய போய் கேக்குறேன்.
1: அத்தை,

0: அடடா, இந்த பிள்ளையும் வந்துருச்சு. சரி சரி, விஷயத்த போய் சொல்றேன்.
1: என்னத்த ரேடியோட வரீங்க? ஏன், பாட்டு கேட்க போறீங்களா என்ன?
0: மருதாணி, நம்ம ரேடியோவில் நாம மகிழ்ச்சியா இருக்க பாட்டும் கேட்கலாம், நாம முன்னேற விவரங்களையும் தெரிஞ்சுக்கலாம்.
1: என்ன விவரங்களா? எனக்கு கொஞ்சம் புரியும்படி சொல்லுங்களேன்.
0: ஆமா மருதாணி, செத்த நேரத்துக்கு முன்னாடி சிட்டு உனக்கு போன் பண்ணி இருந்தா.
1: அப்படியா அத்த? நான் வேலைக்கு போற அவசரத்துல போனை இங்கனையே விட்டுட்டு போயிட்டேன். ஆமா, சிட்டு என்ன சொல்லுச்சு அத்த?
0: இப்போ ரேடியோவில காய்கறி பயிர்களுக்கு தேவையான தகவல்களை சொல்ல போறாங்களாம். அத நம்மள கேட்க சொன்னா சிட்டு.
1: ஆஹா, ரொம்ப நல்ல விஷயத்தை தான் சொல்லி இருக்க அந்த புள்ள. நிகழ்ச்சிய வெயிங்க அத்த, கேப்போம்.
2: அன்பிற்கினிய விவசாய பெருமக்களே, இன்றைய விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் காய்கறி பயிர்களுக்கான மண்வள மேலாண்மை தொழில்நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மையத்திட்ட உதவியாளர் ப. சௌத்ரி அவர்களின் உரையினை கேட்கலாம்.
3: அன்பார்ந்த விவசாயிகளே, காய்கறி பயிர் சாகுபடியில் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படையானது வந்து பார்த்திங்கன்னா நிலம் தயாரிக்கிறது. ஸோ அந்த நிலம் தயாரிக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு மாசுபாடு இல்லாமல் மண் வளத்தை பேணி காக்கணும். அந்த மண் வளத்தை மேம்படுத்துறதுக்கான என்னென்ன யுக்திகளோ அதெல்லாம் தான் நான் வந்து விரிவாக சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து மண் வளம் மேம்படணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு நாலு காரணிகள் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த நாலு காரணிகளையும் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து மண் வள மேம்பாடு பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். முதலாவதாக வந்து பார்த்திங்கன்னா மண் அமைப்பு. இப்போ மண் அமைப்பு வந்துன்னு பார்த்தீங்கன்னா களிமண், வண்டல் மண், செம்மண், இது மாதிரி வந்து ஒவ்வொரு வகையான மண்ணுக்கும் வந்து மண் அமைப்பு வந்து மாறும். இப்போ உதாரணத்துக்கு களிமண் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மண் வந்து அதிகப்படியான நீரை வந்து தக்க வச்சுக்கும். வண்டல் மண் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான சத்துக்களை கொண்டுள்ள மண். செம்மண் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் வந்து சீக்கிரம் வந்து வடிஞ்சு போகிற மாதிரியான மண். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மண் அமைப்பு வந்து மாறுபாடாக வந்து இருக்கும். ஸோ இந்த மண்ணமைப்பை இன்னும் வந்து காய்கறி பயிர் இதோட விளைச்சலுக்கு வந்து மேம்படுத்தணும் அப்படின்னா நம்ம வந்து இயற்கை இடுபொருட்களான எரு இல்லை பசுந்தள உரம் இடுறது, கம்போஸ்ட், இது வந்து கொடுக்கறது மூலிமா வந்து நம்ம வந்து மண்ணமைப்பை வந்து மேம்படுத்தலாம். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான காரணி காற்றோட்டம். அதாவது மண்ணில் காற்றோட்டம் ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு வெறும் நம்ம தண்ணி மட்டுமே அதிகமாக கொடுத்துருந்தோம், இப்போ களிமண் பூமியாக இருந்தது அப்படின்னா தண்ணி அதிகமாக தக்க வச்சிருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா சரியான காற்றோட்டம் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பயிரோட வளர்ச்சி வந்து பாதிச்சிருக்கும். ஸோ அந்த பயிர் வளர்ச்சி வந்து இல்லாமல் வளர்ச்சி குன்றி காணப்படுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா வேரல்கள் இது மாதிரியான நோய்களும் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கக கரிமம். இந்த ஆர்கானிக் கார்பன் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா விவசாய நிலத்தில் 0.5 கம்மியாக இருக்குது. 0.5 to 0.75 அந்த ரேஞ்சில் இருந்தால் மட்டும்தான் போதுமான அளவு இருக்குங்கிறதா அர்த்தம். 0.75 மேலே இருக்கணும் அப்படின்னா மலை பிரதேசங்களில் இருக்கிற அங்கே இருக்க நிலங்களில் வந்து இருக்கும். நம்மளோட பூமியில் ஏன் வந்து நம்ம வந்து 0.5 ரொம்ப குறைவாக எல்லா விவசாய நிலையிலும் கம்மியாக இருக்கிறதுக்கு காரணம் வந்தோம்னா நம்ம வந்து தொடர்ந்து வந்து நிலத்தை உழுதுகிட்டு விவசாய சாகுபடி நம்ம பண்ணிகிட்டே இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அங்கக்கரிமம் சம்மந்தப்பட்ட எருக்கள் இல்லை வந்து எதுவுமே இடாததுனால அதோடய அளவு குறைஞ்சிக்கிட்டே வருது. இதோட அளவு குறையிறதுனால என்ன வந்து பாதிப்பு அப்படின்னா நுண்ணுயிர்களோட செயல்பாடுகள் வந்து மண்ணில் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போயிடும். இப்போ நுண்ணுயிர்களோட பயன்பாடு வந்து பார்த்திங்கன்னா பல காரணிகளில் வந்து நமக்கு வந்து உதவுது. ஊட்டச்சத்துக்களை வந்து எடுத்து கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை நோய் எதிர்ப்பு சக்தி, இல்லை வந்து பூச்சி தாக்குதலுக்கு உட்பட்டாலும் அதை வந்து எதிர்ப்பு திறன் வந்து வளர்த்துக்கிறது. ஸோ இது மாதிரி வந்து பல காரணிகள் வந்து இந்த நுண்ணுயிர்கள் வந்து இருக்குது. ஸோ இந்த நுண்ணுயிர்களுக்கு வந்து அடிப்படையான ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அங்க கரிமம் நம்மளோட மண்ணில் வந்து இருக்கணும். ஸோ அப்படி இருக்கிறதுக்கு குறைவாக இருக்கிற அந்த காரணத்தினால தான் நம்ம வந்து சில ஹியூமிக் ஆசிட், ஃபல்விக் ஆசிட், ஸோ இது சம்மந்தப்பட்டான இடுபொருட்களை வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். நாலாவதாக வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து. எந்த ஒரு பயிர் சாகுபடிக்குமே வந்து பார்த்திங்கன்னா 16 வகையான ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுது. அந்த 16 வகைகளில் 3 சத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே கிடைச்சிருது. கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். மீதி இருக்க 13 சத்துக்களுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உர வடிவத்தில் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த 13 சத்துக்களுமே 3 வகையாக பிரிக்கிறாங்க. பேரூட்ட சத்துக்கள், இரண்டாம் நிலை பேரூட்ட சத்துக்கள், நுண்ணூட்ட சத்துக்கள். இந்த பேரூட்ட சத்துக்கள் தான் வந்து விவசாயிகள் வந்து அதிகப்படியான அளவில் வந்து சாகுபடிக்கு பயன்படுத்துகிறாங்க. தலைசத்து, மணிசத்து, சாம்பல் சத்து. நம்ம உரமாக வாங்கி கொடுக்குற எந்த ஒரு உரப்பயிலையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா விகிதாச்சாரம் கொடுத்துருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு யூரியான்னு பார்த்தீங்கன்னா 46-00 இருக்கும். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா தலைசத்து வந்து 46% இருக்குது, மணிசத்தும் சாம்பல் சத்தும் 0% வந்து இருக்குங்கிறது அர்த்தம். சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்னு அழைக்கப்படுற

இந்த உரத்துல வந்து பாத்தீங்கன்னா தலைசத்து வந்து 0%, இந்த பாஸ்பரஸ் மணிசத்து வந்து பாத்தீங்கன்னா 16%, சாம்பல் சத்து வந்து பாத்தீங்கன்னா 0%. ஸோ இது மாதிரி தான் ஒவ்வொரு உரத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேரூட்ட சத்துக்களோட விகிதத்தை வந்து பதிவு வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பதிவு பண்ணதுலையும் வந்து எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா யூரியாங்கிற ஒரு உரத்துக்கு மட்டும் கவர்மெண்ட் வந்து அதிகப்படியான கவனத்தை வந்து செலுத்துறாங்க. ஏன் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. 50 கிலோ மூட்டையும் 45 கிலோ மூட்டையும் மாத்தினாங்க. அடுத்தது இந்த 45 கிலோ மூட்டையும் வந்து பாத்தீங்கன்னா வேப்பம் பின்னாக்க கலந்த உரமா வந்து மாத்தி கொடுத்தாங்க. இது எதற்காக அப்படின்னா தலைசத்து உரம் வந்து அதிகப்படியான பயன்படுத்துறதுனால வந்து பாத்தீங்கன்னா பூச்சி தாக்கம், நோய் தாக்கம், மற்ற ஊட்டச்சத்துக்கள் வந்து எடுத்துக்கிறத விட தலைசத்துக்கள் அதிகமாக போறதுனால வளர்ச்சி மட்டும் இருக்கு, வேர் வளர்ச்சி இல்லாதனால காயும் பூ பூக்கிறது, இதோட தன்மையெல்லாம் குறையிறது. ஸோ இந்த ரீசன் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். அடுத்ததாக வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா தலைசத்துல நைட்ரேட் வடிவத்தில் தண்ணியில வந்து வேஸ்டா வந்து எரோஷன் சொல்லிட்டு அடிச்சுட்டு வந்து போயிருது. ஸோ இதெல்லாம் கட்டுப்படுத்தணுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா பல ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க. அப்படி இருந்தாலும் விவசாயிகள் அந்த உரத்தோட அந்த புரிதல் இல்லாமல் எந்த அளவுக்கு பயன்படுத்தணும்னு தெரியாமல் மூட்டை கணக்கில் வந்து வாங்கி போடுறாங்க. பெரும்பாலான விவசாயிகள் வந்து நிலத்துக்கு பயிருக்கு அந்த பருவத்துக்கு என்ன ரகம் போடுறோமா இல்லை கலப்பின ரகம் போடுறோமா அதுக்கு எவ்வளோ போடணும் மண்ணில் எவ்வளோ இருக்கு இதை பார்த்து யாரும் உரத்தை வந்து பயன்படுத்துறதில்ல. இதோட விளைவு தான் வந்து பார்த்தீங்கன்னா மண் வந்து மலடா போகிறது. ஸோ இந்த மண் மலடா போகிறத நம்ம வந்து சரி செய்யணும் அப்படின்னா முதல்ல வந்து நம்மளோட வயல் பூமியில் என்ன சத்துக்கள் எந்த அளவில் இருக்கு, என்ன பயிர் போட போகிறோம் அது வந்து ரகமாக போடுறோமா இல்லை கலப்பின ரகமாக போடுறோமா, ஸோ அந்த பருவத்துக்கு எவ்வளோ தேவைப்படும், ஸோ அதுக்கேற்ற மாதிரியான உரங்கள் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா மணிசத்து. ஸோ இந்த உரத்தில் வந்து பெரும்பாலும் வந்து பயன்படுத்துறது வந்து அடி உரமாக தான் வந்து போடுவாங்க. ஸோ இந்த அடி உரமாக ஏன் போடுறோம் அப்படின்னா அது அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து மண்ணில் கரைஞ்சி போயிடாது, சத்துக்கள் வந்து பொறுமையாக நிதானமாக பயிரோடு ஆயுட்காலம் முடிகிற வரைக்கும் கரைஞ்சி நிதானமாக வந்து சேரும். ஆனால் இப்போ யூரியா சத்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடனே கரைஞ்சிரும். வயல்களில் பயிருக்கு நீங்கள் இட்டுட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 7-10 நாள் அந்த சத்து வந்து பயிருக்கு போகிறது, பயிர் பச்சையாக திரும்புறதை பார்ப்பீங்க. ஸோ இது மாதிரி வந்து உரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட தன்மைகள் வந்து வேறுபாடு வந்து இருக்குது. ஸோ அதை நம்ம அறிஞ்சு எந்த சத்து சம்மந்தப்பட்ட உரங்கள் எப்படி கொடுக்கணுங்கிறத தெரிஞ்சு கொடுக்கணும். இப்போ மணி சத்து, சுண்ணாம்பு சத்து இந்த ரெண்டு சத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மற்ற ஊட்டச்சத்துக்கள் 13+3 இதெல்லாம் அந்த 3 தவிர்த்து அந்த 13 மீதி இருக்கிறதுல 11 சத்துக்கள் வந்து செடிகளால் எடுத்துக்க முடியாத தன்மைக்கு வந்து மாற்றி கொடுக்குற வேலையை பார்க்கறது எதுனா இந்த மணி சத்தும் சுண்ணாம்பு சத்து தான். ஸோ இது அளவுக்கு அதிகமாக கொடுத்தாலும் இது ரொம்ப ரொம்ப பயிர் விளைச்சலுக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்து. ஊட்டச்சத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 13 சத்துக்கள் வந்து எடுத்துக்கிறதுக்கு நுண்ணுயிர்களும் வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவுக்கு வந்து இருக்குது. ஸோ அந்த நுண்ணுயிர்களோட அளவு வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கக கரிமத்தோட தன்மை வந்து அதிகமாக வந்து இருக்கணும். இப்போ வந்து நம்மளுக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பயிர்களுக்கும் தனிப்பட்ட முறையில் வந்து நுண்ணுயிர்கள் வந்து கொடுக்குறாங்க. அசோஸ்பைரலம், ரைசோபியம், பேசிலஸ் சப்ஸ்டிலேஸ், சூடோமோனஸ் இது மாதிரி வந்து நிறைய இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா பயிருக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு வந்து நம்ம வந்து கொடுக்கணும். இப்போ பவுடர் ஃபார்ம்லேயும் கிடைக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு 1 கிலோ கொடுக்கணும். லிக்விட் ஃபார்ம்லேஷனில் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு 500 ml 1/2 லிட்டர் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ இந்த பவுடர் ஃபார்முக்கும் லிக்விட் ஃபார்ம்லேஷனில் இருக்கிற ஒரு பெனிஃபிட் என்ன இருக்குது அப்படின்னா லிக்விட் ஃபார்ம்லேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 8-12 months வரைக்கும் வந்து எக்ஸ்பிரி டேட்டோடு கிடைக்கும். ஆனால் பவுடர் ஃபார்மில் கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3-6 months இந்த எக்ஸ்பிரி டேட்டில் தான் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஊட்டச்சத்துக்களை கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த உரம் கொடுக்க போகிறோம், அது மண் நம்மளோட அமைப்பு எப்படி இருக்குது, நம்மளோட மண் வந்து அமிலத்தன்மையாக இருக்கா இல்லை வந்து உவர்த்தன்மையாக இருக்கா இல்லை கலர்தன்மையாக இருக்கா, அதுக்கு எந்த உரம் கொடுக்கணும் இதை தெரிஞ்சு கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போதும் அளவு தெரிஞ்சு கொடுக்கணும். இப்போ வளர்ச்சி பருவத்தில் ஒரு பயிர் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பூ பூக்கும் சம்மந்தப்பட்ட உரங்கள் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது தேவையில்லாதது. ஸோ வந்து எந்த உரங்கள் எந்த அளவு எந்த பருவத்தில் கொடுக்கணும், ஸோ எந்த இடத்துல கொடுக்கணும் இந்த இதை இருக்குது. இப்போ பாரம்பரியமாக பண்ணுற விவசாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் பாசனம் இது இல்லாமல் வாய்க்கால் கட்டி பாசனம் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வயலுக்கு வந்து ஏகத்துக்கு வந்து உரம் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது என்ன, வயலில் உரங்கள் ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே வந்து லாஸ் ஆகும். ஸோ அதையும் கணக்கீடு செஞ்சு தான் வந்து உரங்கள் வந்து நமக்கு வந்து சேர்த்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இந்த ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக நம்ம அந்த வேஸ்டேஜும் சேர்த்து கொடுக்கறத தவிர்த்துக்கணும் அப்படின்னா ட்ரிப் இரிகேஷன் சொல்கிற சொட்டு நீர் பாசனத்தில் வெஞ்சூரி மூலயமா நம்ம கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க வேண்டிய ஊட்டச்சத்துக்களோட அளவுகள் வந்து நம்ம வந்து குறைச்சி கொடுக்கணும், நமக்கு வந்து செலவினங்களை குறைச்சிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு தலைசத்து வந்து பார்த்திங்கன்னா பயிர் எடுத்துக்கிறதுல நம்ம கொடுக்கக்கூடிய அதாவது பாரம்பரியமாக வாய்க்கால் கட்டி பாசனம் பண்ணுற காய்கறி பயிர்கள் பயிர்கள் எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா 55-60% வரைக்கும் தான் வந்து செடிகளுக்கு போய் சேரும்.

0: மற்றது எல்லாமே வந்து அம்மோனியோ வடிவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காற்றில் வந்து வேஸ்ட்டாக போயிடும், இல்லை தண்ணியில் நைட்ரேட் வடிவத்தில் வந்து அடிச்சுட்டு போயிடும். ஸோ இந்த லாஸ் எல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம சொட்டுநீர் பாசனத்து மூலியமாக நம்ம கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த லாஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். தென் வந்து பார்த்திங்கன்னா பொட்டாசியம் சாம்பல் சத்து. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 90% வந்து மண்ணுக்கு வந்து நம்ம இடுறது வந்து செடிகளுக்கே எடுத்துக்கும். ஆனால் இது பெரும்பாலான விவசாயிகள் வந்து பொட்டாசியம் இந்த சாம்பல் சத்தை வந்து கொடுக்கறதுல வந்து இல்லை. இந்த கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா எல்லா சத்துக்களும் பயிரோட முழு பாகங்களுக்கும் போகிறதுல வந்து தட்டுப்பாடு ஏற்படும். ஸோ அப்படி ஏற்படுறதுனால என்ன ஆகும்னா ஒரு காய்கறியாக இருக்கலாம் இல்லை பழமாக இருக்கலாம் அதோட விளைச்சல் வந்து குறையும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து கரும்பு எடுத்துக்குவோம், அடிக்கரும்பு இனிக்கும்னு சொல்லுவோம், மேல் கரும்பு இனிக்காதுன்னு சொல்லுவோம். இதுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னா சாம்பல் சத்து பற்றாக்குறை. ஏன்னா அங்கே சாம்பல் சத்து நம்ம சரியான விகிதத்தில் நம்ம வந்தோம் அந்த ஊட்டத்தை நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா கரும்போட முழு பாகத்துக்கும் ஏகத்துக்கும் வந்து அந்த கரும்பு அந்த இனிப்பு சுவையை வந்து கடத்தி வந்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம அங்கே வந்து சாம்பல் சத்து பற்றாக்குறைங்கிறதுனால தான் வந்து நமக்கு அங்கே அடிக்கரும்பு மட்டும் இனிக்கிற அந்த காரணங்கள் வந்து அங்கே வந்து தெரியுது. ஸோ இது மாதிரி அறிகுறிகள்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும். இலையோட ஓரத்தில் வந்து இலை கருகிறது தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா வாழை இலையில வாழை இலையோட ஓரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இலை கருகின மாதிரி தெரியும். ஸோ இது வந்து நோவு கிடையாது, இது வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து பற்றாக்குறை சாம்பல் சத்தோட அறிகுறி. இது மாதிரி வந்து ஒவ்வொரு சத்துக்கும் வந்து ஊட்டச்சத்துக்கள் வந்து அறிகுறிகள் காணப்படும். ஸோ இதெல்லாம் முன்னாடியே அறிந்து நம்ம வந்து அதை வந்து நிவர்த்தி செய்யணும். இப்போ ஒவ்வொரு மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வேணால் பயிர் வகைகள் வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னா காய்கறிகளில் கீரை வகைகள் வந்து பண்ணலாம், பீட்ரூட் வந்து பண்ணலாம், தக்காளியும் பந்தல் காய்கறிகளும் பண்ணலாம். பட் ஆனால் நடுநிலை மண்ணை விட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து மகசூல் கம்மியாக இருக்கும். இருந்தாலும் தக்காளியும் பந்தல் காய்கறிகள் வந்து நம்ம வந்து ஓர் மண்ணில் வந்து பண்ணலாம். இதே வந்து கலர் மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா கீரை வகைகள் பீட்ரூட் இது மாதிரியான சாகுபடி வந்து நம்ம செய்யலாம். அமில மண் ஸோ மலைப்பிரதேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேரட் பீட்ரூட் வெள்ளரிக்காய் பூசணி பீன்ஸ் சவுச்சவ் இதுமையான காய்கறி பயிர்கள் வந்து பண்ணலாம். இதே பழம் மற்றும் மரப்பயிர்களில் வந்து பார்த்திங்கன்னா அசிடிக் சாயில் அமில மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா அன்னாச்சி பலா வாழை முந்திரி அங்கெல்லாம் வந்து அந்த அமிலத்தன்மையை தாங்கி வளரக்கூடிய தன்மை கொண்டுள்ளது. அல்கலி சாயில் கலர் மண் அங்கே வந்து புளி சப்போட்டா நெல்லி சீதாப்பழம் வெளாம்பழம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து பண்ணலாம். இதுலேயும் வந்து சுண்ணாம்பு தன்மை உள்ள மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா சீதாப்பழமும் நெல்லியும் வந்து நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். அடுத்த உவர் மண்ணில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இலந்தை நெல்லி மாதுளை சப்போட்டா கொய்யா வெளாப்பழம் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து அங்கே சாகுபடி செய்யலாம். ஸோ இனிமே விவசாயிகள் அனைவரும் வந்து ஊட்டச்சத்துக்கள் நம்ம வந்து வெறும் உர வடிவத்தில் மட்டும் கொடுக்காமல் ஊட்டச்சத்துக்களை எடுத்து கொடுக்கறதுக்கான நுண்ணுயிர்களும் கொடுத்து அதுகளை வந்து நுண்ணுயிர்கள் அதை எடுத்துக்கிறதுக்காக அங்க கரிமண் உயர்த்துற மாதிரி நமக்கு அங்ககீடு பொருட்களும் கொடுத்து இன்டகிரேட்டட் அதாவது ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாமையோடு பண்ணிங்கன்னா மண்வளம் மேம்பட்டு விவசாயிகள் வந்து சாகுபடியும் வந்து அதிகப்படியாக நம்ம எடுத்து நம்மளுக்கு நல்ல விளைச்சலை வந்து எடுக்கலாம்.
1: மருதாணி, பொன் விளையும் பூமின்னு சும்மாவா சொன்னாங்க? நாம செய்யற எந்த ஒரு விவசாய பயிருக்கும் மண் வளங்கிறது எம்பூட்டு முக்கியம்னும் அதுல கடைபிடிக்க வேண்டிய தொழில்நுட்பங்க என்ன என்னன்னு ரொம்ப அழகா நமக்கு புரியும்படி தெளிவா சொன்னாங்க.
2: ஆமாத்த, ஆண்டு முழுக்க காய்கறி மூலமா நாம பலன் அடையலாம் போல இருக்கு. அதனால இவங்க சொன்ன வழிமுறைகளை நாம சரியா கடைபிடிச்சி நம்ம கழனையில தக்காளி கத்திரி வெண்டை பொடலை அவரை இன்னும் பலதரப்பட்ட காய்கறி பயிர்களை சாகுபடி செய்யலாம். அப்புறம் பாருங்க, சந்தையில நாம கொண்டு போற காய்கறிகளுக்கு தண்ணி மோசுதான்.
1: நிச்சயமா மருதாணி, இப்படி ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் பயிற்சியும் வாய்ப்புகளும் கிடைச்சா ஒவ்வொரு விவசாயியும் முன்னோடி சாதனையாளரா மாறிடுவாங்க.
2: ஆமாத்த, சரியா சொன்னீங்க. நாளைக்கே காய்கறி தோட்டத்துக்கான வேலைகளை நாம ஆரம்பிப்போம்.
1: சரிம்மா, டிராக்டர் வர சத்தம் கேக்குது, என் மாமா ராமு வந்துட்டான் போல. வா, போய் ராமு கிட்ட விஷயத்த சொல்லுவோம்.
2: சரிங்கத்த, வாங்க போவோம்.

இருக்கு. கம்பு, சோளம், ராகி, நெல், கரும்பு, மக்காச்சோளம், எள், காய்கறி பழங்கள். கம்பு, சோளம், ராகி, நெல், கரும்பு, மக்காச்சோளம், எள், காய்கறி பழங்கள் எந்த காலமும் ஏற்ற பலன் தர

0: இனி தொடர்வது வேளாண் செய்திகள்.
1: செங்குத்து தோட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். நாட்டில் நிலவும் அதிக மக்கள் தொகை பெருக்கத்தினால் அறிவியல் பூர்வமாக பரிந்துரைக்கப்பட்ட அளவை விட அதிக அளவில் செயற்கை உரங்கள், பூச்சி மற்றும் நோய்களுக்கான மருந்துகளை வயலில் பயிர்களுக்கு தெளிப்பதால் மனித உடல் நலத்தை பாதிக்கும் வண்ணம் எஞ்சிய நஞ்சு அதிகமாகின்றது. தற்பொழுது இந்த விழிப்புணர்வு நகர்ப்புற மக்களிடையே ஏற்படுவதால் தாங்களும் கிராமத்தில் உள்ள வீட்டுத் தோட்டம் போல நகரிலும் இருக்கும் மிக குறைந்த அளவு இடத்தையும் உபயோகப்படுத்தி சிறிய தோட்டம் அமைப்பதில் நாட்டம் கொண்டுள்ளனர். நம் அனைவருக்குமே வீட்டுத் தோட்டத்தின் முக்கியத்துவம் தெரிந்ததுதான். இன்றும் வீட்டுக்கு பக்கத்தில் தோட்டம் அமைக்க இடம் இல்லை என்றால் வீட்டின் மேலிருக்கும் மொட்டை மாடியில் உள்ள வெற்றிடத்தை உபயோகப்படுத்தி மாடித்தோட்டம் அமைத்து பயன்பெறலாம். மொட்டை மாடியிலும் இடம் இல்லையெனில் தோட்டம் அமைக்க என்ன செய்வது? ஆர்வம் இருந்தால் செங்குத்து தோட்டம் அமைத்து பயனடையலாம். பெங்களூருவில் உள்ள இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் தரையின் மேலிருக்கும் செங்குத்து இடைவெளியினை உபயோகப்படுத்தி காய்கறிகள், மலர்கள் மற்றும் மூலிகைச் செடிகளை நடவு செய்து வளர்க்க செங்குத்து அமைப்பு ஒன்றினை வடிவமைத்துள்ளது. ஒரு குடும்பத்திற்கு தேவையான காய்கறிகள், கீரைகள் மற்றும் மூலிகைச் செடிகளை வளர்க்க இந்த செங்குத்து அமைப்பினை பயன்படுத்தலாம். இத்தோட்டத்தில் மண்ணில்லா முறையில் குறைந்த அளவு உரங்கள், இயற்கை உரங்கள் மற்றும் பூச்சி மருந்துகளை உபயோகித்து அங்கக முறையில் செடிகளை வளர்க்க முடியும். ஆனால் நகர்ப்புற வீடுகளில் இடப்பற்றாக்குறை மிகுந்துள்ளதால் பால்கனி போன்ற சிறிய அளவிலான இடத்திலும் செங்குத்து இடைவெளியை உபயோகப்படுத்தி செங்குத்து தோட்டம் அமைக்கப்படுகின்றது. இதனை உபயோகப்படுத்தி மண்ணில்லா முறையில் காய்கறிகள், கீரைகள், மலர்கள் மற்றும் மூலிகைச் செடிகள் ஆகியவற்றை நமது விருப்பத்திற்கேற்ப இயற்கை முறையிலும் வளர்க்க முடியும். மேலும் இந்த செங்குத்து அமைப்பானது அபார்ட்மெண்ட் வகை வீடுகளில் இருக்கும் பால்கனி போன்ற இடம், குடும்பத்திற்கான தினசரி உபயோகத்திற்காக காய்கறிகளை தொட்டிகள் அல்லது வளர்ப்பு பைகளில் ஓரளவு சூரிய ஒளி மற்றும் காற்றோட்டம் கிடைக்கும் குறைந்த இடத்தில் அதிக அளவில் செடிகள் வளர்க்க பயன்படுகிறது. இந்த செங்குத்து தோட்ட அமைப்பில் மூன்று முக்கிய பகுதிகள் உள்ளன. அடிப்பகுதி, நடுவில் உள்ள முக்கிய சட்டம் மற்றும் தொட்டிகள் வைக்க ஏதுவான அமைப்பாகும். அடிப்பகுதி சுமார் 1 சதுர மீட்டர் இடத்தில் அடங்கும் வகையில் வட்ட வடிவிலோ, சதுர வடிவிலோ அல்லது செவ்வக வடிவிலோ அமைத்துக் கொள்ளலாம். நடுப்பகுதியானது நீள் சதுர வடிவிலான குழாய் போன்ற பைப்புகள் அடிப்பகுதியை ஒட்டியும் தொட்டி அல்லது செடி வளர்க்க தேவையான பைகளை தாங்கும் அமைப்பினையும் கொண்டிருக்கும். 4

0: பெரு உயரங்களில் தொட்டி அல்லது பைகளை வைக்க வசதியாக நடுப்பகுதியின் ஓரங்களில் சிறப்பு அமைப்புகள் இருக்கும். அதிக எடையிலான நைலான் காஸ்ட் சக்கரங்கள் அடிப்பகுதியின் கீழே பொருத்தப்பட்டுள்ளதால் செங்குத்து தோட்ட அமைப்பினை இடமாற்றம் செய்வதும் மிக எளிதாகும். செங்குத்து தோட்ட அமைப்பில் நான்கு வரிசைகளில் செடி பைகளை வைக்கலாம். செடிகளை வளர்க்க தொட்டி அல்லது வளர்ப்பு பைகளின் நீள அகலம் மற்றும் உயரத்தினை செடிகளின் வளர்ச்சிக்கு தக்கவாறு தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். மிளகாய், கத்தரி, தக்காளி போன்றவற்றிற்கு 12 அங்குலம் முதல் 16 அங்குல விட்டமும் 10 அங்குலம் முதல் 12 அங்குல உயரமும் கொண்ட சதுர வடிவ பைகளை அல்லது தொட்டிகளை உபயோகப்படுத்தலாம். சிறுகீரை, தண்டுக்கீரை, பாலக்கீரை, கொத்தமல்லி, புதினா போன்றவற்றிற்கு 12 க்கு 8-6 அங்குல நீள அகல உயரம் கொண்டவைகளையும் வல்லாரை, திப்ளி, சதாவரி, அஸ்வகந்தா, கோலியஸ் இன்சுலின் செடி உள்ளிட்ட மூலிகை செடிகளுக்கு 14 க்கு 8-6 அங்குல நீள அகல உயரம் கொண்ட பைகளையும் உபயோகப்படுத்தலாம். செங்குத்து தோட்டத்தில் வெவ்வேறு அடுக்குகளில் செடிகளை வளர்க்கும் முறையில் கீழ்மட்டம் அல்லது 4ஆம் அடுக்கு வரிசையில் தக்காளி, கத்தரி, மிளகாய், தவசிக்கீரை, மணத்தக்காளி கீரை, செடி முருங்கை போன்ற சுமார் 2 அடி உயரம் வரை வளரும் காய்கறி மற்றும் கீரை வகைகளை வளர்க்கலாம். அதற்கு மேலுள்ள 3ஆம் அடுக்கு வரிசையில் தொட்டிகளில் பாலக், சிறுகீரை, கொத்தமல்லி, புதினா, வல்லாரை உள்ளிட்ட சுமார் 1 அடி உயரம் வரை வளரும் கீரை வகைகளை வளர்க்கலாம். அதற்கு மேலுள்ள 2ஆம் அடுக்கு வரிசையில் திப்பிளி, கோலியஸ், அஸ்வகந்தா, சதவரி, துளசி, பிரம்மி, பிரண்டை உள்ளிட்ட சுமார் 1 அடிக்கும் குறைவாக வளரக்கூடிய மூலிகை செடிகளை வளர்க்கலாம். மேல்மட்ட அடுக்கான முதல் வரிசையில் சாமந்தி, சைனா ஆஸ்டர் உள்ளிட்ட மலர் வகைகளை வைத்து வளர்த்தல் அழகாகவும் அமைந்துவிடும். நீர் பாசனம் செய்ய 25 லிட்டர் கொள்ளளவு கொண்ட பிளாஸ்டிக் தொட்டி செங்குத்து தட்ட அமைப்பின் மேற்பகுதியில் பொருத்தப்பட்டுள்ளது. அதிலிருந்து அனைத்து மட்ட தொட்டிகளுக்கும் நீர் செல்லும் வகையில் 2ஆம் நிலை பைப்புகள், சொட்டுவான்கள் மற்றும் மிகச்சிறிய பைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன. பூவாளி கொண்டும் பாசனம் செய்து கொள்ளலாம். இந்த அமைப்பின் மொத்த எடை 40 கிலோவாகும். செடிகள், வளர் ஊடகம் போன்றவை சேர்த்து மொத்தம் 150 கிலோ ஆகும். 2 மடங்கு இடத்தில் வளர்க்கக்கூடிய செடிகளை இந்த அமைப்பினை உபயோகப்படுத்தி வளர்க்க முடியும்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

நேயர்கள், இதுவரை இன்றைய விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் காய்கறி பயிர்களுக்கான மண்வள மேலாண்மை தொழில்நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மையத்திட்ட உதவியாளர் ப. சௌத்ரி அவர்களின் உரையினை கேட்டீர்கள்.

0: இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய விவசாய அரங்கம்.
1: மாணவர்களை மேம்படுத்தும் பள்ளி எல்கேஜி முதல் பிளஸ் டூ வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறதை விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும்

0: சூடான வெந்நீர் கிடைக்கா. ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப். ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
3: பண்றாங்க Main Road, Salem. Counseling Code 2648. Call 9500-509984.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: ஆர்கேஜி நெய் உலகம் விரும்பும் சுவை.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ். கவுன்சிலிங் கோட் 2610.
7: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 2:31. இனி தொடர்ந்து கேட்கலாம் ஒருபட பாடல்கள். உதயகீதம் திரைப்படத்தில் இருந்து. இளையராஜா இசையில் முத்துலிங்கம், மு மேத்தா, எம்ஜி வல்லபன், வைரமுத்து, நா காமராசன், வாளி வரிகளில், எஸ்பிபி குரல் வண்ணத்தில். கேட்டு மகிழுங்கள் நேயர்களே.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் உம்மிடி தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
2: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: நேயர்களே, கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஒரு பட பாடல் நிகழ்ச்சி. உதயகீதம் திரைப்படத்தில் இருந்து கேட்டு மகிழுங்கள் நேயர்களே. அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது SBB குரல் வண்ணத்தில், ஜானகி குரலில். கேட்டு மகிழுங்கள்.

தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்

0: ரிசல்ட் வந்தோட ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம், அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ், தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு, வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000 பிளஸ் புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராகும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648, கோல் 9500509984.
1: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 2:45. ஒருபட பாடலை கேட்டு ரசித்திருக்கிறோம் நேயர்களே, உதயகீதம் திரைப்படத்திலிருந்து. உதயகீதம் திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது இளையராஜா இசையில், எஸ்பிபி குரல் வண்ணத்தில். கேட்டு மகிழுங்கள் நேயர்களே.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்களின் கனிவான நினைவிற்கு இன்று பிற்பகல் 3 மணிக்கு கட்சவியில் கலக்கல் பாடல்கள். நேயர்கள் தங்களுக்கு பிடித்த படம் பாடல் தங்களின் முகவரியை 0343-42-24-40-30 என்ற எண்ணிற்கு கட்சவியின் வழியாக பாடல்களை அனுப்புங்கள். உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5. இன்றைய நேரத்தில் அழகான உதயகீதம் திரைப்படத்தில் இருந்து பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். உதயகீதம் திரைப்படத்தில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது இசைஞானியின் இசையில் SPB-யின் குரலில், முத்துலிங்கம் மு மேத்தா, வைரமுத்து நா காமராசனின் வரிகளில். கேட்டு மகிழுங்கள் நேயர்களே.

வயலோரம் வானுயர பார்த்து வானிலை நிலவரம் அறிந்து காலத்திற்கு தகுந்தபடி பயிர் செய்து நஞ்சில்லா உணவை தரும் வேளாண் பெருமக்களின் அனுபவங்களை அறிந்து கொள்ள வேண்டுமா? கேளுங்கள் வயல்வெளி நிகழ்ச்சியினை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினந்தோறும் இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சி.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. ஒரு பட பாடல் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நேயர்களே. உதயகீதம் திரைப்படத்தில் இருந்து அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது. இளையராஜா இசையில் முத்துலிங்கம், மு மேத்தா, எம் ஜி வல்லபன், வைரமுத்து, நா காமராசன், வாளி வரிகளில். எஸ்பிபி குரல் வண்ணத்தில் கேட்டு மகிழுங்கள் நேயர்களே.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
2: ஒழித்த பாடலுடன் நிறைவு பெற்றது இன்றைய ஒரு பட பாடல் நிகழ்ச்சி. இனி தொடர்வது கட்சவியில் கலக்கல் பாடல்கள்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேர்களே.
1: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் கட்செவியல் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி.
0: கட்செவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் உங்களுடைய பாடலும் இடம்பெற நீங்கள் விரும்பினால் நீங்க செய்ய வேண்டியது 0-43-42-24-30 என்ற கட்செவி எனக்கு உங்களுடைய பெயர், ஊர் மற்றும் உங்களுக்கு பிடித்த பாடல், இடம்பெற்றுள்ள திரைப்படம் ஆகிய அனைத்தும் குறிப்பிட்டு அனுப்பினால் உங்களுடைய பாடலும் வானிலையில் வளம் வரும். நிகழ்ச்சியில் முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் குக்கல்மலை பகுதியைச் சேர்ந்த ராஜேஸ்வரி ராஜேந்திரன் நான் அடிமை இலை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க, கேட்டு மகிழலாம்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.
2: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசுவள்ளி, தர்மபுரி.
5: தொடர்புக்கு 9500848420.
6: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
7: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் கனியம்பூண்டி கனகரத்னம் அவர்கள் ராஜ ராஜேஸ்வரி அப்படின்ற திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காரு. அவருடைய விருப்ப பாடலை நாம் அனைவரும் கேட்டு மகிழ்வோம்.

0: இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் சட்டினா.

0: கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
1: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவல்லி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி, பொம்மடி. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் கட்செவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
6: இந்திய அரசின் உள்துறை அமைச்சகத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. 2027 ஆண்டிற்கான பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகள் வரவேற்கப்படுகின்றன. இந்தியாவின் உயரிய விருதுகளான பத்ம விபூஷன், பத்ம பூஷன் மற்றும் பத்மஸ்ரீ விருதுகளுக்கு கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக பணி, அறிவியல் மற்றும் பொறியியல், தொழில், வணிகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறப்பான சேவை மற்றும் சாதனை புரிந்தவர்களுக்கு வழங்கப்படுகிறது. மேலும் இந்த விருதுகளுக்கு விண்ணப்பிக்க https.awards.gov.in என்ற இணையதள முகவரியில் வருகின்ற ஜூலை மாதம் 31 வரை விண்ணப்பிக்கலாம். சிறந்த சாதனை மற்றும் பொது சேவையில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு செய்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். ஜூலை 31 பிறகு பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட மாட்டாது. ஆன்லைன் மூலம் பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனை செய்யப்படும்.
4: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
7: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
0: கல்வி சேவையில் 90 தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
8: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT இன் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் TRY TMT கம்பிகள்.
9: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். ஆனா அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரியை பத்தி சொன்னாங்க. சின்ன நடுவுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
10: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கட்சபையில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சி அணிந்திருக்கும் நேர்களே. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தருமபுரி டவுன் பகுதியிலிருந்து ராஜா கண்ணம்மா, அவங்க வந்து கிழக்கு சீமிலே அப்படின்ற திரைப்படத்தில் இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. அவங்களோட சேர்ந்து நாளும் அந்த விருப்ப பாடலை கேட்டு மகிழலாம்.

0: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: நம்ம தருமபுரி குமுதா மருத்துவமனையில லேப்ரோஸ்கோபி முறையில அப்பெண்டிக்ஸ், பித்தப்பை, ஹெர்னியா, கர்ப்பப்பை அறுவை சிகிச்சைன்னு அனைத்தும் சிறந்த முறையில் செய்யப்படுகின்றன. 35 வருட பாரம்பரியம் மிக்க மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை, CK சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தருமபுரி.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: RKG நெய், உலகம் விரும்பும் சுவை.
4: தருமபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: ஸ்ரீ மகாலட்சுமி
7: ஆறுமுகா ஆட்டாரி தெரு மற்றும் CK சீனிவாசராவ் தெரு,
6: தருமபுரி.
8: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
9: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூர் வள்ளி, தருமபுரி.
10: தொடர்புக்கு 9500-84-8820.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.3 கட்சதியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்களே. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ராயக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீவள்ளி விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. அவங்க விருப்பம் தெரிவிச்சிருக்க பாடல் கும்மி பாட்டு என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க உள்ளது.
1: ஐடியா

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
0: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 90254-00159.
2: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தர்மபுரி மெயின் ரோட்டில் பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லாப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தர்மபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
3: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT யின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் TRY TMT கம்பிகள்.
4: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. மூளை, நரம்பியல், பக்கவாதம், வலிப்பு நோய்க்கு சிகிச்சை அளிக்கப்படும். 24 மணி நேரமும் முதுநிலை மூளை மற்றும் முதுகு தண்டுவட நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் உள்ள ஒரே மருத்துவமனை JP மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.
5: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் பிரசங்கம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ,
7: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் கட்சவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி.
8: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேர்களே.
7: தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட்சவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
8: கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில அடுத்ததாக பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க கிருஷ்ணகிரி பகுதியை சேர்ந்த அம்மு. கனவே களையாதே அப்படின்ற திரைப்படத்தில் இந்த பாடல் கேட்டிருக்காங்க. பாடலை கேட்டு மகிழ்வோம்.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: பணியாளர் தேர்வாணையத்திடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. மத்திய அரசில் பணிபுரிய பட்டதாரிகளுக்கான பல்வேறு காலி பணியிடங்களுக்கு தேர்வு நடைபெறவுள்ளது. கல்வி தகுதிகளாக ஏதேனும் ஒரு இளங்கலை பட்டம் படித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 32 வரை இருக்கலாம். இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க June 22, 2026 அன்று கடைசி நாளாகும். மேலும் இதுகுறித்த தகவல்கள் மற்றும் விவரங்களுக்கு https://ssc.gov.in என்ற இணையதள முகவரியை பார்வையிடலாம்.
0: தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: மனமயக்கும் பாடல்களை கேட்டு இணைஞ்சிருக்கீங்க நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில். அடுத்ததாக சின்னம்பள்ளி பகுதியை சேர்ந்த ரக்ஷினி ராகேஷ் அவர்கள் என் ஆசை மச்சான் திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கேட்டு மகிழலாம்.

0: போறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு.
1: இதுல என்ன குழப்பம், குமுதா மருத்துவமனை இருக்குல்ல, குழந்தைகள் நலன், மகளிர் நலன், பொது அறுவை சிகிச்சைன்னு எல்லா மருத்துவமும் சிறப்பா கொடுக்கறாங்க.
0: சரிக்கா, அப்ப குழந்தைய குமுதா மருத்துவமனைக்கே கூட்டிட்டு போறேன்.
1: குமுதா மருத்துவமனை, சி கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தருமபுரி.
2: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
3: தருமபுரி பைசுவலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட் செவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசுவலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: இந்திய அரசின் உள்துறை அமைச்சகத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு, 2027 ஆண்டிற்கான பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகள் வரவேற்கப்படுகின்றன. இந்தியாவின் உயரிய விருதுகளான பத்ம விபூஷன், பத்ம பூஷன் மற்றும் பத்மஸ்ரீ விருதுகளுக்கு கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக பணி, அறிவியல் மற்றும் பொறியியல், தொழில், வணிகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறப்பான சேவை மற்றும் சாதனை புரிந்தவர்களுக்கு வழங்கப்படுகிறது. மேலும் இந்த விருதுகளுக்கு விண்ணப்பிக்க https.awards.gov.in என்ற இணையதள முகவரியில் வருகின்ற ஜூலை மாதம் 31 வரை விண்ணப்பிக்கலாம். சிறந்த சாதனை மற்றும் பொது சேவையில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு செய்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். ஜூலை 31 பிறகு பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட மாட்டாது. ஆன்லைன் மூலம் பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனை செய்யப்படும்.
5: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
6: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
7: தொடர்புக்கு 9500848420.
8: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
10: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 என்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
11: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது செல்பால்.
12: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
13: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலை எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
12: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
13: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
12: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
13: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
14: மிஸ்டர் கோல்டு 100% கடல் எண்ணெய்.
15: முடிஞ்சு, எது முடிஞ்சது?
16: ஸ்ரீனி சார், நீங்களா?
15: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
16: ஆபரேஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க.
15: என் ட்ரீட்மெண்ட் சண்முக ஹாஸ்பிட்டலுமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரெக்கவரி டைம்.
17: சேலம் சண்முக ஹாஸ்பிட்டல்,
18: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
19: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
20: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மத்தூர், நீட் JEE தேர்வுக்கான சிறப்பு வகுப்புகள், அனைத்து வழித்தடங்களுக்கும் பேருந்து வசதி, இருபாலருக்கும் நவீன வசதியுடன் விடுதிகள், அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் நான் அறிவிப்பாளர் ஸ்டீபன் ராஜ். நேயர்களே, கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கொஞ்சம் தூரமா இருந்து நமக்கு யாராவது ஒருத்தர் தொடர்பு கொண்டாலோ இல்லை பேசினாலே வந்து அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசணும்னு தோணும். அது மாதிரி கேரளாவிலிருந்து, அதாவது காசர்கோட் பகுதியிலிருந்து கோவிந்தன் அப்படின்றவர் வந்து கட்சவியில் கலக்கல் பாடல்கள் விருப்ப பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிறார். என்ன திரைப்படம்னா நானே ராஜா நானே மந்திரி அப்படின்ற பாடலுக்கு வந்து படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காரு. இந்த பாடல் நிச்சயமாக எல்லாருக்குமே பிடிக்கும், ஒரு கவிதத்துவமான பாடல். இளையராஜா இசையில், இளையராஜா சுசீலா குரலில் ஒலிக்க உள்ளது இந்த பாடல்.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல்லமது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
3: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
4: வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
5: என்னடா ரொம்ப டல்லா இருக்க,
6: எல்லாம் இந்த பெட்ரோல் டீசல் டென்ஷன் தான்.
5: அப்போ உன் ப்ராப்ளம்க்கு ஒரே சொல்யூஷன் MGZSEV தான். அப் டு 2.75 lakhs வரை ஆஃபர்ஸ் தராங்க. அடிஷனல் போனஸும் அப் டு 25,000 ரூபீஸ் வரை கிடைக்கும்.
7: FPL MG இன் மெகா எக்ஸ்சேஞ்ச் மேலா. ஃபார் மோர் டீடைல்ஸ் விசிட் FPL MG ஷோரூம் ஆர் கால் 7397444079. TNC அப்ளை.
8: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில் நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
9: தொடர்புக்கு 9500848820.
10: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கட் செவியில் கலக்கல் பாடல் நிகழ்ச்சியை கேட்டமைகள் நேயர்களே. இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா, குக்கல்மலை பகுதியிலிருந்து ராஜஸ்ரீ ராஜேந்திரன், நம்மளுக்கான கனகரத்தினம், கண்ணம்மாள், ஸ்ரீவள்ளி, அம்மு, ரஷ்மி, ராகேஷ், கோவிந்தன், நிறைய பேர் வந்து அவங்களுக்கு மன விரும்பிய பாடல்களை வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து கேட்ட மகிழ்ந்தாங்க. அவங்க அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து தொடர்ந்து வந்து முயற்சி பண்ணீங்க இல்லையா, அவங்களுக்கும் நான் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்.
11: தர்மபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய கட் செவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
10: மனமயக்கும் பாடல்களை கேட்டு இணைந்திருக்கீங்க நேர்களே. தொடர்ந்து நமது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய நாடகம் கேட்கலாம். பொன்னியின் காவலன் என்ற நாடகத்தை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம் இன்னும் ஒரு சில வினாடிகளில்.
12: பொன்னியின் காவலன் நாடகம் எழுதியவர் கொற்றவன் அவர்கள். இதில் நடித்துள்ளவர்கள் இளங்கோகுமணன், EMS முரளி, PR துரை, ஏ ராஜேந்திரன், EA வில்சன், வி சசிகுமார், KB குமார், KR அனுராதா, எஸ் ஜெயந்தி, எல் மோகன் ஆகியோர்.

0: அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ்.
1: சோழ சாம்ராஜ்யம் மிக பெரும் புகழும் பண்பட்ட பழமையும் மிக்கது. சோழ நாடு சோறுடைத்து என்று சொல்லும் அளவுக்கு உலகளாவிய புகழில் சிறந்து விளங்கினாலும், சோழ தேசம் கட்டமைக்கப்பட்டதெல்லாம் போர் தொடுத்து பெற்ற பெருவெற்றிகளால் தான் என்பதே அடிப்படை உண்மையாகும். கரிகால் பெருவளத்தான் பரந்த பாரத தேசத்தின் பல மன்னர்களையும் கடல் கடந்து ஆண்ட மன்னர்களையும் எதிர்த்து போரிட்டு வெற்றி பெற்றதோடு அல்லாமல் அந்த மன்னர்களின் நட்பையும் பெற்றான் என்பது அவனது வீரத்தையும் ஈரத்தையும் பறைசாற்றுகின்றது. அந்த ஒப்பற்ற பேரரசனின் மகத்தான சாதனையாக அவனது லட்சியத்தில் ஒன்றாக தோன்றியதே இன்றளவும் உலகம் கண்டு வியக்கும் கல்லணையாகும். பொன்னி நதியான காவிரிக்கு கரையெடுத்து சோழ நாட்டின் வளம் பெருக காரணமான கல்லணை உருவாவதற்கு கரிகாலன் எடுத்த முயற்சியின் ஒரு பகுதிதான் புனைவு கலந்த புதையலான இந்த பொன்னியின் காவலன் என்ற வரலாற்று நாடகம்.

0: அமைச்சரே, இன்றைக்கு சூரியன் தலை காட்டாமல் இருப்பதனால் உச்சி வெயில் நேரம் கூட இதமாக இருக்கிறது அல்லவா?
1: ஆமரசே, அதற்கு ஒரு காரணமும் இருக்கிறது.
2: இந்த நிலப்பரப்பையே புரட்டி போடுகின்றவர் இங்கே வந்து நிற்கிறாரே, அதுதான் காரணம்.
3: நன்றாக சொன்னீர் நாங்குறாரு. இயற்கையே மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை மிக்கவர் வந்து நிற்பதை கண்டு ஒருவேளை கதிரவன் தலை காட்ட அஞ்சுகிறானோ என்னவோ.
4: ஆமாம், சூரியனை போன்ற ஒளி பொருந்திய வாளை கையில் ஏந்தி எட்டு திக்கும் வெற்றி கொடி பறக்க விட்டிருக்கும் கரிகாலர் இங்கே நிற்கும் போது
2: சூரியன் சுட்டரிக்க வந்தால் நியாயமாகுமா?
5: இன்றென்ன கிண்கிணி ஓசை பலமாக இருக்கிறதே, இந்த ஓசை மாமன்னருக்கு பிடிக்காதே.
0: சரியாக சொன்னாய் அழகா. அடே அப்பா, புலவர் கூட்டத்தையும் மிஞ்சக்கூடிய அளவுக்கு இவர்கள் அடிக்கின்ற கிண்கிணியில் காதே கிழிந்து விடும் போல் இருக்கிறது.
5: நல்லவேளை இங்கே புலவர்கள் யாரும் இல்லை. இருந்திருந்தால் இவர்கள் சொன்னதையெல்லாம் பாட்டாகவே பாடியிருப்பார்கள்.
1: அப்படி இல்லை அழகா. என்ன இருந்தாலும் கரிகாலரின் வெற்றிகளும் இதோ இப்போது மேற்கொண்டிருக்கும் கல்லணை பணிகளும் காலாகாலத்துக்கும் நிலைக்கக்கூடிய உன்னதமானவை அல்லவா? ஒரு மன்னன் போர்களில் வென்று புகழ்கொடி பறக்க விடுவதை விடவும் குடிமக்கள் உள்ளங்களில் என்றென்றும் நிலைக்கும் அளவிற்கு நீடித்த நன்மையை செய்துவிட்டு செல்பவனே சிறந்த அரசன்.
3: சரியாக சொன்னீர்கள் அமைச்சரே.
0: சரி, இப்போது கல்லணை கதைக்கு வாருங்கள். இன்றைக்கு இங்கிருந்து இரண்டு நாழிகை நடக்கும் தூரம் வரை கரை எழும்பிவிடும் அல்லவா?
1: ஓ, தாராளமாக எழும்பிவிடும் அரசே. 20,000 வீரர்களுக்கு மேலாக இங்கே வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது கரை எழும்பாமல் இருக்குமா?
2: ஆம், அதோ பாருங்கள், அங்கே பாருங்கள், ஈழத்து படை வீரர்கள் 12,000 பேர்கள் காவிரியை இரண்டாக பிரித்து புதிய ஆற்றையே உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அங்கே வடக்கே வச்சிர நாட்டு படை வீரர்கள் வேலை செய்கிறார்கள்.
3: கிழக்கில் களப்பிரர்கள் அதகளப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள்.
5: அதெல்லாம் சரிதான், ஆனாலும் இது மிகப்பெரிய பணி என்பதால் காலம் பிடிக்கத்தான் செய்யும்.
1: உண்மைதான். இந்த கல்லணையில் வந்து அமரக்கூடிய பெரும் கற்பாறைகள் ஒவ்வொன்றும் யானைகள் மூலம் இங்கே வந்து சேர்வதற்கே ஒரு திங்களாகிறது.
5: எல்லாவற்றையும் விட அணை கட்டுவதற்கு இந்த இடத்தை பேரரசர் தேர்வு செய்ததும் காவிரியை இரண்டாக பிரித்ததும் தான் மாபெரும் செயல், பெரும் தொலைநோக்கு செயல்.
2: சரியாக சொன்னாய் அழகா.
1: ஆம், அதுதான் மாமன்னரின் மிகப்பெரிய மதிநுட்பம். அதை எண்ணி நாம் வியக்காமல் இருக்க முடியாது.
0: இதில் வியப்பதற்கு நிலத்தை ஆராய்ந்தோம். ஒவ்வொரு ஆண்டும் மழை பெருக்கெடுக்கின்ற பொன்னி நதியில் இருபுறமும் உடைப்பெடுக்கிறது. தாழ்வான வடப்பகுதிக்கு வெள்ளம் பாய்ந்தோடுகிறது. அதன் மூலம் வெள்ளச்சேதம் பெருமளவில் ஏற்பட்டு மக்கள் அல்லற்பட்டனர். மழைக்காலத்தில் வருகின்ற வெள்ளமெல்லாம் கடலுக்கு போய் சேர்ந்து விடுவதனால் கோடைக்காலத்தில் வறட்சியால் மக்கள் அல்லற்பட்டனர். மிகுதியான நீரிருந்தும் நம் நாடு வெள்ளத்தாலும் வறட்சியாலும் பாதிக்கப்படுவதற்கு காரணம் நாம் நின்று கொண்டிருக்கிற இந்த இடம்தான் என்பதை ஆராய்ந்து விட்டோம். அதனால்தான் இங்கே இப்போது கல்லணை உருவாகி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இங்கிருந்து தனியாக தடம் மாறாமல் கொள்ளிடம் ஆற்றையும் நாம் உருவாக்குவதால் மக்களின் ஆண்டாண்டு கால துயர் நீங்கும்.
2: தாங்கள் தோன்றியது சோழர் குடியின் பெரும் பேரு.
6: வணக்கம் அரசே. அங்கே

0: கத நாட்டு மன்னர் பிரதாபருத்திரர் குழுவினர் கட்ட வேண்டிய கரையில் வேலைகள் நடக்காமல் தேங்கி கிடக்கிறது.
1: காரணம்,
2: நம்மிடம் அடிமைப்பட்டும் கூட அவர்களை மகத நாட்டுக்கு அனுப்பி வைத்ததுதான் காரணம். ஆட்களை அனுப்பி கல்லணையின் கட்டுமானத்தில் பங்கு பெறுவதாக சொல்லி சென்றவன் சொன்னபடி ஆட்களை அங்கே அனுப்பி வைக்கவில்லை.
3: மேலும் அங்கே மகத நாட்டில் தங்களுக்கு எதிரான சதி வேலைகளிலும் இறங்கியிருக்கிறார். தங்களின் புகழை சிறுமைப்படுத்தும் விதத்தில் செருக்குடன் பேசி வருவதோடு விரைவில் சோழ நாட்டை வென்று அழிப்பேன் என்றும் சூழறைக்கிறாராம் அந்த பிரதாபருத்திரன்.
4: கரிகாலரின் புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் அந்த வாய் வீச்சு வீரன் மட்டும் இம்முறை என் கையில் கிடைத்தால் என் கையாலே அவன் வாயை கிழித்து விடுவேன்.
5: தளபதியாரே, கல்லணை எழுகின்ற இந்த வேளையில் மனம் நிறைய களிப்புடன் இருப்பதற்கு பதிலாக இங்கே நீங்கள் கடும் கோபத்தில் இருப்பதை நினைத்தால் சிரிப்புதான் வருகிறது.
2: எங்கள் வேதனை உங்களுக்கு வேடிக்கையாக இருக்கிறதா?
5: அங்கே மூளை குழம்பி பதற்றுகிற அந்த பிரதாபருத்திரனை நினைத்து நீங்கள் அனைவரும் இங்கே பதற்றுகிறீர்களே, சிரிக்காமல் என்ன செய்வது?
1: அரசே, இந்த சூழலிலும் சிரிக்கிறீர்களே.
2: இதுதானே கரிகாலரின் சிறப்பு அம்சம்.
5: சிரிப்பென்ன, எனக்கு மட்டுமா சொந்தம்? நீங்களும் சிரியுங்கள்.

0: தளபதியாரே, வர வர எனக்கு பெருமை போய்க் கொண்டிருக்கிறது, பொறாமை வந்து கொண்டிருக்கிறது.
1: அரசே, என்ன சொல்கிறீர்கள்? விளங்கவில்லையே.
0: சோழ நாட்டில் எழும்பும் கல்லணையை பற்றியும் கரிகாலனை பற்றியும் இங்கே இமயவரை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, கவனித்தீர்களா?
1: ஓ, அதுவா? அவர்கள் புகழ்வதில் அர்த்தம் இருக்கத்தானே செய்கிறது.
0: பிரதாபரே, என்ன உளறுகிறீர்? எங்கு என்ன பேசுவது என்று கவனம் இல்லையா உங்களுக்கு?
1: மன்னிக்க வேண்டும் அரசே, நம் அண்டை நாடுகளில் கூட கரிகாலன் பேச்சாகவே இருக்கிறது என்றுதான் சொல்ல வந்தேன்.
0: இனி எங்கும் கரிகாலன் பேச்சை இருக்கக்கூடாது தளபதியாரே.
1: அதற்குத்தான் தங்கள் திட்டப்படி அங்கே சோழ நாட்டில் எல்லா வேலைகளும் அதிவேகமாக நடந்து கொண்டிருக்கிறதே.
0: எங்கே அதிவேகமாக நடக்கிறது? நாம் இங்கிருந்து அனுப்பிய கனகதாராவிடம் இருந்து இதுவரை நல்ல செய்தி எதுவும் வந்தபாடு இல்லையே.
1: அரசே, ஒரு வகையில் பார்த்தால் கனகதாரா நாட்டியத்தை தவிர வேறு எதுவுமே தெரியாத ஒரு அப்பாவிதானே. அவள் நம் உத்தரவின்படி சோழ நாடு சென்றாலும் அங்கே அவள் நம் திட்டத்தை செயல்படுத்த எப்படியும் சில நாட்கள் ஆகத்தானே செய்யும்.
0: கரிகாலன் கதை முடியும் நாள் வரை நான் அவமானத்தை சுமந்து கொண்டுதான் தெரிய வேண்டும் போல இருக்கிறது. என்னையும் உங்களையும் இன்னும் நம் வீரர்களையும் காவிரி ஆற்று கரையெடுக்கும் வேலையில் ஈடுபடுத்தி நம்மை வேலையாட்கள் போலல்லவா அவன் அவமானப்படுத்தி விட்டான் அந்த கரிகாலன்.
1: அவனிடம் போரில் தோற்றதற்கு நமக்கு கிடைத்த தண்டனை அது.
0: அந்த தண்டனைக்கு பதில் வீர மரணமே அடைந்திருக்கலாம். அவன் நம்மை கொல்லாமல் விட்டதோடு கைது செய்து சோழ நாடு கொண்டு சென்று விட்டான்.
1: சரணடைந்தவர்களை கொள்வது தர்மமல்ல என்பதால் அப்படி செய்து விட்டான். தர்மம் தெரிந்தவன். சோழ நாட்டில் நாம் பட்ட அவமானத்தை நினைவில் வைத்திருந்ததால்தான் அவனை கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் அணையாமல் இருக்கும். கரிகாலன் நமக்கு தந்த அவமானத்தை மறக்க முடியுமா?
0: அங்கு காவிரி கரை எடுக்கும் வேளையில் நம் வீரர்கள் மண் சுமந்ததை காண பொறுக்கவில்லை தளபதி.
1: கரிகாலனிடம் இனி போர் செய்து வெல்ல முடியாது என்பதனால்தான் அவனை கனகதாரம் மூலம் சூழ்ச்சியால் வெல்வதற்கு திட்டமிட்டுள்ளோம்.
0: அவளை நாம் அனுப்பி வைக்கும் போதே அவள் தடுமாறத்தானே செய்தாள். அன்று அவளிடம் பேசியதெல்லாம் நீங்களும் அறிந்ததுதானே?
1: ஆமாம். உன் நாட்டியத்தால் முகரி நாட்டுக்கு பெருமை சேர்த்தாய். இனி நம் நாடு மானத்தோடு வாழ்வதற்கு உன் உதவி தேவை. அதற்காக கரிகாலனை வீழ்த்த நீ சோழ நாடு செல்ல வேண்டும் என கேட்டுக்கொண்டீர்கள். அல்லல்ல, உத்தரவிட்டீர்கள். உன்னால் தான் இக்காரியத்தை வெற்றிகரமாக முடிக்க முடியும். உன் அழகும் உன் தமிழ் மொழி பேச்சும் அனைத்துக்கும் மேலாய் உன் அபாரமான நாட்டிய திறமையும் கொண்டு இதனை சாதிக்க முடியும் என்றல்லவா எடுத்து கூறினோம்.
0: அவளது நாட்டியத்தை விடவும் நாட்டின் நன்மைக்காக செய்யும் தியாகம் என்றும் அழியாத பெருமையை கொடுக்கும் என்றல்லவா அவளுக்கு நிரம்ப எடுத்துச் சொல்ல வேண்டியிருந்தது. அப்படியும் அவள் பழிக்கு அஞ்சினால் தொடர்ந்து மறுத்தாள்.
1: விட்டோமா? இதற்கு நீ இணங்காவிட்டால் உனது இந்த பிடிவாதத்தால் தந்தையில்லாத நீ இப்போது தாயையும் இழக்க நேரிடும் என விரட்டிய போதுதானே அவள் நம் வழிக்கு வந்தாள்.
0: வழிக்கு வந்தாள், சோழ நாடு சென்றாள். ஆனால் அங்கு எல்லாம் திட்டப்படி நடக்கிறதா? அவளுக்கு துணையாக சென்று நம்

0: பொருள் அதையெல்லாம் ஒழுங்காக செய்கிறதா? அது குறித்து அவளிடமிருந்து செய்தி வந்து வெகு நாளாகிவிட்டதை தளபதியாரே.
1: அரசே, அவள் நிலையை ஆராய்ந்து வரத்தானே துணை தளபதியார் வீரசிங்கன் இப்போது அங்கு சென்றிருக்கிறார்.
0: அவரிடமிருந்து செய்தி வரவில்லையே.
1: அரசே, அவரே விரைவில் ஒரு நாள் நல்ல செய்தியோடு இங்கே வருவார்.
0: அந்நாள் என்னாளோ.

0: தங்கம், தங்கம் என்னம்மா இக்கரையிலிருந்து அக்கரையை பார்த்தபடியே நிலைத்த விழி நிலைத்திருக்க நிலை மறந்து நின்று விட்டாய்?
1: பெரியவரே, அன்று நீங்கள் சொன்ன அந்த அழகனைத்தான் தேடுகிறேன். எங்கே அந்த அழகன்?
0: இன்றைக்கு பார்த்து ஏன் அந்த அட்டை பயல் இங்கு வரவில்லை என்றுதான் புரியவில்லை.
1: அழகன் என்றீர்கள், இப்போது அட்டை பயல் என்கிறீர்கள்?
0: ஆட, நீ வேற ஏனம்மா வேடிக்கை காட்டுகிறாய்? அந்த கரிகாலனை விட்டு கன நேரமும் பிரியாமல் அட்டை போல் ஒட்டி கொண்டிருப்பவன் என சொல்ல வந்தேன்.
1: ஓ, கரிகாலன் இங்கு இருக்கையில்? ஏனையா, ஏனையா கரிகாலன் பெயரை கேட்டதும் காற்றாய் பறக்கிறீர். நீர்தானே அங்கே கரிகாலன் இருக்கிறான் என்று கூறினீர். அதோ அங்கே பரிவாரங்கள் கூட முகாமிட்டு இருக்கிறதே. அப்படியானால் நீங்கள் சொன்ன அழகனும் அங்குதானே இருக்க வேண்டும்?
0: இருக்க வேண்டும், ஆனால் இல்லையே. ஒருவேளை ஏதேனும் காரியமாய் அவனை அந்த கரிகாலன் எங்கேனும் அனுப்பியிருப்பானோ?
1: எனக்கென்னவோ அவனால் நம் காரியம் சாதிக்க முடியுமா என்ற ஐயம் தோன்றுகிறது.
0: அதற்குள் அவசரப்படாதே. நீ காரியம் சாதித்துக் கொள்ள வேண்டுமானால் அவன்தான் சரி.
1: நீங்கள் வர சொல்லியே வராதவன் நமக்கு சரிப்பட்டு வருவான் என என்ன நிச்சயம்?
0: என்னம்மா இப்படி சொல்லிவிட்டாய்? அவன் ஓயாமல் உன் முதலாளி அம்மா பெயரைத்தான் மந்திரம் போல் சொல்லிக் கொண்டிருக்கிறான்.
1: என்ன உளறுகிறீர்? அவன் எப்போது கனகதாராவை பார்த்தான்?
0: இரண்டு முறை கனகதாராவின் நாட்டியத்தை பார்ப்பதற்காகவே இங்கிருந்து கிளம்பி பூம்புகார் நகருக்கு சென்றும் கூட அவளை காண முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி வந்தவன் அவன்.
1: அப்படியா? நீங்கள் என்னை பற்றி அவனிடம் கூறவில்லையா? அவன் கனகதாரா மீது பித்தாய் கிடக்கிறான் என தெரிந்தால் கனகதாராவின் தோழி உன்னை காண வேண்டுமாம் என்று கூறினால் இந்நேரம் அவன் இங்கே ஓடி வந்திருப்பானே.
0: அடடடடா, இந்த யோசனை எனக்கு தோன்றாமல் போய்விட்டதே.
1: சரி சரி, இப்போது என்ன செய்யலாம்? அவன் இல்லாமல் வேறு ஆள் தெரியாதா உங்களுக்கு?
0: கரிகாலனை குறிவைக்க உனக்கு ஏற்ற ஆள் அவன்தான்.
1: எனக்கு ஒரு ஐயம் பெரியவரே, கரிகாலன் மேல் உங்களுக்கு ஏன் இந்த வஞ்சம்?
0: அது உனக்கு இப்போது தேவையில்லாத கேள்வி.
1: தேவையில்லைதான். என் உயிரை பணயம் வைத்து இதில் இறங்கி இருக்கிறேன். இந்த சதி செயலும் கூட எனக்கு தேவையில்லைதான். ஆனாலும் என்ன செய்ய, விதி விதி வலியது. ஆமாம், நீங்கள் கை காட்டுபவனால் நமக்கு ஆபத்து ஏதும்
0: வராது. வராது, நீ இந்த கிழவனை நம்பலாம். உன் உயிருக்கு நான் உத்தரவாதம் தருகிறேன். தங்கம், மீண்டும் சொல்கிறேன், இந்த சோழ நாட்டில் அவனை விட்டால் உனக்கு வேறில்லை கதி. இந்த திட்டத்தில் நீதான் சதி, உனக்கு அவன்தான் பதி.
1: ஏது ஏது, விட்டால் அவனுக்கும் எனக்கும் நீங்களே முன்னின்று முடிச்சு போட்டு விடுவீர்கள் போலிருக்கிறது.
0: சரி சரி சரி, கோபப்படாதே. அந்த அட்டை பயலை பிடிப்பதற்கு உனக்கு ஒரு வழி இருக்கிறது. அருகே வா, வந்து காதை காட்டு.
1: பெரியவரே, இந்த யோசனை சரி வருமா?
0: இன்றே நீ அந்த அழகனை பிடிக்க இதுதான் வழி.
1: இந்த கல்லணையை கட்டி முடிப்பதற்குள் இதே காவேரி கரையில் கரிகாலன் தகனம் செய்யப்படுவான். அதை நான்

0: பண்ணி முடித்து வைப்பேன்.
1: நிச்சயமாக. எங்கே சத்தியம் செய் பார்க்கலாம்.
0: சத்தியமாக?
1: என்னம்மா, சத்தியம் அதற்குள் அசத்தியமாகிவிட்டதே.
0: நீங்கள் ஏன் என் காலை மிதித்தீர்கள்?
1: அங்கு யாரோ வருவது போல் இருக்கிறதம்மா. வா வா வா, ஓடி விடுவோம். வா.
0: சரி சரி.
2: இந்த புன்னந்தி வேளையிலே பொற்றாமரை குளத்தினிலே பொற்சிலை போல அங்கே குளிப்பது யார்? தேவகன்னிகையா? இருக்கும் இருக்கும், என்ன நடக்கிறது என்று சற்று மறைந்திருந்து பார்ப்போம்.
0: அங்கே யாரோ மரத்திற்கு பின்னால் மறைந்தது போல இருக்கிறதே. யார் அது?
3: யார் அங்கே? இங்கே என்ன செய்கிறீர்? யாரையா நீர்? இங்க உமக்கு என்ன வேலை?
4: அடடே, அதிகாரம் அதிகமாய் பறக்கிறதே. யார் அனுமதி பெற்று வந்து நீராடினீர்கள்? முதலில் அதை சொல்லுங்கள்.
3: நான் நீராட யார் அனுமதி வேண்டும்?
4: நீங்கள் நீராட அனுமதி தேவையில்லை, ஆனால் இங்கு வந்து நீராட அனுமதி வேண்டும்.
3: ஓ, இங்கு வந்து நீராடுவதற்கு அனுமதி வேண்டுமா? இயற்கையை யாரும் எங்கும் ரசிக்கலாம். அனுமதி பெற்று வந்து நீராட இது என்ன, உமது பாட்டன் வீட்டு தடாகமா? அல்லது இந்த தடாகத்தில் குளித்தது என்ன தண்டனைக்குரிய குற்றமா?
4: ஆமாம், இது பொதுமக்களுக்கு உரியதல்ல. தேவகன்னிகைகள் வந்து நீராடும் தடாகம் என்று சொல்ல கேட்டிருக்கிறேன். நான் கூட குளிப்பது தேவகன்னிகையோ என்றுதான் நினைத்தேன். ஆனால் எந்த தேவகன்னிகையும் இப்படி துடுக்குத்தனமாக பேச மாட்டார்கள்.
3: ஓஹோ, அப்படி எத்தனை தேவகன்னிகையை கண்டுவிட்டீரோ?
4: இப்படியே இங்கு நின்று பேசிக் கொண்டிருந்தால் உங்களுக்கு தண்டனை நிச்சயம்.
3: அப்படியானால் தண்டனை எனக்கல்ல, உங்களுக்கு தான் கிடைக்கும்.
4: என்ன, எனக்கு தண்டனையா?
3: ஆம், ஒரு தேவகன்னிகை குளிப்பதை மறைந்திருந்து பார்த்தீர்கள் அல்லவா?
4: என்ன, உண்மையாகவா? நான் ஒரு தேவகன்னிகையிடமா உரையாடி கொண்டிருக்கிறேன்?
3: ஏன், கிள்ளித்தான் பார்த்துக் கொள்ளுங்களேன்.
4: அதுவும் சரிதான்.
3: தேவகன்னிகையின்
4: பெயர் என்ன? ரம்பையா, மேனகையா, இல்லை ஊர்வசியா?
3: என் பெயர் தங்கம்.
4: ஆஹா, கனகச்சிதமான பெயர்.
3: உங்கள் பெயர்?
4: எல்லோரும் என்னை அழகன் என்று அழைப்பார்கள்.
3: சரியாகத்தான் அழைக்கிறார்கள். தாங்கள் இப்படி என்னை இடையில் கரம் கொண்டு தாங்கி பிடிக்கும் நிலை வரும் என்று நானும்
4: நினைக்கவில்லை.
3: இந்த நிலை சரியில்லை. ஐயோ, நேரமாகிவிட்டதே, முதலாளி அம்மா தேடுவார். இப்போது நான் கிளம்புகிறேன்.
4: தங்கம், நானும் துணையாக வருகிறேன்.
3: நீங்கள் வந்தால் வினையாக போய்விடும்.
4: தங்கம்,
3: நாளை இதே நேரம் மீண்டும் இங்கேயே சந்திப்போம்.
4: அப்படியா?
3: அப்படித்தான், நான் வருகிறேன்.
4: தங்கம், ஆஹா தங்கம்.
5: அடே அப்பா, கனகதாராவின் மாளிகைக்குள் வருவதற்கு துணை கழுபடிகள்?
6: யார்? துணை தளபதி யார்? வீரசிங்கரா? வாருங்கள், என்ன திடீர் விஜயம்?
5: வந்த காரணம் நான் சொல்லித்தான் தெரிய வேண்டுமா? உன்னிடம் இருந்து தகவலே வரவில்லை என்றுதான் நம் மன்னர் என்னை இங்கு அனுப்பியிருக்கிறார். உனக்கு இங்கு என்னதான் ஆயிற்று?
6: ஏன், எனக்கு என்ன, நான் நன்றாகத்தானே இருக்கிறேன்.
5: ஆனால் எனக்கு வந்த செய்தி அப்படி இல்லையே.
6: அப்படி என்ன கேள்விப்பட்டீரோ?
5: இங்கே கரிகாலனின் மெய்க்காப்பாளனிடம் நீ மனதை பறிகொடுத்திருப்பதாக நமது நடனக்குழு ஒற்றர்கள் மூலம் செய்தி வந்திருக்கிறது. நல்ல வேளையாக அது எனக்கு மட்டும்தான் இப்போது தெரிந்திருக்கிறது. மன்னரின் காது கேட்டினால் உன் கதை மட்டுமா, அங்கு உன் அன்னையின் கதையும் சேர்ந்து முடிந்துவிடும். தெரியுமா, நீ தாமதம் செய்கின்ற ஒவ்வொரு நாளும் உங்கள் இருவரின் உயிருக்கு ஆபத்தாகிவிடும் என்றுதான் கவலைப்படுகிறேன்.
6: விரைவில் கரிகாலனுக்கு நாள் குறிக்கப்பட்டுவிடும். இப்போதுதான் நமக்கு சரியான ஆட்கள் இருவர் இங்கு கிடைத்திருக்கிறார்கள். அவர்கள் மூலம்
7: நீ யாரம்மா என்னை வழிமறித்துக் கொண்டு?
8: தங்கன்னு இங்க யாரும் இல்ல.
7: உனக்கு எதுவும் தெரியாதம்மா.
8: எனக்கு தெரியாம இங்க யாருமே உள்ள நுழைய முடியாது. உன்னை உள்ள போக அனுமதிக்க முடியாது.
5: அங்க என்ன சத்தம்?
0: யாரோ வருகிறார்கள், நீங்கள் போய் மறைந்து கொள்ளுங்கள்.
7: நீ என்ன சொல்றது, நானே உள்ள போறேன்.
0: யாரது?

0: யாரையா நீங்கள்?
1: வணக்கம் அம்மணி.
0: யார் நீங்கள்?
1: தங்களுக்கு மிகவும் வேண்டியவன் தான்.
0: அப்படியா? ஆனால் நான் தங்களை பார்த்ததாக.
1: அது பரவாயில்லை. இங்கே உங்கள் தோழி பணிப்பெண் தங்கம் என்ற பெண்.
2: அம்மா, நான் எவ்வளவு சொல்லியும் இவரு.
0: பரவாயில்லை வள்ளி, நீ போ, நான் பேசிக் கொள்கிறேன்.
1: பார்த்தாயா வள்ளி, நீ போ தள்ளி. அம்மா, நீங்கள் தானே கனகதாரா?
0: ஆமாம்.
1: உங்கள் தோழி தங்கம் என்று.
0: ஆமாம் இருக்கிறாள். அவளுக்கு என்ன?
1: அவளுக்கு முக்கியமான ஒரு வேலையாக செய்தி கொண்டு வந்திருக்கிறேன்.
0: ஆஹா, என்ன செய்தி?
1: இல்லை, அதை அவளிடம்தான்.
0: அவள் வேறு, நான் வேறு அல்ல, என்னிடம் சொல்லுங்கள்.
1: ஆம், இருவரும் வேறு வேறு அல்ல என்று உரிமையுடன் நீங்கள் சொன்னாலும் வாயும் வயிறும் வேறுதானே எல்லோருக்கும்.
0: பெரியவரே, உங்கள் விளக்கம் எனக்கு தேவையில்லை. தங்கத்துக்கு என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிறீர்கள், அதை சொல்லுங்கள்.
1: இந்தாருங்கள் ஓலை. மன்னர் முன் தாங்கள் நாட்டியமாட வேண்டும் என்றும் அதற்கான நாள் குறிப்பிட்டு கேட்டு வாங்கி வர சொல்லி தங்கம் என்னிடம் கேட்டிருந்தாள்.
0: அப்படியா? நீங்களே மன்னரை சந்தித்து நாள் குறித்து வந்தீர்களா?
1: எனக்கு வேண்டியவன் ஒருவன் இருக்கிறான். அவனிடம் விளக்கமாக சொன்னேன். அவனிடம்தான் மன்னர் ஒரு குறிப்பிட்ட நாளை சொல்லி இருக்கிறார்.
0: ஓ, அப்படியா? மிக்க மகிழ்ச்சியான செய்தி. ஆம், நாட்டியம் எங்கு, எப்போது?
1: சோழ மன்னர் கல்லணை கட்டுமானத்தில் இருக்கிறார். அங்கேயே ஒரு மன்றமும் மாளிகையும் அமைத்திருக்கிறார்.
0: ஓ,
1: கல்லணை கட்டுமான பணியில் இருப்பவரை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் பொருட்டு வரும் பௌர்ணமி நாளில் தாங்கள் அங்கே நாட்டியமாடுகிறீர்கள். உங்களுக்கு அதற்கான எல்லா வசதிகளும் செய்து தருவதாகவும் மன்னர் கூறியிருக்கிறார்.
0: பௌர்ணமிக்கு இன்னும் 5 நாட்கள் இருக்கிறது.
1: ஆம், தங்கம் மன்னரை தனியாக பார்க்க வேண்டும் என்று கூறினாள்.
0: ஓ, தனியாகவா? எதற்கு?
1: அது எங்களுக்குள் ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தப்படி மன்னரை அவள் தனியாக சந்தித்து பேசுவதற்கும் அனுமதி வாங்கியிருக்கிறேன். அதை பற்றி என்னிடம் ஒன்றும் கேட்காதீர்கள்.
0: சரி சரி, உங்கள் ஒப்பந்தம் உங்களுடனேயே இருக்கட்டும். இந்தாருங்கள், ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கிறீர்கள் அல்லவா? இதோ உங்களுக்கு என் சன்மானம்.
1: எனக்கு தேவையானதை தங்கம் தந்து விடுவாள்.
0: பெரியவரே, தங்கத்திடம் என்ன அவ்வளவு உரிமை?
1: ஒன்றும் இல்லை அம்மா. ஒரு வகையில் பார்த்தால் தங்கம் எனக்கு மகள் போலத்தான்.
0: ஓ,
1: எனவே அந்த உரிமையில் தான் அப்படி சொன்னேன்.
0: சரி சரி, அப்படியா சங்கதி? தங்கத்துக்கு இங்கே ஒரு தகப்பன் வேறு இருக்கிறாரா?
1: அப்படித்தான் வைத்துக் கொள்ளுங்களேன். சோழ நாட்டுக்கு வந்திருக்கிறீர்கள். இந்த நாட்டில் உங்களுக்கும் ஒரு உறவு உண்டாகட்டும்.
0: உண்மைதான் பெரியவரே, இந்த சோழ நாடு எங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. ஆனாலும் என்ன செய்ய, நாங்கள் விருந்தினர்கள் தானே. ஒரு நாள் திரும்பி போக வேண்டியவர்கள் தானே.
1: எல்லோரும் ஒரு நாள் திரும்பி போக வேண்டியவர்கள் தானே. நான் சொல்ல வந்தது, எங்கள் நாட்டில் வந்த விருந்தினர்களை போற்றுவதில் தமிழர்களின் மரபு தனித்துவமானது அம்மா.
0: ஆமாமாமாம், நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அதனால் தான் என்னவோ, விருந்தோம்பலில் சிறந்த இந்த தமிழ் மண்ணில் நிரந்தரமாய் இருப்பதற்கு மனது பிரியப்படுகிறது.
1: நன்றி அம்மா, போய் வருகிறேன்.
0: போய் வாருங்கள் பெரியவரே.
3: கனகதாரா, என்ன செய்தி அது? என்ன பெரியவர் இப்படி வந்து சொல்லிவிட்டு போகிறார்?
0: ஆமாம், விருந்து வலிய வருகிறது. அதை விடவும் மிக மலிவாக கை கெட்டும் தூரத்தில் வருகிறது.
3: அப்படியா?
0: பௌர்ணமி நாளில் கல்லணை கரையோரம் தனியாக கரிகாலனை சந்திப்பதற்கு வாய்ப்பு கிடைத்து விட்டது. அது போதும்.
3: நான் வந்த நேரம் நல்ல நேரம் என்று நினைக்கிறேன். 5 நாட்கள் தானே நான் காத்திருந்து கரிகாலன் கதை முடிந்து விட்டது என்ற நல்ல செய்தியோடு நம் நாட்டுக்கு செல்கிறேன். அல்ல அல்ல, நாம் அனைவரும் செல்வோம்.

0: ஆஹா, என்ன ஒரு நாட்டியம், என்ன ஒரு நாட்டியம்! இப்படி ஒரு நாட்டியத்தை இதற்கு முன் கண்டதே இல்லை என்னும் அளவுக்கு அற்புதமாக ஆடினாய். நாட்டியத்தில் எத்தனை வகை உண்டோ அத்தனையும் கண்முன்னே காட்டினாய். வெகுச்சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய உன்னை எப்படி பாராட்டுவதென்றே தெரியவில்லை.
1: அரசரக்கரசே, தங்களை பணிந்து வணங்குகிறேன். இவ்வளவு புகழ்ச்சிகளுக்கும் நான் தகுதி உடையவளா என எனக்கு தெரியவில்லை.
0: உண்மையிலேயே உன் ஆட்டம் பாராட்டுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. உன்னிடம் ஒரு அபார திறமை இருக்கிறது.
1: நன்றி மன்னரே.
0: இந்த கல்லணை கட்டுமானத்தில் இருக்கும் அத்தனை தோழர்களையும் வீரர்களையும் மகிழ்வித்த உனக்கும் உன் குழுவினருக்கும் இதோ பொன்னும் மணியும் பட்டாடைகளும் பரிசளிக்கின்றேன்.
1: ஆஹா, நன்றி அரசருக்கரசரே.
0: ஏன் உன் குழுவினர் எட்டிப்போய் நிற்கிறார்கள்? வாருங்கள், அனைவரும் வந்து பரிசுகளை பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: இவ்வளவு பெரிய பொற்கிழியா!
0: உங்கள் திறமைக்கு இதைவிடவும் பல மடங்கு கொடுக்கலாம். வாருங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள்.
1: மகிழ்ச்சி அரசே, ஒரு சிறு விண்ணப்பம்.
0: என்ன?
1: அனைவர் சார்பாகவும் இவற்றை நானே பெற்றுக்கொள்கிறேன்.
0: ஏன், அவர்கள் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடாதா?
1: இல்லை அரசே, எங்கள் வழக்கப்படி நாட்டியத்தை தலைமையேற்று நடத்துபவர்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும்.
0: அப்படியா? சரி, ஆகட்டும். இதோ பெற்றுக்கொள் அனைத்தையும்.
1: நன்றி பேரரசே.
0: ஆம், உன் பெயர் என்ன சொன்னாய்?
1: கனகதாரா.
0: ஆஹா, தங்கம், என்ன ஒரு பொருத்தமான பெயர்.
1: பேரரசே, என் பெயர் கனகதாரா.
0: இரண்டும் ஒன்றுதான் அம்மா. கனகம் என்றால் தங்கம், தாரா என்றால் நளினமான பெண். எனவே கனகதாரா என்பதை தங்க மங்கை என்னும் பொருள்பட தமிழில் கூறினேன் அம்மா. சரி, வா, என் கையிலிருந்து பரிசுகளை எடுத்துக்கொள்.
1: இல்லை அரசே, கொடுப்பவர் கரம் உயர்ந்திருக்க வேண்டும், பெறுபவர் கரம்தான் தாழ்ந்திருக்க வேண்டும். அதுதானே முறை?
0: அடடே, ஈகைக்கான இலக்கணத்தை கூறிவிட்டாயே. ஆனாலும் பரவாயில்லை, நான் ஒன்றும் உன்னை விழுங்கி விடமாட்டேன். அருகில் வந்து எடுத்துக்கொள்.
1: அனல் மேல் காய்வது போல் மன்னரிடத்தில் ஒழுகுதல் வேண்டும் என்பது ஆன்றோர் வாக்கு.
3: அடடே, நீ இந்த சோழ மண்டலத்தை சார்ந்தவள் போலவே பேசுகிறாயே.
1: ஒரு வகையில் நான் இந்த மண்ணுக்கு சொந்தமாக போகிறவள்தான்.
0: சரி, இதோ உன் விருப்பப்படியே இவள் பெற்று.
1: நன்றி அரசே.
2: என்ன இது, கனகதாரா இப்படி செய்கிறாள்? அதுதான் எனக்கு விளங்கவில்லை. கைக்கு கிடைத்த வாய்ப்பை விட்டு விட்டாளே.
4: அப்படியானால் வேறு ஏதோ திட்டம் இருக்கிறதோ?
2: ஆனால் நாம் நமது அடுத்த திட்டத்தை செயல்படுத்தி விட வேண்டியதுதான்.
4: அதுதான் சரி.
0: என்ன அழகா, வைத்த கண் வாங்காமல் கனகதாராவையே பார்த்து கொண்டிருக்கிறாய்?
2: அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை அரசே.
3: ஒன்றுமில்லாமலா நடுநேரம் பார்த்து கொண்டிருந்தாய்?
2: இவ்வளவு சிறப்பான நாட்டியத்தை நான் என் வாழ்வில் இதுவரை கண்டதில்லை, அதனால்தான்.
3: நினை மறந்து நின்று விட்டாயோ?
0: பார், கனகதாராவும் உன்னால் வெட்கப்படுகிறாள்.
1: விடை கொடுங்கள் அரசே, நாங்கள் வருகிறோம்.
0: நல்லது. இந்த சோழ மண்டலம் கண்டிருக்கும் ஒப்பற்ற நாட்டிய தாரகைகளில் நீயும் ஒருவளாக நிலைத்திருக்க உன்னை வாழ்த்துகிறேன். வாழ்க நின் திறமை, வளர்க நின் புகழ்.
2: இந்த பாசறையில்தான் நாம் எதிரி இருக்கிறான்.
4: ஆனால் அவனுடன் அந்த அழகனும் இருக்கிறானே.
5: அதனால் என்ன, இது இரண்டு கத்திகள், ஆளுக்கு ஒரு குருவாளை வீச வேண்டியதுதான்.
4: ஆம், அப்படியே செய்வோம்.
2: நீங்கள் இருவரும் நாம் தப்பிவதற்கு இடையூறு இல்லாமல் விழியலும் வழியை கவனித்துக் கொள்ளுங்கள்.
4: ஆமாம், யார் கண்டிலும் படாமல் தப்பிப்பதற்கு நாம் இப்போது அழிந்திருக்கும் இந்த சோழ நாட்டு வீரர்களின் உடை நமக்கு மிகவும் உதவியாக இருக்கும். சற்று பொறுங்கள்.
2: எனப்பா?
4: கூடாரத்துக்குள் பேச்சு குரல் கேட்கிறது, கவனியுங்கள்.
0: என்ன அழகா, மாலை பொழுதிலிருந்தே உன் முகத்தில் ஒருவித மாற்றம் தெரிகிறதே.
4: அப்படியா? எனக்கு ஒன்றும் தோன்றவில்லையே.
0: என்னப்பா இப்படி சொல்லிவிட்டாய்? உண்மையிலேயே நாட்டியம் கண்டதிலிருந்து உன் முகத்தில் ஒருவித மாற்றம், மலர்ச்சி, மகிழ்ச்சி, இப்படி எல்லாமே தெரிகிறதே.
4: அரசே, தங்களுக்கு ஏதாவது கலகலப்பு செய்ய வேண்டுமென்றால்

0: தான் கிடைத்தேனா?
1: நான் என்ன பொய்யா சொல்கிறேன்?
0: அரசே, தாங்கள் இப்படி பேசுவதெல்லாம் சரியல்ல.
1: அடே அப்பா, ஒரு பேரரசனுக்கே உத்தரவு போடுகிறாயா?
0: மன்னிக்க வேண்டும் அரசே, நான் அந்த அர்த்தத்தில்...
1: ஏன் பதறுகிறாய் அழகா? என்னிடத்தில் உனக்கில்லாத உரிமையா? உன் உயிரை துச்சமென மதித்து என் உயிரை பலமுறை காத்த சுத்த வீரன் நீ. இளவயது முதலே நிழல் போல தொடர்ந்திருக்கும் உன்னிடத்தில் நான் வேடிக்கை செய்யக்கூடாதா? இதற்கேன் பதறுகிறாய்? சரி, அதை விடு. நாட்டியம் பார்த்த பிறகு உன் மனதில் எதுவுமே தோன்றவில்லையா?
0: அற்புதமான நாட்டியம். தாங்களே அங்கு கூறியது போல இப்படி ஒரு நாட்டியத்தை நான் இதற்கு முன் கண்டதே இல்லை.
1: ஆமாம், கனகதாராவின் நாட்டியம் கண்டவர் வியக்கும் அதிசய நாட்டியம்தான். கேட்க வேண்டுமென நினைத்தேன். அழகா, நாளை மாலை பொழுதில் எங்கோ நீ செல்ல வேண்டும் என்று கூறினாயே, என்ன விஷயம்?
0: அது ஒரு முக்கியமான நபரை சந்திக்க வேண்டும்.
1: ஏன், பெண் பார்க்க செல்கிறாயோ?
0: அப்படி எதுவும் இல்லை அரசே, ஒரு முக்கியமான பெரியவர் ஒருவரை சந்திக்கப் போகிறேன்.
1: அப்படி யாரப்பா உனக்கு முக்கியமானவர்?
0: பார்த்துவிட்டு வந்த பெண் சொல்கிறேன் அரசே.
1: சரி சரி சரி, நேரம் நள்ளிரவை நெருங்கிவிட்டது, நீயும் சென்று ஓய்வெடுத்து.
0: ஆகட்டும் அரசே. அங்கென்ன, ஏதோ பிரகாசிக்கிறது.
1: யாரங்கே?
0: அரசே, நகரங்கள் நகரங்கள், கத்தி வீச போகிறார்கள்.
1: வீரர்களே, பிடியுங்கள் அவர்களை.
2: ஓடுங்கள் ஓடுங்கள்.
1: நல்லவேளை அழகா, என்னை நோக்கி வீசப்பட்ட குருவாளை சாமர்த்தியமாக தட்டிவிட்டாய்.
0: அரசே, தாங்கள் எச்சரிக்கையாக இருங்கள், நான் ஓடிச் சென்று அவர்களை...
1: அவசியமில்லை, நம் வீரர்கள் அவர்களை மடக்கி பிடித்து விடுவார்கள். இந்நேரம் நான் பஞ்சனையில் படுத்திருந்தால் படுத்தவன் மீண்டும் எழுந்திருக்க வாய்ப்பில்லாமலேயே போயிருக்கும்.
0: அரசே, அந்த நிலைக்கு தங்களை விட்டிருக்க மாட்டோம்.
1: என் மார்பை குறிவைத்து மட்டுமல்ல, உன்னையும் தான் குறிவைத்து நஞ்சு தோய்ந்த இந்த இரண்டு குருவாளும் வீசப்பட்டிருக்கிறது. இதை பார்க்கும் போது எதிரி அவ்வளவு நெருக்கத்தில் வந்துவிட்டான் என்பதை அல்லவா காட்டுகிறது?
0: எதிரி வந்துவிட்டதை இந்த வாழ் காட்டட்டும், நாம் யாரென்று எதிரிக்கு காட்டும் நாள் நெருங்கிவிட்டது.
1: அழகா, இம்முறையும் என் உயிர் காத்திருக்கிறாய். உயிர்காப்பான் தோழன் என்ற பழமொழியை என் மட்டில் உயிர்காப்பான் அழகன் என்றுதான் மாற்றிச் சொல்ல வேண்டும் போலிருக்கிறது.
3: அன்பரே, நான் ஒன்று கேட்டால் மறைக்காமல் உண்மையை சொல்வீர்களா?
0: இதுநாள் வரை உன்னிடத்தில் ஏதேனும் நான் மறைப்பதாக நினைக்கிறாயா தங்கம்?
3: இல்லை, ஆனால் கேள்வி உங்களை பற்றியதில்லை.
0: பிறகு?
3: கரிகாலரை பற்றியது.
0: மாமன்னரை பற்றியா?
3: ஆம், நேற்று முன்தினம் கல்லணை பாசறையிலேயே மன்னரை கொள்வதற்கு சதி நடந்ததாமே.
0: தங்கம், உனக்கு எப்படி இது தெரியும்?
3: நடந்தது அரசல் புரசலாக என் காதுக்கும் வந்தது. அந்த கொலைகார கூட்டம் தப்பிவிட்டதாமே.
0: இல்லை தங்கம், அவர்கள் தப்ப வைக்கப்பட்டிருக்கிறார்கள்.
3: விளங்கவில்லையே.
0: அவர்களாக தப்பிக்கவில்லை, அவர்கள் நோக்கம் அறிவதற்காக நாங்கள் தான் அவர்களை தப்ப விட்டிருக்கிறோம்.
3: அப்படியா?
0: என்ன தங்கம் அப்படி பார்க்கிறாய்?
3: மாமன்னருக்கு வைத்த குறியில் அவரது நிழல் போடவே தொடரும் நீங்கள் அகப்பட்டு விட்டால், அதை நினைத்துதான் கவலையாக இருக்கிறது.
0: கவலைப்படாதே தங்கம், என் உயிர் உன்னிடத்தில் இருக்கும் போது யார் என்னை என்ன செய்துவிட முடியும்?
3: மீண்டும் மன்னரின் மீது அக்கூட்டம் தாக்குதல் நடத்தினால்?
0: உன் கேள்வியே தவறு தங்கம், அவர்கள் நடத்தியது தாக்குதல் அல்ல, கலகின் பெயரால் ஒரு சதி, அதுவும் தகுந்த திட்டமிடல் இல்லாமல்.
3: ஏன் அவர்கள் மாமன்னரை குறிவைத்தார்கள்?
0: கரிகாலரை குறிவைக்க காரணம் தேவையா? பகை அரசர்க்கு எல்லாம் சிம்ம சொப்பனமாக இருப்பவர், இமயம் வரை சென்று வெற்றி கொடி நாட்டியவர், இளம் வயதிலேயே பகையினை வீழ்த்தி பட்டத்திற்கு வந்தவர். அவரை குறிவைக்க பலருக்கும் காரணம் பல இருக்கலாம், ஆனால் அந்த காரணத்தில் நியாயம் இருக்க வேண்டும் அல்லவா? பகை இருக்கிறது, பகுத்தறிவு இல்லை. நீச்சத்தனம் செய்கிறார்கள், நீதியை மறந்து விடுகிறார்கள். நேற்று முன்தினம் வந்ததும் அப்படி ஒரு கூட்டம்தான். அக்கூட்டத்திற்கு உதவி செய்த சோழ நாட்டு பெரியவர் ஒருவர் பிடிபட்டிருக்கிறார்.
3: என்ன
0: தங்கம், என்ன சிந்தனை, ஏன் இந்த திடீர் அமைதி?
3: நான் ஒன்று கேட்பேன், உண்மையாய் பதில் சொல்வீர்களா?
0: இன்றைக்கு என்ன நிறைய கேள்வியுடன் வந்திருக்கிறாயா?
3: அப்படித்தான் வைத்துக் கொள்ளுங்களே.
0: சரி கேள்.
3: தெய்வீகமான காதல் சோகத்தில் முடியும் என்பார்களே, அது நிஜம்தானா?
0: ரங்கம், காவியங்கள் தான் அப்படி சொல்கின்றன, ஆனால்

0: எத்தனையோ காதலர்கள் உயர்ந்த உன்னத காதல் வாழ்வை எய்தியதை நான் கண்டிருக்கிறேன். தியாகத்திற்கு முன்பாக அந்த காதலில் சில உறுதிப்பாடுகளை செய்தால் நிச்சயம் அவர்களாலும் வாழ முடியும்.
1: ஒரு ஒப்புக்காக கேட்கிறேன். ஒருவேளை நான் தங்களிடம் உண்மையை மறுக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள், என்னை நீங்கள் ஏற்பீர்களா அல்லது ஒதுக்குவீர்களா?
0: எப்போதும் காதலில் உண்மையைத்தான் சொல்ல வேண்டும் என்றாலும் கூட சுத்தமான பத்தரை மாற்று பொன்னை கொண்டு எந்த ஆபரணமும் செய்ய இயலாது. அதில் சிறிதளவேனும் தாமிரம் சேர்ப்பார்கள். சுத்தமான தங்கத்திற்கே அந்த நிலை. எனது இந்த தங்கத்தின் காதலில் சிறிது பொய்மை கலந்திருந்தாலும் நான் நிச்சயம் ஏற்பேன்.
1: அப்படியானால் என்னிடத்தில் ஏதேனும் பிழையாக இருந்தாலும் என்னை நீங்கள் மனம் ஓந்து மன்னித்து ஏற்றுக்கொள்வீர்கள் அல்லவா?
0: இதே கேள்வியை நானும் உன்னிடம் கேட்கலாம் அல்லவா?
1: நிச்சயமாக ஏற்றுக்கொள்வேன். காரணம், உங்கள் மீது நான் வைத்திருக்கும் பேரன்பை என்னால் வார்த்தையில் விவரிக்க முடியாது. நீங்கள் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையை நான் நினைத்து பார்க்கவே முடியாது. இந்நேரத்தில் இன்னொன்றையும் சொல்ல வேண்டும். நான் ஒரு சாதாரண பெண் அல்ல.
0: தெரியுமே, நீ ஒரு தேவ கன்னிகை. அப்படித்தான் உன்னை வாவிக்கரையில் நான் முதன் முதலில் பார்த்தபோது நினைத்தேன்.
1: இல்லை, நான் ஒரு நடன தாரகை. என் நடன கலையின் புகழ் இவ்வுலகெல்லாம் ஒளிவீச வேண்டுமென கனவு கண்டாலும் வேறு ஒரு நோக்கத்துக்காகவே இந்த சோழ நாட்டுக்கு வந்துள்ளேன்.
0: நீ வந்த நோக்கம் என்னவோ?
1: நான் வந்த நோக்கம் வேறு, ஆனால் இப்போது என் ஏக்கம் வேறு. தங்களை கைப்பிடித்த மனைவியாய் உங்களை விட்டு பிரியாத நிலையுடன் வாழ வேண்டும் என்றுதான் என் உள்ளம் உருகுகிறது. நாம் இந்த சோழ நாட்டை விட்டு எங்கேயாவது சென்று விடலாம்.
0: சோழ நாட்டை விட்டு நாம் ஏன் போக வேண்டும்? அது மட்டுமல்ல, உன்னை இனி எங்கும் நான் போக விட போவதும் இல்லை.
2: அசையாதீர்கள்
3: வீரர்களே, அங்கேயே நில்லுங்கள். தங்கத்தை தொட்டால் தொட்ட கை உங்கள் அங்கத்தில் இருக்காது.
1: யாரது?
4: நான் தான்.
1: பெரியவரே, பலத்த காவல் இருக்கும் இந்த சிறைக்குள் தாங்கள் எப்படி வந்தீர்கள்? ஏன் வந்தீர்கள்?
4: உன்னை காப்பாற்றத்தான் உயிரை பணயம் வைத்து இந்த சிறைச்சாலைக்குள் நுழைந்திருக்கிறேன். இதோ பார் சாவி.
1: பெரியவரே,
4: பேசுவதற்கு இது நேரமில்லை. சீக்கிரம் இங்கிருந்து இருவரும் தப்பிச் செல்லுங்கள். இல்லாவிட்டால் நாளை உங்கள் உயிர் உடலில் தங்காது. அப்பாடா, ஒரு வழியாக பூட்டை திறந்தாகிவிட்டது.
5: வா, சத்தம் செய்யாமல் வா. அழகனையும் காப்பாற்றி விடுகிறேன்.
0: யாரது?
1: நான் தான்.
0: தங்கம்,
5: அதிகமாக பேச நேரமில்லை. சீக்கிரம் என்னோடு வாருங்கள். வெளியேறுவோம். ஓசையின்றி என்னை பின்தொடருங்கள்.
0: தங்கம், இவர் யார்?
1: இந்த பெரியவர் எனக்கு சில உதவிகள் செய்திருக்கிறார்.
0: நம்மை ஏன் விடுவிக்கிறார்?
1: சோழ நாட்டில் இருந்து நம்மை தப்பிக்க ஏற்பாடு செய்கிறார்.
5: உங்கள் இருவரையும் விடுதலை செய்வதற்காக தான் இவ்வளவு பாடுபடுகிறேன்.
0: பெரியவரே, எங்களை பொதுவான சிறையில் அடைக்காமல் இம்மாளிகைக்கு கொண்டு வந்து தனிமை சிறைப்படுத்தியது யார் என்று உமக்கு தெரியுமா?
5: தெரியாமல் என்ன, எல்லாம் அந்த கீழே அமைச்சர் செய்த வேலைதான். என்ன தங்கம், அழகனுக்கு விவரமே?
1: ஐயா, தயவு கூர்ந்து விரைவாக இங்கிருந்து சென்று விடுங்கள். எதுவும் இங்கே பேச வேண்டாம். இவர் எங்கு இருக்கிறாரோ அங்குதான் நானும் இருப்பேன். சீக்கிரம் சென்று விடுங்கள். எங்கள் பொருட்டு நீங்களும் சிக்கிக் கொள்ளாதீர்கள்.
4: அழகா, தங்கம் சிலவற்றை உன்னிடம் கூறாமல் மறைத்திருக்கலாம், ஆனால்
1: பெரியவரே, மீண்டும் தாங்கள்.
0: ஐயா, நான் அறிந்தவரை தங்கம் என்னிடம் உண்மை ஏதும் மறைத்திருப்பதாக தோன்றவில்லை.
4: அப்படியா? தங்கத்தின் மனத்தையும் குணத்தையும் அறியும் அளவுக்கு உனக்கு நெடுங்காலம் அவள் பழக்கமோ?
0: ஒருவரின் மனதை எடை போட நாட்கள் தேவையா? கண்ணும் கருத்தும் இருந்தால் சில நொடிகளே போதும்.
4: அடே அப்பா, அழகன் நல்லவன் என கேள்விப்பட்டிருக்கிறேன். பெண்ணின் மன ஆழத்தை அறியும் வல்லவன் என இப்போதுதான் கேள்விப்படுகிறேன்.
1: ஐயா, தயை கூர்ந்து.
4: தங்கம், பெண்ணால் கெட்டவர்களை பார்த்திருக்கிறேன். இப்போது உன்னால் கெட்டவனையும் பார்க்கிறேன். இறுதியாக ஒன்று கூறுகிறேன். இந்த வாய்ப்பை தவறவிட்டால் நாளை உங்கள் உயிர் உடலில் தங்கும் என்று கூறுவதற்கு உத்தரவாதம் இல்லை.
1: விதி அதுதான் என்றால்

0: தருணத்திலாவது எங்கள் காதல் கை கூடட்டும்.
1: சரி அம்மா, சரி. இதற்கு மேல் இங்கு நிற்பது வீண் வேலை. உங்கள் விதிப்படி நடக்கட்டும், நான் வருகிறேன்.
0: கவனமாக செல்லுங்கள் பெரியவரே. எங்களுக்காக சிறைச்சாலை வரை வந்து உதவி செய்ய நினைத்த உங்களை என் உயிர் உள்ளவரை மறக்க மாட்டேன். சென்று வாருங்கள்.
1: செல்வதற்கு முன் ஒரு சிறிய ஐயம்.
0: சொல்லுங்கள்.
1: அழகா, நாளை காலையில் உண்மை வெளிப்படும் போது கடும் தண்டனை உண்டென நீ உணரவில்லையா? அல்லது அரசர் உன் மீது அன்பு வைத்திருப்பதனால் தப்பிவிடலாம் என்ற அசட்டு துணிச்சலில் இருக்கிறாயா?
2: உண்மையின் மீது எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது.
1: என்னவோ சொல்கிறாய், உன்னால் இந்த அப்பாவி பெண் தப்பிப்பதும் தடையாகிறதே.
0: பெரியவரே, இருந்தால் சேர்ந்து இருக்கிறோம், இறந்தால் இறப்பிலும் சேர்ந்தே இறப்போம். போய் வாருங்கள்.
1: வருகிறேன். இறைவன் உங்களுக்கு அருள் புரியட்டும்.
0: இறைவா, காவலர்கள் கண்ணில் படாமல் பெரியவர் பத்திரமாக போய் சேர வேண்டும்.
2: தங்கம், எனக்கு நேற்று மாலை முதல் நடந்தேறிய சம்பவங்கள் எல்லாம் புதிராகத்தான் இருக்கின்றன.
0: எனக்கும் தான்.
2: நீ எதற்காகவோ என்னிடம் எதையோ மறைக்கிறாய், அது என்னவென்று எனக்கு புரியவில்லை.
0: என்னை சுற்றி என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை. என்னால் சிறைக்கு வந்துவிட்ட உங்களை என் உயிரை தந்தாலும் விட்பேன், ஆனால் என்ன நடந்தாலும் உங்கள் மீது நான் கொண்டிருக்கும் அன்பை மட்டும் சந்தேகப்படாதீர்கள்.
2: இல்லை தங்கம், ஒன்று மட்டும் புரிகிறது. நீ ஏதோ ஒரு தியாகத்துக்கு தயாராகிவிட்டாய். மீண்டும் சொல்கிறேன், நான் இருக்கும் வரை உன்னை எந்த ஆபத்தும் அண்டிட விடமாட்டேன்.
0: அன்பரே.
2: தங்கம்.
0: அன்பரே.
2: தங்கம்.
3: ராஜாதி ராஜ, ராஜா மார்த்தாண்ட, ராஜகுல திலக, சோழர் குல சூரியன், பொன்னி கரை கண்ட செண்டி கோமகன், பொன்னியின் காவலன், கரிகால பேரரசர்
4: வாழ்க, வாழ்க.
3: கரிகால பேரரசர்
4: வாழ்க, வாழ்க.
3: கரிகால பேரரசர்
4: வாழ்க, வாழ்க.
5: அறிவிற் சிறந்த அவையோர்க்கும் மொழியில் சிறந்த தகை சான்றோர்க்கும் அவையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் கரிகாலனின் அவையடக்க வணக்கம்.
6: வணங்குகிறோம் அரசே.
5: அழகா, உன்னை இப்படி குற்றவாளியாய் காண்பேன் என நான் கனவிலும் நினைத்திருக்கவில்லை. ஆயினும் நீதியும் நேர்மையும் அனைவருக்கும் பொது. தாயாகினும் தந்தையாகினும் தாரமாகினும் தமையனாகினும் நியாயத்தராசு எதன் பொருட்டும் இந்த கரிகாலன் அவையில் தாழாது, தர்மம் வீழாது. அமைச்சரே.
7: அரசே.
5: தாங்கள் விசாரணையை தொடங்கலாம்.
7: பெண்ணே, மகதம் எனப்படும் முகரி நாட்டு மன்னன் பிரதாபருத்திரனின் கூட்டத்தைச் சேர்ந்தவள்தானே நீ?
0: ஆம்.
7: சோழ நாட்டுக்கு நீ வந்தது கரிகாலரை கொலை செய்வதற்காகத்தானே? சொல்.
0: ஆம்.
2: இல்லை, அவள் குற்றம் ஏதும் செய்யவில்லை.
7: அழகா, நீ இப்போது குற்றவாளி. இந்த கொலைகார கூட்டத்திற்கு நீயும் உணர்ந்தை. உன்னை கேட்கும் போது மட்டும் நீ பேசினால் போதும். பெண்ணே, இதனால் வரையிலும் மன்னரின் நம்பிக்கைக்கும் விசுவாசத்திற்கும் பெயர் பெற்ற அழகனையே நீ குற்றமேதும் செய்யவில்லை என கதரும் அளவுக்கு மயக்கி வைத்திருக்கிறாய். நீ பலே ஆள்தான்.
2: அமைச்சரே, தங்கம் ஒன்றும் ஆள் மயக்கி அல்ல.
7: அழகா, நான் ஒன்றும் பொதுப்படையாக கூறவில்லை. உன்னை மட்டும் மயக்கி இருக்கிறாள், இது உண்மைதானே? இவள்தான் கனகதாரா என தெரிந்தும் நீ பழகி இது குற்றம்தானே?
2: இல்லை, இவள் பெயர் தங்கம் என்றுதான் அறிவேன். ஆனால் இவள் கனகதாரா என்று நீங்கள் தான் கூறிக்கொண்டிருக்கிறீர்கள்.
7: அழகா, ஏன் இப்படி அடியோடு மாறிவிட்டாய்? இவள் அன்று கல்லணையில் நாட்டியும் ஆடும் போது நீயும் அரசரோடு அமர்ந்து மெய்மறந்து ரசித்தாயே, அப்போது கூட இவள்தான் உன்னிடம் பழகியவள் என்று கண்டுபிடிக்க முடியவில்லையா?
2: இல்லை, கனகதாராவுக்கும் தங்கத்துக்கும் மலையளவு வித்தியாசம் இருக்கிறது.
7: அமைதி, அமைதி. அப்படி என்றால் நீ கனகதாராவிடமும் பழகி இருக்கிறாயோ?
2: இல்லை, பார்த்திருக்கிறேன். அதுவும் சற்று தொலைவில் இருந்து, அவ்வளவுதான்.
7: ஓஹோ, பார்த்த மாத்திரத்திலேயே கனகதாராவுக்கும் தங்கத்துக்கும் அப்படி என்ன மறையளவு வித்தியாசம் கண்டுவிட்டாய்?
2: கனகதாரா ஆடம்பரமும் அதிகாரமும் ஆணவமும் மிக்கவள். அதற்கு நேரெதிராய் தங்கம் எளிமையும் அடக்கமும் அன்பும் மிக்கவள்.
7: அடே அப்பா, இருவர்

0: இவ்வளவு கணித்திருக்கும் நீ அவ்விருவரும் ஒருவர்தான் என்பதை எப்படி அறியாமல் போனாய்? அதுதான் என் வியப்பு.
1: அமைச்சரே, உங்கள் வியப்புக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது.
0: அப்படியானால் அவளே சொல்லட்டும். கனகதாரா, நீ சொல். இந்த அவைக்கு மட்டுமல்ல, அழகனுக்கும் சேர்த்து விளக்கமாக சொல். நீதானே கனகதாரா?
2: ஆம்.
0: அழகா, இப்போதாவது உண்மையை சொல். உண்மையிலேயே கனகதாராவுக்கும் தங்கத்திற்கும் உனக்கு வித்தியாசமே தெரியவில்லையா?
1: இல்லை, நான் கனகதாராவை பார்த்தது அந்த நாட்டியத்தின் போது மட்டுமே. அன்று ஒப்பனையில் இருந்ததால் என்னால் அடையாளம் காண முடியவில்லை.
0: இதை என்னை நம்ப சொல்கிறாயா?
1: நான் சொல்வது உண்மை, நம்புவதும் நம்பாததும் தங்கள் விருப்பம்.
0: நமது மன்னரை பற்றியோ அல்லது முகரி மன்னனை பற்றியோ இவள் உன்னிடம் ஏதேனும் கூறியது உண்டா?
1: நமது மன்னர் முகரி மன்னனை என்ன செய்தார் என்பது பற்றி ஒரு முறை கேட்டதுண்டு. அதற்கு நான் விளக்கம் கூறிய போது இப்போதுதான் எனக்கு சில உண்மை விளங்குகிறது. கரிகாலரை தவறாக நினைத்தது என் பெரும் குற்றம் என தங்கம் கூறியதுண்டு.
0: இன்னும் இவளை நீ தங்கம் என்றே கூறுகிறாயா?
1: இவள் என்றுமே எனக்கு தங்கம்தான்.
0: உன்னிடம் பிறகு வருகிறேன். சரி கனகதாரா, நீ சொல், அழகன் எப்படி உனக்கு அறிமுகமானான்?
2: இங்கே எனக்கு பழக்கமான ஒரு பெரியவர் மூலம்.
0: யார் அந்த பெரியவர்?
3: அமைச்சரே, ஒற்றற்படை தலைவர் நேற்றிரவு அந்த பெரியவரை கைது செய்திருக்கிறார். சில நொடிகளில் அவரை கொண்டு வந்து விடுவார்.
0: ஆகட்டும் கனகதாரா, அன்று நீ ஆடிய நாட்டியம் மன்னரை கொல்வதற்கான திட்டம் தானே?
2: ஆம்.
0: பிறகு ஏன் உன் திட்டம் நிறைவேறவில்லை?
3: அமைச்சரே, அந்த சதிகாரி எங்கள் திட்டப்படி நடந்து கொள்ளாததான் காரணம். அவளுக்கு தான் தெரியும்.
0: சரி, காரணத்தை அவள் பிறகு கூறட்டும். முதலில் உங்கள் திட்டம்தான் என்ன, அதை கூறுங்கள்.
3: அன்று கரிகாலர் முன்னிலையில் கனகதாரா நாட்டியமாடி முடிந்ததும் மன்னரின் கரங்களால் பரிசில் பெறுவாள்.
4: அப்போது யாரும் அறியாவண்ணம் அவள் அணிந்திருக்கும் கடும் நஞ்சு தோய்ந்த புலிநகத்தால் மன்னரது கரங்களை தெரியாதனமாக பட்டது போல் கீறிவிட வேண்டும்.
5: அந்த விஷம் மன்னரின் உடலில் வேலை செய்ய அரை நாள் பிடிக்கும்.
6: அதற்குள் நாங்கள் பூம்புகார் நகரை விட்டு கிளம்பிவிட வேண்டும் என்பதுதான் திட்டம்.
0: அடே அப்பா, என்ன சாதுரியமான திட்டம்! கனகதாரா, இவர்கள் சொல்வது உண்மைதானே?
2: ஆம்.
0: அழகா, பார்த்தாயா இந்த அழகி செய்த அழகான வேலையை? இதுவும் எனக்கு தெரியாது என்றுதான் சொல்ல போகிறாயா?
1: கேட்கவே நெஞ்சம் கொதிக்கிறது. ஆனாலும் இதையெல்லாம் எனக்கு தெரியாது என்று சொன்னால் நீங்கள் நம்பவா போகிறீர்கள்?
0: அழகா, நான் நம்புவதற்கட்டும். உன்னையும் இந்த பெண்ணையும் தனித்தனியே சிறையில் வைத்து பூட்டியிருந்தேன். ஆனால் காலையில் இருவரும் அது எப்படி ஒரே அறைக்குள் இருந்தீர்கள்?
7: அமைச்சரே, சிறைக்குள்ளும் இவர்களுக்கு உதவி செய்ய ஆட்கள் இருக்கிறார்களா?
0: அரசே, அதுதான் எனக்கும் புதிராக இருக்கிறது. அழகா, இதற்காவது நீ உண்மையை சொல்வாய் என்று நான் எதிர்பார்க்கிறேன்.
1: ஓர் பெரியவர் உதவி செய்தார், தப்பிக்க ஏற்பாடும் செய்தார்.
0: அப்படியா? இப்படி தப்பிக்க முயற்சி செய்தாயா?
1: ஒரு தவறும் செய்யாத நான் ஏன் அப்படி தப்பிச் செல்ல வேண்டும்?
0: அதாவது, விடிந்தால் நம் தலை தப்பாது என்று தெரிந்தும் நீங்கள் இருவரும் தப்பித்து விடாமல் சிறையிலேயே இருந்தீர்கள், அப்படித்தானே?
1: ஆம். உண்மையின் மீது எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை உண்டு.
0: உனக்கு இருக்கலாம், ஆனால் உண்மையில் கொண்ட நம்பிக்கை எங்களுக்கு சிதைந்து போகும் அளவுக்கு உன் நலத்தை இருந்திருக்கிறது. அழகா, நீ இப்போது குற்றவாளியாக இருக்கிறாய்.
5: வணக்கம் அரசே, தங்களை காண காலாந்தகர் என்ற முதியவர் வந்திருக்கிறார்.
7: என்ன, காலாந்தகரா? அமைச்சரே, காலாந்தகர் என்னை காண வருவது அவருக்கு சிறுமை, நான் அவரை காணச் செல்வதுதான் அவருக்கு பெருமை. நானே சென்று அவரை உரிய மரியாதையுடன் வரவேற்று உபசரித்து விருந்தினர் மாளிகையில் தங்கச் செய்கிறேன்.
0: அரசே, தாங்கள் இங்கு இல்லாமல் இந்த விசாரணையை தொடர
7: இதோ மணிமுடியை அரியணை மீது வைக்கிறேன். அமைச்சரே, எனக்காக காத்திருக்க வேண்டாம். தாங்கள் விசாரணையை தொடர்ந்து நடத்தி நீதி வழங்குங்கள். தாமதமாக தரப்படும் நீதியானது தண்டனைக்கு ஒப்பானது, எனவே தாமதிக்க வேண்டாம்.
0: அப்படியாகட்டும் அரசே.
7: இந்த அரசவை எதன் பொருட்டும் நீதி வழுவக்கூடாது. நீதிக்கு பின் பாசம், இது முன்னோர் வகுத்த வேதம், அதுவே என் இதய நாதம். வருகிறேன்.
8: வாழ்க மன்னர், வாழிய சோழ நாடு, வாழ்க வாழ்க.
1: என்ன நடக்கிறது இங்கே?
0: அமைதி, அமைதி.
5: அமைச்சரே, இதோ சதி திட்டத்துக்கு உடந்தையாக இருந்த கிழவரை கொண்டு வந்திருக்கிறோம்.
0: ஓ, நீதானா அந்த கிழம்? எல்லாம் உன்னால் வந்த வினைதானா?
9: அமைச்சரே, நான் கிழம் என்றால் நீர் என்னை விட பழுத்த கிழம்.

0: அமைதி அமைதி. பெரியவரே, கரிகாலரை கொலை செய்வதற்கென சோழ நாட்டில் புகுந்த பெண்ணுக்கு உடந்தையாயிருந்தீரே, அதற்கு என்ன தண்டனை தெரியுமா? உண்மையை ஒப்புக்கொண்டால் தண்டனை குறைய வாய்ப்பிருக்கிறது.
1: அன்று கொலை முயற்சியே நடக்கவில்லை அமைச்சரே.
0: அப்படியா? நீர் தப்பிப்பதற்கு கூறும் உமது வார்த்தை ஜாலம் இங்கே எடுபடாது.
1: அமைச்சரே, நான் கூறுவது சத்தியம். அன்று நாட்டியத்தின் போது அரசரை கொல்ல கனகதாரா எவ்வித முயற்சியும் எடுக்கவில்லை. ஆனாலும் அதை செயல்படுத்தியது போலவே நாடகமாடி தனது கூட்டத்தாரை சோழ நாட்டிலிருந்து தப்புவிக்க செய்தாள். உண்மையில் அவள் அன்று கரிகாலரை தொடவே இல்லை.
0: தாரா, பெரியவர் கூறுவது உண்மையா?
2: ஆம், உண்மைதான்.
0: ஏன் அவ்வாறு நாடகம் ஆடினாய்? ஏன் நீ மட்டும் இங்கேயே தங்கினாய்?
1: அமைச்சரே, அதற்கும் இந்த அழகன்தான் காரணம்.
0: அப்படியா? எப்படி?
1: அழகனும் கனகதாராவும் மனதார விரும்புகிறார்கள். அவனை விட்டு பிரிந்து போக முடியாமல் இவள் தவிக்கிறாள். தப்பிச் சென்ற இவளது கூட்டமோ ஊருக்கு வெளியே பிடிபட்டு விட்டது.
0: என்ன தாரா, பெரியவர் கூறுவது
2: முற்றிலும் உண்மை.
0: சரி, குற்றத்தை நீயே ஒப்புக்கொள்ளுகிறாய். ஆனால் மன்னரை கொலை செய்யும் முயற்சியிலிருந்து ஏன் பின்வாங்கினாய்?
2: கரிகாலரின் இமய படையெடுப்பின் போது எங்கள் முகரி நாட்டு மன்னர் பிரதாபருத்திரனை அடிமைப்படுத்தினார். காவிரிக்கு கரை கட்டும் வேலையும் தந்து அவரை அவமானப்படுத்தினார். அதற்கு பழிவாங்கும் நோக்கில்தான் நான் இங்கு வந்தேன். இங்கே பொன்னி நதிக்கு கரை எழுப்பும் பணியில் கரிகாலரை அவமதிக்கும்படி எங்கள் மன்னர் நடந்து கொண்டதாகவும், தொடர்ந்து கரிகாலரை அவமதித்து வந்ததாகவும், நாட்டை ஆள்கின்ற மன்னருக்கு அகந்தை கூடாது எனும் பாடத்தை கற்பிக்கவே கரிகாலர் விரும்பினார். தம் நெற்றியில் உள்ள ஒரு விழுப்புண்ணையே நெற்றிக்கண் போல காண்பித்து வந்த எங்கள் மன்னர் பிரதாபருத்திரருக்கு பாடம் புகட்டவே கரிகாலர் அவ்விதம் செய்ததாக அழகன் என்னிடம் விளக்கி கூறியதும் கரிகாலரின் மேன்மையான உள்ளம் எனக்கு புரிந்தது. மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்று பல்லாண்டுகளாக கல்லணையை எழுப்பி வரும் அந்த உயர்ந்த உள்ளம் கொண்டவரை கொலை செய்யும் எண்ணத்தை அப்போதே கைவிட்டேன். அத்துடன் இதுநாள் வரை மாமன்னரின் உயிரை காத்து வரும் என் மனதுக்கு உகந்தவரின் மனதுக்கு என்னால் வலி உண்டாகக் கூடாது எனவும் நான் முடிவெடுத்தேன். அனைத்துக்கும் மேலாய் ஒரு உயிரை கொல்லும் எண்ணமோ துணிவோ என்றும் எனக்கு கிடையாது. ஆனால் இதனை செய்ய வேண்டும் என்றதொரு நெருக்கடியை ஏற்படுத்தி என்னை இங்கே அனுப்பி வைத்தார்கள். எனவே வேறு வழியில்லாமல் நான் சோழ நாட்டுக்கு வந்தேன்.
0: சரி, இதெல்லாம் நம்பினாலும் கூட இது எதுவும் தெரியாமல் தான் அழகன் உன்னை காதலித்தான் என்பதை நம்புவதற்கில்லை.
1: நம்பத்தான் வேண்டும் அமைச்சரே. ஒரு வகையில் பார்த்தால் கரிகாலரின் உயிரை காப்பாற்றிய பெரும் பங்கு அழகனுக்குத்தான் உண்டு. பல சந்தர்ப்பங்களில் தன் வாளின் துணை கொண்டு கரிகாலரை காத்தவன் இப்போது தனது வார்த்தைகளின் துணை கொண்டு கனகதாராவின் மனமாற்றத்துக்கு காரணமாகி கரிகாலரை காப்பாற்றியிருக்கிறான். எனவே இவர்கள் இருவருக்கும் தண்டனை வழங்குவது நியாயமில்லை.
3: ஆமாம், ஆமாம். அழகன் குற்றமற்றவன்.
4: கனகதாராவும் சதிச்செயல் ஒன்றும் புரியவில்லை.
5: மனம் திருந்திய கனகதாராவுக்கு தண்டனை கூடாது.
3: ஆமாம், ஆமாம்.
0: அமைதி, அமைதி. பெரியவரே, கனகதாராவையும் அவளது மனமாற்றத்திற்கு காரணமான அழகனையும் மன்னித்தாலும் சோழ நாட்டில் பிறந்து ராஜதுரோகம் புரிந்த உம்மையும் கனகதாராவின் கூட்டத்தினரையும் இந்த அரசவை மன்னிக்காது.
1: அமைச்சரே, மூப்பு காரணமாக இந்த கிழவனையும் மன்னிக்க கூடாதா?
5: அமைச்சரே, இந்த கிழவனை மட்டும் மன்னிக்க கூடாது.
2: அமைச்சரே, என்ன தண்டனையானாலும் எனக்கு கொடுங்கள். அந்த பெரியவர் மீது எந்த தவறும் கிடையாது. என் மீது கொண்ட அன்பினால் எனக்கு உதவி புரிந்தார். அவர் என் தந்தைக்கு ஒப்பானவர். தயை கூர்ந்து அவரை தண்டித்து விடாதீர்கள்.
5: கூடாது அமைச்சரே, கூடாது. இந்த கிழவன் ஒரு தேச துரோகி. இவனை மன்னிக்கவே கூடாது.
3: ஆமாம், ஆமாம். அதோ கிழவன்
6: ஓடுகிறான்.
3: பிடியுங்கள், பிடியுங்கள்.
5: இது என்ன? கிழவன் நரைமுடியை கிடைக்கிறானே.
3: மாமன்னர்.

0: கரிகால சக்கரவர்த்தி.
1: பொன்னியின் காவலன்.
2: அரசருக்கு அரசரே, இது என்ன நாடகம்? இது புரியாமல் உளறிவிட்டேனே, அடியேனை மன்னித்தருள வேண்டுகிறேன்.
3: நானும் அமைச்சரும் சேர்ந்து நடத்திய இந்த நாடகம் நன்மையில் முடிய வேண்டும் என்பதற்காகத்தான்.
2: என்ன நாடகமா?
3: அவையோருக்கு சிலவற்றை விளக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. இதோ நிற்கும் கனகதாரா முகரி நாட்டு ஒப்பற்ற நாட்டிய தாரகை, என்னை கொலை செய்வதற்கு ஏவி விடப்பட்ட அப்பாவி பெண். அவள் வந்தபோதே ஒற்றர் படைத்தலைவர் மூலம் விவரம் அறிந்து கொண்டேன். என் பொருட்டு ஒரு விவரமறியாத பெண்ணுக்கு, அதுவும் நாட்டிய தாரகைக்கு, நம் நாட்டில் யாதொரு துன்பமும் விளைந்திடக் கூடாது என்று முடிவெடுத்துதான் அவளுக்கு உதவியாக அழகனை கை காட்டினேன். இது விஷயத்தில் அழகன் ஒரு நிரபராதி மட்டுமல்ல, அப்பாவியும் கூட. அவன் கனகதாராவுக்கு என் மீதிருந்த அவப்பெயரை நீக்கி நன்மதிப்பை கூட்டியதோடு அவளையும் திருத்தி நல்வழிப்படுத்தியதால் அழகன் பாராட்டிற்குரியவன். கனகதாராவின் அன்னையை பிடித்து வைத்து கொண்டு அவரை கொன்றுவிடுவேன் என மிரட்டியதால்தான் தன் உள்ளத்துக்கு மாறாக இந்த சதிச்செயலை மேற்கொள்ள

0: விஷயத்தில் அழகன் ஒரு நிரபராதி மட்டுமல்ல, பாவியும் கூட. அவன் கனகதாராவுக்கு என் மீதிருந்த அவப்பெயரை நீக்கி நன்மதிப்பை கூட்டியதோடு அவளையும் திருத்தி நல்வழிப்படுத்தியதால் அழகன் பாராட்டிற்குரியவன். கனகதாராவின் அன்னையை பிடித்து வைத்து கொண்டு அவரை கொன்றுவிடுவேன் என மிரட்டியதால்தான் தன் உள்ளத்துக்கு மாறாக இந்த சதிச்செயலை மேற்கொள்ள கனகதாரா முன்வந்தாள். ஆனாலும் தன் சொந்த நலனை விடவும் இங்கே சோழ நாட்டு மக்கள் படும் பெருந்துயருக்கு விடிவு பிறக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கல்லனை எழும்புவதற்காகவாவது நான் உயிரோடு இருக்க வேண்டும் என்பதனால்தான் என்னை அவள் கொல்லாமல் விட்டாள். இதுதான் உண்மையான காரணம்.
1: ஆஹா, கனகதாராவின் எண்ணம் பெரிதினும் பெரிது.
0: ஆம் கனகதாரா, உனக்கொரு நற்செய்தி. அங்கே பிரதாபனின் சிறையில் இருந்த உன் அன்னை பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளார். விரைவில் அவரும் இங்கே வந்து உன்னை சந்திப்பார்.
2: அரசே, என் நெஞ்சமெல்லாம் நெகிழ்கிறது. தங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்வேன்?
0: என் மகள் போன்ற உன்னிடம் நான் நன்றியை பெறுவது முறையாகுமா கனகதாரா? வள்ளி, நீ போய் அதை கொண்டு வா.
3: ஆகட்டும் அரசே.
4: பிறர் மனமகிழ நல்லவர்கள் எதை செய்தாலும் அது அழகுதான். ஆனாலும் கனகதாராவுக்கும் அழகனுக்கும் தண்டனை உண்டு.
1: அமைச்சரே, இது அநியாயம்.
4: புறவரே, இது அமைச்சரின் கட்டளை அல்ல, அரச கட்டளை.
1: இருந்தாலும் அமைச்சரே, இசைப்பாடும் புலவரெல்லாம் வசைப்பாடினால் அசைமாறும் பசைக்காயும்.
4: என்ன உளறல் இது?
1: தண்டிக்கவும் ஐயா, மன்னிக்கவும் அண்ணா, குளறி விட்டது என்ன?
0: புலவரே, எடுத்ததற்கெல்லாம் அவசரப்பட்டால் புலமை வருமா? புலம்பல் தான் வரும். இப்போது நீர் சற்று பொறும்.
3: அரசே, இதோ தாங்கள் சொன்னபடி மணமாலைகள் கொண்டு வந்திருக்கிறேன்.
0: அழகா, காதல் சிறையில் இருந்த உங்கள் இருவருக்கும் இந்த நீதிமன்றம் கல்யாண சிறையை பரிசளிக்கிறது.
1: இது அல்லவோ நல்ல தீர்ப்பு.
4: தன்னை கொல்ல வந்த பாவைக்கும் நல்ல வழிகாட்டும் நாயகன் எங்கள் கோமகன்.
1: ஆமாம், இது அல்லவா பொன்மணம்.
0: மணமக்கள் நீடூழி வாழ்க.
4: பொன்னி கரை காணும் சென்னை கரிகாலர்,
1: புன்னியின் காவலன் புகழ் வாழ்க வாழ்க.
5: எங்கள் பொன்மனச் செம்மல் புகழ் வாழ்க வாழ்க.
4: இல்லையனாது அள்ளித்தரும் வள்ளல் வாழ்க.
6: கல்லனை கண்ட காவிய தலைவன் வாழ்க.
5: வாழ்க வாழ்க வாழ்க வாழ்க.
0: மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு, வணங்குகிறோம். நாடு வாழ்க, மக்கள் வாழ்க.
5: வாழ்க வாழ்க வாழ்க வாழ்க வாழ்க வாழ்க.
7: நேயர்கள், இதுவரை பொன்னியின் காவலன் நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் கொற்றவன் அவர்கள். இதில் நடித்தவர்கள் கரிகாலன் மற்றும் கிழவராக இளங்கோக்குமணன், அழகனாக EMS முரளி, அமைச்சராக PR துரை, பிரதாபருத்ரனாக ஏ ராஜேந்திரன், பராக்கிரமனாக EA வில்சன், வீரசிங்கனாக வி சசிகுமார், நாயன கவிஞராக KB குமார், கனகதாரா மற்றும் தங்கமாக KR அனுராதா, வள்ளியாக எஸ் ஜெயந்தி, தனஞ்சயராக எல் மோகன் ஆகியோர். அமைப்பில் உதவி எஸ் நந்தினி. அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
8: இது உங்கள் உள்ளங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் மாலை 5 மணி. மாலை நேரத்தில் மனதை மயக்கும் இனிமையான பாடல்களை கேட்டு ரசிக்கும் நேரம் இது. வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: Military Engineering College, Autonomous.
1: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, BTech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, PhD, Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
0: The Cauvery Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 9524936156.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி. வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
3: ஹே தெரியுமா, நேத்து சுந்தர் சூசைட் அட்டம் பண்ணிட்டான்.
4: அச்சோ, அப்புறம் என்னாச்சு?
3: TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க, இப்போ பொழைச்சுக்கிட்டான்.
5: கிருஷ்ணகிரி TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இப்பொழுது சென்னை பைபாஸ் ரோடில். விஷக்கடிகள், நீரில் மூழ்கியோ ஆபத்தான நிலையில் கொண்டு வரப்படும் நோயாளிகளுக்கு சிறப்பு சிகிச்சையோடு பூச்சிக்கொல்லி மருந்து விஷ முறிவுகளுக்கும் சிகிச்சை அளிக்கப்படும்.
3: TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், வாருங்கள் எங்களிடம்.
5: TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்,
6: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின்

0: Banking, Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினமொரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோட், வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். The God.

Onions and Briefs. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மாலை தென்றல் நிகழ்ச்சியில் ஒலிக்கக்கூடிய முதல் பாடல் செம்பருத்தி என்ற திரைப்படத்திலிருந்து.

0: மகளிர் கலை அறிவியல் கல்லூரி. பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: ஆட்டுக்காரன்பட்டி ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி பி ஃபார்ம், டி ஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், டிப்ளமோ நர்சிங், டிஎம்எல்டி, பிஎட் போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
4: வலி உங்க வாழ்க்கைய பாதிக்குதா? தலைவலி, முதுகு, கழுத்து, நரம்பு சம்பந்தப்பட்ட வலிகளுக்கு அறுவை சிகிச்சை இல்லாம உலகத்தரம் வாய்ந்த ரேடியோ பிரீக்வன்சி மற்றும் ரீஜெனரேட்டிவ் மருத்துவம் அளிக்கப்படும் JP நியூரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.
5: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.

Unleashing Dungeons and Briefs. மனதை மயக்கும் இனிமையான பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மாலை தென்றல் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் ஒலிக்கக்கூடிய அடுத்த பாடல் பாண்டியன் என்ற திரைப்படத்திலிருந்து. இளையராஜா இசையில், வாலியின் பாடல் வரிகளில் மனோ, கே எஸ் சித்ரா ஆகியோர் குரல் வனத்தில்.

0: మేచేరి ద కావేరీ పాలిటెక్నిక్ కాలేజ్
1: మెడికల్ లెబొరేటరీ టెక్నాలజీ ఫైర్ టెక్నాలజీ అండ్ సేఫ్టీ కెమికల్ ఇంజనీరింగ్ కంప్యూటర్ ఇంజనీరింగ్ మెకానికల్ ఇంజనీరింగ్ ఎలక్ట్రికల్ అండ్ ఎలక్ట్రానిక్ ఇంజనీరింగ్ ఎలక్ట్రానిక్స్ అండ్ కమ్యూనికేషన్ ఇంజనీరింగ్ సివిల్ ఇంజనీరింగ్ போன்ற కోర్సెస్ తలసిరంద ఆశ్రయர்களால் கற்பிக்கப்படுகிறது
0: ద కావేరీ పాలిటెక్నిక్ కాలేజ్ మేచేరి సేలం మేలుం వివరాలకు 9524936156
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: விபத்து எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வைசுவள்ளி தர்மபுரி.
5: தொடர்புக்கு 9500848820.
6: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம் 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
7: என்ன உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
8: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
9: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர் 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043-53-3367.
10: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
11: வித்யா விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஊத்தங்கரை. ரோபோட்டிக்ஸ், ஆக்டிவிட்டி, கேஜி பிளேயிங், ஸ்மார்ட் கிளாஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் கேரிங் டீச்சர்ஸ். PKG 2+2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
12: என்னடா ரொம்ப டல்லா இருக்க?
13: எல்லாம் இந்த பெட்ரோல் டீசல் டென்ஷன் தான்.
12: அப்போ உன் ப்ராப்ளம்க்கு ஒரே சொல்யூஷன் MGZSEV தான். இப்போ அப் டு 2.75 lakhs வரை ஆஃபர்ஸ் தராங்க. ஆல்சோ அடிஷனல் போனஸும் அப் டு 25,000 rupees வரை கிடைக்கும்.
14: ஃபார் மோர் டீடைல்ஸ் விசிட் FPL MG ஷோரூம் ஆர் கால் 7397444079. TNC அப்ளை.
7: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நேயர்கள் கவனத்திற்கு பணியாளர் தேர்வாணையத்திடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. மத்திய அரசில் பணிபுரிய பட்டதாரிகளுக்கான பல்வேறு காலி பணியிடங்களுக்கு தேர்வு நடைபெற உள்ளது. இதற்கான கல்வி தகுதி எனி டிகிரி. வயது வரம்பு 18 முதல் 32 வயது வரை இருக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் June 22. மேலும் விவரங்களுக்கு https://ssc.gov.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம். சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. மாலை தென்றல் நிகழ்ச்சியில் ஒழிக்கக்கூடிய அடுத்த பாடல் அக்னி நட்சத்திரம் என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டு கொண்டே இணைந்திருங்கள். தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7.

குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வெண்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி. தொடர்புக்கு 9500848420.

0: வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
1: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர் 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
2: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: தருமபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: BE பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், BTech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Agricultural Engineering, ME Structural and Computer Science Engineering மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் ஒரு கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
3: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9024-00159.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் மாலை 6:55 நட்சத்திர வழியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்
6: JN மருத்துவமனை, மலபார் கோல்டு அருகில், தருமபுரி.
7: சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன்.
8: என்னாச்சு?
7: புது கிட் பேக் வேணுமா?
8: முதல்ல கேப்டன் கிட்ட சொல்லு, கேக்கலன்னா மேனேஜர் கிட்ட.
7: கரெக்ட்.
8: அதே மாதிரி முதல்ல பேங்க் கிட்ட புகார் தரணும். 30 நாளுக்குள்ள பதிலோ தீர்வோ கிடைக்கலனா CMS போர்ட்டல்ல புகார் பண்ணு. முதல்ல பேங்க், அப்புறம் CMS போர்ட்டல். இல்லனா புகார் ஏற்கப்படாது. போலாமா? வந்தாச்சுல புது கிட் பேக்.
9: RBI சொல்கிறது,
10: முதல்ல உங்க பேங்க், அப்புறம் RBI ஓம்புட்ஸ்மேன்.

0: நிகழ்ச்சியில் ஓர் அறிவிப்பு. பாலக்கோடு மின் செயற்பொறியாளரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, காரிமங்கலம் துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் வருகின்ற செவ்வாய்க்கிழமை மேற்கொள்ள இருப்பதால் காரிமங்கலம், கெரகோட அள்ளி, பொம்ம அள்ளி, கெட்டூர், அனுமந்தபுரம், அண்ணாமலை அள்ளி, தும்பல அள்ளி, கெண்டிக்கான அள்ளி, எட்டியானூர், எலுமிச்சின அள்ளி, பெரியாம்பட்டி, கீரிக்கொட்டாய், சின்ன பூலாப்பட்டி, பேகார அள்ளி, கொட்டுமாறன அள்ளி, கோவிலூர், ஏ சப்பானிப்பட்டி, கும்பார அள்ளி, கொள்ளுப்பட்டி, காட்டூர், திண்டல், பந்தார அள்ளி, எச்சன அள்ளி, கே மோட்டூர், பெரியமிட்ட அள்ளி, கிட்டன அள்ளி, மோட்டுக்கொட்டாய், கீழ்கொள்ளப்பட்டி, மேல்கொள்ளப்பட்டி, மன்னன் கொட்டாய், பைசு அள்ளி, குண்டலப்பட்டி, மல்லிக்குட்டை, கமலாபுரம், மாரவாடி, கொணுங்கி நாயக்கன் அள்ளி, நாயக்கன் கொட்டாய், செங்கல்மேடு, மாட்லாம்பட்டி, காலப்பன அள்ளி, பூமண்ட அள்ளி, குப்பாங்கரை, கெங்குச்செட்டிப்பட்டி ஆகிய பகுதிகளில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை மின்னிறுத்தம் செய்யப்படும் என்று பாலக்கோடு மின் செயற்பொறியாளர் தெரிவிக்கின்றார்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: ஆர்கேஜினை, உலகம் விரும்பும் சுவை.
3: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
4: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடல் எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடல் எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
2: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
5: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தர்மபுரி மெயின் ரோட்டில் பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லாப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தர்மபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
6: மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை சிறப்பு மருத்துவராக கிருஷ்ணகிரி நகரில் கடந்த 10 ஆண்டுகளாக சேவை செய்து கைராசி மருத்துவர் என்ற பெயர் பெற்ற டாக்டர் தஸ்லிம் அவர்களின் லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கிருஷ்ணகிரி சேலம் பைபாஸ் ரோடு ஜங்ஷனில் புதிய பொலிவுடன் வருகின்ற 24ஆம் தேதி உதயமாகிறது.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம், இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, எரப்பட்டி பஸ் ஸ்டாண்ட், அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகில், தர்மபுரி.
0: அம்மன் TRY TMT கம்பிகள் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆர்கேஜி நெய்.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: இசையோடு இசையாய் இணைய இயல்பாய் இனிதே கரைய நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இசை அரசி 102.5 மெகாஹெர்ட்ஸ். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: வயலோரம் வானுயர பார்த்து வானிலை நிலவரம் அறிந்து காலத்திற்கு தகுந்தபடி பயிர் செய்து நஞ்சில்லா உணவை தரும் வேளாண் பெருமக்களின் அனுபவங்களை அறிந்து கொள்ள வேண்டுமா? கேளுங்கள் வயல்வெளி நிகழ்ச்சியினை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினந்தோறும் இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சி.

0: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தருமபுரி மெயின் ரோட்டில் பிரீமியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லாப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரீமியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தருமபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
2: பெண்ணகரம் ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி.
3: கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட பாலிடெக்னிக் பாடப்பிரிவுகளுக்கும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
4: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
5: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
4: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
5: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
6: மேச்சேரி தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்,
7: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமோ இன் பார்மசி, டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
6: தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
5: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி, நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
8: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறதை விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்கும். ஸ்டெர்வெட்டின் ஏர் டூ வாட்டர் ஹீட் பம்ப், ஸ்டெர்வெட்டின் ஏர் டூ வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details, visit stervit.in.

நேரம் மாலை 5:35. தர்மபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.

0: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33999.
1: கிருஷ்ணகிரியில் TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இப்பொழுது சென்னை பைபாஸில் விஷமுறிவு மற்றும் பாம்பு கடி சிறப்பு சிகிச்சை மையம் இந்த மருத்துவமனையில் உள்ளது. கண்ணாடி விரியன், கட்டு விரியன், சுருட்டை விரியன், நாகப்பாம்பு போன்ற விஷ பாம்புகளின் கடிக்கு சிகிச்சை அளிக்கப்படும். தூக்கில் தொங்கியோ அல்லது நீரில் மூழ்கியோ ஆபத்தான நிலையில் கொண்டு வரப்படும் நோயாளிகளுக்கு சிறப்பு சிகிச்சை மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்து விஷமுறிவு சிகிச்சை அளிக்கப்படும். வாருங்கள் எங்களிடம்.
2: TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், பரவச உலகம், அம்யூஸ்மென்ட் பார்க், சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மென்ட் பார்க், மல்லூர், சேலம்.
3: தர்மபுரி
4: பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.
5: அறுவடைக்கு
6: நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரியை பத்தி சொன்னாங்க. சின்ன வடுவுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
7: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
8: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை, தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
9: அறிமுகப்படுத்துகிறோம், ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT இன் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் TRY TMT கம்பிகள்.
8: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
10: திருச்சி மற்றும் சேலம் மங்களம் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
11: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு கொண்டிருக்கிறோம் அம்மன் TRY TMT கம்பிகளின் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் TRY TMT கம்பிகள்.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. எங்கும் எப்போதும் உங்களோடு இணைந்து

0: தருமபுரி பைசுவலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் மாலை தின்றல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசுவலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.

0: மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: 35 வருடம் நம்பிக்கை கொண்ட மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை லாப்ரோஸ்கோபி முறையில் நவீன அறுவை சிகிச்சை, குழந்தை மருத்துவம், பொது மருத்துவம், மகளிர் மருத்துவம் என அனைத்திற்கும் சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படும். குமுதா மருத்துவமனை CK சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்க்ஸ் எதிரில், தருமபுரி.
2: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
3: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
2: இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் இங்க இருக்கா?
3: ஏன் இல்ல, ஆல் இண்டியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒன்னா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ஸ், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
4: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
1: மனதை மயக்கும் இனிமையான பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் ஒலிக்கக்கூடிய அடுத்த பாடல் ஈரமான ரோஜாவே என்ற திரைப்படத்தில் இருந்து.

0: காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இணை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
1: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவல்லி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
2: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மத்தூர். அபாகஸ் கிளாஸ், ரோபோட்டிக்ஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ், நீட், JEE கிளாஸ், AI அண்ட் ஸ்டெம் லேர்னிங் கிளாஸ் என மாணவர்களை மேம்படுத்தும் பள்ளி. LKG முதல் +2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: ரிசல்ட் வந்தவுடன் ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ் தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக் லைப்ரரி வித் 24,000 பிளஸ் புக்ஸ் சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் போர்ட் 2648. கால் 9500509984.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்
6: JN மருத்துவமனை, மலபார் கோல்ட் அருகில், தருமபுரி.
7: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி, போமடி. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
9: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர், கரூர். தொடர்புக்கு 9043533367.
2: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
10: வெளியில பாரு எப்படி வெயில் அடிக்குதுன்னு. நானே எப்படா வீட்டுக்குள்ள குடிச்சு ஜிலு ஜிலுன்னு உடம்ப கூலாக்கலாம்னு பார்த்தா நீ வேற வந்ததும் அது இதுன்னு இருக்க.
11: கோவப்படாதுமா, இந்த இந்த மோர குடி.
10: சூப்பர்மா, வெயிலுக்கு மோர் குடிச்சா கூட ரொம்பவே நல்லா இருக்கே.
11: ஆமா, வெயில் காலத்துல மோர், இளநீர், தர்பூசணி, முங்கு இந்த மாதிரி இயற்கையான உணவுகளை சாப்பிட்டா போதும். வெயில் காலத்திலயும் குழு குழுன்னு இருக்கலாம்.
12: வெயிலோடு விளையாடி, வெயிலோடு உடவாடி, வெயிலோடு மல்லுக்கட்டி ஆட்டம் போட்டோமே.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
13: BE பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், ME ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
2: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கோமடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
14: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
15: என்ன

0: Pune Engineering College, Sandagiri Main Road, Salem. Counseling code 2648. Call 9500-509984.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி பொம்மடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: மற்றும் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு எளிதாக கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டதற்கு உடனே ஜாயின் பண்ணு.
6: அப்பப்பா என்ன வெயிலு, என்ன வெயிலு, மண்டையெல்லாம் சும்மா சுருன்னு ஏறுது.
7: வா கீதா, எனக்கும் அப்படித்தான் இருக்கு.
6: என்ன பண்றது, எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கு. ஏ அத பாரு, அங்க ஒரு புங்க மரம் எவ்வளவு செழிப்பா வளர்ந்துருக்குல்ல.
7: ஆமா, கால் வேற சுடுது, தலையும் சுடுது. வாகிதா, அந்த மரத்துக்கு கீழே போய் நிக்கலாம்.
6: நிக்கலாமே உமா.

0: என்ன பண்றது, எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கு. ஏய் அத பாரு, அங்க ஒரு புங்க மரம் எவ்வளவு செழிப்பா வளர்ந்துருக்குல்ல.
1: ஆமா, கால் வேற சுடுது, தலையும் சுடுது. வாகிதா, அந்த மரத்துக்கு கீழே போய் நிக்கலாம்.
0: நிக்கலாமே உமா. அப்பப்பா, குளுகுளுன்னு ஏசில நிக்கிற மாதிரி இருக்கே இந்த மரத்துக்கடியில நிக்கிறது.
1: ஒரு மரமே இவ்ளோ குளிர்ச்சியை தருதுன்னா வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தா வெயிலின் தாக்கம் குறைஞ்சி உலகமே குளிர்ச்சியாயிருமே.
0: ஆமா ஆமா உமா, நீ சொல்றது கரெக்ட் தான். நம்ம ஒரு ஒருத்தரும் நம்ம வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தா எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கும்ல, அதை யோசிச்சு பார்க்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு.
2: வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், குளிர்ந்த நல் காற்று பெறுவோம்.
3: நேயர் நலனில் ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
4: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் மாலை தின்றல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். எதிர்காலத்திற்கான உத்தரவாதம் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
5: சிந்துவது தண்ணீர் அல்ல, எதிர்கால தலைமுறையினர் சிந்த இருக்கும் கண்ணீர்.
6: தண்ணீர் சிக்கனம் தேவை இயக்கணம்.
4: பாலக்கோடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. பாலக்கோடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. பிளஸ் டூ தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியர்கள் www.tngaesa.in என்ற இணையதளத்தின் வாயிலாக முதலாம் ஆண்டிற்கு விண்ணப்பித்து பயன்பெறுமாறு பாலக்கோடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் தெரிவிக்கின்றார். தர்மபுரி பைசுவலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் மாலை 6 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்.
7: தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
8: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான இரண்டாம் தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ். பிஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
7: தருமபுரி ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று தினம் ஒரு திருக்கோவில் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்கவிருக்கும் ஆலயம் இரணியூர் ஆட்கொண்டநாதர் ஆலயம். மயில் வாகனத்தில் முருகப்பெருமானை பார்த்திருப்பீர்கள், ஆனால் மயில் மீது அமர்ந்த வள்ளி தெய்வானையை பார்த்திருக்கிறீர்களா? சிவகங்கை மாவட்டம் இரணியூர் ஆட்கொண்டநாதர் கோயிலுக்கு வாருங்கள். நரசிம்ம அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணு அசுரனான இரண்யனை வதம் செய்தார். அதனால் ஏற்பட்ட தோஷம் தீர சிவனை வழிபட்ட போது ஆட்கொண்டநாதர் என்னும் பெயரில் இங்கு எழுந்தருளினார். நரசிம்மருக்கு விமோசனம் தந்தவர் என்பதால் நரசிம்மேஸ்வரர் என்றும் பெயருண்டு. இரண்யனை கொன்ற பாவத்துக்கு விமோசனம் தந்த ஊர் என்பதால் இத்தலம் இரணியூர் என்று பெயர் பெற்றது. ஆட்கொண்டநாதர் சுயம்பு மூர்த்தியாக இங்குள்ளார். கருவறை விமானத்தை சுவாமியாக கருதி வழிபடும் வழக்கம் இங்குள்ளது. முன் மண்டபத்தில் இருந்து சுவாமி விமானத்தை ஒரே நேரத்தில் தரிசிக்கலாம். 60-80 வயதில் நடத்தும் சஷ்டி அப்த பூர்த்தி சதாபிஷேகத்தை இங்கு நடத்துகின்றனர்.

0: ஆசி மகத்தன்று சுவாமிக்கு விசேஷ அபிஷேகம் நடக்கிறது.
1: உலகையாளும் இனிய நாமம் ஓம் நம சிவாய.
0: சிவபுர தேவியம்மன் தெற்கு நோக்கி காட்சி தருகிறாள். நரசிம்மர் சிவனை வழிபட்ட போது உடனிருந்த அம்பிகை இரண்யவதத்தால் உக்கிரமாக இருந்த மகாவிஷ்ணுவின் தோற்றம் கொண்டு கோபமடைந்தாள். அப்போது அவளிடமிருந்து 9 சக்திகள் உருவாகின. அவர்கள் அம்மன் சன்னதி எதிரில் உள்ள தூண்களில் நவசக்திகள் என்ற பெயரில் உள்ளனர். இடது பக்கம் திரும்பிய நாய் வாகனத்துடன் பைரவர் இருக்கிறார். இவருக்கு கார்த்திகை மாதம் 6 நாள் ஸ்தம்பக சூர சஷ்டி நடக்கிறது. பிரகாரத்தில் வித்தக விநாயகரின் சன்னதி உள்ளது. மாணவர்கள் கல்வியில் சிறக்க இவரை வழிபடுகின்றனர். சிம்மங்கள் தாங்கும் மண்டபத்தில் தட்சிணாமூர்த்தி இருக்கிறார். குபேரனும் வாயு பகவானும் குதிரை வாகனத்தில் அமர்ந்தபடி உள்ளனர். இத்திருத்தலத்திற்கு செல்ல மதுரையிலிருந்து திருப்புத்தூர் செல்லும் வழியில் 60 கிலோமீட்டர் சென்று பின்பு கீழ சீவலப்பட்டியில் இருந்து 4 கிலோமீட்டர் சென்றால் இரணியூர். திருத்தலத்தில் சம்பக சஷ்டி, திருக்கார்த்திகை, ஆருத்ரா தரிசனம், மகாசிவராத்திரி மிக பிரசித்தி வாய்ந்ததாக திகழ்கிறது.

0: நம் வாழ்வில் நலமும் வளமும் பெற நாமும் சிவகங்கை மாவட்டத்தில் எழுந்தருளி அருள் பாலிக்கும் இறைநியூர் ஆட்கொண்டநாதர் கோவிலுக்கு சென்று வணங்கி ஆசி பெறுவோம்.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ்.
2: நேர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று 7:25 வயல்வெளி இன்றைய நிகழ்ச்சியில் நவீன தீவன மேலாண்மை உக்திகள் கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் பி மகேஸ்வரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். எட்டு மணிக்கு இளம் தென்றல், இன்று விடுகதையாக பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
2: சொல்லுங்க,
1: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
2: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
1: ஆனா அத எப்படி பண்ணனும்?
2: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
1: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
2: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.

0: அவ்வளவுதானா?
1: அவ்வளவுதான்,
0: புரிஞ்சிடுச்சு.
2: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
3: ஆர்பிஐ சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: அறிமுகப்படுத்துகிறோம், ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
5: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
6: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
7: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தருமபுரி
9: மேச்சேரி த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
10: மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலைசிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
9: த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ் மேச்சேரி சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
11: என்னடா ரொம்ப டல்லா இருக்க?
12: எல்லாம் இந்த பெட்ரோல் டீசல் டென்ஷன் தான்.
11: அப்போ உன் ப்ராப்ளம்க்கு ஒரே சொல்யூஷன் MGZSEV தான். அப் டு 2.75 lakhs வர ஆஃபர்ஸ் தராங்க. அடிஷனல் போனஸும் அப் டு 25,000 rupees வர கிடைக்கும்.
13: FPL MG-இன் மெகா எக்ஸ்சேஞ்ச் மேலா. ஃபார் மோர் டீடைல்ஸ் விசிட் FPL MG ஷோரூம் ஆர் கால் 7397444079. TNC அப்ளை.
14: கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாம் தயக்கமே இல்லாம கான்ஃபிடன்ஸா அட்டெண்ட் பண்ற மாதிரியான ஒரு காலேஜ்ல சேரணும்.
15: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேருங்க. ஏன்னா இங்கதான் 100+ இண்டஸ்ட்ரி நெட்வொர்க், L&T எஜுடெக், குவி HCL மாதிரியான கம்பெனிஸோட இன்டெகிரேட்டட் கரிக்குலம் இந்த அகாடமிக் இயர்ல இருந்து சேலம் சரௌண்டிங் குள்ள ஃப்ரீ டிரான்ஸ்போர்டேஷனும் இருக்கு. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
16: கானூனி மதத் ஓ சலாஹ் திலாதி, டெலி நோ ஹமே சஹி ராஹ் திகாதி.
17: अब टेलीलॉ के माध्यम से न सिर्फ घर बैठे मुफ्त कानूनी सलाह ले सकते हैं, बल्कि अनुभवी वकीलों से कोर्ट में कानूनी सहायता भी पा सकते हैं।
18: तो डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप, अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी CSE सेंटर से संपर्क करें। न्याय विभाग, भारत सरकार द्वारा जनहित में जारी।
19: विद्या विकास मेट्रिक हायर सेकेंडरी स्कूल ऊतंगरई, रोबोटिक्स एक्टिविटी, KG प्लेइंग, स्मार्ट क्लास, एक्सपीरियंस्ड एंड केयरिंग टीचर्स. 3KG 2+2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
20: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
21: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன.
22: அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
23: கலைமகள் கலாலயா மெட்ரிக் அண்ட் CBSE பள்ளி, மத்தூர். யோகா, கராத்தே, செஸ் ஃபுளூட், வெஸ்டர்ன் டான்ஸ் என மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் பள்ளி. LKG மாணவர்களுக்கு பேருந்து கட்டணம் இலவசம். அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்களே, பாட்டுதான் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய மாலை நேரத்தில் அனைவரினுடைய பணிச்சுமைகளுக்கும் இடையில் இந்த ஓய்வு நாளில் நிறைய பேர் ஓய்வு பெற்றுட்டு இருப்பீங்க. மாலை மயக்கத்துடனும் இருப்பீங்க. சிலர் சுற்றுலாவுக்கு, சிலர் பூங்காவுக்கு, அங்கங்கே சென்று கொண்டு இருப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மனதினுடைய கவலைகளை நீக்கி ஒரு இன்பமான ஒரு சுவையை வழங்கக்கூடிய நிகழ்ச்சி தாங்க இந்த பாட்டு தான் நிகழ்ச்சி. இந்த பாட்டு தான் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக விளம்பரம் இருக்கிறது. யுவன் சங்கர் ராஜா இசையில், ஜவத் அலி மதுஸ்ரீ யுவன் சங்கர் ராஜா இசையில், சர்வம் திரைப்படத்திலிருந்து கேட்டு மகிழுங்கள் நேயர்களே.

மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் பிஏ தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிகாம், பிகாம் சிஏ.

0: பிசிஏ, பிபிஏ, எம்காம், எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎட் அண்ட் எம்எட் நிறைய கோர்சஸ் இருக்கு.
1: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி சேலம் கான்டாக்ட் 9524936156.
2: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
3: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
4: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: முடிஞ்சு. எது முடிஞ்சது?
6: ஸ்ரீனி சார், நீங்களா?
5: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
7: ஆபரேஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க.
5: என் ட்ரீட்மெண்ட் சண்முக ஹாஸ்பிட்டலமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரெக்கவரி டைம்.
8: சேலம் சண்முக ஹாஸ்பிட்டல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
9: வயலோரம் வானுயரை பார்த்து வானிலை நிலவரம் அறிந்து காலத்திற்கு தகுந்தபடி பயிர் செய்து நஞ்சில்லா உணவை தரும் வேளாண் பெருமக்களின் அனுபவங்களை அறிந்து கொள்ள வேண்டுமா? கேளுங்கள் வயல்வெளி நிகழ்ச்சியினை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினந்தோறும் இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சி.

ஒழித்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய பாட்டுதான் நிகழ்ச்சி. நேயர்களுக்கு பாடல்கள் வழங்கிய மன நிறைவோடு விடைபெறுகிறேன். உங்கள் ஆர்ஜே லக்ஷ்மன். இனி தொடர்வது மாநில செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது தாவேக அரசு கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை கிடைப்பதை தமது அரசு உறுதி செய்யும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தொடக்கத்திலேயே தமிழக அரசு முறியடிக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. மின்வெட்டை களைய உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக கேட்டுக் கொண்டுள்ளது. ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 வெண்கல பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். கோவை மாவட்டம் சூலூரில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு 10 வயது சிறுமி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையை பெற்றுத்தருவதில் பிஜேபி உறுதியுடன் இருக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இன்று சம்பந்தப்பட்ட சிறுமியின் சொந்த ஊரான சேலம் மாவட்டம் குளத்தூருக்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரனுடன் இணைந்து சென்று குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுவோர் மீது தாவேக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தினார். இதற்கிடையே பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் திரு விஜய் தொலைபேசி வாயிலாக ஆறுதல் தெரிவித்தார். இந்த குற்ற சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையை பெற்றுத்தர தேவையான அனைத்து

0: நடவடிக்கைகளையும் தமது அரசு மேற்கொள்ளும் என்று அப்போது திரு விஜய் உறுதியளித்தார். மாநில அமைச்சர்கள் திரு விஜய் தமிழன் பார்த்திபன், திரு சம்பத்குமார் ஆகியோர் 7 லட்சம் ரூபாய் நிதியுதவியையும் சிறுமியின் குடும்பத்தினருக்கு வழங்கினர். சிறைத்துறை மற்றும் மின் வாரியங்களில் பணிபுரிபவர்களை தேவையின்றி இடமாற்றம் செய்யக்கூடாது என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இன்று சென்னை புழல் சிறையில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: தேவையில்லாமல் அலுவல் ரீதியான டிரான்ஸ்பர்ஸ் நிறுத்த சொல்லி சொல்லிடு, நம்மளே ஒரு வேக்கண்ட் கிரியேட் பண்ணி அதுல போஸ்டன் பண்ணு, யாரையாவது ஃபில் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் செய்ய வேண்டாம் என்று ஒரு சில இடத்துல அந்த போஸ்டிங்ல இப்ப 3 வருஷம் இருக்கணும், 4 வருஷம் இருக்கணும், இருந்தால் அவங்க மாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அதை தவிர்த்து தேவையில்லாமல் ஒருத்தரை வந்து மாற்ற வேண்டிய சூழ்நிலை, இப்ப ஏதாவது பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்பர்ஸ் அவர் சரியாக பணியாற்றவில்லை, பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்பர்ஸ்னா அதுக்கான நோட் போட்டு ப்ராப்பரா பண்ணலாம். ஆல்ரெடி 2 துறைகளுமே சொல்லிட்டோம், இபியிலும் சொல்லியிருக்கோம், இப்ப சிறைத்துறையிலும் சொல்லிருக்கோம். சிறைச்சாலைகள் தவறுகளும் நடக்கக்கூடாது, எந்த கைதிகளும் முறைகேடாக எதையும் உள்ள கொண்டு வந்துடக்கூடாது, எந்தெந்த இடத்துல மாடர்னைசேஷன் பண்ணணும், சிசிடிவி அதிகரிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும், எங்கெங்கெல்லாம் சிசிடிவி பொருத்த வேண்டிய தேவைகள் இருக்கு, அது இல்லாமல் ஜெனரேட்டர் வசதிகளும் வந்து கொஞ்சம் பழமையா இருக்குன்னா அதை புதுப்பிக்க வேண்டிய பணிகள் இருக்கும். தண்ணிகள் குடிநீர்கள் என்ன 1500 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு தேவையான குடிநீர் வசதிகள் எப்படி செய்யணும், ஆரோ வாட்டர்ல கொடுக்கணும்னா என்னென்ன மாதிரி பண்ணணும், ஸோ இது அனைத்தையும் இன்னைக்கு வந்து மதிப்புக்குரிய சிறைத்துறை டிஜிபி மற்றும் ஐஜி அவர்கள் அனைவரும் சேர்ந்து, மற்ற அதிகாரிகளும் சேர்ந்து ஆய்வு செய்தோம்.
0: ஊழலற்ற நிர்வாகத்தை தாவேக அரசு வழங்கும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் கூறியுள்ளார். இன்று வேலூரில் கற்பகம் கூட்டுறவு சிறப்பு அங்காடியை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மாற்றத்தை விரும்பியே மக்கள் தாவேக அரசை தேர்ந்தெடுத்ததாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தொடக்கத்திலேயே தமிழக அரசு முறியடிக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் முதன்மை செயலாளர் திரு கே என் நேரு வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த அணை கட்டுவதற்கான விரிவான திட்டத்தை மத்திய அரசிடம் வழங்க உள்ளதாக கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கூறியிருப்பது கண்டனத்திற்குரியது என்று தெரிவித்துள்ளார். மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டுவது என்பது தமிழகத்திற்கு இழைக்கும் துரோகம் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். கர்நாடக அரசின் நடவடிக்கை முதலமைச்சர் திரு விஜய் கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என்றும் திரு கே என் நேரு அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் நிலவும் மின்வெட்டை போக்க தாவேக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அறிவிக்கப்படாத மின்வெட்டால் பொதுமக்கள் மட்டுமன்றி சிறு குறு தொழில்துறையும் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இப்போதுதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம் என்ற சாக்குப்போக்கு சொல்லாமல் மின்வெட்டை களைய தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தின் அனல் மின் திட்டங்கள் குறித்து வெள்ளை அறிக்கையை தாவேக அரசு வெளியிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தின் மின் தேவை அதிகரித்துள்ளதால் அதனை சமாளிக்க முடியாத நிலை இருப்பதை மின்வாரியம் வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்கள் உறுதி செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாநிலத்தின் 84% மின் தேவைக்கு மத்திய அரசு மின் நிலையங்களையும் தனியார் மின் நிலையங்களையும் தமிழகம் சார்ந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். மின்வெட்டை தவிர்ப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நீலகிரி, கோவை உள்ளிட்ட 19 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சுமார் 3 கிலோமீட்டர் முதல் 5.8 கிலோமீட்டர் உயரம் வரை ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், கரூர், திண்டுக்கல், தேனி மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும்.

0: தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 4 நாட்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட குறைவாக இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு இரவு நேரங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த 2 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
1: மாவட்டச் செய்திகள். நாமக்கல் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் இன்று ஆய்வு மேற்கொண்டார். பெரம்பலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு லலித்குமார் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வார சந்தையில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு 2 கோடி ரூபாய் அளவிற்கு ஆடுகள் விற்பனை நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் வைகாசி விசாக திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 23 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆடவர் 130 கிலோ எடைப்பிரிவில் ஹர்தீப்பும், 97 கிலோ எடைப்பிரிவில் ரோஹித்தும், 77 கிலோ எடைப்பிரிவில் சச்சினும் இப்பதக்கங்களை கைப்பற்றினர். மகளிர் 55 கிலோ எடைப்பிரிவில் அகில்யா சத்ருகன் ஷிண்டே வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 வெள்ளி 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. உலக சேலஞ்ச் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் வெள்ளிப்பதக்கம் வென்றார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் வால்ட் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆஸ்திரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-10, 21-10 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் பெங் யூ வீயை வென்றார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி ஜெர்மனியின் மியூனிச்சில் இன்று தொடங்குகிறது. இந்தியாவின் சார்பில் அர்ஜுன் பபூட்டா, ஐஸ்வரி பிரதாப் சிங் தோமர், இளவேனில் வாளறிவன் உள்ளிட்ட 26 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீனாவின் சிச்சுவானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 13 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் அபியுதய் அரோராவும், 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் லோகேஷ் சுப்பிரமணியும், மகளிர் 13 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் சனன்யா பரஸ்ராம் புரியாவும் திவ்யான்ஷி ஜெயினும் இப்பதக்கங்களை கைப்பற்றினர். பாங்காக் சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் பட்டம் வென்றார். பெடரேஷன் கோப்பைக்கான தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகம் 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது தாவேக்கா அரசு கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை கிடைப்பதை தமது அரசு உறுதி செய்யும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தொடக்கத்திலேயே தமிழக அரசு முறியடிக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. மின்வெட்டை களைய உறுதியான நடவடிக்கைகளை தாவேக்கா அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக கேட்டுக் கொண்டுள்ளது. ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மாலை 6:40. விடாமுயற்சியோடு வேலை தேடிக்கொண்டிருக்கின்ற இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு செய்திகளோடு நாம் இணைகின்றோம். வேலை காத்திருக்கு நிகழ்ச்சியோட முதல் அறிவிப்பாக, கொச்சியில் உள்ள கப்பல் கட்டும் தளத்தில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. டிப்ளமோ முடித்தவர்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம். 18 முதல் 23 வயதுக்குட்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இதற்கான பயிற்சி காலம் 1 ஆண்டு. எழுத்து தேர்வு அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய அந்த இணையதள முகவரி cochinshipsyard.in என்ற இணையதள முகவரில் வருகின்ற 30ஆம் தேதிக்குள்ளே விண்ணப்பிக்க வேண்டும். வேலை காத்திருக்கும் நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, நிலக்கரி நிறுவனத்தில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. மொத்த காலி பணியிடமாக 660 காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கு பிஇ பிடெக் முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். 18 முதல் 30 வயதுக்குட்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஆன்லைன் தேர்வு நடைபெறும். அதனைத் தொடர்ந்து நேர்முக தேர்வின் அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். விண்ணப்ப கட்டணமாக 1180 ரூபாய் செலுத்த வேண்டும். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. விண்ணப்பிக்க கடைசி நாள் அடுத்த மாதம் 11ஆம் தேதி. மேலும் இது தொடர்பான விவரங்களுக்கு coal india.in என்ற இணையதள முகவரியில் பார்க்கலாம். வேலை காத்திருக்கின்ற நாம் இணைந்திருக்கின்றோம். 6:42 இது தருமபுரி பண்பலை 102.

ஐந்து, ஏற்காடு பண்பலை 103.7. நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக துணை இராணுவமான சகஸ்ட்ரா சீமாப்பாள் அதாவது SSB-யில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. மொத்த காலி பணியிடமாக 404 காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கு 18 முதல் 25 வயதுக்குட்பட்டவர்களாக இருக்க வேண்டும். சர்வதேச அல்லது தேசிய பல்கலைக இடங்களான விளையாட்டுப் போட்டிகளில் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். சான்றிதழ் சரிபார்ப்பு உடல் தகுதி தேர்வின் அடிப்படையில் தகுதி நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும். இணைக்க வேண்டிய அந்த இணையதள முகவரி PPLYSSB.com என்ற இணையதள முகவரியில் வருகின்ற 7ஆம் தேதிக்குள்ளே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணமாக 100 ரூபாய் செலுத்த வேண்டும். பெண்கள் SC ST பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. வேலை காத்திருக்கும் நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக மத்திய அரசின் வன ஆராய்ச்சி நிறுவனத்தில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இதற்கு 10ஆம் வகுப்போ அல்லது 12ஆம் வகுப்போ அல்லது IT அல்லது பட்டப்படிப்பு முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். 18 முதல் 27 வயதுக்குள் இருக்க வேண்டும். எழுத்துத் தேர்வு நேர்முக தேர்வின் அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணமாக 1500 ரூபாய் செலுத்த வேண்டும். SC ST பிரிவிற்கு விண்ணப்ப கட்டணம் 700 ரூபாய். விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூன் மாதம் அதாவது அடுத்த மாதம் 3ஆம் தேதி. மேலும் இது தொடர்பான சந்தேகங்களுக்கு அல்லது விவரங்களுக்கு FRIDU.edu.in என்ற இணையதள முகவரில் பார்க்கலாம். வேலை காத்திருக்கும் நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக மத்திய அரசில் பல்வேறு துறைகளில் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பினை UPSC வெளியிட்டுள்ளது. மொத்த காலி பணியிடமாக 45 காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கு பட்டப்படிப்போ அல்லது BE அல்லது BTEC அல்லது MTEC முடித்தவர்கள் 18 முதல் 45 வயதுக்கு உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பித்தவர்கள் எழுத்துத் தேர்வு மற்றும் நேர்முக தேர்வின் அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க வேண்டிய அந்த ஆன்லைன் முகவரி UPSC.gov.in என்ற இணையதள முகவரியில் இந்த மாதம் மே மாதம் 29ஆம் தேதிக்குள்ளே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணமாக 25 ரூபாய் செலுத்த வேண்டும். பெண்கள் SC ST பிரிவிற்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. வேலை காத்திருக்கும் கட்சியின் நிறைவு அறிவிப்பாக இந்திய இராணுவத்தில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இது எக்ஸிக்யூட்டிவ் காலி பணியிடங்களாக உள்ளது. இதற்கு BE, MSC அல்லது MCA முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். 18 முதல் 24 வயதுக்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும். சான்றிதழ் சரிபார்ப்பு நேர்முக தேர்வின் அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க வேண்டிய அந்த ஆன்லைன் முகவரி joinindianavy.gov.in என்ற இணையதள முகவரி விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் அடுத்த மாதம் அதாவது ஜூன் மாதம் 1ஆம் தேதி. தகுதியான நபர்கள் விண்ணப்பித்து பணி வாய்ப்பு பெற தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அன்போடு வாழ்த்துகிறது. நிறைவுக்கு வருகிறது இன்றைய வேலை காத்திருக்கு. ஆறு மணி 45 நிமிடம் இனிமையான இந்த மாலை வேளையில் நீங்கள் பயணித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இந்த மாலை வேளையில் இருசக்கர வாகனத்தில் பயணம் மேற்கொண்டிருப்பவர்கள் மறக்காமல் ஹெல்மெட்டும் கார்களில் பயணம் மேற்கொள்பவர்கள் சீட் பெல்ட்டும் அணிந்து பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ள அன்போடு வாழ்த்துகிறது. உங்கள் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியது. பதிவான மழையளவு அதிகபட்சமாக சென்டிமீட்டரில். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் 6 சென்டிமீட்டர் மழையளவும், சின்னக்கல்லார், வட்டமலை நீர்த்தேக்கம் ஆகிய பகுதிகளில் தலா 3 சென்டிமீட்டர் மழையளவும், அவிநாசி, வாலாஜாப்பேட்டை, ஆண்டிப்பட்டி, நிலக்கோட்டை, மேட்டுப்பட்டி, குப்பாண்டம்பட்டி, சிவகாசி, சேது பாஸ்கரா அக்ரிகல்லூரி மற்றும் எமரால்ட் ஆகிய பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகி இருக்கிறது. வெப்பநிலையை பொறுத்தவரைக்கும் கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 3 முதல் 9 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்தும், ஏனைய தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. அதிகபட்ச வெப்பநிலையாக மதுரை நகரத்தில் 39.4 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமாக கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 24.4 டிகிரி செல்சியஸ் பதிவாகி இருக்கிறது. மலைப்பகுதியை பொறுத்தவரைக்கும் கொடைக்கானலில் 11.7 டிகிரி செல்சியஸ் பதிவாகி இருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை அறிக்கை. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 5.8 கிலோமீட்டர் உயரம் வரை ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக
அடுத்த 24 மணி நேரத்தில் நீலகிரி

0: கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், கரூர், திண்டுக்கல், தேனி மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னக்கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடி மின்னல் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதிகபட்ச வெப்பநிலையாக 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கையாக, தமிழக கடலோர பகுதிகளான தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் அதற்கு இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதியிலான தென்மேற்கு வங்கக்கடல் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் அதற்கு இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தெற்கு வங்கக்கடலின் பெரும்பாலான பகுதிகள், ஆந்திர கடலோர பகுதியில் சூறாவளி காற்று 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளான கேரளா, கர்நாடக கடலோர பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகள், அதனை ஒட்டிய மாலத்தீவு பகுதிகள், தென்கிழக்கு அரபிக்கடலில் சில பகுதிகளில், அதனை ஒட்டிய தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீச வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என சென்னை மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குநர் தெரிவிக்கிறார். நேர்கள் இதுவரை கேட்டது வானிலை அறிக்கை. இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: நேயர்களுக்கு மாலை வணக்கம். இனி கேட்கலாம் உள்ளூர் உலா நிகழ்ச்சியில் முதல் அறிவிப்பாக பாலக்கோடு மின் செயற்பொறியாளரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. காரிமங்கலம் துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் வருகின்ற செவ்வாய்க்கிழமை மேற்கொள்ள இருப்பதால் காரிமங்கலம், கெரகோட அள்ளி, பொம்ம அள்ளி, கெட்டூர், அனுமந்தபுரம், அண்ணாமலை அள்ளி, தும்பள அள்ளி, கெண்டிக்கான அள்ளி, எட்டியானூர், எலுமிச்சின அள்ளி, பெரியாம்பட்டி, கீரிக்கொட்டாய், சின்ன பூளாப்பட்டி, வேகார அள்ளி, கொட்டுமாறன அள்ளி, கோவிலூர், ஏ சப்பானிப்பட்டி, கும்பார அள்ளி, கொள்ளுப்பட்டி, காட்டூர், திண்டல், பந்தார அள்ளி, எச்சன அள்ளி, கே மோட்டூர், பெரியமிட்ட அள்ளி, கிட்டன அள்ளி, மோட்டுக்கொட்டாய், கீழ்கொள்ளப்பட்டி, மேல்கொள்ளப்பட்டி, மன்னன் கொட்டாய், பைசு அள்ளி, குண்டலப்பட்டி, மல்லிக்குட்டை, கமலாபுரம், மாரவாடி, கொணுங்கி நாயக்கன் அள்ளி, நாயக்கன் கொட்டாய், செங்கல்மேடு, மாட்லாம்பட்டி, காலப்பன அள்ளி, பூமண்ட அள்ளி, குப்பாங்கரை, கெங்குச்செட்டிப்பட்டி ஆகிய பகுதிகளில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை மின்னிறுத்தம் செய்யப்படும் என்று பாலக்கோடு மின் செயற்பொறியாளர் தெரிவிக்கின்றார். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக பென்னாகரம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. பென்னாகரம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர்கள் சேர்க்கைக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. பென்னாகரம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சேர்க்கை பெற விரும்பும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகள் TNGASA.in என்ற இணையதள முகவரியில் பென்னாகரம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி குறியீட்டு எண்ணான 10-31-0-16 என்ற எண்ணை பயன்படுத்தி வருகின்ற 29ஆம் தேதிக்குள் சேர்க்கை விண்ணப்பம் பதிவேற்றம் செய்ய வேண்டும். பென்னாகரம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் BA தமிழ், BA ஆங்கிலம், BCOM வணிகவியல், BSc கணிதவியல், BSc கணினி அறிவியல் ஆகிய பாடப்பிரிவுகள் பயிற்றுவிக்கப்படுகின்றன. இணையதளம் மூலம் தாமாக விண்ணப்பிக்க முடியாதவர்கள் இக்கல்லூரியில் செயல்படும் உதவி மையம் மூலம் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை மாணவர்கள் நேரடியாக வந்து விண்ணப்பிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. கல்லூரி மூலம் விண்ணப்பிக்க விரும்பும் மாணவர்கள் 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ்கள், ஜாதி சான்றிதழ், ஆதார் அட்டை மற்றும் பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் 2 எடுத்து வர வேண்டும். மாணவர்கள் இவ்வாய்ப்பை பயன்படுத்தி பயன்பெறுமாறு பென்னாகரம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் தெரிவிக்கின்றார். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக பாலக்கோடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. பாலக்கோடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. பிளஸ் டூ தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியர்கள் www.tngasa.in என்ற

0: இணையதளத்தின் வாயிலாக முதலாம் ஆண்டிற்கு விண்ணப்பித்து பயன்பெறுமாறு பாலக்கோடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் தெரிவிக்கின்றார். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக தருமபுரி பைசுவள்ளி அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தருமபுரி பைசுவள்ளி அரசு பாலிடெக்னிக் கல்லூரி 2026-2027 கல்வியாண்டிற்கான நேரடி இரண்டாம் ஆண்டு சேர்க்கைக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. நேரடி இரண்டாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு www.tnpoly.in என்ற இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம். இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்க தெரியாத மாணவர்கள் விண்ணப்பிக்க தேவையான தங்களின் அனைத்து சான்றிதழ்களுடன் கடவு சீட்டு அளவு புகைப்படத்துடன் கல்லூரிக்கு நேரடியாக வந்து உதவி மையம் மூலம் விண்ணப்பிக்கலாம். இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க கடைசி நாள் நாளையாகும். நாளை மாலை 5 மணிக்குள் விண்ணப்பிக்கலாம். மேலும் கல்வி உதவித்தொகை உள்பட அரசின் அனைத்து விதமான உதவித்தொகைகளும் மாணவ மாணவிகளுக்கு பெற்று வழங்கப்படும். கல்லூரிக்கு வந்து செல்ல இலவச பேருந்து வசதியும் உள்ளது. மாணவர்கள் இவ்வாய்ப்பை பயன்படுத்தி விண்ணப்பித்து பயன்பெறுமாறு தருமபுரி பைசுவள்ளி அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வர் தெரிவிக்கின்றார். நேர்களே, நிறைவு பெறுகிறது உள்ளூர் உலா. இனி வரும் நாட்கள் இனிமையானதாக அமையட்டும். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு எம் திவ்ய செல்வி. நன்றி நேர்களே.
1: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JEN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JEN மருத்துவமனை.
2: தருமபுரியில் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JEN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JEN மருத்துவமனை, மலபார் கோல்டு அருகில், தருமபுரி.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
3: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
1: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JEN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
4: வணக்கம். குடபுலவியனார் அப்படிங்கிற பாண்டி நாட்டு புலவர் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செல்வன் ஆகிய அந்த மன்னனை பார்த்து, மன்னா, நீ பல்லாண்டு காலம் வாழ வேண்டும், 1, 10, 100 கோடி என்று அடுக்கி அளவில் ஆண்டுகள் பலகழிந்தாலும் நீ பல்லாண்டு வாழ வேண்டும். மன்னா, உன்னுடைய வாழ்நாளை சொல்லிவிட்டேன். உன்னுடைய நகரம் இந்த பாண்டிமா நகரம் பெரிய எயிலை உடையது. எயில்னா என்ன? கோட்டை மதில். கோட்டை மதிலுக்கு முன்ன என்ன இருக்கும்? அகழி இருக்கும். அகழி ஆழமானதாகவும் தண்ணீர் மிகுந்ததாகவும் ஆட்கொள்ளி முதல்களை உடையதாகவும் அது இருக்கும். அங்க மீன்களும் வாழும். அந்த மீன்கள் காஞ்சி பூவையும் மற்றும் இருக்கிற பூக்களையும் தாவி தன்னுடைய வாயிலே கவிக்கொள்ளும். இத்தகைய பெருமை மிகுந்த அரண்மனை உடையவன் நீ. உனக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன், கேள். புகழ் பெறுவதற்கு 1000 வழிகள் உண்டு. உதாரணமாக, நீ போரின் மூலம் புகழ் பெறுவாய், எனக்கு தெரியும். பிற மன்னர்களை வீழ்த்தி வெற்றி கண்டு நீ புகழ் பெறுவாய். நீ கொடை கொடுத்து புகழ் பெறுவாய். இதன் காரணமாக உன்னை போன்றவர்களுக்கு நம்முடைய இந்த பூவுலக வாழ்க்கை முடிந்த பிறகு மறு உலக வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல இடம் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை உண்டு. இருந்தாலும் மன்னா, இந்த உடம்பு நீராலும் உணவாலும் ஆனது. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, இந்த வார்த்தை இதுலதாங்க வருது. நம்ம எல்லாத்திலையும் சொல்றோம். இந்த புறநானூற்று பாட்டுல இந்த புலவர் தான் பாடுறாரு. உணவு என்பது பூமியில் விளைவது. அது எப்படிப்பட்டது என்றால், நிலமும் நீரும் உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே சொல்லிட்டு, இப்படிப்பட்ட சூழல்ல இந்த பூமியில நாம் வந்து நீரை தேக்கி வைக்கிறதுங்கிறது முக்கியமான ஒன்று. அப்படி நீரை தேக்குகின்ற நீ, அதாவது உன்னுடைய செயல்கள்ல ஒன்றாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்படி என்றால், பூமியில் எந்த இடத்திலெல்லாம் பள்ளம் இருக்கிறதோ அந்த இடத்திலெல்லாம் நீ நீரை நிரப்புவாயே, ஆனால் நிச்சயமாக உனக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும். நிலத்தில் தண்ணீரை தேக்கி வைக்க வேண்டும் என்பதை, நிலநெலி மருங்கில் நீர்நிலை பெறுக. நீ அந்த மாதிரி பண்ணி வச்சிட்டேன்னா எங்கு நோக்கினும் நீர் இருக்குமே, ஆனால் இந்த உலகம் மிகச்சிறப்பாக செழிப்பூறும். பாட்டை முடிக்கிறப்ப, இந்த மாதிரியான தண்ணீரை தேக்கி நிலை நிறுத்தாதவர்கள் தள்ளாதார் தள்ளாதாரே. எனவே மன்னா, நீ என்ன செய், உன்னை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும்.

என்றால் நீர்நிலைகளில் நீர் நிரம்புமாறு செய். அப்படி நீ செய்தால் உன்னுடைய வாழ்நாளுடைய எல்லை கூடுவதோடு மட்டுமில்லாமல் மறுவுலகம் என்று ஒன்று இருந்தால் அதுவே உனக்கு இடம் உண்டு என்று இந்த புலவர் சொல்வதை கேட்கிற போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நீர் மேலாண்மை என்று இன்றைக்கு நாம் பேசுகின்றோம் என்றால் இந்த நீர் மேலாண்மையை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆங்கிலேயர் வந்த பிறகுதான் அறிவு வந்தது, போர்ச்சுகீசியர்கள் வந்த பிறகுதான் புத்தி வந்தது, பிரெஞ்சுக்காரர்கள் தான் நமக்கு உண்ண சொல்லிக் கொடுத்தார்கள் என்றெல்லாம் இன்றைக்கு பரப்பிக் கொண்டிருக்கிறார்களே,

0: முன்பாக ஆங்கிலேயர் வந்த பிறகுதான் அறிவு வந்தது, போர்ச்சுகீசியர்கள் வந்த பிறகுதான் புத்தி வந்தது, பிரெஞ்சுக்காரர்கள் தான் நமக்கு உண்ண சொல்லிக் கொடுத்தார்கள் என்றெல்லாம் இன்றைக்கு பரப்பி கொண்டிருக்கிறார்களே, அவர் வந்து படிப்பு கொடுத்தார், இவர் வந்து கல்வி கொடுத்தார் என்று சொல்லுகிறார்களே, இந்த நிலையை யோசித்து பாருங்கள். இந்த புலவர் எந்த பல்கலைக்கழகத்தில் சென்று படித்திருப்பார்? மக்களில் ஒருவராக இருந்து பேசுகின்றார், மாளிகையில் ஒருவராக இருக்கின்ற மன்னரை பார்த்து பேசுகின்றார். மன்னரிடத்தில் பொருள் பெறுவது மட்டும் அவருடைய நோக்கமில்லை, இந்த பூமிக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை மக்களின் குரலாக ஒழிக்கின்ற இந்த பாடல் எத்தனை பெருமையுடையது. முழங்கு முன்னீர் முழுவதும் வழியி பறந்து பட்ட வியல் ஞாலம் தாளின் தந்து தம்புகள் நெறி ஒருதாமாகிய உறவோர் உம்பல் ஒன்று பத்து அடிக்கிய கோடி கடை இரி பெருமைக்காக நின் ஆயுள்தானே. நீரத்தாழ்ந்த குறுங்காஞ்சி பூ கதும் என வாழை நுண் ஆறல் பரவரால் குரு கெடிற்ற குண்டு அகழி வான் உட்கும் வடிநீல் மதில் மல்லல் மூதூர் வயவேந்தே செல்லும் உலகத்து செல்வம் வேண்டினும் ஞாலம் காவலர் தோல்வலி முறுக்கி ஒரு நீ ஆகல் வேண்டின் சிறந்த நல்லிசை நிறுத்தல் வேண்டினும் மற்றதன் தகுதிகள் இனி மிகுதியாள நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உண்டி முதற்றே உணவின் பிண்டம் உணவனப்படுவது நிலத்தொடு நீரே நீரும் நிலனும் புணரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்திசினோரே வித்திவான் நோக்கும் புன்புலம் கண் அகன் வைப்பிற்றாயினும் நன்னிலமாலும் இறைவன் தாக்கு உதவாதே அதனால் அடுபோர் செலிய இகழாது வல்லே நிலன் நெலி மருங்கில் நீர்நிலை பெருக தட்டோரம்ம இவன் தட்டோரே தல்லாதோர் இவன் தல்லாதாரே. மனித உயிர் மட்டுமில்லை, ஈ எறும்பு தொடங்கி பறவைகள் விலங்குகள் மரங்கள் வரையும் அத்தனையும் செழிப்புற வேண்டுமென்றால் நீர் வேண்டும், அதற்கு மன்னா நீர் வேண்டும் என்று அவரை சுட்டிக்காட்டுகின்ற இந்த பாடல் மறக்க முடியாத ஒன்று. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜே என் மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜே என் மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
3: நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. திரை இசை நிகழ்ச்சி நாம் இணைகின்றோம், அருமையான பாடலோடு பயணிக்கப் போகின்றோம். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக தனுஷ் பாடல் அவர்களுக்கு அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்து மோகித் சௌகானுடன் இணைந்து பாடிய பாடல் 3 என்ற திரைப்படத்திற்காக.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: என்னடா ரொம்ப டல்லா இருக்க?
2: எல்லாம் இந்த பெட்ரோல் டீசல் டென்ஷன் தான்.
1: அப்போ உன் ப்ராப்ளம்க்கு ஒரே சொல்யூஷன் MGZSEV தான். இப்போ அப் டு 2.75 லாக்ஸ் வர ஆஃபர்ஸ் தராங்க. ஆல்சோ அடிஷனல் போனஸும் அப் டு 25,000 ரூபீஸ் வர கிடைக்கும்.
3: ஃபார் மோர் டீடைல்ஸ் விசிட் FPL MG ஷோரூம் ஆர் கால் 7397444079. TNC அப்ளை.
4: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: அம்மன் டிஆர்ஒய் TMT கம்பிகள் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: மணிப்பால் மருத்துவமனை, தால்மியா போர்டு, என்ன சொல் சேலம்.
8: நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக நான் முத்துக்குமார் பால்வரிகளுக்கு இசையமைத்து பாடியிருக்கிறார் யுவன் சங்கர் ராஜா, சிவா மனசுல சக்தி என்ற திரைப்படத்திற்காக.

0: நீங்க கேட்டுக்கொண்டிருக்க இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. இன்றைய திரைசை தருமபுரி 102.5 ஏற்காடு 103.7 தொடர்ந்து கேட்கலாம். மாவட்ட செய்தி மலர், அதனைத் தொடர்ந்து தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக.
1: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது விழுப்புரம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி சுரேஷ்.
2: மத்திய அரசின் நேரடி ஆதார் சேவை மையம் தமிழகத்தில் உள்ள 38 மாவட்டங்களிலும் துவங்கப்பட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக விழுப்புரத்தில் 6வது இடமாக விழுப்புரம் நகர பகுதியில் துவக்கப்பட்டுள்ளது. ஆதார் அட்டை புதிதாக எடுப்பதற்கும் திருத்துவதற்கும் நேரடியாக பொதுமக்கள் உடனடியாக குறைந்த நேரத்தில் ஆன்லைன் மூலம் பெற்றுக்கொள்ள இந்த சேவை மையம் பணிபுரிகிறது. 15 நாட்களுக்குள் நேரடியாக வீடுகளுக்கு ஆதார் அட்டை வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 5 முதல் 7 வரை உள்ள சிறுவர்களுக்கு இலவசமாக ஆதார் பதிவு செய்யப்படுகிறது. மேலும் 12 முதல் 15 உட்பட்ட அனைவருக்கும் இலவசமாக பயோமெட்ரிக் முறையில் ஆதார் அட்டை திருத்தப்படுகிறது. மற்ற அனைவருக்கும் முகவரி மாற்றம், பெயர் மாற்றம், வயது, பிறந்த தேதி உள்ளிட்டவை மாற்றங்களுக்கு 75 கட்டணமாகவும், பயோமெட்ரிக் முறையில் கண்கள் மற்றும் விரல் கைரேகைகள் பதிவு செய்வதற்கு 125 கட்டணமாகவும் வசூலிக்கப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் பாஸ்போர்ட் உள்ளிட்ட முக்கிய தேவைகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளதாக தெரிவித்தனர்.
3: லட்சுமி தேவி, என் பொண்ணுக்காக இங்க ஆதார் மையத்துக்கு வந்திருக்கோம். நாங்க இங்க வந்த உடனே ஒரு 10 எங்க வேலை முடிஞ்சிருது. எல்லாமே ஈஸியா முடிச்சு தராங்க, வெயிட் பண்ண விட மாட்டாங்க. இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த ஆதார் மையம் 10 எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துறாங்க. இது எல்லாருக்குமே கொஞ்சம் ஈஸியா இருக்கு.
2: நடந்து முடிந்த 12வகுப்பு தேர்வில் விழுப்புரம் மாவட்டம் தமிழகத்தில் கடைசி இடத்தில் உள்ளது. தமிழகம் முழுவதும் 95% மாணவர்கள் தேர்ச்சி பெற்ற நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் 85% மாணவர்களை தேர்ச்சி பெற்றிருந்தனர். இதற்கான காரணம் குறித்த ஆய்வு மேற்கொள்வதற்காக 121 பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் குழு ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கல்வித்தரம் குறைவதற்கான காரணம் என்ன குறித்து விளக்கமளிக்க தலைமை ஆசிரியரும் கேட்டுக்கொள்ளப்பட்டது. ஒவ்வொரு பாடத்திலும் மாணவர்கள் பெற்ற மதிப்பெண் குறித்தும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு தலைமை ஆசிரியர்கள் விளக்கமளிக்க வேண்டும் என்றும், தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு உடனே தேர்வில் உடனடியாக பயிற்சி அளிக்க வேண்டும் என்றும் அப்பொழுது அவர் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் கூறுகையில்,
4: பிளஸ் டூ ரிசல்ட்டை பொறுத்த வரைக்குமே நம்ம ஹெச்எம்ஸோட ஒரு ஆய்வு கூட்டம் நடத்தி எங்கே நம்ம ஸ்லிப் ஆயிருக்கோம் அப்படின்றது தான் பார்க்குறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய இந்த நேரத்தில் ஃபோக்கஸ் வந்து எந்த குழந்தைகள் வந்து அந்த தேர்ச்சி பெற இயலவில்லையோ அவங்க

0: கண்டுபிடிச்சு அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்து உடனடி தேர்வில் உடனே அவங்கள பாஸ் பண்ண வைக்கிறதா முதல் கட்டமாக நம்ம பார்க்குறோம். அந்த முயற்சியில் நம்ம கவனம் செத்துக்கிடக்கூடாது. அதை முடிச்சுட்டு ஹெச்எம்ஸ்கிட்டையும் கேட்குறோம், என்ன ரீசன்ஸால் போயிருக்குன்னு சொல்லிட்டு சில கருத்துக்கள் அவங்க சொல்லியிருக்காங்க. வர கல்வியாண்டில் அதை எப்படி சரி செஞ்சு அடுத்த வருஷம் இந்த நிலைமை இல்லாமல் இருக்குன்றது பார்க்குறோம். இப்போ
1: விழுப்புரம் மாவட்டத்தின் தனியார் பள்ளி வாகனங்களை மாவட்ட ஆட்சியர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். போக்குவரத்து துறையால் ஏற்பாடு செய்யப்பட்ட பள்ளி வாகனங்களின் அணிவகுப்புகளை நேரில் சென்று பார்வையிட்டு அங்கு பாதுகாப்பு விதிமுறைகள் கடைபிடிக்கப்படுகிறதா, ஓட்டுநர் நடத்துனர் உதவியாளர் உள்ளிட்டோர் அவசர கால வழி ஆகியவை உள்ளதா என்று பார்வையிட்டார். மேலும் முதலுதவி பற்றி தீ பாதுகாப்பு கருவி உள்ளதா என்றும் கேட்டறிந்தார். தனியார் பள்ளி வாகனங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் 600 மேற்பட்ட வாகனங்கள் உள்ளன. இதனை பள்ளி திறப்பதற்கு முன்னால் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு சரி செய்ய வேண்டும். அவ்வாறு சரி செய்யப்படாத வாகனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் அந்த முகாமில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு இலவசமாக கண் பயிற்சி முகாம் நடத்தப்பட்டது. இதில் அவர்களுக்கு பாதுகாப்பு குறித்த விளக்கமும் அளிக்கப்பட்டன. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் கூறுகையில்,
0: நம்மளுடைய விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 143 பள்ளிகளில் 600 வாகனங்கள் இருக்கு. ஸோ இதை வந்து ஒரு இன்டர் டிபார்ட்மெண்டல் கமிட்டி, வருவாய் கோட்டாட்சியர் இருப்பாரு, ஆர்டிஓ இருப்பாரு, டிஎஸ்பி இருப்பாரு, சிஓ இருப்பாங்க, அதுக்கப்புறம் நம்ம மோட்டார் வெஹிக்கல் இன்ஸ்பெக்டர்ஸ் இருப்பாங்க. அதோட ஆய்வு வந்து பல்வேறு மாவட்டங்களில் நடந்துகிட்டு இருக்கு. கல்வியாண்டு தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணணும். நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் இன்னைக்கு நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இன்னைக்கு முதற்கட்டமாக ஒரு 300 வாகனங்கள் இங்கே வந்திருக்கு. ஸோ நம்ம துறை அலுவலர்கள் வந்து ஒரு செக்லிஸ்ட் வச்சுப்பாங்க. அதில் பல்வேறு, இப்போ எமர்ஜென்சி எக்ஸிட் சரியாக வேலை செய்தா இல்லையா, முதலுதவி பெட்டிகள் கரெக்டாக இருக்கா இல்லையா, பெட்டிகளில் இருக்கிற மருந்துகள் வந்து காலாவதியாகமாக இருக்கா இல்லையா, முக்கியமாக நம்மளுடைய வண்டிகளில் கேமரா, நிறைய இடங்களில் முந்தைய காலங்களில் வந்து அறியாமையால் முன்னாடி போகிறனால சில உயிரிழப்புகள் நடந்திருக்கிறனால ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமராலாம் ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லையா, இந்த விழிப்புணர்வான விஷயங்கள் எல்லாம் அந்த வாகனத்தை ஏற்ற டிரைவருக்கு எல்லாம் தெரியுதா இல்லையா. ஸோ இந்த மாதிரி பல்வேறு ஆஸ்பெக்டில் ஆய்வு வந்து இன்னைக்கு நம்ம ஆரம்பிச்சிருக்கோம்.
1: விழுப்புரம் மாவட்டத்தில் தமிழ்நாடு தேர்வு பணியாளர் தேர்வாணையம் மூலம் துறை வாரியான தேர்வுகள் வரும் 22, 25, 26, 30 மற்றும் ஜூன் மாதம் 2 ஆகிய நாட்களில் மாவட்டத்தின் பல்வேறு கல்லூரிகளில் மற்றும் விழுப்புரம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற உள்ளது. கணினி வழி தேர்வில் நடைபெறும் இந்த தேர்வில் தேர்வர்கள் தங்கள் ஆல் டிக்கெட் மற்றும் ஆதார் அட்டை உள்ளிட்ட ஏதேனும் ஒரு புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டையை காலை 8:30 கொண்டு வர வேண்டும். இதில் மொத்தம் 2664 நபர்கள் தேர்வு எழுத உள்ளனர். இவர்களுக்கு விழுப்புரம் பேருந்து நிலையத்திலிருந்து தேர்வு மையத்திற்கு சிறப்பு பேருந்துகள் இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார்.
2: இதுவரை நீங்கள் கேட்டது விழுப்புரம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி சுரேஷ். சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
3: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான பேச்சுக்களில் பெரிய அளவில் முன்னேற்றம் எட்டப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ கூறியுள்ளார். மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்குவங்கத்தின் பால்டா சட்டப்பேரவை தொகுதிக்கு நடைபெற்ற மறுதேர்தலில் பிஜேபி வேட்பாளர் திரு தேவாம்சு பாண்டா வெற்றி பெற்றுள்ளார். தெலங்கானாவில் கோடை வெயில் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டு 16 பேர் உயிரிழந்தனர். உலக சேலஞ்ச் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான பேச்சுக்களில் பெரிய அளவில் முன்னேற்றம் எட்டப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருடன் நடத்திய பேச்சுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். ஹோர்முஸ் நீரிணையை முழுமையாக திறப்பதற்கான அம்சமும் இதில் அடங்கும் என்று அவர் கூறினார். இதற்கான அறிவிப்பினை அடுத்த சில மணி நேரத்தில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வெளியிடுவார் என்றும் திரு மார்க்கோ ரூபியோ தெரிவித்தார். மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வடகிழக்கு மாநிலங்களில் மீன்வளத்துறையின் சார்பில் செயல்படுத்தப்பட வேண்டிய திட்டங்கள் குறித்த மண்டல ஆய்வுக் கூட்டம் நாளை மிசோரமில் நடைபெறவுள்ளதாக மீன்வளத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் பங்கேற்று 32 ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்ட உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஞாயிறுதோறும் சைக்கிள் பயிற்சி இயக்கத்தில் மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஸா கட்சே கூறியுள்ளார். குவஹாத்தியில் உள்ள ஐஐடி வளாகத்தில் இந்த சைக்கிள் பயிற்சி இயக்கத்தில் பங்கேற்று அவர் பேசினார். உடல் நலனை சீராக பராமரிக்க சைக்கிள் பயிற்சி உதவிடும் என்றும் திருமதி ரக்ஸா கட்சே தெரிவித்தார். மேற்குவங்கத்தின் பால்டா சட்டப்பேரவை தொகுதி

0: நடைபெற்ற மறுதேர்தலில் பிஜேபி வேட்பாளர் திரு தேபாங்ஷு பாண்டா வெற்றி பெற்றுள்ளார். இவர் தமக்கு அடுத்தபடியாக வந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் திரு சம்புநாத் குர்மியை விட 1,09,000 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவின் போது முறைகேடுகள் நடைபெற்றதாக பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் இந்த தொகுதியில் மறு வாக்குப்பதிவிற்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருந்தது. உத்தரப்பிரதேசத்தில் மின்சாரம் தடையின்றி விநியோகம் செய்யப்படுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் அறிவுறுத்தியுள்ளார். குறிப்பாக கிராமப்புற பகுதிகளில் மின்சாரம் தடையின்றி வழங்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கோடை வெயில் அதிகரித்துள்ளதால் மின் தேவையும் உயர்ந்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விவசாயிகளின் நலனுக்கு தில்லி அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் விவசாய குழுவினருடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். விவசாயிகளின் பிரச்சினைக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்பட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். பீகாரில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில துணை முதலமைச்சர் திரு விஜயகுமார் சவுத்ரி கூறியுள்ளார். பட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பசுமை நிதியம் ஏற்படுத்தப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். வனப்பரப்பை அதிகரிப்பதில் இந்த நிதியம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் அவர் கூறினார். இதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதிப்பு தொடர்பான பிரச்சினைகள் குறையும் என்றும் திரு விஜயகுமார் சவுத்ரி தெரிவித்தார். ஆந்திராவில் எபோலா வைரஸ் பரவலை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு சத்யகுமார் யாதவ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பாதிக்கப்பட்ட நாடுகளில் இருந்து வரும் பயணிகளுக்கு விமான நிலையங்களில் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்தார். எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளும் மருத்துவமனைகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தெலங்கானாவில் கோடை வெயிலின் தாக்கத்தினால் 16 பேர் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. ஜெய்சங்கர் பூபாலப்பள்ளி மாவட்டத்தில் மட்டும் 4 பேர் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வாரங்கல், கரீம்நகர், நிஜாமாபாத் ஆகிய மாவட்டங்களில் தலா 3 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜோகுலம்பா, கட்வால், ரங்காரெட்டி, சூர்யாபேட் ஆகிய மாவட்டங்களில் தலா 1 உயிரிழந்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 400,000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை பொதுமக்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் மற்றும் டீசல் விநியோகம் தடையின்றி நடைபெற்று வருவதாக பாரத் பெட்ரோலிய கழகத்தின் நிர்வாக இயக்குநர் திரு சுக்மல்குமார் ஜெயின் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர் நாடு முழுவதும் உள்ள பெட்ரோல் நிலையங்களில் விற்பனை தடையின்றி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். இதுகுறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அவர் கூறினார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்துள்ளதன் காரணமாகத்தான் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக திரு சுக்மல்குமார் ஜெயின் தெரிவித்தார். சத்தீஸ்கட்டில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் ஏராளமான ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கான்கர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தபோது இவை பறிமுதல் செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். அப்பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறினர். ராஜஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். ராஜ்சமந்த் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் லாரி இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தனர். கிவ் நகரை குறிவைத்து ரஷ்யா ஏவுகணை தாக்குதலை நடத்தியதாக யுக்ரைன் அதிபர் திரு வளாடிமிர் செலன்ஸ்கி கூறியுள்ளார். இதில் 70க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலை உறுதி செய்துள்ள ரஷ்யா

உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக தெரிவித்துள்ளது. உலக சேலஞ்ச் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் வெள்ளிப்பதக்கம் வென்றார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் வால்ட் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 3 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 23 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் 68 கிலோ எடைப்பிரிவில் மான்சி லேத்தரும், 76 கிலோ எடைப்பிரிவில் காஜலும், ஆடவர் 63 கிலோ எடைப்பிரிவில் சுமித்தும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 50 கிலோ எடைப்பிரிவில் ஸ்வீட்டியும், 59 கிலோ எடைப்பிரிவில் நேஹாவும், ஆடவர் 67 கிலோ எடைப்பிரிவில் சாகர் சிங்கும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 130 கிலோ எடைப்பிரிவில் ஹர்தீப்பும், 97 கிலோ எடைப்பிரிவில் ரோஹித்தும், 77 கிலோ எடைப்பிரிவில் சச்சினும் வெண்கலப் பதக்கங்களை கைப்பற்றினர். மகளிர் 55 கிலோ எடைப்பிரிவில் அகல்யா சத்ருகன் ஷிண்டே வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 3 தங்கம், 5 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 3 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீனாவின் சிச்சுவானில் நடைபெற்ற இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் அரியாவீர் தேவான் தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் 13 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் அமரியா பஜாஜ் வெள்ளிப்பதக்கத்தையும், அபியுதய் அரோரா வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவில் ஷிவன் அகர்வால் வெள்ளிப்பதக்கத்தையும், லோகேஷ் சுப்பிரமணி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் பிரிவில் அனிகா துபே வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் 13 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ஷனையா பரஸ்ராம் புரியாவும், திவ்யான்ஷி ஜெயினும் வெண்கலப் பதக்கத்தை கைப்பற்றினர். பாங்காக் சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் பட்டம் வென்றார். மகளிர் 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 11-6, 11-6, 11-6 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஏவ் ரியோக்ஸானை வென்றார். மத்திய ஆசிய மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று மாலத்தீவை வென்றது. காட்மாண்டுவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் இந்தியா 25-9, 25-14, 25-17 என்ற புள்ளிக் கணக்கில் வெற்றி பெற்றது. ஃபெடரேஷன் கோப்பைக்கான தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகம் 1 தங்கம், 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ராஞ்சியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 400 மீட்டர் ஓட்டப்பிரிவில் விஷால் தங்கப்பதக்கத்தையும், ராஜேஷ்குமார் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான பேச்சுக்களில் பெரிய அளவில் முன்னேற்றம் எட்டப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ கூறியுள்ளார். மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தின் பால்டா சட்டப்பேரவை தொகுதிக்கு நடைபெற்ற மறுதேர்தலில் பிஜேபி வேட்பாளர் திரு தேபாங்ஷு பாண்டா வெற்றி பெற்றுள்ளார். தெலங்கானாவில் கோடை வெயில் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டு 16 பேர் உயிரிழந்தனர். உலக சேலஞ்ச் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: நிலையத்தில் நேரம் 7:25. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் வயல்வெளி.
2: வயல்வெளி

0: மாடசாமி, மாடசாமி, என்னடாது, எங்க போயிருப்பாரு? ஆலய காணுமே. ஓ, தா அங்க இருக்கிறாரு.
1: அடடே, வா ராமசாமி. என்னப்பா, ரொம்ப நாளாச்சு ஆளை பார்த்து. எங்க இருக்கிற, என்ன பண்ணிட்டு இருக்கிற, அத்தி பூத்த மாதிரி வந்திருக்கிற, என்ன விஷயம்பா?
0: அது ஒன்னும் இல்ல மாடசாமி, வார சந்தைக்கு போலான்ட்டு வந்தேன். சரி, அப்படியே உங்களை பாத்துட்டு போயிடலாமே, பாத்து ரொம்ப நாள் ஆகுது, பாத்துட்டு போயிடலாமேன்ட்டு வந்தேன்.
1: சரிப்பா, என்ன நல்லா இருக்கியா? எல்லாம் சௌகரியம் தானே?
0: எல்லாம் சௌக்கியமா தான் இருக்கிறாங்க.
1: கொஞ்சம் தீவனம் தட்டு வச்சிருக்கேன், இந்த மாட்டுங்களுக்கு போட்டு சமாளிக்கவே முடியல, என்ன பண்றதுன்னே தெரியல.
0: அட, இன்னமும் நீங்க அந்த காலம் மாதிரி இருக்கிறீங்க. இப்ப மாறி வர காலத்துல என்னென்னமோ ரகங்கள் எல்லாம் தீவனம் இருக்குது, அதை முயற்சி செய்யலாம் இல்ல?
1: தீவன தட்டுலயும் நிறைய வகைகள் இருக்குது, தீவன மேலாண்மையும் புது விதமா இருக்குதா? எனக்கு அதை பத்தி ஒன்னும் தெரியாத, தெரிஞ்சா நீ கொஞ்சம் சொல்லு ராமசாமி.
0: அதுக்கு நானும் சொல்றது, தினமும் இந்த பண்பலைய 7:25 கேளு கேளுன்னு சொல்றேன், நீயும் கேக்குறதா இல்ல.
1: 7:25 இத பத்தின விஷயங்கள்லாம் சொல்றாங்களா? யாரு சொல்றாங்க, என்ன சொல்றாங்க?
0: அட மாடசாமி, இன்னைக்கு

0: பாரு, தீவன மேலாண்மை குறித்து நம்ம பேராசிரியர் மகேஸ்வரன் வந்து ரொம்ப தெளிவாகவும் விளக்கமாகவும் சொல்ல போறாரு. அதை கேளு, அதை கேட்டாவே உனக்கு தகவல் கிடைக்கும். மாடசாமி,
1: நல்ல செய்தியா தான் சொல்லிருக்கிற ராமசாமி. போயிட்டு இதோ இப்பவே ஆன் பண்ணி ரெண்டு பேருமே கேட்கலாம், வாங்க.

0: வயல்வெளி இன்றைய நிகழ்ச்சியில் நவீன தீவன மேலாண்மை யுக்திகள். கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலைய பேராசிரியர் டாக்டர் பி மகேஸ்வரன் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் நிகழ்ச்சி அமைப்பாளர் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள்.
1: விவசாய மக்களுக்கு வணக்கம். நம்ம பகுதியான இந்த கள்ளக்குறிச்சி, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல் இந்த பகுதிகளில் கறவை மாடு வளர்ப்பு, அப்புறம் அது இல்லாமல் செம்மறி ஆடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்புன்றது கால்நடை வளர்ப்பு அப்படிங்கிறது விவசாயத்தோட பின்னி பிணைஞ்சிருக்கு. எல்லா விவசாயிகளுமே என்ன பயிர் போட்டாலும் சரி, அது கூட அந்த கால்நடை வளர்ப்புலையும் பெருமளவுக்கு ஈடுபடுறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த கால்நடை வளர்ப்போட வெற்றியே வந்து சரியான தீவனத்தை நம்ம தேர்ந்தெடுத்துறது மூலமாகவும், எல்லா சமயத்திலும் அதற்கு தேவையான தீவனம் இருக்கிறது மூலமாக மட்டும்தான் வெற்றி பெற முடியும். அதுவும் குறிப்பாக பண்ணைகளில் செம்மறி ஆடு வளர்க்குறவங்களோ, ஆடு வளர்க்குறவங்களோ, மாடு வளர்க்குறவங்களுக்கோ தீவனன்றது ரொம்ப முக்கியமானது. நம்ம எத்தனை ஆடு வளர்க்கணும், மாடு வளர்க்கணும் அப்படிங்கிறத எதை வச்சு முடிவு பண்ணணும்னா, நம்ம எவ்வளோ தீவனத்தை வந்து நம்மளால் தொடர்ச்சியாக கொடுக்க முடியும் எந்த சூழல்லையும் அப்படிங்கிறத பொறுத்து தான் அதோட வெற்றி இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த தீவனப்பயிர் சாகுபடியில் நம்ம என்னென்ன விஷயங்கள் கவனத்தில் கொள்ளலாம், என்ன மாதிரியான புது ரகங்கள்லாம் இருக்குது, கறவை மண்ணை என்ன வளர்க்கலாம், செம்மறி ஆடு ஆடுகளுக்கு எது சரிபட்டு வரும், அதை பதப்படுத்தி இப்போ எல்லா சமயத்தில் நம்ம கிடைக்காமல் போச்சுன்னா அதை பதப்படுத்தி வைக்கிறது மூலமாக என்ன வழி இருக்குது, இல்லை மாற்று தீவனம் ஏதாவது இருக்கா அப்படின்ற தகவல் எல்லாத்தையும் நம்ம கூட சொல்றதுக்காக. சார் வணக்கம்.
2: சார் வணக்கம்.
1: தீவன பயிரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்போ புதிதாக வந்திருக்கக்கூடிய ரகங்கள்லாம் என்னென்ன இருக்குது, அதுவும் குறிப்பாக இப்போ தீவன பயிர்களில் நம்ம கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அவசியமானது, குறிப்பாக இப்போ ஒரு கறவை மாடு வளர்க்குறவங்க, இல்லை ஒரு பண்ணை வச்சிருக்கிறவங்க, ஆடு வளர்க்குறவங்கள பொறுத்த வரைக்கும் முதல்ல அவங்க தீவனத்தை தான் உறுதி செய்ய வேண்டியதாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம இப்போ அந்த மாதிரி ஒன்று வச்சுருக்கோம்னா, அந்த தீவனத்தோட பங்கு என்ன, வெற்றி அந்த வெற்றியில் தீவனத்தோட பங்கு என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள்.
2: இந்தியா முக்கியமாக வந்து நம்ம தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா 85% வந்து விவசாயிகள் வந்து அவங்களோட பொருளாதாரத்துக்கு கால்நடையை தான் நம்பி இருக்காங்க. ஸோ அதுலேயும் குறிப்பாக வந்து சிறு மற்றும் குறு விவசாயிகள் தான் வந்து அதிக அளவில் வந்து கால்நடை, முக்கியமாக வந்து கறவை மாடு வளர்ப்பாக இருக்கட்டும், ஆடு வளர்ப்பாக இருக்கும், அதை வந்து பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கு மகசூல் தரக்கூடிய மிக முக்கியமான காரணம் எப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து தீவனம். ஏன்னா ஒரு கால்நடை வளர்ப்பவருக்கு வந்து 60-70% வந்து கால்நடை வளர்ப்பு செலவும் வந்து பார்த்திங்கன்னா தீவனத்தில் தான் போகுது. ஸோ ஆனால் விவசாயிகள் வந்து இப்போ பெரும்பாலும் ஒரு நல்ல தீவனத்தை வந்து கால்நடைக்கு கொடுக்கறதில்ல. பயிர் கழிவுகளையோ இல்லை அதை அவங்க நிலத்தில் என்ன மாதிரியான புல்களோ இல்லை மற்ற பயிர்கள் வளருதோ அதை தான் வந்து தீவனமாக கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஒரு ஒழுங்கான தீவனத்தை வந்து கால்நடைகளுக்கு கொடுக்கும்போது, அதுவும் சரிவிகித அளவில் வந்து கொடுக்கும்போது நம்மளுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும். பால் உற்பத்தியாக இருக்கட்டும், இல்லைன்னா இறைச்சி உற்பத்தியாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து நல்லா கிடைக்கணும். விவசாயிகளுக்கு வந்து குறைந்த செலவில் வந்து நல்ல வருமானம் வரணும் கால்நடை வளர்ப்பு அப்படின்னா, நம்மளுக்கு வந்து தீவன மேலாண்மை வந்து ரொம்ப முக்கியம். அதுலேயும் சரிவிகித தீவன மேலாண்மை வந்து ரொம்ப முக்கியம்.
1: அதை நீங்கள் சொன்னீங்க. இப்போ பொதுவாக ஆனால் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் தீவனன்றது நீங்கள் சொல்கிறப்பல அங்கே சுற்றி என்ன கிடைக்குதோ அதை தான் முதல்ல அவங்க கொடுப்பாங்க. அதை மீறி ஏதோ ஒன்று கிடைக்கிற ஒரு அங்கே அந்த ஏரியாவில் கிடைக்கிறதுல எது அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கோ, பக்கத்தில் என்ன விலை கம்மியாக இருக்கோ அதை தான் முதல்ல அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. அதை தாண்டி எல்லா சத்தும் இருக்கிறது இல்லை எல்லா மாதிரியான விஷயங்களும் இருக்கணுன்றது எந்தளவுக்கு அவசியமானது, இப்போ ஒரு கறவை மாடு வச்சுருக்கிறவங்களா இருக்கட்டும் இல்லை ஆடு வச்சுருக்கவங்களா இருந்தாலும் சரி, அவங்க அந்த தீவனத்தை பொறுத்த வரைக்கும் சரியான தீவனத்தை எப்படி தேர்ந்தெடுக்கிறது, அதை கொஞ்சம்.
2: இப்போ நம்ம வந்து ஒரு கால்நடைக்கு வந்து நம்மளுக்கு, அதாவது முக்கியமாக மனுஷனுக்கு என்ன தேவை, நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு என்ன மாதிரி உணவு அமைப்பு தேவை, கார்போஹைட்ரேட் தேவை, புரதம் தேவை, கொழுப்பு தேவை, இந்த மாதிரி பல்வேறு விதமான உணவு வகைகளை இன்றைக்கி நம்ம தேடி எல்லாருமே வந்து சரிவிகித அளவில் சாப்பிட்றோம். ஸோ அதே மாதிரி ஒரு கால்நடைக்கும் வந்து நல்ல உற்பத்தி வேணும் அப்படின்னா சரிவிகித அந்த தீவன பயிர்கள் வந்து தேவை. முக்கியமாக வந்து புல் வகைகள் அந்த தீவனம் வந்து தேவை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீரியல்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம தீவனம், மக்காச்சோளம், கினியா புல், கொழுக்கட்டை புல், இந்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு தீவனங்களும் தேவை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பயிர் வகை தீவனங்கள், தீவன தட்டப்பயிர், வேலி மசால், முயல் மசால், அது தேவை. ஸோ அதுக்கப்புறம் வந்து மர வகைகள், சவுண்டல், சுபாபுல், இந்த மாதிரியான மர வகை தீவனங்களும் தேவை. ஸோ இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் கலந்து ஒரு நாளைக்கு 25-30 கிலோ வந்து பசுந்தீவனமாக கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பால் உற்பத்தி வந்து கண்டிப்பாக 20-30% நம்மளுக்கு, அதே போல் இறைச்சி உற்பத்தி வந்து 5-8% வந்து அதிகமாகும்.

0: இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் ஒரு 3லேருந்து 5 மாடு வரைக்கும் வச்சுருப்பாங்க, அப்போ ஒரு 10 ஆடு வரைக்கும் வச்சுருப்பாங்க. இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு தீவனம் வளர்க்கணும் அப்படின்னா என்னென்ன இதெல்லாம் வச்சுக்கிறது ஒரு சரியான வழிகாட்டுதலாக இருக்கும்? ஒரு நம்ம வந்து ஒரு ஒரு மாடலான ஒரு ஃபார்ம் மாதிரி வச்சுருக்கோம், இல்லை இதுதான் சரியான தீவனம் அப்படின்னா இந்த லெவலில் வச்சுருக்கிற விவசாயிகளுக்கு என்னென்னலாம் நீங்கள் சொல்லுவீங்க?
1: இப்போ நம்ம ஒரு நல்லா கறவை மாடு வளர்க்குறதுக்கு வந்து 10 சென்ட் அளவில் நம்ம தீவன பயிர்களை வந்து வளர்க்கணும். ஸோ அந்த 10 சென்டில் 4 சென்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்பு நேப்பியர் புல் வந்து போடலாம், 3 சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா தீவன சோளம் வந்து போடலாம், 3 சென்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலி மசால் வந்து இல்லைன்னா முயல் மசால் சாகுபடி பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு வரப்பை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா சுபாபுல் இல்லைன்னா அகத்தி போன்ற மரவகை தீவன பயிர்களை வந்து சாகுபடி பண்ணலாம். ஸோ இந்த 10 சென்ட் மாடலில் நம்ம போடும்போது ஒரு நாளைக்கு சராசரியாக 25 லிருந்து 30 கிலோ பசுந்தீவனம் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது ஒரு கறவை மாடு வளர்ப்பதற்கு போதுமானது. ஸோ அதே போல் இந்த அளவு தீவனம் வந்து 5 ஆடுகளுக்கு, வெள்ளாடுகளுக்கு, செம்பரி ஆடுகளுக்கு போதுமான தீவனமாகும். ஸோ ஒரு விவசாயி வந்து ஒரு மாடு வச்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த 10 சென்ட் அளவில் பசுந்தீவனம் உற்பத்தி பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்ல அளவில் பால் உற்பத்தியும் அதே போல் வந்து ஆடு வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து இறைச்சி உற்பத்தியும் நல்லபடியாக இருக்கும்.
0: நீங்கள் சொன்னது வந்து 3லேருந்து ஒரு 5 மாடு வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு 10 ஆடு வச்சுருக்கவங்க வரைக்கும் அதை நம்ம செஞ்சிடலான்னு சொல்கிறோம். இதுக்கான நீங்கள் சொன்னதில் இருக்க இந்த ரகங்கள்லாம் கம்பெனி பேராக இருக்கட்டும், முயல் மசாலா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் கரணைகள் எப்படி தேர்வு செய்கிறது, எப்படி அதை வந்து பராமரிக்கிறது, எவ்வளோ நாள் அதை வந்து நம்ம பயன்படுத்த முடியும், அதை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: சார், இப்போ நம்ம பெரும்பாலும் வந்து விவசாயிகள் நிலங்களுக்கு வந்து நாங்கள் பார்வையிட போகும்போது யாருமே வந்து ஒரு விஞ்ஞான ரீதியில் வந்து தீவன பயிர்களை சாகுபடி பண்ணலை, முக்கியமாக வந்து கலப்பு தீவன முறைகளை வந்து சாகுபடி பண்ணலை. இப்போ நம்ம முன்னாடியே சொன்னோம் தீவனங்களில் வந்து ஒரு 3 வகை இருக்குன்னு. ஸோ அதை வந்து அந்த பயிர்களை சாகுபடி பண்ணுறதுக்கு அவங்க ரெடி ஆகிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நல்ல ரகங்களை வந்து அதிலிருந்து தேர்வு பண்ணணும். இப்போ வந்து கம்பு நேப்பியர் புல் அப்படின்னா நம்ம டிஎன்ஏவிலிருந்து கம்பு நேப்பியர் 5 அப்படிங்கிற ஒரு புது ரகம் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ முதல்ல அந்த ரகங்களை வந்து தேர்ந்தெடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வேலி மசால் முயல் மசால்களில் வந்து பார்த்தீங்கன்னா கோ 1 அப்படிங்கிற ரகம், ரெண்டுலேயுமே கோ 1 கோ 2 அப்படிங்கிற புதிய ரகம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தீவன தட்டாம்பயிரில் கோ 3 அப்படின்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தீவன மக்காச்சோளத்தில் வந்து நம்ம எல்லாரும் பயன்படுத்துகிற ஆப்பிரிக்கன் நெட்டைன்னு சொல்லுவோம், ஸோ அந்த ரகம். ஸோ இதெல்லாம் வந்து புதிய ரகங்கள், நல்ல மகசூல் தரக்கூடிய ரகங்களை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கருணை தேர்வு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதில் முக்கியமாக வந்து நம்ம கம்பு நேப்பியர் புல் வகையில் வந்து கருணை தேர்வு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம கருணையை வந்து யாரோ ஒருத்தவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வராமல் நம்மளே அந்த நிலத்துக்கு போய் அதை வந்து எப்படி தூர் பிடிச்சிருக்கு, ஸோ எந்த அளவில் வந்து உங்களுக்கு கருணைக்கான இடைவெளி வந்து இருக்கு, மகசூல் வந்து எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த நிலத்துல இருந்து கருணைகளை வந்து தேர்ந்தெடுக்கணும். ஸோ கருணைகளை வந்து நம்ம அங்கிருந்து கலெக்ட் பண்ணும்போது இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப நிலையில இருக்கக்கூடிய நம்ம ரயில்வெளிகளில் நம்ம கருணைகளை வந்து கலெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ 1 வருஷம் 2 வருஷம் ஆன அந்த நிலங்கள்லேருந்து நம்ம கருணைகளை வந்து கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இங்கே முளைப்பு திறனாக இருக்கட்டும், அதோட வீரியமாக இருக்கட்டும் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட கருணைகளை வந்து நடவு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஏதோ ஒரு உயிர் உரங்கள் மூலமாகவோ இல்லைன்னா நோய் வராமல் தடுப்பதற்காக ட்ரைக்கோடெர்மா மூலமாகவோ வந்து நம்ம விதை நேர்த்தி பண்ணி விதைச்சிக்கணும். ஸோ அதுபோல் மற்ற ரகங்கள்லையுமே தீவன சோளமாக இருக்கட்டும், தீவன மக்காச்சோளமாக இருக்கட்டும், தீவன தட்டாம்பயிர், வேலி மசால், முயல் மசால், இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விதை நேர்த்தி பண்ணி நம்ம நடவு பண்ணும்போது உங்களுக்கு ஆரம்ப கட்ட வளர்ச்சி, முக்கியமாக நம்ம உயிரி உரங்கள் கொண்டு விதை நேர்த்தி பண்ணும்போது நம்மளுக்கு ஆரம்ப கட்ட வளர்ச்சி வந்து இந்த பயிர்களுக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம மரவகை இந்த சுபாபுல் சவுண்டல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விதைகள் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் விதை உறக்க நிலையில் இருக்கும். நிறைய பேர் வந்து போட்டுட்டு முளைக்கல முளைக்கலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ அதை நம்ம ஒரு 80 டிகிரி தண்ணியை கொதிக்க விட்டு கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டு, ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த விதைகளை போட்டு ஒரு 4 நிமிஷம் வந்து அப்படி விட்டுறணும். ஸோ அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வடிச்சிட்டு கொஞ்சம் நிழலில் உலர்த்திட்டு அதுக்கப்புறம் நட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு முளைப்பு திறன் அதிகமாக இருக்கும். இது முக்கியமாக இந்த தீவன பயிர்களில் நம்ம முக்கியமாக இந்த மரவகை ப்ளஸ் வந்து வேலி மசால் முயல் மசால் இதுலேயுமே வந்து நம்ம இந்த விதை நேர்த்தி இந்த முறையில் பண்ணி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு முளைப்பு திறனும் ஆரம்ப கட்ட வளர்ச்சியும் வந்து நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு முளைப்பு திறன் வந்து ஒரு 10% கூட வராது.
0: இதில் நமக்கு நோய் மேலாண்மையை பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயம் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும், பூச்சி மூலமாக வேறு ஏதாவது தொந்தரவு வருமா, அதில் நம்ம என்னென்ன விஷயம் கவனத்தில் வச்சுக்கிறது அவசியம்?
1: இல்லை, நம்மளுக்கு தீவன பயிர்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான தீவன பயிர்களில் நோய் பூச்சி வராது. ஆனால் நம்மளுக்கு கம்பு நேப்பியர் கிராஸ்லையும் தீவன சோளம் தீவன மக்காச்சோளத்தில் வந்து நம்மளுக்கு தண்டு துளைப்பான் இல்லைன்னா வந்து நம்மளுக்கு இலை

0: சாப்பிட்ற புழு இந்த மாதிரி ரெண்டு மூணு விஷயங்கள் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம கால்நடைகளுக்கு கொடுக்கறதுனால நிறைய ரசாயன இடுபொருட்கள், அதாவது ரசாயன பூச்சிக்கொல்லிகளை வந்து நம்ம பயன்படுத்த முடியாது. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து முன்னாடியே கொஞ்சம் விதை நேர்த்தி பண்ணிட்டோம் அப்படின்னா, ஏதோ ஒரு பூச்சி வரும் அப்படின்னு நம்ம வந்து முன்னாடியே கணிச்சோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து பூச்சியை தடுக்கக்கூடிய வேம்பு எண்ணெய் கொண்டோ இல்லை மற்ற உயிர் பூச்சிக்கொல்லிகள் கொண்டோ நம்ம வந்து விதை நேர்த்தி பண்ணிட்டு நம்ம சாகுபடி பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த பருவங்களில் வரக்கூடிய பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணிடலாம். யாருமே எந்த விவசாயியுமே தயவு செஞ்சு நம்ம தோட்டத்தில் இருக்கும்போது வந்து பூச்சிக்கொல்லிகள் வந்து அடிக்க வேணாம். ஏன்னா அது வந்து நேரடியாக நம்ம கால்நடைக்கு போகிறதுனால நம்மளுக்கு வந்து நேரடியான பாதிப்பை வந்து உண்டு பண்ணும். மற்ற தீவன பயிர்களில் பெரும்பாலும் பூச்சிகளோ நோய்களோ இது வரைக்கும் வர்றதா வந்து எங்கேயுமே ரெக்கார்ட் ஆகலை. அதனால் அங்கே வந்து பூச்சி நோய் மேலாண்மை அப்படிங்கிறது முக்கியமானது இருக்காது. ஆனால் உர மேலாண்மை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு நம்ம நவீன முறையில் வந்து இந்த பசுந்தீவனங்களை வந்து உற்பத்தி பண்ணும்போது நல்லா நம்ம வந்து சாகுபடி முறைகளை கையாண்டோம் அப்படின்னா அதிக அளவு மகசூலை வந்து எடுக்கலாம்.
1: இப்போ உர மேலாண்மையை பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயம் இப்போ நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் இந்த தீவன பயிர்களை பொறுத்த வரைக்கும்? இது இந்த கரணைகள் வந்து எவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம நட்டுருக்கோம்னா முழுசாக பயன்படுத்த முடியாது சொல்லுங்கள்.
0: ஸோ நம்ம வந்து இப்போ பசுந்தீவனங்களை வந்து உற்பத்தி பண்ணுற முறைகள் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ முதல்ல வந்து நல்ல நிலம் தேர்வு. இன்றைக்கி விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எங்கெல்லாம் வந்து வேஸ்ட் லேண்ட் இருக்கோ அவங்க ஃபார்ம் பண்ணுறதுல, மீன்ஸ் அவங்க விவசாயம் பண்ணுறதுல எங்கெல்லாம் வந்து கொஞ்சம் வேஸ்ட் லேண்ட் இருக்கோ அங்கே தான் வந்து அவங்க சாகுபடி பண்ணுறாங்க. ஸோ அப்படி இல்லாமல் நம்மகிட்ட இருக்கக்கூடிய நிலங்களில் நல்ல நிலங்களை வந்து நம்ம தீவன பயிர்களுக்கு எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம தீவன பயிர்கள் வந்து நேரடியாக வந்து விவசாயிகளுக்கு வந்து லாபம் ஈட்டி தரப்போகிறதில்ல. ஸோ அதனால் இப்போ நெல்லோ மற்ற காய்கறிகளோ வந்து உடனே என்ன பண்ணிடுவாங்க, நல்ல நிலத்தில் போட்டுருவாங்க. தீவன பயிரை வந்து கொஞ்சம் சரிவு இல்லாத நிலங்கள்லையோ இல்லை வந்து தண்ணி பற்றாக்குறை உள்ள நிலங்களையோ போட்டுருவாங்க. ஏன்னா அது வந்து நம்மளுக்கு நேரடியாக வந்து பொருளாதாரத்தை ஈட்டி கொடுக்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நல்ல நிலங்களை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நல்ல கருணைகளை வந்து தேர்ந்தெடுக்கணும். நம்ம உர மேலாண்மையை பொறுத்த வரைக்கும் எல்லா விவசாயத்திலையும் பண்ணுற மாதிரி இதுலேயும் மண் பரிசோதனை பண்ணி அந்த மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அளவு அடிப்படையில் நம்ம வந்து உரங்களை இட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்லது. ஏன்னா இன்றைக்கி நிறைய வந்து நிறைய விவசாயிகளே வந்து சொல்லும்போது பார்த்திங்கன்னா அந்த கம்பு நெப்பேருக்கு நிறைய வந்து யூரியா போட்டுருவாங்க, அப்போ தான் பசு பசேன்னு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது வந்து மறைமுகமாக வந்து கால்நடைகளோட உற்பத்தி திறனை வந்து பாதிக்குது. ஸோ அதனால் சரி விகித அளவில் நம்ம உரம் மேலாண்மை பண்ணணும். இப்போ நம்ம கம்பு நெப்பீர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஹெக்டேர் அளவுக்கு வந்து என்ன உர அளவுனா 40 கிலோ தலைச்சத்து, 40 கிலோ வந்து மணிச்சத்து, 30 கிலோ வந்து சாம்பல் சத்தை வந்து நம்ம அந்த கம்பு நெப்பீர் அப்படிங்கிற அந்த புல்லு வகைக்கு வந்து போடணும். இதே நம்மளுக்கு பயர் வகையை எடுத்துட்டோன்னா வேலி மசால், முயல் மசால், தீவன தட்டைப்பயிர், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டேர் நிலத்துக்கு 25 கிலோ தலைச்சத்து, 30 கிலோ வந்து மணிச்சத்து, 30 கிலோ வந்து சாம்பல் சத்து என்ற அளவில் நம்ம அந்த பயிர்களுக்கு உர மேலாண்மை வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது போக உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு சத்து பற்றாக்குறை வருது, இல்லை நிறைய வந்து மண்ணரிப்பு ஏற்படுது, இல்லை வந்து மழை பெஞ்சு நிறைய வந்து சத்து இழப்பு ஏற்பட்டுருச்சுன்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன சத்து இழப்பு ஏற்பட்டிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம உரங்களை வந்து நம்ம தீவன பயிர்களுக்கு இட்டுக்கலாம். இப்போ ஒவ்வொரு தீவனப்பயிரும் வந்து ஒவ்வொரு காலம் ஆகும் அறுவடை பண்ண. இப்போ நம்ம கம்பு நெப்பயிர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து பல்லாண்டு தவிர நம்ம மேக்சிமம் 4-5 வருஷம் கூட வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அறுவடை வந்து உங்களுக்கு ஒரு 70 நாள் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 40-45 நாள் இடைவெளிகளை நம்ம அறுவடை பண்ணலாம். இப்போ வேலி மசால், முயல் மசாலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் அறுவடை வந்து 50 நாள் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் 20-25 நாள் இடைவெளியில் நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். தீவனச்சோளம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அறுவடை 60 நாள் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் 40-50 நாள் இடைவெளிகளை நம்ம வந்து அறுவடை பண்ணிக்கலாம். ஒரு 7 அறுவடை வந்து பண்ணலாம் தீவனச்சோளத்தை பொறுத்த வரைக்கும். வேலி மசால், முயல் மசால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 வருஷம் நீங்கள் வந்து நீர்ப்பாசனத்தில் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தண்ணி பாய்ச்சணும்னு அவசியம் இல்லை. அதை வந்து பல்லாண்டு தவிரம் நீங்கள் தண்ணி பாய்ச்சாமலேயே மானாவரியிலேயே வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். 4-5 வருஷம் எவ்வளோ தேவையோ உங்களுக்கு வந்து அவ்வளோ வருஷம் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம்.
1: நம்ம இப்போ ரெகுலராக பண்ணிட்டுருக்க தீவன முறைகள், இப்போ இடம் இருக்கிறவங்க, வாய்ப்புகள் இருக்கவங்க, தண்ணி வசதி இருக்கவங்க இதெல்லாம் பண்ணிடலாம். இதை தாண்டி அவங்களுக்கு வந்து போதுமான இடம் இல்லை, தண்ணி வசதியில் சில சிக்கல்லாம் இருக்குது அப்படின்னா வேறு என்ன மாதிரியான முறைகளில் அவங்க தீவனம் வளர்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க?
0: ஸோ இன்றைக்கி நவீன காலத்தில் வளர்ந்து வர்ற வேளாண் விஞ்ஞானத்தில் தீவன பயிர் உற்பத்திக்கு நிறைய அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அதில் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோபோனிக்ஸ் முறையில் வந்து தீவனம் வளர்ப்பு. இந்த ஹைட்ரோபோனிக்ஸ் அப்படிங்கிறது நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இது வந்து மாட்டுக்கு, மீன்ஸ் கால்நடைகளுக்கு மட்டும் இல்லை மனிதனுக்குமே தேவையான உணவுகளை இப்போ ஹைட்ரோபோனிக்ஸ் முறைகளில் கீரை வளர்க்குறது, ஹைட்ரோபோனிக்ஸ் முறைகளில் வந்து இந்த நம்ம பயிர் வகைகளை வந்து முளைக்க வச்சு அதை சாப்பிட்றதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க.

0: ஸோ இது வந்து பரவலாக பயன்படுத்தக்கூடிய முறை தான். இது ஏன் வந்து பண்ணணும் அப்படின்னா, இப்போ நிலம் குறைவாக உள்ள விவசாயிகள் அதிக கால்நடைகளை வளர்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும்போது நம்மளுக்கு இந்த ஹைட்ரோபோனிக்ஸ் முறை வந்து ரொம்ப பயன்படும். முக்கியமாக வந்து இது நம்ம நார்மலாக 1000 கிலோ தீவன உற்பத்திக்கு நம்மளுக்கு வந்து தேவைப்படக்கூடிய நிலத்தை விட இங்கே வந்து வெறும் 25 சென்ட், இப்போ அங்கே வந்து 1 ஏக்கர் 2 ஏக்கர் தேவைப்படுற அளவில் இங்கே வந்து 25 சென்ட்டில் வந்து நம்ம 1000 ஏக்கர் பசுந்தீவனத்தை ஹைட்ரோபோனிக்ஸ் முறையில் உற்பத்தி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு தேவைப்படக்கூடிய தண்ணீரில் வெறும் 25% தண்ணீர் வந்து போதுமானது இந்த ஹைட்ரோபோனிக்ஸ் முறையில் வந்து நம்ம தீவனம் வந்து உற்பத்தி பண்ண. பலதரப்பட்ட தானியங்களை வந்து ஹைட்ரோபோனிக்ஸ் முறை மூலமாக வந்து நம்ம உற்பத்தி, மக்காச்சோளம், சோளம், கம்பு, சாமை, வரகு, சிறுதானியங்கள், ராகி, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஹைட்ரோபோனிக்ஸ் முறையில் வந்து நம்ம தீவனமாக உற்பத்தி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அங்கே நார்மலாக சாகுபடி செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சொன்ன முதல் அறுவடைக்கு 70 நாள் ஆகும், அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா 40 நாள் தேவைப்படும் அப்படின்னு. இப்போ இந்த ஹைட்ரோபோனிக்ஸ் முறையில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 8 நாளில் நம்மளுக்கு தேவையான தீவனம் வந்து கிடச்சிரும். ஸோ நம்ம 1000 கிலோ உற்பத்தி பண்ணுறதுக்கு 1 ஏக்கருக்கு பதிலாக 25 சென்ட்லேயே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அந்த 1000 கிலோ தீவனத்தை வந்து உற்பத்தி பண்ணிக்கலாம். ஸோ இது ஹைட்ரோபோனிக்ஸ் முறை வந்து பொருளாதார ரீதியிலையும் சரி, நம்மகிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்சஸ், அதாவது என்ன மாதிரியான வளங்கள் இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து ஹைட்ரோபோனிக்ஸ் முறையில் நல்ல முறையில் சாகுபடி பண்ணிக்கலாம்.
1: இப்போ ஏன்னா விவசாயிகளுக்கு இது புது முறையாக இருக்கும், அவங்களுக்கு எதாவது பயிற்சி இருச்சு வேணும்னா இதை வந்து வேளாண் அறிவியல் நிலையங்களில் கேட்டாங்கன்னா கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா?
0: எஸ், இப்போ ஏன்னா வந்து கால மாற்றத்துக்கு ஏற்ப வந்து நம்ம வேளாண் அறிவியல் நிலையங்கள்லையும் வந்து நம்ம விவசாயிகளுக்கு என்ன பயிற்சி தேவையோ அதை தான் வந்து நம்ம வழங்கிட்டுருக்கோம். ஸோ இந்த ஆண்டில், அதாவது 2026-27 நம்ம வேளாண் அறிவியல் மையம் காலசமுத்திரத்தில் வந்து இந்த ஹைட்ரோபோனிக்ஸ் முறையில் தீவன மலர் பற்றி நாங்கள் பயிற்சிகள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம்.
1: இப்போ இது இல்லாமல் நம்ம தீவனம் உற்பத்தி பண்ணுறது ஒரு சைடு, இன்னொரு சமயம் அது தீவனத்தை நம்ம பாதுகாத்து வைக்கணும், தேவையான சமயத்துக்கு பயன்படுத்தணும், குறிப்பாக கோடை காலத்தில் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும், நீண்ட காலம் பயன்படுத்துகிற மாதிரி வரும். தீவனங்களை சரியான முறையில் பாதுகாத்து வச்சுக்கிறதுக்கும் இல்லை அதை வந்து எல்லா சமயத்துலையும் கொடுக்கறதுக்கு வேறு என்னென்ன வழிகள் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம்.
0: ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் வந்து மழை காலத்தில் வந்து தீவனத்தை பற்றி கவலைப்படுறதே இல்லை. ஸோ அதனால தான் அவங்க தீவனப்பயிர் வந்து சாகுபடி பண்ணுறதும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஆனால் மழை காலம் முடிஞ்சு கோடை காலம் ஆரம்பித்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா கடுமையான வந்து தீவன பற்றாக்குறை வந்து நம்ம பல்வேறு விவசாயிகள்ட்டே வந்து நம்ம அவங்க வந்து குறையா சொல்லுவாங்க, தீவனம் இல்லை தீவனம் இல்லை. ஸோ மற்ற தீவனங்களோட ரேட்டும் வந்து அங்கே மார்க்கெட்டில் வந்து அதிகமாயிரும். ஸோ அப்போ நம்மளுக்கு எப்போல்லாம் வந்து உபரியாக அபரிவிதமான தீவனங்கள் வந்து உற்பத்தி ஆகுதோ, ஸோ அதை வந்து நம்ம முறையாக பதப்படுத்தி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தீவனம் உற்பத்தி ஆகாத காலத்தில் வந்து அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ அதுதான் வந்து நம்ம சைலேஜ் மேக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சைலேஜ் மேக்கிங்லேயே வந்து 2-3 டைப் இருக்குது. ஸோ இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக வந்து பிளாஸ்டிக் சைலோன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இது நம்மகிட்ட என்னென்ன பயிர்கள் இருக்குது, மக்காச்சோளம் இருக்கா, இல்லை வந்து மற்ற சோளம் இருக்கா, கம்பு இருக்கா, இல்லை மற்ற எதெல்லாம் வந்து நம்ம தீவனத்துக்காக போட்டாலும் சரி, இல்லை நார்மலாக வந்து சாகுபடி பண்ணுறதே வந்து தீவனத்துக்கு எடுத்துக்கலாம். இன்றைக்கி நிறைய வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி மார்ச் மாதங்களில் மக்காச்சோளம் அதிகமாக விளையக்கூடிய கிராமங்களில் போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த பூ வந்ததுக்கப்புறம் அந்த நம்ம மக்காச்சோள கதிர் ஆகும், அது அப்போ தான் வெறும் அப்போவே என்ன பண்ணிடுவாங்கன்னா அதை ஃபுல்லாக அறுவடை பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு அறுவடை பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அதை எடுத்துகிட்டு போய் சின்ன சின்ன பீஸாக, அதாவது 1-2 சென்டிமீட்டர் நீளம் அளவுள்ள சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி, ஸோ அதை வந்து கொஞ்சம் உலர் முறையில் வந்து நம்ம உலர்த்தி, அதாவது நிழலில் வந்து உலர்த்திட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து பாலித்தீன் பேக்கில் போட்டு கட்டி, அதாவது அது உள்ளே வந்து காற்று புகாதவாறு வந்து கட்டி ஒரு 45 நாள் வச்சுட்டாங்க அப்படின்னா தீவனமாக பயன்படுத்திக்கலாம். ஸோ இது வந்து ஒவ்வொரு பயிருக்கும் எவ்வளவு நேரத்தில் வந்து அறுவடை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் இருக்குது. இப்போ சோளம் அப்படின்னா பெரும்பாலும் வந்து பூ பூத்ததுக்கு அப்புறம்தான் வந்து நம்ம இந்த சைலேஜ் மேக்கிங்க்கு அறுவடை பண்ணணும். மக்காச்சோளம் அப்படின்னா அந்த கதிர் வந்து ஆரம்பித்தோனே வந்து அந்த பருவம். ஸோ மற்ற பயிர்கள் எல்லாமே வந்து பூ பூக்கும் சமயங்களில் வந்து அறுவடை பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா ஒரு பயிர் வந்து பூ பூக்கும் போது தான் அதிகப்படியான சத்துக்களை அந்த பயிரில் வந்து இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து அதை அந்த நேரத்தில் அறுவடை பண்ணி இந்த சைலேஜ் மேக்கிங் மூலமாக பண்ணி கால்நடைகளுக்கு கொடுக்கும்போது நம்மளுக்கு நல்ல சத்துக்கள் கால்நடைகளுக்கு கிடைக்கும். இது எல்லா பயிர்களையுமே வந்து நம்ம பண்ணிக்கலாம்.
1: சரிங்க, இப்போ குறிப்பாக கால்நடை வளர்ப்புறவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தீவனப்பயிர் மேலாண்மை அப்படிங்கிறது எந்தளவுக்கு முக்கியம், நம்ம கிடைக்கிற எல்லாத்தையும் தீவனமாக போட முடியாது, ஒரு சரியான தீவன திட்டமிடல் இருந்தால் தான் நம்ம எதிர்பார்க்குற மாதிரியான பால் உற்பத்தியாக இருக்கட்டும் இல்லை இறைச்சி உற்பத்தியாக இருந்தாலும் செய்ய முடியுன்றதை சொல்லியிருக்கீங்க. அது இல்லாமல் இந்த ஹைட்ரோபோனிக்ஸு, அப்புறம் நம்ம இந்த சைலேஜ் மாதிரி ஊறுகாய்ப்புள்ளாக செய்கிறது எந்தளவுக்கு அவசியம், கோடை காலத்துலேயும் நமக்கு அந்த தீவனன்றது எந்தளவுக்கு அவசியம்ன்ற தகவலும் சொல்லியிருக்கீங்க. இது சம்மந்தமாக விவசாயிகளுக்கு சந்தேகங்கள் இருந்ததுன்னா அவங்களை தொடர்பு கொண்டு கேட்கலாங்களா?
0: தாராளமாக வந்து விவசாயிகள் தீவன வளர்ப்பு சம்மந்தமாகவும்

0: மற்ற விவசாய தொழில்நுட்பங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா தாராளமாக வந்து என்னை அழைக்கலாம். ஸோ என்னுடைய அலைபேசி நம்பர் வந்து 96 77 66 14 10.
1: நன்றி
0: நன்றி.

0: என்ன மாடசாமி, எஃப்எம் கேட்டியா?
1: நல்லா கேட்ட ராமசாமி. நம்ம பேராசிரியர் பி மகேஸ்வரன் ஐயா அவங்க கால்நடைகளுடைய தீவன மேலாண்மையை பத்தியும், அதுல கம்பு நேப்பியர், வேலி மசால், முயல் மசால், சுபா புல் போன்ற தீவன மேலாண்மையினுடைய வகைகளை பத்தியும் தெளிவா சொன்னாருப்பா. நானும் எப்படா அந்த தீவனத்தட்ட சமாளிக்கிறது அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ சொன்ன விஷயத்துல பண்பலைய கேட்டு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன்பா. நானும் இனிமேல கால்நடைகளை நல்லா பராமரிச்சு தீவன மேலாண்மையை கொண்டு வரலான்னு நினைக்கிறேன். நீ வந்ததுக்கு நல்ல ஒரு செய்தியை சொல்லியிருக்கிற ராமசாமி.
0: பாடா, ரொம்ப நாள் கழிச்சு கேளு கேளு எஃப்எம் கேளுன்னு சொன்ன, இப்பவாவது கேட்டு நல்ல தகவலா சொன்னியே, அது வரைக்கும் சந்தோஷம்பா.
1: இரு ராமசாமி, கிளம்பிடாத. வீட்டுல நாட்டுக்கோழி குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்குது, சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா போலாம்.
0: அப்படியா? சரி சரி, இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிடுறேன்.

நேயர்கள் இதுவரை நவீன தீவன மேலாண்மை யுக்திகள். கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலைய பேராசிரியர் டாக்டர் பி மகேஸ்வரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் நிகழ்ச்சி அமைப்பாளர் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள்.

நேயர்கள் இனி கேட்கலாம் வேளாண் அறிவிப்புகள். நிகழ்ச்சியின் முதல் அறிவிப்பாக தருமபுரி மாவட்ட தோட்டக்கலை துணை இயக்குநரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளும் வரும் காலங்களில் தொடர்ந்து மத்திய மாநில அரசுகளின் சலுகைகளை பெற்றிட நில உடைமை ஆவணங்களை பதிவு செய்து விவசாய அடையாள எண் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதுவரை தங்களது நில உடைமை விவரங்களை வேளாண் அடுக்ககம் வலைதளத்தில் பதிவு செய்யாத விவசாயிகள் வேளாண்மை தோட்டக்கலை வேளாண் விற்பனைத்துறை கள அலுவலர்களை தொடர்பு கொண்டு தங்களது நில உடைமை ஆவணங்களை வேளாண் வலைதளத்தில் பதிவேற்றம் செய்து விவசாயிகளுக்கான அடையாள எண் பெற்றிட அறிவுறுத்தப்படுகிறது. அடையாள எண் இல்லாத விவசாயிகள் விவசாயிகளாக கருதப்பட மாட்டார்கள். வரும் காலங்களில் மானிய திட்ட பயன்களை பெற இயலாது. பிரதம மந்திரி கௌரவ நிதி திட்டம், பயிர் காப்பீடு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களில் பயன்பெற இந்த அடையாள எண் அவசியம் ஆகும். எனவே அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர் வேளாண்மை உதவி இயக்குனர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு விவசாயிகளுக்கான தனித்துவ அடையாள எண்ணினை பெற்றிடுமாறு தருமபுரி தோட்டக்கலை துணை இயக்குனர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக தருமபுரி விதை பரிசோதனை அலுவலரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. கோடை காலத்தில் உழவு செய்வதால் பெய்யும் மழை நீரானது நன்கு நிலத்தில் ஊடுருவி நிலத்தின் அடிப்பகுதிக்கு சென்று அடிப்பகுதியில் தங்கும். இதன் மூலம் நிலத்தின் ஈரப்பதம் காக்கப்படுகிறது. உழவு செய்யப்படாத நிலத்தில் மேற்புறம் இறுகி காணப்படுவதால் நீர் உட்புகாது. கோடை உழவு செய்வதால் நிலத்தில் உள்ள பூச்சிகளின் முட்டைகள், கூட்டு புழுக்கள் மற்றும் களைச்செடிகளின் விதைகள் நிலத்தின் அடிப்பகுதியிலிருந்து மேல்புறத்தில் கொண்டு வருவதால் அதிக வெப்பநிலையின் காரணமாக அவைகள் அழிக்கப்படுகின்றன. கோடை உழவினை சரிவுக்கு குறுக்காக உழ வேண்டும். இதனால் கோரை போன்ற கிழங்கு வகை களைகள் பிடுங்கப்பட்டு களைகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன. கோடை உழவினால் அறுவடை போக எஞ்சியுள்ள பயிர்கழிவுகள், களைச்செடிகளின் எஞ்சிய பகுதிகள் நிலத்தில் மடக்கி உழப்படுவதால் நன்கு மட்கி பயிருக்கு தேவையான சத்துக்களை அளிப்பதால் மகசூலும் நிலத்தின் மண்வளமும் அதிகரிக்கின்றது. மேலும் கோடை உழவு செய்வதால் மண்வளமும் மகசூலும் அதிகரிக்கும் என்பதால் கோடை உழவினை பருவம் தவறாது மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்படுகிறது. நல் விதையே நல் விளைச்சலுக்கு வித்தாகும் என்பதற்கு ஏற்ப விவசாயிகள் பயன்படுத்தும் விதைகள் சரியான முளைப்பு திறன், புற தூய்மை, ஈரப்பதம் மற்றும் பிறரக கலப்பு இல்லாமல் இருத்தல் அவசியமாகும். ஆகவே விவசாயிகள் தங்களின் விதைகளின் தரத்தை அறிய விதைகளை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பின்புறம் அமைந்துள்ள விதை பரிசோதனை நிலையத்தில் ஒரு விதை மாதிரிக்கு ரூபாய்

ரூபாய் 80 செலுத்தி புற தூய்மை, ஈரப்பதம், பிறரக கலப்பு மற்றும் முளைப்பு திறன் அறிந்து பயன்படுத்தி அதிக மகசூல் பெறலாம் என தருமபுரி விதை பரிசோதனை அலுவலர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக தருமபுரி மாவட்ட விவசாயிகளின் கவனத்திற்கு. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டாரத்தில் சமீப காலமாக பாக்கு தோட்டங்களில் சிவப்பு எறும்பு மற்றும் சிவப்பு சிலந்தி தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. பாக்கு தோட்டங்களில் சிவப்பு எறும்புகளின் நடமாட்டம் அதிகமாக இருப்பதற்கு காரணம் மண்ணில் உள்ள ஈரப்பதம் மற்றும் சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் பாதிப்பு இருப்பதாகும். இந்த சிவப்பு எறும்புகள் மரத்தில் உள்ள இலைகளுக்கும் மரத்திற்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படுத்துவதில்லை. மாறாக சிவப்பு எறும்புகள் தோட்டத்தில் வேலை செய்யும் ஆட்களை கடிக்கும் தன்மை கொண்டது. மேலும் சில நேரத்தில் இலைகளை அதற்குள் வாழும் தன்மை கொண்டது. சிவப்பு சிலந்திகள் பாக்கு மரத்தின் இலைகளில் கூட்டம் கூட்டமாக வளைகட்டி ஓலையின் அடிபாகத்தில் இருந்து கொண்டு அதை தின்று வளர்கின்றன. இதனால் இலைகள் மஞ்சள் நிற புள்ளிகள் உடனும் வெண்கல தோற்றத்துடன் காணப்படும். சரியாக பராமரிக்கப்படாத தோட்டங்களில் இதன் பாதிப்பு அதிகமாகவே இருக்கும். இளம் கன்றுகள் மற்றும் மரங்களை பாதிப்படைய செய்கிறது. இளம் காய்களும் சிலந்திகளால் பாதிக்கப்படுகின்றன. சிகப்பு எறும்புகளை கட்டுப்படுத்த குறிப்பிட்ட இடைவெளியில் தோட்டங்களை சுத்தம் செய்ய வேண்டும். மரத்தின் அடிப்பகுதி மற்றும் மரங்களில் உள்ள எறும்புகளின் கூடுகளை தவறாமல் சுத்தம் செய்து அகற்ற வேண்டும். மரத்தின் தண்டு பகுதியில் ஆயில் மற்றும் கிரீஸ் தடவி எறும்புகளின் நடமாட்டத்தை குறைக்கலாம். மரங்களின் தண்டு பகுதி மற்றும் இலைகள் மேல் வேப்ப எண்ணெய் 1 லிட்டர் நீருக்கு 3 மில்லி வீதம் கலந்து 15 நாட்களுக்கு ஒரு முறை தெளிக்க வேண்டும். எறும்புகளின் நடமாட்டத்தை குறைக்க பிப்ரோனில் என்ற மருந்தை 1 லிட்டர் நீருக்கு 2 மில்லி அல்லது குளோர் பைரிபாஸ் என்ற மருந்தை 1 லிட்டர் நீருக்கு 2 மில்லி என்ற அளவில் கலந்து பாக்கு மரத்தின் இலை தண்டு மற்றும் மரத்தை சுற்றிலும் தெளிக்கலாம். சிவப்பு சிலந்திகளை கட்டுப்படுத்த பாதிக்கப்பட்ட பகுதிகளை நீக்கிவிட்டு வேப்ப எண்ணெய் 1 லிட்டர் நீருக்கு 3 மில்லி அல்லது டைகோபால் 1 லிட்டர் நீருக்கு 2 மில்லி என்ற அளவில் கலந்து இலைகள் முழுவதும் நனையுமாறு தெளிக்க வேண்டும். சிவப்பு எறும்பு மற்றும் சிவப்பு சிலந்திகளை கட்டுப்படுத்தும் முறைகளை தவறாமல் கடைபிடிக்குமாறு பாப்பாரப்பட்டி திட்ட ஒருங்கிணைப்பாளர் மற்றும் பயிர் பாதுகாப்பு விஞ்ஞானி அவர்களால் விவசாயிகளுக்கு அறிவுறுத்தப்படுகிறது.

சேலம் மாவட்ட வேளாண் இணை இயக்குநரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. சேலம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் தக்காளி பயிரை தாக்கும் கியூடா அப்சல்யூட்டா எனப்படும் ஊசி துளைப்பான் பூச்சி இனம் தக்காளி பயிரை தாக்கி அதன் மகசூலை பாதித்து சேதமடைய செய்கிறது. இது தக்காளி செடியின் இலைகள் தண்டுகளை சுரண்டியும் பழங்களில் ஊசி துவாரங்களை உண்டாக்கி மிக மோசமாக பாதிக்கும் ஒரு பூச்சியினமாகும். தக்காளியில் இதன் சேதத்தின் அறிகுறிகள்: இப்பூச்சியினம் இலைகளின் மீது உட்கார்ந்து திசுக்களை சுரண்டி உண்பதால் இலைகளில் வெள்ளை நிற கோடுகள் அல்லது புள்ளிகள் போன்ற தழும்புகள் ஏற்படும். தக்காளியில் மிகச்சிறிய ஊசி போன்ற துவாரங்கள் காணப்படும். இதனால் பழங்கள் அழுகி சந்தை மதிப்பினை இழக்கின்றன. மேலும் இந்த புழு இனங்கள் தண்டுகளையும் துளைத்து செல்வதால் செடியின் வளர்ச்சி வெகுவாக பாதிக்கப்படுகிறது. இந்த சேதத்தை நிவர்த்தி செய்யும் மேலாண்மை முறைகள்: பாதிக்கப்பட்ட இலைகள் மற்றும் பழங்களை சேகரித்து ஆழமான குழியில் போட்டு புதைக்க வேண்டும். மேலும் தக்காளிக்கு பிறகு கத்தரி அல்லது மிளகாய் போன்ற ஒரே குடும்பத்தை சார்ந்த பயிர்களை பயிரிடுவதை தவிர்க்க வேண்டும். மேலும் பூச்சி தாக்குதல் இல்லாத ஆரோக்கியமான நாற்றுகளை தேர்ந்தெடுத்து நடவு செய்வது அவசியமாகும். மேலும் இனக்கவர்ச்சி பொறிகள் மூலம் இந்த பூச்சி இனத்தை அழிக்கலாம். அதாவது ஏக்கருக்கு 16 இனக்கவர்ச்சி பொறிகளை வைத்து ஆண் அந்து பூச்சிகளை கவர்ந்து அழிப்பதன் மூலம் பூச்சிகளின் பெருக்கத்தை கட்டுப்படுத்தலாம். இயற்கை முறை கரைசலிலும் இப்பூச்சி இனத்தை கட்டுப்படுத்தலாம். அதாவது சோற்று கற்றாழை, துளசி மற்றும் ஆடு தின்னபானை ஆகியவற்றின் சாற்றை தெளிப்பதன் மூலம் இந்த பூச்சி இனத்தை கட்டுப்படுத்த முடியும். இவ்வாறு பயன்படுத்துவதன் மூலம் தக்காளியை தாக்கும் அப்சல்யூட்டா எனப்படும் ஊசி துளைப்பான் பூச்சியை கட்டுப்படுத்தலாம் என சேலம் மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

பாப்பாரப்பட்டி வேளாண்மை நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. பாப்பாரப்பட்டி சுற்று வட்டார பகுதிகளில் கரும்பில் வெள்ளைப்புழு நோய் தாக்குதல் அதிகமாக காணப்படுகிறது. இந்த நோய் தாக்குதலின் அறிகுறிகள் கரும்பின் இலைகள் மஞ்சள் நிறமடைந்து வாடி சருகு போன்று மாறிவிடும். குருத்து பகுதி முழுதும் காய்ந்து காணப்படுகிறது. வேர் மற்றும் அடிக்குருத்து பகுதிகளில் பெரும் சேதத்தை விளைவிக்கும். பாதிக்கப்பட்ட

பயிரிடப்பட்ட கரும்புகள் வேறற்று கீழே சாய்ந்துவிடும் நிலை ஏற்படுகிறது. முதல் பயிரை விட மறு தாம்பு பயிரில் இப்பூச்சி தாக்குதல் அதிகம் காணப்படுகின்றது. இதனை விவசாயிகள் கட்டுப்படுத்தும் முறைகள்: பாதிக்கப்பட்ட கரும்பில் ரட்டூன் பயிர்களை தவிர்த்து கோடை காலங்களில் அறுவடை முடிந்தவுடன் ஒரு ஆழமான உழவு செய்ய வேண்டும். சூரியகாந்தி போன்ற எதிர்ப்பு திறன் கொண்ட பயிர்களுடன் பயிர் சுழற்சி செய்யலாம். வயலில் எப்பொழுதும் ஈரத்தன்மை இருக்குமாறு வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் கரும்பின் வெள்ளை புழுக்கள் மண்ணை விட்டு வெளியே வர இது சாதகமான சூழ்நிலையாகும். எனவே வயலில் எப்பொழுதும் ஈரத்தன்மை இருக்குமாறு வைத்திருக்க வேண்டும். ஒரு கோடை மழைக்கு பிறகு வேப்ப மரம், தீக்குச்சி மரம், வேளமரம் அருகே இருக்கும் வண்டுகளை அழிக்க வேண்டும். பியூவேரியா, பாசியானா மற்றும் மெட்டாரைசிம் அனிசோப்ளியா உயிர்கொல்லிகளை ஹெக்டேருக்கு 4 கிலோ என்ற அளவில் தொழு உரத்துடன் கலந்து பாதிக்கப்பட்ட வயலின் மண்ணில் போட்டு முறையாக நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். வெள்ளை புழு மேலாண்மைக்கு ஏக்கருக்கு 2 கிலோ SPI, EBN, எக்கோனிமா கலவையை மண்ணில் இட்டு முறையாக நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும்.

0: பேரியா பாசியானா மற்றும் மெட்டாரைசிம் அனிசோப்ளியா உயிர்கொல்லிகளை ஹெக்டேருக்கு 4 கிலோ என்ற அளவில் தொழு உரத்துடன் கலந்து பாதிக்கப்பட்ட வயலின் மண்ணில் போட்டு முறையாக நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். வெள்ளை புழு மேலாண்மைக்கு ஏக்கருக்கு 2 கிலோ எஸ்பிஐ இபிஎன் எக்கோனிமா கலவையை மண்ணில் இட்டு முறையாக நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். பாதிக்கப்பட்ட வயலில் போதுமான அளவுடன் மண் அல்லது மணலுடன் பிப்ரோனில் ஏக்கருக்கு 8 முதல் 10 கிலோ என்ற அளவில் கலந்து முறையாக நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். கரும்பில் வெள்ளை புழுக்களின் தாக்குதல் அதிகமாக இருந்தால் இமிடாக்ளோபிரிட் 40%, பிப்ரோனில் 40%, ஏக்கருக்கு 100 கிராம் என்ற அளவில் 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து வேர்களை நனைக்குமாறு செய்தால் கரும்பில் உள்ள வெள்ளை புழு இனங்களை அழிக்கலாம் என பாப்பாரப்பட்டி வேளாண் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
1: இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய வயல்வெளி நிகழ்ச்சி. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே லக்ஷ்மண்.
2: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&T ஒர்க் பண்றேன். நீங்க எங்க படிச்சீங்க?
4: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
5: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன். NAAC A கிரேட் அக்ரிடியேட்டட், NBA அக்ரிடியேட்டட், Apple அத்தரைஸ்ட் ட்ரைனிங் சென்டர், 3D பிரிண்டிங் ஃபெசிலிட்டின்னு எல்லாம் தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க ஒர்க் பண்ற ஃபேக்கல்டிஸ்ல 50% மெம்பர்ஸ் PhD டிகிரி ஹோல்டர்ஸ். ICT எனபிள்ட் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸோட லேர்னிங் என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கோல் 9500509984.
6: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
8: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா, மோடிஜியின் தீர்மானம்.
9: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
8: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அட்டல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7
10: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் RKG நெய், உலகம் விரும்பும் சுவை.

இனிமையான இரவு வணக்கம் அன்பு நேர்களை, நீங்க கேட்டுருக்கீங்க தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இளந்தண்ட நிகழ்ச்சியில இணைகின்றோம். இன்னைக்கு இளந்தண்டல் என்ன தலைப்பு அப்படின்னா, நம்மளாம் சின்ன வயசா இருக்கும்போது நம்ம பாட்டி மாதிரி, தாத்தா மாதிரி, பக்கத்து வீட்டு பாட்டி மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல தூங்கும் போது, அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அப்போலாம் வந்து நைட்டில் நம்ம சாப்பிட, இப்போ தான் நான் 10 மணிக்கு சாப்பிட்றோம், 11 மணிக்கு சாப்பிட்றோம், ஏன் நைட் பிரியாணி சொல்லிட்டு 1 மணிக்கெலாம் நம்ம சாப்பிட்றோம். ஆனால் அப்படிலாம் அப்படி கிடையாதுங்க, கரெக்டாக ஒரு 7 மணி இல்லை 7:30 என்ன பண்ணுறோம், சாப்பிட்டு படுப்போம். அப்போ படுக்கும்போது நமக்கு கூட இருக்கிறது இந்த பாட்டம் பாட்டியில் என்ன பண்ணுவாங்கன்னா, விடுகதை சொல்லுவாங்க. எதுக்காக விடுகதை சொல்லுவாங்க அப்படின்னா, நம்மளுடைய அறிவுத்திறன், யோசிக்கும் திறனை வந்து எப்படி வந்து இருக்குன்னு சொல்கிறது, சிந்தனையை வந்து தூண்டக்கூடிய விஷயத்தில் ஒரு பொருள் அது மறைமுகமாக வைத்து சொல்லுவாங்க. ஸோ 2 அல்லது 3 கூட்டுகள் வரக்கூடிய மாதிரி இருக்கும், அந்த கூற்றை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணுவோம், சரியான பதிலை கண்டுபிடிக்கும், அதை விடுகதை சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு பாட்டி மாமாவுக்கு பயங்கர விடுகதை, நம்ம ஆச்சரியமா ஆஹா அதாக இருக்கும் இது பாரு நைட்லாம் கேட்டு, அதை கூட்டமே என்ன சொல்லுவோம், பசங்க கூட ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட நம்ம பள்ளிக்கூடம் படிக்கும்போது சின்ன கிளாஸில் சொல்லக்கூடிய விடுகதைலாம் ஞாபகம் இருக்கும். இப்போ எங்கெங்கே விடுகதை சொல்லுது, பசங்க எடுத்தால் இன்ஸ்டாகிராம் பார்க்குறாங்க, ரீல்ஸ் பார்க்குறாங்க, யூடியூப் பார்க்குறாங்க, ஃபேஸ்புக் பார்க்குறாங்க, அந்தமாரி தான் பார்த்து டைமே வேஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்தமாரி இல்லாமல் பள்ளிக்கூட மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம பண்பலையில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை 28 மணிக்கு விடுகதையாக வளம் வரப்போகிறது. நம்ம இனிப்பிலேயே நேர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 0-43-42-24-40-30 என்ற எண்ணிலும், மட்டநகர் 94-86-81-10-25 என்ற எண்ணில் இருக்கலாம். மட்டநகர் 0-43-42-24-40

0: 31 மற்றனாக 94 86 25 எண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமாக நல்ல மழைங்க நம்ம பண்பலை பக்கத்தில் வெளுத்து வெளுத்து கட்டுது. என்னமா மழை, ஐயோ வெளியே போனால் ஃபுல்லாக நனைஞ்சு தான் வரணும். ஸோ அதனால் யாராவது இந்தமாதிரி மழை பெய்யக்கூடிய சமயத்தில் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா இருசக்கரத்தில் போவாங்க, பயங்கர ஸ்பீடாக போவாங்க. தயவு செஞ்சு அப்போலாம் சாகசம்லாம் செய்ய வேண்டாம். ஏன்னா பொதுவாக நம்ம வந்து வண்டியில் போனோம் அப்படின்னா மழை கரத்தில் போகும்போது நமக்கு அந்த ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும், அல்லது நமக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கும். அதனால் மழை நின்ன பிறகு பொறுமையாக போங்க. அதேமாதிரி இந்தமாரி மழை காலத்தில் ஒரு பேர் சார்ஜ் ப்ளக்கில் ஒட்டுனே செல்ஃபோனை கேட்டுட்ருப்பீங்க, அந்தமாரியும் பண்ணிடாதீங்க. அதேமாதிரி வீட்டில் ஏதாவது வந்து மிக்சி கிரைண்டர் அதுமாரி இருக்கக்கூடிய மின்சாதன பொருட்கள் வந்து கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. மழைலாம் வீட்டு பிறகு நான் பயன்படுத்தலாம் அப்படின்ற கருத்தோடு இணைப்பில் இணைக்கூடிய முதல் நேர வரவேற்போம். வாங்க, வணக்கங்க.
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்கள். உங்களுக்கான விடுகதையை கேட்கலாமா? நீரில் உள்ள கல் அது என்ன கல்? நீரில் உள்ள கல்
1: என்ன கல் உப்பு கல்லை இல்லைங்க கலங்கள் ரொம்ப இதுல உப்பு கல்லை கலங்கள் நன்றி சரிங்க இனிப்பில் இனி கூடிய அடுத்த வணக்கம்
0: வணக்கம் சொல்லுங்க.
2: மருதியிலிருந்து
0: எம் எல் முருகேசன். என்னங்க நீங்க வேலைக்கு போலீங்களா, நைட் டியூட்டி
2: போலீங்களா?
0: சரி, ஓகே, சரி, நல்லதுங்க. உங்களுக்கான வினா கேட்கலாமா? சரிங்க, ரொம்ப எளிமையான கேட்கறேன் பாருங்க. உங்களுக்கு என்ன கேட்கலாம்? சரிங்க, முயல் புகாத காடு எது? முயல் புகாத காடு எந்த காடு? அதை உங்களுக்கான வினா நீங்கள் பார்க்கலாம். யார் பதில் சொல்லுங்க கேட்போம். முயல் புகாத என்னங்க?
2: தலைமுடி.
0: தலைமுடி இல்லை, முக்காடு. ஏன்டா காலையில் முக்காடு போட்டு உட்காந்துக்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா ஊரில்? சரி சரி, நன்றிங்க, நன்றிங்க. இனிப்பில் இனிக்கூடிய அடுத்த நேரம் வாங்க. வணக்கம்
3: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம் சொல்லுங்க.
3: சந்திரசேகர்.
0: ஓட தெரியும் ஆனால் நடக்க தெரியாது, நான் யார்? நான் யார்? நான் யார்?
3: ஓட தெரியும் ஆனால் நடக்க தெரியாது.
0: ஆமா ஆமா, உங்களுக்கு மலையில் திறந்து வெயிலில் காயுது அது என்ன?
3: மலையில் திறந்து வெயிலில் காயுது.
0: ஆமா, என்னவா இருக்கும்? உப்பு இல்லைங்க, காளான். காளான், நேத்து பெஞ்ச மலையில இன்னைக்கு முளைச்ச காளானி அப்படின்னு இல்லைங்களா? சரிங்க, ஓகே. உங்களுக்கு நான் அடுத்த நேரம் நம்ம சந்திப்போம். தருமபுரி 2.5 ஏற்காடு 103.7. வாங்க, யாருங்க? யாருமே பேசுறீங்க? வயிறு புடிக்க தின்றால்தான் இவன் நிமிர்ந்து நிற்பான். வயிறு புடிக்க தின்றால்தான் இவன் நிமிர்ந்து நிற்பான். அவன் யார்? என்னவா இருக்கும்? ஆமா, அவன் யாரா இருக்கும்? என்னங்க? ஆஹா, சூப்பருங்க. மூட்டை என்பது சரியான அதை கோணிப்பை, சாக்கு, சாக்கு மூட்டை சொல்லுவோம்ல, சாக்கு மூட்டை, அதை கோணிப்பை, மூட்டை. ஓகே, நல்லதுங்க, கரெக்டா சொல்றாங்க. அடுத்த க்வெஸ்சன் சொல்றாங்களா கேட்போம். உங்களுக்கு அடுத்த க்வெஸ்சன்
3: கேக்கலாமா?
0: சரி, ஈஸியா கேக்குறேன் பாருங்க. அன்றாடும் மலரும் ஊரிய கவரும் அது என்னங்க? அன்றாடும் மலரும் ஊர் முழுக்க கவரும் அது என்னங்க? என்ன இருக்கும்? காலம் இல்லைங்க, கோலம். கோலம், ஆமா. சிரமிச்சிங்களா?

0: கோரதாங்களா? சரிங்க, ஓகே, நன்றிங்க. அடுத்த நேயர் இது தருமபுரி பண்பலை 102.5 நம்ம உடனே கூடிய நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் சார்.
0: வணக்கமா, யாரும் பேசுறீங்க?
1: நான் சென்னையில இருந்து பிரமீலா பேசுறேன்.
0: அத்தாடி, எல்லாத்துக்கும் பதில் சொல்லிடுவாங்களே. சரி, ஓகேங்க, எப்படி டஃபா கேட்டாலும் சொல்லிடுவாங்களே.
1: தெரியலங்க சார், ரொம்ப கேப் ஆயிடுச்சா?
0: சரி சரிங்க, அம்மா, ரொம்ப நாளைக்கு நன்றிதான். ஓகேம்மா, சரிங்க, பாருங்க உங்களுக்கான க்வெஸ்சன் கேட்கட்டுமா? சரி, ரொம்ப எளிமையான க்வெஸ்சன் தான் கேட்டுருக்கான். ஒளி கொடுத்து கரையும் காட்டிலே கரையும், அது என்ன? ஒளி கொடுத்தும் கரையும் காட்டிலே கரையும், அது என்னங்க? அதான் உங்களுக்கான சரி. ஒளி கொடுத்தும்
1: கரையும்,
0: ஒளி கொடுத்தும் கரையும்,
1: ஒளி வந்து வெளிச்சம்,
0: வெளிச்சம் கொடுத்தும் கரைஞ்சிரும். அது மிளகு வர்த்தி என்பது தவறான பதில். கற்பூரம், கற்பூரம், கற்பூரம் தெரியுங்களா? கற்பூரம் அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அப்படியே காத்துல போயிருக்கு பாத்தீங்கன்னா, வெளியே வச்சுனா திறந்து வச்சுனா வீட்டுல திட்டுவாங்க, வீட்டுல திட்டுவாங்க, ஏன் ஏன் திறந்து வச்சிருக்கீங்க அதெல்லாம் அடுத்துட்டுவாங்க. சரிங்க, நன்றிமா. இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கின்றோம். இன்னைக்கு விடுகதை வாங்க, நான் உங்களுக்கான விடுகதையில கரெக்டாக ரெடி எடுத்து வச்சிருக்கிறோம். வந்தீங்கன்னா டப் டப்னு 3 வினாக்களுக்கு நீங்கள் பதில் சொல்லினா உங்களுக்கான பரிசு பாடலாம், கேட்கலாம். அதுக்கு முன்னாடி தான் இந்த விளம்பரத்தை கேட்டுட்டு வரலாங்க. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965239.
5: என்னடா ரொம்ப டல்லா இருக்க?
6: எல்லாம் இந்த பெட்ரோல் டீசல் டென்ஷன் தான்.
5: அப்போ உன் ப்ராப்ளம்க்கு ஒரே சொல்யூஷன் MGZSEV தான். அப் டு 2.75 லாக்ஸ் வரை ஆஃபர்ஸ் தராங்க. அடிஷனல் போனஸும் அப் டு 25,000 ரூபீஸ் வரை கிடைக்கும்.
7: FPL MG இன் மெகா எக்ஸ்சேஞ்ச் மேலா. ஃபார் மோர் டீடைல்ஸ் விசிட் FPL MG ஷோரூம் ஆர் கால் 7397444079. TNC அப்ளை.
8: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். ஆனா
9: அப்பா,
8: அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
10: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
11: ரிசல்ட் வந்தோட ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடி இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ் தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000+ புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராகும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648, கால் 9500509984.
12: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
13: முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
14: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க ஸ்டெர்விட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப்.
15: ஸ்டெர்விட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervit.in.
0: எட்டு மணி 12 நிமிடம், தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கின்றோம். விடுகதை இன்னைக்கு இளந்தன்றாலே சமய நேர்களாக வந்து பங்கேற்று சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நான் 3 வினாக்கள் கேட்பேங்க. 3 விடுகதை சதவீதம் பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பரிசு பார்க்கலாம். நீங்கள் பக்கத்து வீட்டில் கேட்கலாம், இல்லை எதிர் வீட்டில் கேட்டு சொல்லலாம், இல்லை நீங்கள் ஏஏ கேட்டு சொல்லலாம், இல்லை மொபைலை கேட்டு சொல்லலாம். நீங்கள் எப்படி கேட்டு சொல்லாலும் யாருக்கிட்ட கேட்டு சொல்லலாம் சரியான பதில் சொன்னால் உங்களுக்கு பாடல் வந்து கொடுக்கப்படும். இனிப்பில் இனியக்கூடிய நேர் வாங்க. வணக்கம்.
16: இனிமையான
0: வணக்கம் சொல்லுங்க. உடம்பெல்லாம் சிவப்பு, அதன் குடும்பி பச்சை, அது என்னங்க? உடம்பெல்லாம் கேரட்டு, உடம்பெல்லாம் சிவப்பா இருக்கு, அது இதுதான் இருக்கு, கொஞ்சம் ஆரஞ்சு மாதிரி தான் இருக்கும் கேரட்டு.
16: ஆமாங்க.
0: இது தக்காளி.

0: தக்காளி
1: தக்காளி
0: தக்காளி என்னமோ ரேட்டு விற்கிது. இனிப்பில் இனிக்குடிய அடுத்த நேர் வருக. வணக்கம். வணக்கம்
2: மாரிமுத்துவையாவுக்கு இனிமையான இரவு. வணக்கம், நான் கோவிந்தசாமி, திருப்பத்தூர்.
0: திருப்பத்தூர் கோவிந்தசாமி, இப்ப எங்க இருந்து பேசுறீங்க? துபாய் இருந்து பேசுறீங்களா? துபாய் கிளம்பலீங்களா? விசா கிடைக்கலையோ? சரிங்க, இருந்துட்டு போவோம். தாய் மண்ணே வணக்கம். தாய்நாடு ரசிக்கும், இங்கேயே வேலை செய்வோம். எதாவது முடிச்சு இங்கேயே கூட ஏதாவது வேலை செய்வோம். சரிங்க, நன்றிங்க. இங்கே செய்வோம். உங்களுக்கு நான் அடுத்து வேணா கேட்கலாமா?
2: சொல்லுங்க.
0: எத்தனை முறை சுற்றினாலும் தலை சுற்றாது, அது என்ன? எத்தனை முறை சுற்றாலும் அதோட தலை மட்டும் சுத்தாது, என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, என்ன இருக்கும்? அது இருக்குமோ இல்ல இதா இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறார் போல் இருக்கே. இதோ இதோ வந்ததுக்குதான் சொல்லி விடுங்க, இதோ சொல்லிருப்பாங்க. ஆமா, கடலில் கலக்காத நீர், யாரும் குடிக்காத நீர், அது என்ன நீர்? வணக்கங்க, சொல்லுங்க. சரிங்க, சரிங்க. உங்களுக்கு நான் இது கேட்கலாமா? சொல்லுங்க. காணல் நீர், காணல் நீர் சொல்ல அது என்னன்னா அப்படின்னா அது எப்படி சொல்றது? கச்சதான் வச்சுக்கா வச்சுக்கோ, அதை கூட வச்சுக்கலாங்க. சரிங்க, காணல் நீர்னு வச்சுக்கலாம், கண்ணீர்னு வச்சுக்கலாம். சரி, உங்களுக்கான கேள்வி பரலாமா? ஓர் அரண்மனையில் 32 காவலர்கள், ஓர் அரண்மனையில் 32 காவலர்கள், அவர்கள் யார்? என்னவா இருக்கும் யோசிக்கிறாரு. பற்கள், அழகா சொல்லுங்க. பற்கள், பல்லு அப்படின்னு சொல்லுங்க. சூப்பருங்க, அருமையா பதில் சொல்லிட்டீங்க. ஆமா, உங்களுக்கு நான் அடுத்து என்ன கேட்கலாமா? சரிங்க, அடுத்து வேணா அப்படின்னா, அடிக்காமல் திட்டாமல் கண்ணீரை வரவழைப்பவன் அவன் யார்? அடிக்காமல் திட்டாமல் கண்ணீரை வரவழைப்பான் அவன் யார்? வெங்காயம். என்னங்க திட்டுறீங்களா இல்ல பதில் தான் சொல்றீங்க? சரிங்க, ஓகேங்க, சூப்பருங்க. வெங்காயம் என்பது சரியான பதில். ஒன்னு ஒரே ஒரு வினா கரெக்டா பதில் சொல்றீங்கன்னா உங்களுக்கான நம்ம பாடல கேட்கலாம். சரிங்க, கேக்குற பாருங்க. என்ன கேட்கலாம் இவருக்கு? பதில் சொல்லாத மாதிரி கேட்கலாமா? சரி, யாரும் செய்யாத கதவு தானே திறக்கும் தானே மூடும், யாரும்? ஆஹா, கண்ணிமை என்பது சரியான பதில். சார் பாருங்க, சரியான பதில. சூப்பருங்க, என்ன பாடல் கேட்கலாம்? ஒரு நல்ல பாடல், சூப்பராக இருக்கு. அப்படி அங்கங்க மழை பெஞ்சிட்டு இருக்கு, அதுக்கு மாதிரி நல்ல பாட்டு கேட்கலாம். பாட்டினோடனே ஓட்டார். சரிங்க, சூப்பருங்க. அவருக்கு மாதிரி இப்போ அங்கங்க மழை பெஞ்சிருக்காங்க, அவருக்காக ஒரு நல்ல பாடல் நம்ம கேட்போம். அதுக்கு முன்பாக ஒரு சிறிய விளம்பரங்களை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
3: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளங் குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி. தொடர்புக்கு 9500848420.
4: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT யின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் TRY TMT கம்பிகள்.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 9

0: சிக்ஸ் நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், என்எஸ்பி ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ,
3: பென்னகரம் ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி.
4: கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட பாலிடெக்னிக் பாடப்பிரிவுகளுக்கும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
5: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி. தொடர்புக்கு 9500848820.
7: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றைய உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
8: நம்ம தர்மபுரி குமுதா மருத்துவமனையில லேப்ரோஸ்கோபி முறையில அப்பெண்டிக்ஸ், பித்தப்பை, ஹெர்னியா, கர்ப்பப்பை அறுவை சிகிச்சைன்னு அனைத்தும் சிறந்த முறையில் செய்யப்படுகின்றன. 35 வருட பாரம்பரியம் மிக்க மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை, CK சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தர்மபுரி.
9: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
10: நான் ஏன் மிஸ் பண்றேன், அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
7: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர். 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
11: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் 24 மணி நேரமும் இயங்கும் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. எங்களிடம் முதுகுத்தண்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகள், டி மூளையில் இரத்த கசிவுகள் ஆகியவற்றிற்கு மைக்ரோஸ்கோபிக் மற்றும் எண்டோஸ்கோபிக் மூலம் சிகிச்சை அளிக்கப்படும். JP மருத்துவமனை, கிருஷ்ணகிரி.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.
1: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம், பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
2: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: 8:28 நீங்கள் கேட்டீங்க தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தென்றல் இன்னைக்கு விடுகதையாக வளர்ந்து கொண்டிருக்குதுங்க. நம்ம இப்போ ஒரு பால் கட்டம் குசி அப்படின்ற படத்தில் ஒரு செம்மையான ஒரு பால் கட்டங்க. அந்த படத்தில் அது மாதிரி அப்படியே தண்ணியில் போய் மழை பெஞ்சிருக்காரு, தமுக்குன்னு உழிஞ்சு சரியாக அப்படியே குதிச்சிங்கன்னு வச்சுக்கேன், சளி தான் முடிக்கும் நாளைக்கு அப்படின்னு சளின்னா அந்த மூ

0: வாயிலாக சொல்லிட்டு தான் இருக்கும். அதனால் அந்த மாதிரி மழையில் கொஞ்சம் நனையாமல் இருக்கதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுவும் குறிப்பாக சின்ன சின்ன குழந்தைங்களாம் நனையாமல் பார்த்துக்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு இந்தமாரி சீதோஷன் டைம் இந்த மாதிரி மழை காலத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் சூடான சாப்பாடு கொடுக்குறது இல்லை வெந்நீரில் கொடுக்குறது, ஸோ அந்தமாரி நம்ம ஃபாலோ பண்ணால் குழந்தைங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு வராமல் இருக்கும். அதனால் அங்கங்கே மழை பெஞ்சிட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அது மின் கம்ப ஓரங்கள்லாம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப பொறுமையாக கேர்ஃபுல்லாக பார்த்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்ண 103.7 உங்கள் என்றும் உங்கள் அக்கறையில் நம்ம கூட அடுத்த இணையக்கூடிய நேர் விடுகதை நிகழ்ச்சியில வாங்க. வணக்கங்க
1: சார். இரவு வணக்கம்.
0: வணக்கங்க.
1: காபிரிட் விளையாட்டு மாலை வளர்ந்து குமரேசன்.
0: ஏன் பயங்கர மழை பெய்யும் போல இருக்கு அப்படிங்களா?
1: இல்ல இல்லைங்க சார், மழை ஒண்ணும் இல்லைங்க.
0: சரி சரி ஓகேங்க. உங்களுக்கான விடுகதை கேட்கலாமா?
1: சொல்லுங்க.
0: மண்டையே திருகினால் கண்ணீர் விடுவான் அவன் யார்? மண்டையே அல்லது கொண்டையே, கொண்டையே திருகினால் கண்ணீர் விடுவான் அவன் யார்?
1: சார் அலாரமா?
0: அலாரம் இல்லைங்க, நம்ம டேப் குழாயின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதாவது காலில் எந்திரிச்சு நாங்கள் வந்து சண்டை போடுவோம், குடத்தேட்டு போய் வச்சுக்கிறது வந்து தண்ணி நான் வச்சு முன்னாடி நீ வச்சு சண்டை போடுங்க, அதுதான் திருகு குழாயின்னு சொல்லுவாங்கல்ல, அதை டேப். சரிங்க, டெய்லி நம்ம பார்க்க முடியும். நாங்கள் முன்னாடி குழம்பு வச்சோம், நீங்கள் முன்னாடி குழம்பு வச்சோம், ரெண்டு குடத்தை போடி மூணு குடத்தை போடி சொல்லி சண்டையாக போடுவாங்க. வணக்கங்க. அடுத்த நேயர்
2: வணக்கங்க.
0: வணக்கம்மா, சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
2: ஒட்டப்பட்டிலேருந்து லட்சுமி பேசுறீங்க.
0: லட்சுமிமா, உங்களுக்கு என்ன விட கேட்கலாமா?
2: கேளுங்க.
0: சரிங்க, ரொம்ப எளிமையான இருக்கு.
2: எளிமையா கொடுங்க.
0: எளிமையான. சரிண்ணா, எந்த ஊருங்க நீங்க? இதான் ஈஸியான க்வெஸ்சன் இருக்கும். சரி, இந்த அளவுக்கு ஈஸியாக கேட்க முடியாது, கொஞ்சம் டஃபாக தான் கேட்குறேங்க. சரிங்க ஓகேங்க. தொட்டி விட்டால் மூடிக்கொள்ளும் பச்சை மாளிகை ஜன்னல்கள், தொட்டி விட்டால் மூடிக்கொள்ளும் பச்சை மாளிகையும் ஜன்னல்களும், அது என்னங்க? சூப்பர்மா, பாட்டே கிளம்பிடுங்க. தொட்டால் சிரிங்கி என்பது சரியான பதிலு. அடுத்த என்ன கரெக்டான பதில் சொல்லுவாங்களா அப்படின்னு நம்ம யோசிப்போம், ஈஸியா வைக்கப்போ. சரிங்க, 5 அடுக்கு 4 இடுக்கு அது என்னவா இருக்கும்? 5 அடுக்கு 4 இடுக்கு அது என்னவா இருக்கும் தெரியுங்களா? கை விரல் என்பது சரியான பதிலுமா? வாழ்த்துக்கள், ரெண்டுக்கு சமையா சொல்லிட்டீங்க. அடுத்து நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கான பாடல் வந்து நம்ம கேட்கலாம். சரிங்களா?
2: சரிங்க.
0: கடைசி வினா என்ன கேட்கலாம்? ஓகே. அடி மலர்ந்தும் நுனி மலராத பூ என்ன பூ? அடி மலர்ந்தும் நல்லா பொறுமையா கேளுங்க, நல்லா யோசிச்சு கேளுங்க. சாப்பிட்டா சூப்பராகும் சொல்லுவாங்க. அடி மலர்ந்தும் நுனி மலராத பூ என்ன பூ? வாழைப்பூ என்பது சரியான. அடுத்தது சமையல் சொல்றீங்கம்மா, சூப்பரா ஒரு பதில் சொல்றீங்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களுக்கான பாடல் என்ன பாடல் கேட்கலாம் சொல்லுங்க?
2: விடுதலை படத்துல இருந்து மல்லிகைப்பூ பாட
0: போடு. மல்லிப்பூதா? வழி எல்லாம் பந்துபட்டுங்களா? இளையராஜா பாட்டு பந்துபட்டுங்களா? சூப்பர்மா, அருமையான ஒரு பாடல வந்து கேட்டுங்க. விடுதலை படத்துல அந்த பாடல வந்து காட்டு மொழி அருமையான பாடல் கேட்போங்க.

0: பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்
2: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி.

0: தொடர்புக்கு 8012-33-9999.
1: என் பையனை பெஸ்ட் எஜுகேஷன் படிச்சு முடிச்ச உடனே நல்ல கம்பெனில வேலை கிடைக்கிற மாதிரி அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விட்டேன்.
2: சரியான சாய்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்லயே எம்ப்ளாயபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் ட்ரைனிங், கம்யூனிகேஷன், பிஹேவியரல் ஆப்டிடியூட் அண்ட் டெக்னிக்கல் ட்ரைனிங்கோட ஃபைனல் இயர்ல கம்பெனி ஸ்பெசிபிக் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனும் தராங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
3: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: எட்டு மணி 39 நிமிடத்தில் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இளந்தன்று இன்னைக்கு விடுகதையாக வளம் வந்து கொண்டிருக்கிறதுங்க. பொதுவாக பகல் முழுக்க செம்ம வெயில் அடிச்சு, என்னம்மா இப்படி வெயில் அடிக்குதுங்க, காலையில் எழுந்திரிச்சு போய் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிட்டு பவுடர் அடிச்சுட்டு உள்ளே போயிட்டு வந்து மறுபடியும் சாயந்தரம் வீட்டுக்கு வந்தால் யாருங்க நீங்கள் அப்படின்ற அளவுக்கு மூஞ்செல்லாம் கருத்து போயிடும். அவ்வளோ வெயில் அடிச்சிச்சு. வெயில் அடித்தோடனே இன்றைக்கி எல்லாமே சொல்லுவாங்க, பகலாம் நிறைய வெயில் அடிச்சிச்சு அப்படின்னா நைட்டில் மழை வருவாங்க. கண்டிப்பாக அதே மாதிரி வந்து மழை வந்திருக்குது. ஸோ இந்த இரவு நேரங்களில் பார்த்திங்கன்னா மழை வரும்போது நிறைய அந்த பார்த்திங்கன்னா அந்த விஷ ஜந்துகள்னு சொல்லுவாங்க, பாம்பு, எலி, தவளை, எவ்வளோ அதில் நிறைய வந்து வீடு பக்கத்தில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அந்தமாரி விசர்ஜந்தைகள் இருக்கும்போது நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து இருந்துக்காங்க. ஸோ குழந்தைங்களாம் வெளிவிடாமல் இருந்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம். சரிங்க, நாகரசம்பட்டிலிருந்து என்எம் துரை பேசுகிறார். துரை, உங்களுக்கான வினா கேட்கலாமா? சரிங்க, ரொம்ப எளிமையான வினா கேட்குறான், ரொம்ப ஈஸியாக கேட்குறோம், டக்குன்னு பதில் சொல்லிடணும். கேட்கவே மாட்டாரு, சொல்கிறத தவிர கேட்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிறேன். சரிங்க. எப்போதும் மழையில் நனைவான், ஆனால் ஜுரம் வராது, அதாவது சளி பிடிக்காது. எப்போதும் வெயிலில் ஆமாம், இது சொல்லி முடிச்சிடறான், சொல்லி முடிச்சிடறேன். மீன் ஏங்க, என்னங்க அதுக்குள்ள சொல்லி முடிக்கணும், சொல்லி முடிக்கணும், அதுக்குள்ள நீங்கள் அவசரப்படுறீங்க. சரிங்க, தப்பான ஆன்சருங்க. இனி இப்படி நீங்கள் கூடிய அடுத்த வருக, வணக்கம்.
5: நீங்கள்
4: பேசிக்கொண்டிருக்கிற எப்போதும் மழையில் நனைவான், சரிங்களா, ஆனால் ஜுரம் வராது. எப்போதும் என்னங்க? கொடை என்பது சரியான, அப்படி போடுங்க பட்டை கிளப்புங்க. அடுத்து உங்களுக்கு என்ன
5: கேட்கலாமா?
4: கடலுக்குள் பொத்தது கோயிலில் ஒலிக்குது, அது என்ன?
5: சங்கு.
4: இன்னைக்கு சங்கு போல இருக்கேன், கரெக்டா சொல்றாரு. என்ன சொல்றது, எப்படி லாக் பண்றது நமக்கு தெரிய மாட்டேதே. சரி, கேப்போ. ஊரெல்லாம் ஒரே விளக்கு, அதற்கு ஒரு நாள் ஓய்வு, அது என்னங்க?
5: நிலவு.
4: நிலவு. ஆஹா, பாட்டு என்னங்க இன்னைக்கு வர நேரத்தில் சூப்பர் பதில் சொல்றாங்களே, ஒரு நம்ம ரொம்ப ஈஸியாக கேட்குறோமோ. இருக்கலாம் இருக்கலாம், பரவாயில்ல, நம்ம நேர்கள் அவ்வளோ சம சார்பாக இருக்காங்க, அதுதான் கரெக்டாக பதில் சொல்றாங்க. சொல்லுங்க சண்முக சுந்தரம், என்ன பாடல் கேட்கலாம்? மதுரை படத்துல இருந்து ஒரு அருமையான பாடல வந்து கேட்டுறீங்க. நீங்க மதுரை கேட்குறீங்களோ அப்படிங்களா? சரி, நல்லது நல்லதுங்க. அந்த பாடலை கேட்போம். அதுக்கு முன்பாக ஒரு சிறிய விளம்பரங்களை, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்ட், என்ன சோட், சேலம். அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.

0: வித்யா விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஊத்தங்கரை. ரோபோட்டிக்ஸ் ஆக்டிவிட்டி, கேஜி பிளேயிங், ஸ்மார்ட் கிளாஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் கேரிங் டீச்சர்ஸ். ப்ரீ கேஜி 2+2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: என்னடா ரொம்ப டல்லா இருக்க?
2: எல்லாம் இந்த பெட்ரோல் டீசல் டென்ஷன் தான்.
1: அப்போ உன் ப்ராப்ளம்க்கு ஒரே சொல்யூஷன் MGZSEV தான். இப்போ அப் டு 2.75 lakhs வர ஆஃபர்ஸ் தராங்க. ஆல்சோ அடிஷனல் போனஸும் அப் டு 25,000 rupees வர கிடைக்கும்.
3: ஃபார் மோர் டீடைல்ஸ் விசிட் FPL MG ஷோரூம் ஆர் கால் 7397444079. TNC apply.
4: எட்டு மணி 50 நிமிடத்தில் நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தண்டல். இன்றைக்கி விடுகதையாக என்னங்க எந்த நேரம் வந்து டக்கு டக்குன்னு பதில் செய்கிறாங்க. ஒருவேளை ஈஸியாக கேட்குறோம் போல அப்படி இருக்கு. இப்போ கொஞ்சம் ரொம்ப டஃப் கொஸ்டின் கேட்போம் அப்படின்னு நினைக்கிறோம். இனிப்பில் இணையக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம். இன்னுங்க வணக்கம்னே அப்படியே போயிட்டாங்க. வணக்கங்க.
5: வணக்கம்.
4: வணக்கம் சொல்லுங்கள். சரிங்க, வரவங்கெல்லாம் சிக்ஸ் அடிக்கிறவங்களே வராங்களே, நம்ம இன்னைக்கு ஸ்விங் போட முடியாத போல இருக்கே. சரிங்க, உங்களுக்கு விடுகதை கேட்கலாமா?
5: சரிங்க
4: சரிங்க, உங்களுக்கு விடுகிறது என்ன அப்படின்னா, பேப்பர் கிடையாது. ஏன்னா நீங்கள் ஸ்டேஷனரி கார்டு வச்சுருந்தாலும் உங்களுக்கு இந்த விடுகதை கேட்குறோம். பேப்பர் கிடையாது. நீங்கள் எப்போவுமே ஏ4 ஷீட் இருக்குமா உங்கள் கடையில்? எப்போ தீர்ந்துருமா உங்களுடைய இது இருக்குங்க இல்லையா புக் ஸ்டோரில், ஏ4 ஷீட் எப்போவுமே ஸ்டாக்கில் இருக்குமா இல்லை தீர்ந்துருமா எப்பயாவது? பேப்பர் கிடையாது, வாய்ப்பாடு தெரியாது, கணக்கிலே புலி, அதாவது பயங்கரமா டார்கெட் கணக்கிலே புலி. அது என்னங்க? நான் தெளிவா உள்வாங்கிக்கோங்க. பேப்பர் கிடையாது, வாய்ப்பாடு தெரியாது, ஆனால் கணக்கில் புலி. அது என்னவோ இருக்கும், ஒரு அது இருக்குமோ இல்லை இல்லை இது இருக்குமோ அப்படின்ட்டு யோசிக்கிறாரு. ஆஹா, கால்குலேட்டர் என்பது சரியான பதிலுங்க. பட்டே கலந்து பார்த்தீங்க, யோசிச்சு பதில் சொல்லார் கால்குலேட்டர் மாதிரி. சரிங்க, உங்களுக்கு நான் அடுத்து என்ன கேட்கட்டுமா? என்ன இருக்கலாம்? சரி, உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டேஷனரி கடை வச்சுனா உங்களுக்கு அது ரிலேட்டடாக கேட்குறேன் பாருங்க. காகிதத்தை கண்டால் கண்ணீர் விடும், அது என்னங்க? காகிதத்தை கண்டால் கண்ணீர் விடும், அது என்ன? அதுதான் உங்களுக்கான விடுகதை. பேனா என்பது சரியான பதிலுங்க. ஆஹா, சூப்பரா சொல்றாருங்களே. உங்களுக்கான நிறைவு நான் கேக்குறேன் பாருங்க. சரிங்க, உயிர் இல்லாத நீதிபதியிடம் ஒழுங்கான நியாயம் கிடைக்கும், அது என்னங்க? உயிர் இல்லாத நீதிபதியிடம் தராசு என்பது சரியான பதிலுங்க. என்னங்க இன்னைக்கு வர நேரங்களும் சூப்பர் பதில் சொல்றாங்களே. ஆஹா ஐயா, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு நீங்களே போட்டுக்காங்க, நமக்கு பாட்டுலாம் முக்கியம் இல்லையா அப்படி சொல்லுவார், அப்படிதானுங்களே? சரிங்க, நல்லது கஷ்டப்படுங்க. ஒரு நல்ல பாடலை வந்து உங்களுக்காகவும் நேயர்களுக்காகவும் கேட்குவோம். அதுக்கு முன்பாடி ஒரு சிறிய விளம்பர நிலை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
6: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: மணிப்பால் மருத்துவமனை, தால்மியா போர்டு, என்ன சோட் சேலம்.
4: சிம்மராசி என்ற திரைப்படத்திலிருந்து அந்த நேருக்கான ஒரு அருமையான பாடல் கேட்போம். உன்னிகிருஷ்ணன் மற்றும் சுவன்லதா, குரல் எழுதி.

0: 8:57 நிமிடத்தில் நீங்கள் கேட்டுட்டு தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தென்றல் இன்னைக்கு விடுகதையாக வளம் வந்து கொண்டிருக்குதுங்க. நேர்களோட நினைவிற்கு இன்னைக்கு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னால எல்லா மாவட்ட நேர்களும் பங்கேற்கலாம், எல்லா மாவட்ட நேர்களும் பங்கேற்கலாம். ஆனால் அது ஒரு சின்ன கண்டிஷன் என்னென்னா, ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு குறிப்பிட்ட மாவட்ட நேர்கள் பங்கேற்பீங்களா? ஸோ அன்னைக்கு வந்த நேர்கள் இன்றைக்கி நிகழ்ச்சி வரக்கூடாது. இப்போ மண்டே அப்படின்னா திங்கக்கிழமை தருமபுரி மாவட்ட நேர்கள் வந்து வந்திருப்பீங்க, செவ்வாய்க்கிழமை சேலம் மாவட்ட வந்திருப்பீங்க. அந்த குறிப்பிட்ட நாட்களில் பங்கேற்ற நேயர்கள் இன்றைக்கி வரக்கூடாது. ஸோ இந்த 7 நாட்களில் வராத நேயர்கள் மட்டும்தான் இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி 10 மணிக்கு சுகுமான நிகழ்ச்சியில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ இளம் தண்டை நிகழ்ச்சியில் இனிமேல் விடுகதையில் வாங்க. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க பேசுறீங்க? என்னங்க ஏதோ புயல் அப்படி புயல் காற்று நினைச்சு பேசுற மாதிரி வருதுங்க, புயல் அடிக்குதுங்களா அப்படிங்க?
1: மறுவாருங்க.

0: சரிங்க. அவரோட இணைப்பு சரியில்லை, ஒரு காத்து நின்று பேசுற போல் இருக்கு, அவ்வளவு காத்து. வணக்கங்க, சொல்லுங்க.
1: நான் தருமபுரி மதிகோன் பாளையம் மோகன் பேசியா.
0: என்னங்க மோகன், ஏதாவது வேண்டில் வச்சிருக்கீங்களா? கரெக்டா நிகழ்ச்சியோட நிறைவு தான் வரணும் அப்படின்னு அப்படிங்களா?
1: வேலைக்கு போயிருந்தேன், நாளைக்கு லீவ் போடுறதுனால.
0: சரி சரி, ஓகே.
1: அதனால இப்பதாங்க வந்த மலையில் நலஞ்சுலே வந்தீங்க.
0: அண்டடா ஃபர்ஸ்ட் அவர் வந்த உடனே பாருங்க, தலைய கூட தோட்டாம எடுங்க, போனை பண்ணுங்க, அடி எஃப்எம் பேசி ஆகணும் அப்படின்னு பேசுறாரு. அதுக்கு ஒரு வாழ்த்து இருங்க.
1: வெற்றி பெறமோ இல்லையோ.
0: சரிங்க, ரொம்ப சந்தோஷம்.
1: மகிழ்ச்சியா எனக்கு உண்டான

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 9:30. நேயர்களோட நினைவிற்கு இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் 10:00 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில அனைத்து மாவட்ட நேயர்களும் பங்கேற்கலாம். இனி தொடர்ந்து கேட்கலாம் இடைவிடாத இசைமலை. அதற்கு முன்பாக
1: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றைய உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: மேச்சேரி த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
4: மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலைசிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
3: த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.

அதிசய மலர் முகம் தினசரி பல ரகம் அதிசய மலர் முகம் தினசரி பல ரகம் ஆயினும் என்னம்மா தேன்முடி சொல்லம்மா.

0: ಮಗಲ್ ಕಲಾಲಯ ಮೆಟ್ರಿಕ್ ಮೇಲ್ನೆಲೆಪಲ್ಲಿ ಮತ್ತೂರ್. ಅಬಾಕಸ್ ಕ್ಲಾಸ್, ರೋಬೋಟಿಕ್ಸ್, ಸ್ಪೋಕನ್ ಇಂಗ್ಲಿಷ್, ನೀಟ್, ಜೆಇಇ ಕ್ಲಾಸ್, ಎಐ ಅಂಡ್ ಸ್ಟೆಮ್ ಲರ್ನಿಂಗ್ ಕ್ಲಾಸ್ என மாணவர்களை மேம்படுத்தும் பள்ளி. எல்கேஜி முதல் பிளஸ் டூ வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
3: இனிமையான இரவு வணக்கம் அன்பினர்களே. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கின்றோம். சுகமான ராகங்கள். பகல் முழுவதும் இமைத்து இமைத்து களைத்து போன கண்களுக்கு ஓய்வு கொடுக்கும் இந்த இரவுகளில் மேலும் உங்கள் இந்த இரவை சுகமாக்க வருகிறது சுகமான ராக நிகழ்ச்சி. 1000 பாடல்கள் கேட்டாலும் கூட இன்றும் சில பாடல்கள் நம் நெஞ்சோடும் மனதோடும் செவியோடும் ரிங்காரமிட்டுக் கொண்டிருக்கின்றோம். அந்த பாடல்கள், அந்த படங்கள், பார்த்த நினைவுகள் இன்று நமக்கு பசுமை மாறாமல் இருக்கும். அதை நண்பர்களோடு பார்த்துருக்கோம், இல்லை பிடித்தவர்களோடு பார்த்துருக்கோம், மனைவியோடு பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி உங்கள் காலங்கள் கடந்தாலும் கூட உங்களோடு பேசக்கூடிய அந்த இனிமையான பாடல்களை படலங்களிலிருந்து கேட்க போகிறோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அனைத்து மாவட்ட நேயர்களும் பங்கேற்கலாம். நேயர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்கள் 7 நாட்களுக்கு வர வேண்டாம், புதிய நேயர்களுக்காக வாய்ப்பு கொடுப்போம். இனிப்பில் இணையக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம்.
4: அன்பான அன்பருக்கு இனி இர வணக்கம்.
3: வணக்கம், சொல்லுங்க.
4: மதுரையிலிருந்து உங்கள் அன்பன் ஆண்டனி.
3: சொல்லுங்க ஆண்டனி, என்ன பாடல் கேட்கலாம்?
4: செந்தமிழ் பாடுங்க.
3: சரிங்க, கேட்கலாம். நன்றிங்க.
4: நன்றி சார்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
2: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: பத்து மணி 8 நிமிடம். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கின்றோம். மழை பெய்யக்கூடிய இந்த இரு வேளையிலும் கூட அன்பு நேர்கள் ரொம்ப ஆர்வத்தோடு இணைவுக்கு வராங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அனைத்து மாவட்ட நேர்களும் பங்கேற்கலாம். இனி பிணையக்கூடிய அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்க.
1: பேசுறேங்க.
0: சரிங்க, என்ன பால் கேட்கலாம் சொல்லுங்க.
1: படம் வந்து லாரி டிரைவர். பாடல் ஓ மாமன் மகளேங்கிற பாட்டுங்க.
0: சரிங்க, கேட்கலாங்க.
1: நன்றி, வணக்கம்.

0: இனிமையான இந்த இரவு வேளை தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கின்றோம். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி இன்றைக்கி அனைத்து மாவட்ட நேர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்காங்க. பொதுவாக இந்த இரவு வேளை என்பது நம்மளுடைய நினைவுகளை அசைப்போடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பழைய பாடல்களை நம்ம கேட்டுட்ருக்குங்க. இனிப்பு இணைக்கூடிய அடுத்த நேரம் வாங்க. வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம்மா, சொல்லுங்கம்மா.
1: நான் குக்கல்மலை முட்டிக்காரங்கட்டையே ராஜேந்திரன் ராஜேஸ்வரி பேசுறேன்னா.
0: சொல்லுங்கம்மா ராஜேஸ்வரிமா, என்ன பாடல்?
1: எனக்கு சிட்டுக்குருவில உன்னெண்ணின் நெத்தியிலே பொட்டு வச்சுன்ற பாட்டு கொடுங்க எல்லா நேர்களுக்காக.
0: அருமையான பாட்டு கேட்டீங்கம்மா. சுசிலம்மா வந்து பாடி இருப்பாங்க.
1: நன்றி.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:10 இனிது இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: ஸ்ரீரங்கா மெடிக்கல்ஸ் தருமபுரி.
5: இரவு 10:19 தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கின்றோம். சுகமானார்கள். நம்மோடு இனிக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்
6: சார். இரவு வணக்கம்.
5: வணக்கம் சொல்லுங்க.
6: மாரி முத்தையாவுக்கு இரவு வணக்கம் சார்.
5: வணக்கங்க, சொல்லுங்க.
6: நான் தருமபுரி மாவட்டம் அக்கமநல்லி பஞ்சாயத்து தாசம்பட்டில இருந்து சித்தன் சார்.
5: சூப்பருங்க சித்தன்.
6: இந்த இரவு நேரத்துல பழைய பாடல் கேட்கற என் அன்பு சகோதரர்கள் என்னுடைய நேயர்களுக்கும் இரவு வணக்கம். ஒத்தையடி பாதையில இருந்து செப்பு கோடான்ற பாட்டு அனைத்து நேயர்களுக்காக இந்த இரவு நேரத்துல ஒளிபரப்பு பண்ணு சார். நன்றி சார், வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி.

0: பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம், இன்றே கேட்போம்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மத்தூர் கிருஷ்ணகிரி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: பத்து மணி 26 நிமிடம். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கின்றோம். சுகமான ராகங்கள் நம்ம கூட அடுத்த நேர். வணக்கம்.
4: வணக்கம் சார்.
3: சொல்லுங்க. வணக்கங்க.
4: அது தருமபுரி மாவட்டம் அழகப்படி பஞ்சாயத்து சின்னத்தலங்கம் சாந்தமூர்த்தி.
3: இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்ட நேர்களும் சொல்கிறோம், ஒரே ஒரு நேர் தான் வந்தார் மதுரையிலேருந்து. அதுக்கப்புறம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம தருமபுரி மாவட்ட நேரில் தான் வராங்க. ரொம்ப சந்தோஷம். என்ன பழக்கலாம் சொல்லுங்கள் சாந்தமூர்த்தி.
4: சார் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, நல்லா குளிமையான காற்றா இருக்கு, கிளைமேட் தாங்க.
3: அது ஃபுல் மழைங்களா அப்படிங்க?
4: ஆமாம் சார், ஓரளவுக்கு பரவாயில்ல.
3: அடி காற்று அடி இருக்காது, மேலே கோரியில் தூங்கி போட்டுருமே அப்படின்னு.
4: பரவாயில்ல சார், ஓரளவுக்கு இருக்கு, காற்று கம்மி தான்.
3: காற்று கம்மி தான், மழை மட்டும் நல்ல மழை.
4: கடலோரம்
5: வாங்கிய காத்து குளிராக இருந்தது நேத்து.

0: 10:32. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சுகுமான ரகங்கள். இன்றைக்கி அனைத்து மாவட்ட நேயர்கள், பல இடங்களில் மழை பெஞ்சு அடிவிட்டிருக்கோம். புயலுக்கு பின் அமைதி பெரிய மழைக்கு பின் ஒரு சில்லுன்னு ஒரு குளிர்காற்று. ஸோ அந்த குளிர்காற்று வீசக்கூடிய இந்த இரவேளையில் இசைக்காற்று நீங்கள் கேட்டுட்டீங்க. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனிப்பிலையும் அடுத்த நேர் வாங்க. வணக்கம்
1: அன்பு சகோதர் மாரிமுத்து அவர்களுக்கு, இனிமையான இரவு வணக்கம். திண்டல் பஞ்சாயத்து தலையங்கோட்டையிலிருந்து கண்ணு
0: சொல்லுங்க. நல்லதுங்க கண்ணுங்க.
1: படம் உயிருள்ள வர உசா. பாடல் வைகை கரை காத்தேன் நின்று வஞ்சிதனை பார்த்தா சொல்லு பணம் மனம் இயங்குது. அந்த பாட்டு அழைத்த உள்ளங்களுக்காகவும் நாங்களுக்காகவும் நன்றி வணக்கம்.
0: பயங்கர பாட்டுங்க, செம்மையா பாடியிருப்பாரு கே ஜேசுதாசே.
1: இன்னைக்கு பாட்டு கேட்டது போல ஜனங்க அனைத்து மாவட்ட நேரில் ஒரே ஒரு தான் ஆண்டனி மட்டும்தான் வந்தாரு.
0: அதுதான் இல்ல, தருமபுரி மாவட்ட நேர்களா வந்து பேசிட்டு இருக்காங்கன்னா அத்தனை மாவட்ட நேர்கள் முயற்சி பண்றாங்க. கண்டிக்கல பண்றீங்க, கண்டிப்பா பார்ப்போம்.
1: கிடைக்கல எனக்கு அப்படி.
0: சரி, நன்றிங்க.

0: உங்கள் காதோரம் இப்போ பாடிக்கொண்டிருக்கிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, 10:36 நிமிடத்தில். நம்முடைய இணைக்கூடிய அடுத்த நேர் வணக்கம்.
1: அன்பு அறிவிப்பாளர் மாரிமுத்தையாவுக்கு இனிமையான இரவு வணக்கம் கூறுபவர் நான் கோவிந்தசாமி, திருப்பத்தூர் மாவட்டம் கனகநாச்சியம்மன் கோயில்.
0: சொல்லுங்க, என்ன பாடுக்கலாம் சொல்லுங்க.
1: பாத்திரம் அறிந்து பிச்சை போடு, கோத்தரம் அறிந்து பொண்ணு எடுன்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கிட்டையும் பாட்டு கேட்க முடியாது, மாரிமுத்தையா கிட்ட தான் பாட்டு கேட்க முடியும்.
0: அப்படி இல்லைங்க, சூப்பர். என்ன பாடுக்கலாம் சொல்லுங்க ஐயா.
1: எங்க ஊரு ராசாத்தி படம், ஆசைப்பட்டு பார்த்தா ஒரு அழகான பொண்ணு, எங்களோட என்னோட வாய்ப்பு, அவங்க பேசுறதுக்கு வெக்கப்படுறாங்க, அவங்களுக்கு அந்த பாட்டு.
0: சரி, உங்க கிட்ட பேசுவாங்களா எப்படிங்க? அது சரிங்க. ஜானகம்மா பாடி இருப்பாங்க, சூப்பர் பாடல்.
2: ஆசைப்பட்டு பார்த்த ஒரு அழகான பொண்ணு, ஆசைப்படி

0: 10:40 நம்ம கூட இனி அடுத்த நேர். வணக்கம்.
1: இனிய இரவு. வணக்கம் ஐயா.
0: ம், வணக்கம், சொல்லுங்க.
1: நான் தர்மபுரி மதிவோன் பாளையம் மோகன் பேசுறியா?
0: ம், சொல்லுங்க மோகன்.
1: எனக்கு மேகம் கருத்திருக்கு படத்துல இருந்து அழகான புள்ளிமணி அந்த பாடல் குடிங்க, வாய்ப்புக்கு நன்றி ஐயா.
0: கேக்கலாங்க.

0: 10:46 நிமிடத்தில் நம்ம கேட்டுருக்கோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சுகமானாங்கள். அடுத்த நேரம் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்கள்.
1: நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் திருநாய்க்கு மக்கி அண்ணா நகர்ந்து ராணி முருகேசன்.
0: ராணி
1: முருகேசன்.
0: சரி ராணி முருகேசன். சரி, என்ன பால் கேட்கலாம் சொல்லுங்க.
1: மனிதத்தன் பாடத்தில் வந்து காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா?

0: 10:50 நிமிடத்தில் நம்ம கூட இணையக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
1: நான் காரைக்கால் மாவட்டத்துல ராமலிங்கம்.
0: ராமலிங்கம், சோ என்ன பாடல் கேளுங்க?
1: பாடல் அத்தையா மாதிரியா? பாடல் நண்பத்தில் நடராஜா இந்த தடவை
0: கேட்கலாம்.

விஷம் போல ஏறி போச்சு வேலை கட்டு, வேலையில் ஏன் பிறந்தார்?

கடை விட்டு புகை வண்டி தேடி போனா நிலக்கரி பஞ்சம் வந்து நின்று போச்சு. பூசணிக்கா விலை இப்ப போடலங்கா, வெண்டைக்கா விலை இப்ப சுண்டைக்கா, பூசணிக்கா விலை இப்ப போடலங்க.

0: 11:55 நிமிடத்தில் நம்மோடு இணையம். அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ,
0: சொல்லுங்கம்மா, யாருங்க பேசுறீங்க?
1: சரியாம்பட்டியில இருந்து வடிவேல் சாந்தி பேசுறேங்க.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: ஸ்ரீரங்க கோயில் இருந்து ஒரு நல்ல பாடலா போடுங்க.

0: நிகழ்ச்சியின் நிறைவு. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: திருப்பத்தூர் பூரியா மாநிலத்தா வீரமணி.
0: சொல்லுங்க வீரமணி, என்ன பதில் கேட்கலாம்?
1: சிம்ம சொப்பனத்திலிருந்து ஒன்னாக இருந்தது ஒன்பதாம் தேங்க
0: கேட்கலாங்க.

மஞ்ச குடிச்சவன் நெஞ்சை அணைக்குது, அத்த மகளுக்கு மெத்தது இருக்குது. கள்ள குடிச்சதும் துள்ளி குதிக்குது, கட்டிலறையில மெட்டு படிக்குது. மஞ்ச குடிச்சவன் நெஞ்சை அணைக்குது, அத்த மகளுக்கு மெத்தது இருக்குது.

0: the Asian Under-23 Wrestling Championships, Indian grapplers continued their impressive run, securing 3 gold, 2 silver and 3 bronze medals in Vietnam's Da Nang today. And that is the end of this news bulletin.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, 11:10. இனி நாளை நம் பண்பலையில் வளமறு நிகழ்ச்சி நிரலினை கேட்கலாம். நாளை காலை 6:10 இணைத்தான நல்லவை கேட்க வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள். 6:35 உழவர்களின் அறிவிப்புகள். 6:55 சேலம் மணிப்பால் மருத்துவமனை வழங்கும் மல்லைமொழி. நாளை மலையாக நம்மோடு இணைகிறார் பி வைஷ்ணவி. காலை 7 காலை வணக்கம். காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தருமபுரி அரசு பட்டுக்குழு அங்காடியின் நிலைவரும், தருமபுரி உழவு சந்தை காய்கனி விலை நிலவரும், நிறைவாக தருமபுரி ஸ்ரீரங்க டயக்னோடிக்ஸ் ரத்த பரிசோதனை வழங்கும் இனிதெனிது கேட்கலாம். 7:25 தருமபுரி துரசாமி நாயுடு தெரு பாரதிபுரம் எஸ்எஸ் ஜூலர் வழங்கும் நடந்தானை. 7:30 சந்தோஷ சாரல். 8:00 தருமபுரி எழுத்துக்க ரத்த பரிசோதனை வழங்கும் இன்று 1:00. 8:05 பொன்னியின் புதுப்புணல். 8:30 தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சிலை சங்கம் சிந்தனை சேர்கள். 8:45 சர்மரோக நிவாரண சாய்பால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9:00 தருமபுரி சங்கர்ஸ்கன் வழங்கும் இனி சொல்லும் போது. 9:05 வானொலியில் வசனம். 10:00 மத்தூர் கலைமகள் கலாலய மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி எரப்பட்டி சிறு சாய் மாவட்ட மதம் வழங்கும் நன்றி கேட்போம் இன்றைய கேட்போம். 10:05 நீங்கள் கேட்டவை கட்சியில் தான் விருப்பாளர் கேட்கும் நிகழ்ச்சி. 11:00 தருமபுரி இனிமை சேமியம் மற்றும் மாவகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். 11:05 பூவை பெண் பூவை. 12:10 உங்கள் களம் ஏற்றம் தரும் எண்ணங்கள் அகத்தின் அழகு. கவிஞர் யுகபாரதி அவர்களின் உரையிலிருந்து சில பகுதிகள் கேட்கலாம். 1:10 நேர் விருப்பம். 2:00 விவசாய அரங்கம் நெல் சாகுபடி குறித்து கே உமா மகேஸ்வரி அவர்கள் நேர்முகம் கேட்கலாம். 2:30 அறிவியல் மலர். 3:00 கட் செவில் கலக்கல் பாடல்கள். 4:00 விட தேடும் வினாக்கள். 6:00 தருமபுரி ராதேகிருஷ்ணா ஜெயலர் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில் கேட்கலாம். 6:10 பாட்டுதான். 6:40 வேலை காத்திருக்கு. 6:55 சேலம் புதிய பேருந்துடையும் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் தருமபுரி ஜெயின் மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 திரையிசை. 7:25 வயல்வெளி லாபம் தரும் நன்னீர் மீன் வளர்ப்பு. கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலைய பேராசிரியர் எஸ் டேவிட் இப்ராஹிம் அவர்களின் உரை. தொடர்ந்து அல்லுவோமே அரளி சாகுபடியில் சேலம் மாவட்டம் கங்காணிப்பட்டி வி ரமணி அவர்களின் நேர்முகம் கேட்கலாம். 8:00 இளைஞர்கள் சொல்லுக வெல்லுக. 9:30 இடையிடாத இசைமலை. 10:00 சுகமான ரகங்கள். நேர்கள் இதுவரை நாம் இன்னும் பண்பலில் வளரும் நிகழ்ச்சி நிரலினை கேட்டீர்கள். உறங்கும் சிந்தனையாக மகாத்மாவின் சிந்தனைகள். குறிக்கோள் இல்லாத வாழ்வு, நங்கூரும் இல்லாத கப்பலை போன்றது என்ற மகாத்மாவின் வரிகளோடு தருமபுரி பண்பலை 102.5 இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெற்று இதே அலைவரிசையில் நாளை காலை 5:50 தொடங்கும். தொடர்ந்து சென்னை டிடிஎஸ் நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசிக்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஜெய் ஹிந்த்.